நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 5:56. இன்று சகவருடம் 1948, அஸ்வின மாதம் 2 நாள், 2026 செப்டம்பர் மாதம் 24 வியாழக்கிழமை. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் குரல் ஓசை. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் அமர்ந்த இக்குறட்பாவிற்கான விளக்கம் டாக்டர் மு வரதராசனர் அவர்களின் உரையிலிருந்து. தான் ஓர் உதவியும் முன் செய்யாதிருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடு ஆக முடியாது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இதய நோய் சிகிச்சை மருத்துவர் டாக்டர் RV சிவகுமார் அவர்கள் தரும் தகவல்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் வினோலியோ சலோமி சந்திரகாந்தம் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் எஸ் சாய் வைஷ்ணவி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ, 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்ற பைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனை அரங்கம் காலமறிந்து செயல்படுதல். இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் எஸ் சாய் வைஷ்ணவி. 12:55 பன்னிசை அச்சம் என தொடங்கும் திருவிடை மருதூர் சிவ ச நடராஜன் அவர்கள் பாடிய பாடல். 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம் குறித்து பொறையாறு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC. 4:00 களம் காண்போம் தேசிய வலு தூக்குதல் பயிற்சியாளர் எம் மதியழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் களம் காண்போம். 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேளை, 6:00 பன்னிசை திருவும் என தொடங்கும் பாடல் பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள். 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மீன்வளத்துறையில் மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள். காரைக்கால் இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பு நீர்வாழ் உயிரி வளர்ப்பியல் விஞ்ஞானி மற்றும் திட்ட மேலாளர் டாக்டர் சுரேஷ் அயோத்தி அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது. 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலை நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 7:00 திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் காலேஜின் அட்ராஸ்க்க. 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். நிகழ்ச்சி குறிப்பு கேட்டோம். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi will interact today via video conference with the participants of Seva Yatra travelling from

0: எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
1: நட்பு உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றார் வள்ளுவர். ஆடை நழுவும் போது கை எப்படி தானாக சென்று மானத்தை காக்கிறதோ அதை போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது யோசிக்காமல் ஓடி சென்று உதவி செய்பவனே உண்மையான நண்பன். நம் தமிழ் இலக்கியத்தில் நட்புக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்காமலேயே கவிதைகள் மூலமும் குணங்கள் மூலமும் நட்பு வளர்ந்து கடைசியில் தன் நண்பனுக்காக வடக்கிருந்து உயிர் துறந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு இன்றும் உலகப் பேர் ஆச்சரியம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கிறார் வள்ளுவர். அதாவது முகம் மட்டும் அலரும்படி சிரித்து பேசுவது நட்பல்ல, மனமும் அலரும்படி உள்ளன்போடு நேசிப்பதே உண்மையான நட்பு ஆகும். விவிலியத்தில் தாவீது யோனத்தான் ஆகிய இருவருக்கும் இடையேயான நட்பு வரலாற்றின் மிகச்சிறந்த தூய்மையான ஆழமான நட்பிற்கு இலக்கணமாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் சாம்வேல் முதல் புத்தகத்தில் இவர்களின் நட்பு மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. தாவீது கோலியாத்தை வீழ்த்திய பிறகு சவுல் ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார். அங்கே சவுலின் மகனான இளவரசர் யோனத்தான் தாவீதை சந்திக்கிறார். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இணைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் என்கிறது விவிலியம். யோனத்தான் ஒரு இளவரசராக இருந்த போதிலும் தாவீது மீது கொண்ட அன்பினால் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். தன் இளவரச தகுதியை குறிக்கும் உடை, பட்டயம், வில், கச்சை ஆகிய அனைத்தையும் தாவீதுக்கு கொடுத்து கனப்படுத்தினார். இது யோனத்தானின் சுயநலமற்ற அன்பை காட்டுகிறது. சவுல் ராஜா தாவீதின் புகழை கண்டு பொறாமைப்பட்டு அவரை கொல்ல முயன்றார். சவுலுக்கு பின் யோனத்தான் தான் ராஜாவாகி இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் தாவீதையே அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை யோனத்தான் உணர்ந்திருந்தார். தன் அரியணையை விட தன் நண்பனின் உயிரும் கடவுளின் சித்தமுமே முக்கியம் என்று கருதினார். தன் தந்தை சவுல் தாவீதை எப்படி கொல்ல திட்டமிடுகிறார் என்பதை யோனத்தான் ரகசியமாக கண்டறிந்து தாவீதை எச்சரித்து அவருடைய உயிரை காப்பாற்றினார். வயல்வெளியில் அவர்கள் இருவரும் சந்தித்து அழுது விடைபெறும் காட்சி விவிலியத்தின் மிக உருக்கமான பகுதிகளில் ஒன்றாகும். யோனத்தான் போர்க்களத்தில் மரித்த போது தாவீது மிகுந்த துயரமடைந்து புலம்பல் பாடினார். பின்னர் தாவீது ராஜாவான போது தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கின்படி யோனத்தானின் முடமான மகனான மேவிபோசேத்தை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு அவனுடைய சொத்துக்களை திருப்பி தந்து தன் சொந்த மகனைப் போல தன் பந்தியிலேயே என்றும் உணவருந்த செய்தார். உலகளாவிய இலக்கியங்களில் உண்மையான நட்பிற்கு இது இன்றும் மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்றனர். வழியில் ஒரு வாக்குவாதம் வர ஒரு நண்பன் மற்றவனை அடித்து விட்டான். அடி வாங்கியவன் மணலில் எழுதினான், இன்று என் சிறந்த நண்பன் என்னை அடித்தான் என்று. அடுத்த நாள் அவன் ஆற்றில் மூழ்கப் போன போது அதே நண்பன் அவனை காப்பாற்றினான். இப்போது அவன் ஒரு பாறையில் செதுக்கினான், இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று. நண்பன் கேட்டான், ஏன் மணலிலும் பாறையிலும் எழுதினாய் என்று. அவன் சொன்னான், துரோகங்களை காற்று வீசினால் அழியும் மணலில் எழுத வேண்டும், உதவிகளை என்றும் அழியாத பாறையில் எழுத வேண்டும் என்று. நண்பர்களின் சிறு தவறுகளை மறந்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைவில் கொள்வோம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்கிறது விவிலியம். நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். நண்பனை கொண்டே நம்மை மதிப்பார்கள். நல்ல நட்பை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வாழ்த்துக்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:15. இசை பாமாலை கொண்டு இறைவனை ஆராதிக்கும் இது பக்தி மாலை நிகழ்ச்சியின்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் பி. லீலா பாடிய பாடல்.

0: காற்றலையில் இதுவரை பக்தி மனம் வீசி சென்றது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று புரட்டாசி மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை.
7: உழவர்களுக்கு
8: சுபா இருக்கியாமா வீட்டுல?
9: ஐய அக்கா, என்னக்கா சேலத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? கையில பையெல்லாம் எடுத்துறீங்க? சேலத்து மாம்பழமா?
8: ஆமா சுபா, இப்பதான் வந்தேன். உனக்குதான் மாம்பழம்னா உசுராச்சே, எதிர்பார்த்துட்டே இருப்பியன்னு கொண்டு வந்தேன்.
9: இங்க ரேவதி அக்கா மாதிரி வராது, எங்க போனாலும் அந்த ஊர்ல என்ன ஃபேமஸோ அதை வாங்கிட்டு வந்துருவாங்க.
8: சரி சரி, அதான் வாங்கிட்டு வந்துட்டேனே, எதுக்கு இவ்ளோ?
9: இல்லக்கா, எதிர்காலத்துல கொஞ்சம் பயன்படும்ல, அதுக்காக. அப்புறம்க்கா சேலம் என்ன சொல்லுது?
8: சுபா, சேலம் நிறைய விஷயங்களை சொல்லுது, அதுலயும் குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும்னு சொல்ல சொல்லி இருக்குது.
9: இப்படி என்ன விஷயம் அது?
8: நான் மாமா வீட்டுக்கு போயிருந்தேல்ல, அங்க ஒரு மாட்டு இனத்தை வளர்க்கறத பார்த்தேன். அது பேரு ஆலம்பாடியம் சுபா. அங்க அத பொக்கிஷமா வளர்க்கறாங்க.
9: அப்படி என்னக்கா பொக்கிஷமா வளர்க்கற அளவுக்கு அந்த மாட்டுல என்னதான் சிறப்பு இருக்கா? கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்களே.
8: கேட்காம விடுவேனா? அதாவது தமிழ்நாட்டுல 50க்கு மேற்பட்ட மாட்டினங்களை பொக்கிஷமா தான்.

0: பாதுகாக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம் நம்ம.
1: ஓ, எனக்கு இப்ப புரியுதுக்கா, இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய மாட்டு இனங்கள்ல இருக்குதுன்னு சொல்றீங்க.
0: கற்பூர மாதிரி பாத்திக்கிற சுபா. இப்ப நம்ம பகுதிகள்லாம் காங்கேயம், உம்பளச்சேரி, புலிக்குளம், பர்கூரு, இந்த மாதிரி மாட்டினங்களை அழியாத மாதிரி பாதுகாக்கணும், அதை நம்ம கையில எடுத்து வளர்க்கணும்னு எத்தனை விவசாயிகள் அதுக்கு முன் வந்து வளர்க்குறாங்க. அரசும் அதை ஊக்குவிக்குது. அதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை தாயகமாக கொண்ட இந்த ஆலம்பாடி மாட்டு இனத்தையும் அரசு கையில் எடுத்து பொக்கிஷமா பாதுகாக்க சொல்லுது. ஏன்னா இந்த இனமும் மற்ற இனங்கள் மாதிரியே அருகிக்கிட்டே வருதான் சுபா.
1: சரிக்கா, ஒரு மாட்டு இனத்தை இவ்வளோ சிறப்பா சொல்றாங்கன்னா அதுக்குன்னு சிறப்பு இயல்புலாம் இருக்கும்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அடுத்து அதைத்தான் சொல்ல வந்தேன், நீயே கேட்டுட்ட. இந்த ஆலம்பாடி மாட்டு இனம் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லையா, பல நூறு வருஷமா காவிரி கரையோரம் வளர்க்கப்பட்ட மாட்டு இனத்துல ஒன்னா. இது அதிக குளிர், வெப்பத்தை தாங்குற உடல் அமைப்பு, வறட்சி காலங்களில் கிடைக்கக்கூடிய தீவனங்களை உண்டுகிட்டு உயிர் வாழும் திறனு, நோய் எதிர்ப்பு திறனு, கன்று ஈனும்போது சிரமமே இல்லாம ஈனுற திறனு, பயிர் சாகுபடி நிலங்களை அழகா உழுற திறனு, இது எல்லாமே உள்ளடக்கியதுதான் இதோட சிறப்பு அம்சமா.
1: பரவாயில்லையே.
0: இன்னொரு விஷயம் சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமே படுவ.
1: அது என்னக்கா?
0: இந்த இனம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நான் சொன்னேன்ல.
1: ஆமா.
0: அதனால தருமபுரி மாவட்டத்துல அனுமந்தபுரம் அப்படிங்கிற இடத்துல ஆலம்பாடி மாட்டினத்துக்கு ஒரு ஆராய்ச்சி மையமே நிறுவிருக்காங்களாம் சுபா.
1: ஆராய்ச்சி மையமே வா. பலே பலே, இவ்வளவு சொல்றீங்களேக்கா, அந்த மாட்டு இனம் எப்படி இருக்கும் அத சொல்லுங்களேன்.
0: இது பொதுவா நல்ல நீண்ட உடல்வாக இருக்கு சுபா. தோல்லாம் கூட நல்ல தடிமனா இருக்கு. வயிறு மட்டும் கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்கு. பொதுவா 250-350 கிலோ உடல் எடை இருக்கிற மாதிரி இருக்குது.
1: கலர் எப்படிக்கா, கருப்பா வெள்ளையா?
0: ஏன் சுபா அவசரப்படுற? அதான் கேட்டுட்ட, நான் ஒண்ணு ஒன்னா சொல்றதுக்கு வர்றேன்ல.
1: சரி சொல்லுங்க.
0: அதாவது இது நிறமெல்லாம் கருமையாவும் இருக்குது, சாம்பல் கலந்த வெண்மை நிறமாவும் இருக்குது, பழுப்பு, செவப்பு, வெண்மை, இத மாதிரி நம்ம நாட்டு ரகம் மாதிரிதான் இருக்குது. நெத்தியில, கழுத்துல, வயித்துல, கால் பகுதியில வெள்ள வெள்ளையா புள்ளிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. வால்முடி மட்டும் நல்லா கண்ணங்கரேன்னு கரும நிறத்துல இருக்குது. இதுக்குன்னு பிரத்யேகமா இப்ப இங்கெல்லாம் குடுக்கிற மாதிரி பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம்னு எதுவும் கொடுக்க மாட்டாங்களாம்.
1: அப்படியாக்கா? இந்த மாதிரி மாட்டு இனங்கள் எல்லாம் குறைஞ்சு போக விடாம நம்மள மாதிரி விவசாயிகள் தாங்கா பாதுகாக்கணும்.
0: கண்டிப்பா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ்.
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
5: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள், இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
8: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
9: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
8: பூமெக்ஸ்.
10: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
11: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். உதவிக்கரம் மனிதர்களுக்கு அவசியம் இருக்க வேண்டிய நற்பண்புகளுள் ஒன்று பிறர் கஷ்டங்களுக்கு உதவுதல். அவ்வுதவியை நாம் தேவைப்படுவோருக்கு இயன்ற அளவில் பணமாகவோ, பொருளாகவோ, நம் உடல் ரீதியாகவோ

0: அல்லது அதனினும் மேலாக பிறர் கஷ்டங்கள் தீர இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவோ வேறு எவ்வகையிலோ பிறருக்கு உதவும் நற்பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்னும் அரசன் பிறர்க்கென வாழும் நல்ல உள்ளங்கள் இருப்பதால்தான் இவ்வுலகம் நிலை பெற்றிருக்கிறது என்கிறான். முன்னோர்கள் தேடி வைத்த பணத்தை மனம்போன போக்கில் செலவு செய்துவிட்டு தம் உல்லாச வாழ்க்கையால் உண்ணும் உணவுக்கு கூட வழியில்லாமல் போய்விடுகிறார்கள். இன்னும் சிலர் எவ்வளவு பணம் சேர்க்கிறார்களோ அதற்கு வட்டி போட்டு கோவில் உண்டியலில் போட்டுவிட்டு நிம்மதியாக கடமை முடிந்தது என்று வந்து விடுவார்கள். அதனையும் கூட திருமூலர், நாம் இறைவனுக்கு செய்யும் எதுவும் நடமாடும் தெய்வங்களாகிய மனிதர்களுக்கு சென்று சேராது, ஆனால் நடமாடும் தெய்வங்களாகிய ஏழை எளியவருக்கு நாம் செய்யும் தான தர்மங்கள் இறைவனை சென்று சேரும் என்கிறார். இது நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய அரிய தத்துவம். அப்படியானால் எப்படிதான் நாம் வாழ வேண்டும்? ஒரு புறநானூற்று பாடலில் வெகு அழகாக வாழும் முறைமை பற்றி விளக்கப்படுகிறது. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பவை நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே அதனால் செல்வத்து பயன் ஈதலே துய்ப்போம் எனினே தப்புன பலவே. இப்பாடல் கூறுவது என்ன? நீர் சூழ்ந்த இப்பரந்த உலகத்தையாளும் மாமன்னரானாலும் சரி, பசியை போக்க விலங்குகளை தேடி கண்விழித்து வேட்டையாடும் ஏழையானாலும் சரி, அறுசுவையோடு உண்ணும் வசதி படைத்த அரசனும் வயிறு நிறையும் வகையில் ஓரளவிற்குத்தான் உண்ண முடியும். அதுபோல ஏழையும் தன் வயிறு கொள்ளும் அளவுக்குத்தான் சாப்பிட முடியும். விதவிதமான ஆடைகள் வைத்திருக்கும் அரசனும் இரண்டே ஆடைகள் தான் அணிய முடியும். இருப்பதையெல்லாம் மேலே அள்ளி போட்டுக்கொள்ள முடியாது. ஏழைக்கும் இதே நிலைதான். எனவே செல்வத்தை தேடுவதன் நோக்கமே அதை இல்லாதவர்க்கும் பகிர்ந்து கொடுத்து உதவுவதற்கே என்பதை உணர்த்தும் இப்பாடலின் பொருளினை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் மனப்பான்மையோடு வாழ்வோம். அதுவே நம் சந்ததிகள் நலமாய் வாழ வழிவகுக்கும். நாம் செய்யும் இவ்வுதவிகள் பெரும் புண்ணியமாகி செல்கதிக்கும் உறுதுணையாய் நிற்கும். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் இணை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் இணை.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமெக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
5: பூமெக்ஸ்.
2: நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நரேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால

நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நேற்று பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தங்களது முன்முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் நிகழ்வில் அரசு மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்யவுள்ளார். இக்கூட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதுடன் நிர்வாகத்தின் முக்கிய முன்னுரிமை குறித்து

0: பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தங்களது முன்முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் நிகழ்வில் அரசு மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்யவுள்ளார். இக்கூட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதுடன் நிர்வாகத்தின் முக்கிய முன்னுரிமை குறித்து கண்டறியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அமைச்சகங்கள் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை மதிப்பீடு செய்தல், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுதல் குறித்து ஆலோசித்தல் போன்றவை இக்கூட்டத்தில் இடம்பெறவுள்ளது. அதிக அளவில் ஒருங்கிணைப்பு தேவைப்படும் துறைகள் குறித்து கண்டறிவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்கான முக்கிய தளமாக இந்த சிந்தனை அமர்வு கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலை நிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கி கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் நடைபெற்ற அரசு உறுதிமொழி குழுவின் முதல் கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் உரிய கால வரம்பிற்குள் செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து அரசு உறுதிமொழி குழு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவைக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக அரசு உறுதிமொழி குழு செயல்பட வேண்டும் என்று திரு JCD பிரபாகர் கேட்டுக்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் செயல்பாடு, செயல்திறன் மற்றும் சட்டப்பேரவையின் அறிவிப்பு செயலாக்கம் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், நிறைவேற்றப்பட்ட பணிகள், நிலுவைப் பணிகளை விரைந்து செயல்படுத்துவது குறித்தும் திரு வெங்கடரமணன் அலுவலர்களுடன் விவாதித்தார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நூல் கொள்முதல், வேட்டி சேலைகள் உற்பத்தி நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு செய்தார். குறித்த காலத்திற்குள் உற்பத்தியை நிறைவு செய்ய கூடுதல் தறிகளை இயக்கவும் அவர் அறிவுறுத்தினார். டிசம்பர் மாதத்திற்குள் உற்பத்தி மற்றும் கொள்முதல் பணிகளை நிறைவு செய்து பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பயனாளிகளுக்கு வேட்டி சேலை விநியோகம் செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் பாலாஜி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்ற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடகக் குழுவினருடன் உரையாடிய அவர், பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர், 9 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் அங்கன்வாடி

0: மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஓமான் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷிலிருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுராலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தென்காசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கே பந்தாரப்பள்ளி ஊராட்சியில் 5,74,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நல்லசிவன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்யானந்தா, குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகேசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனேர் ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: காரைக்கால் பண்பலையின் 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:55.
2: மாசம் சோர்ந்து இடிபில் பார்த்தாலே கவலையா இருக்கு. இணைய இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ரூபாய் 1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு. இன்றே தொடர்பு கொள்ளுங்க.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனிக்குழி குடிக்காடு, ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல பாருங்கள், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மேலனிக்குழி குடிக்காடு, ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க, ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனிக்குழி.

0: ஈரோடு அரியலூர் மாவட்டம்.
1: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன?
0: மேலனிக்குளி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனிக்குளி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
2: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
3: வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: பாப்பா பேர் என்ன?
4: எஸ் சாய் வைஷ்ணவி.
3: சாய் வைஷ்ணவி என்ன படிக்கிறீங்க?
4: LKG.
3: சாய் வைஷ்ணவி எந்த ஊரு?
4: தின்னநாள்.
3: ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
4: Flowers name, insects name.
3: அப்படியா, சொல்லுங்க கேப்போம்.
4: Flowers name, lotus, rose, sunflowers, cosmos, hibiscus, marigold, lily, dahlia, jasmine.
3: Okay, next.
4: Insects name, owl, fly, cockroach, butterfly, ant, crab, scorpion.
3: Okay, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சாய் வைஷ்ணவி வளர்ந்து பெரியாளாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: டாக்டர்.
3: ஓகே, சாய் வைஷ்ணவி வளர்ந்து ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ.
2: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா திருக்குறள் கேட்கலாமா? தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இதற்கான பொருள், எங்கு சென்றாலும் புகழோடு இருக்க வேண்டும். அப்படி புகழ் ஏற்படவில்லை என்றால் அவ்விடத்திற்கு செல்லாமல் இருப்பதே சிறந்ததாகும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதற்கான பொருள், தன் மகனை நல்லவன் என்று மற்றவர் புகழும் போது அவனை பெற்ற தாய்க்கு அக்குழந்தை பிறந்தபோது இருந்த மகிழ்ச்சியை விட தற்சமயம் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படும் என்று பொருள். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளர். மீண்டும் ஒரு பசுந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
5: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலினிக்குழி, குடிகாடு, ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மேலணிக்குழி, குடிகாடு, ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
0: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணிக்குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலணிக்குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7 மணி.
7: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
8: அட்ரஸ் அக்க, அட்ரஸ் அக்க.
9: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
7: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
8: முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை. முயற்சியில் பயணம் செய்து கொண்டே இருந்தால் வெற்றிகள் வெகு தூரம் இல்லை. முயற்சியுடன் முயன்று வெற்றியை எடுத்துச் செல்லுங்கள். நேர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியின் புத்துணர்ச்சியான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சூப்பரான பாடலை யார் யார் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைன்னு சொல்றாங்க திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த லதா. லதா இல்லத்தரசி, கணவர் கோபாலகிருஷ்ணன் பிசினஸ் பண்றாங்க. மூத்த மகன் வெங்கட்ராமன் ட்ரிபிள் இ படிக்கிறாங்க. இளைய மகன் உப்பிலி ராஜா டிப்ளமோ படிக்கிறாங்க. லதாக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம்.

தோட்ட வேலை பாக்குறது, வீட்டை சுத்தம் பண்றதுலாம் ஆர்வமா செய்வாங்களாம். வீட்டு கொல்லையில வாழைக்கண்ணு தென்னங்கன்னு எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்காங்க. சமையல்ல புதுசு புதுசா முயற்சி பண்ணுவாங்களாம். பசங்களுக்கு அம்மாவோட சமையல்னா ரொம்ப பிடிக்குமா. சென்னையர்களே, வாங்க லதாவோட சமையல டேஸ்ட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி லதா கேட்ட பாடல ஒளிபரப்பிட்டு பஸ் பிடிச்சு போயிட்டு வருவோமா? இதோ லதா, நீங்கள் கேட்ட பாடல் உங்கள் இல்லம் தேடி.

0: பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: அட்ரஸ் அட்ரஸ்
3: நமக்கு பிடித்த உறவுகளுக்காக நாம் கொஞ்சம் இறங்கி போவது தவறில்லை. ஏன்னா நாம யாரும் மறுபடியும் சேர்ந்து பிறக்க போவதில்லை. இப்போதும் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்றாங்க காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரியை சேர்ந்த ஹேமா. ஹேமா இல்லத்தரசி. கணவர் பாவாடை ராஜ் பெட்ரோல் பங்க்ல கேஷியரா இருக்காங்க. மூத்த மகன் திருநாவுக்கரசு 7ஆம் வகுப்பும் இளைய மகன் சர்வேஷ் 2ஆம் வகுப்பும் படிக்கிறாங்க. ஹேமா வீட்டுல இருந்துகிட்டே வித்தியாசமான பிளவர்ஸ் மாலை எல்லாம் செய்வாங்களாம். மாடியில தோட்டம் வச்சு பராமரிக்கிறாங்களாம். காய்கறி பூக்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா பாருங்களேன். அது மட்டும் இல்ல, உரம் கூட வெளியில வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஏன் தெரியுமா, ஹேமா வீட்டுல ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கறாங்க. அதுவே இயற்கை உரம் தான் இல்லையா. திருநாவுக்கரசு சர்வேஷ்ல யாரு சுட்டின்னு கேட்டா சர்வேஷ் தானா. சர்வேஷ் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நம்ம மறுபடி ஸ்கூலுக்கு போகணுமா? அப்படி புத்திசாலித்தனமான கேள்விக்கு தான் கேட்பானா பாருங்களேன். ஓகே நேர்களே, உங்களுக்கும் பழம் பூ ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, ஹேமா கிட்ட வாங்கிக்கலாம். சரி நேர்களே, ஹேமா கேட்ட பாடல் மற்றும் இன்னைக்கு பிரைஸும் ஹேமாக்கு தான். இதோ ஹேமா நீங்கள் கேட்ட பாடல்.

0: பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: அட்ரஸ் அட்ரஸ்
3: ஒரு மனிதனை பலசாலி ஆக்குவதும் அன்புதான், பலவீனமாக்குவதும் அன்புதான். தன் மகன் மீது வைத்த அன்பை பத்தி சொல்றாங்க மயிலாடுதுறை மாவட்டம் கோமலை சேர்ந்த துர்கா தேவி. கணவர் சுப்பிரமணியன் மேஸ்திரியா இருக்காங்க, மகன் ஸ்ரீ ரோஷன் 4வகுப்பு படிக்கிறாங்க. துர்கா தேவி கூட பென்றது வயல் வேலை பாக்குறதுல மல்டி டேலண்டட், வீட்டு வேலைகளை முடிச்சு வச்சிருவாங்களாம். அதோட கிராஃப்ட் ஒர்க் கூட எல்லாம் கடைக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம். படிச்சிருக்காங்க, மகனுக்கு பாடமும் சொல்லி கொடுப்பாங்களாம். சூப்பரா சமையல் செய்வாங்களாம். மகன் ஸ்ரீ ரோஷன் ரொம்ப சமத்து பையனா, சேட்டையெல்லாம் செய்யவே மாட்டாரா, சொன்ன பேச்சு கேட்டு நல்லா படிப்பாரா. குட் பைனா பாருங்களேன். நிகழ்ச்சியில கூட ரோஷனுக்கு பிடித்த பாடல் தான் கேட்டிருக்காங்க துர்கா தேவி. என்ன பாடல் அது கேட்கலாமா? இதோ துர்கா தேவி, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் உங்கள் மகன் ரோஷனுக்காகவும்.

என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒலிபரப்பான பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலைபேசி எண்ணுக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுவும் 7:30 to 7:30 வரை கால் பண்ணுங்க. பாடல்களோட பரிசும் காத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18.

அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35 18. சரி நேயர்களே, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இதே நாள் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கஸ்தூரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் அட்ரஸ்
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசன் படைப்பு.

0: நேர்களை இன்று பிற்பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள். உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம் குறித்து பொறையாறு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு களம் காண்போம் தேசிய வலு தூக்குதல் பயிற்சியாளர் எம் மதியழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று

0: உரையாற்றுகிறார். சேவை யாத்ரீகர்கள் தங்களுடைய பயண அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்கின்றனர். திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்க்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த யாத்திரை கடந்த 17ஆம் தேதி அன்று தொடங்கியது. சமூக சேவை மற்றும் மக்கள் பங்கேற்பு ஆகியவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த யாத்திரையின் நோக்கமாகும். இருசக்கர வாகனம் மூலம் யாத்திரையை மேற்கொள்பவர்கள் தாங்கள் செல்லும் பகுதிகளில் உள்ளூர் சமூகத்தினருடன் உரையாடுவதுடன் சேவை சார்ந்த பயணிகளில் பங்கேற்கின்றனர். இப்பயணம் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கிடையே நேற்று மாலை இருவரும் உரையாற்றினர். வளைகுடா மற்றும் யுக்ரைன் நிலவரங்கள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடை சட்டத்தின் காரணமாக ஏற்படும் விளைவுகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு 100% வரை வரி விதிக்க அந்த தடை சட்டம் வகை செய்துள்ளது குறித்து இந்தியாவின் கவலையை டாக்டர் ஜெய்சங்கர் வெளிப்படுத்தினார். டாக்டர் ஜெய்சங்கருடனான சந்திப்புக்கு பின்னர் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ முக்கிய பிராந்திய விவகாரங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலைநிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கிக் கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். பன்குராவில் உள்ள காவல் நிலையத்தில் ஆயுதங்களுடன் அவர்கள் சரணடைந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெப மகத்தோ, நயன்தாரா சாகு, ராம்பிரசாத் மண்டி ஆகிய 3 பேரும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாவோயிஸ்ட் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளனர். சுமார் 80 நாசகார செயல்களில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதை கைவிட்டு சரியான பாதைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து சரணடைந்ததாக மேற்குவங்க காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பீகார் மாநிலத்தில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் உலகளவில் கல்வி வரலாற்றில் சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் தமிழக செய்தியாளர்கள் குழுவுடன் பீகார் சென்றுள்ள அவர், நாளந்தா பல்கலைக்கழகம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார்.
2: பீகார் மாநிலம் ராஜ்கிர் அருகே அமைந்துள்ள நாளந்தா இந்தியாவின் கல்வி வரலாற்றில் மட்டுமின்றி உலக கல்வி வரலாற்றிலும் தனிச்சிறப்பு பெற்ற இடமாக விளங்கி வருகிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாளந்தா மகாவிகாரம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணவர்களையும் அறிஞர்களையும் ஈர்த்த மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்ந்தது. நாளந்தாவின் உச்சகட்ட காலத்தில் சுமார் 10,000 மாணவர்கள் இங்கே தங்கி கல்வி பயின்றதாகவும், அவர்களுக்கு சுமார் 2,000 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் காண கிடைக்கின்றன. நாளந்தாவின் புகழ் இந்திய எல்லைகளை கடந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருந்தது. சீனா, கொரியா, ஜப்பான், மங்கோலியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மாணவர்களும் அறிஞர்களும் நாளந்தாவுக்கு வந்து தங்கி கல்வி பயின்றனர். இந்நிலையில் 12ஆம் நூற்றாண்டின்

0: இறுதிப்பகுதியில் ஏற்பட்ட படையெடுப்புகளால் அறிவின் விளக்காக திகழ்ந்த நாளந்தா அழிக்கப்பட்டாலும் அதன் அறிவொளியை யாராலும் அழிக்க முடியாது.
1: நாளந்தா பல்கலைக்கழகத்தின் பழைய வளாகத்திலிருந்து எஸ் கண்ணன்.
2: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்கிற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடக குழுவினருடன் உரையாடிய அவர் பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர் 9 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் அப்போது தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 20 மாலுமிகள் அக்கப்பலில் பயணம் செய்ததாகவும் அதில் 19 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. மற்றொருவர் உயிரிழந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் இது தொடர்பான சூழலை கண்காணித்து வருவதாகவும் இந்திய மாலுமிகள் விரைவில் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓமன் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது கவலை அளிப்பதாகவும் விரைவில் அமைதி திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் 0-2 என்ற புள்ளி கணக்கில் சீனாவின் ஜாங் ஜியோயுவிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கல பதக்கம் வென்றது. சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்ஞானந்தா, குஹேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனோரி ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ நேரம் 7:25.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
5: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
4: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
6: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
7: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
6: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கே டைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறை

0: விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
1: நேர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
5: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்,
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஒரு ராஜா ஒரு நாள் ஒரு வேட்டைக்கு போனார். அப்படி போற வழியில ஒரு இடத்துல தங்கினார். அது ஒரு சின்ன கிராமம். அரண்மனையிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்திருந்த சாப்பாட்டை பரிமாறினாங்க. சாப்பிட ஆரம்பித்தார். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. அதாவது சாப்பாட்டில் உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் குறைச்சலாக தெரிஞ்சுது. உடனே அந்த ராஜா என்ன பண்ணார், ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, இந்த குதிரையில் ஏறிக்கோ, நேராக அரண்மனைக்கு போ, அங்கே போய் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிட்டு வா, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னார். பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அமைச்சர் இதை கவனித்தார். உடனே மெதுவாக குனிஞ்சு ராஜா கிட்ட ஒரு யோசனை சொன்னாராம். அரசே, கொஞ்சோண்டு உப்புக்காக இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு போகணுமா? இப்போ நாம் தங்கியிருக்கிற இந்த கிராமமும் நம்ம ஆட்சிக்கு உட்பட்டது தானே. இங்கேயே ஏதாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் உப்பு வாங்கிக்க வேண்டியது தானே. ராஜாவுக்கு கொஞ்சம் உப்பு தேவைன்னா போதாதா? உப்பு மூட்டை மூட்டையாக வந்து குவிஞ்சுராதா? இந்த சின்ன விஷயத்துக்காக ஒருத்தனை அனுப்பி, அதுவும் அரண்மனை வரைக்கும் அனுப்பி உப்பு எடுத்துகிட்டு வர சொல்லணுமா அப்படின்னார் அந்த அமைச்சர். ராஜா நிமிர்ந்து பார்த்தார். அமைச்சரே, நீங்கள் சொல்கிறது மாதிரி இங்கேயே வாங்கிக்கலாம் தான். இருந்தாலும் சாப்பாட்டுக்காக நான் இங்கே கொஞ்சோண்டு உப்பு வாங்கினேன்னு தெரிஞ்சால் போதும், நம்ம கூட வந்திருக்கிற ஊழியர்கள் இந்த ஊரையே வந்து விலைக்கு வாங்கிவிடுவாங்க அப்படின்னாராம். பார்த்தீங்களா, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ராஜாவாக இருக்கிறவர் அல்லது ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கிறவர் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அவர் லேசாக ஒரு தப்பு பண்ணாலும் அதையே ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு அவருக்கு கீழே இருக்கிறவங்க ஏகப்பட்ட தப்பு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு மன்னருக்கு இருக்க வேண்டிய தகுதியில் இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக இருக்க வேண்டிய தகுதி வந்து வாக்கு தவறாமை. சொன்ன சொல்ல காப்பாற்றணும், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. இதுக்கும் ஒரு கதை உண்டு. ஒரு ராஜா, அவருக்கு ஒரு நண்பர். அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்க்குறதுக்காக வந்தார். அரசே, என்னுடைய பிள்ளைகளுக்கு தின்பண்டம் வாங்கணும், 1 ரூபா இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னார். சரி, நீ கேட்டபடி உனக்கு பணம் தர்றேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ரெண்டு பேரும் போய் ஒரு வில்வித்த போட்டியை பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு கூப்பிட்டார். சரின்னு ரெண்டு பேரும் கிளம்புனாங்க. ரெண்டு பேரும் புறப்பட்டு போனாங்க. போட்டி நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அம்பு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த அம்புமே சரியான இடத்துக்கு போய் சேரலை. எல்லாம் குறி தவறியே போய்கிட்டு இருந்தது. மன்னர் பார்த்தார், அவருக்கு கோபம் வந்துட்டது. என்ன இது, யாருக்குமே சரியாக அம்பு விட தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு அம்பையும் வில்லையும் வாங்கினார். தன் கூட வந்திருந்த நண்பர்கிட்ட கொடுத்தார். நீ இந்த அம்பை விடு பார்க்கலாம் அப்படின்னார். இவர் அந்த அம்பை வாங்கி விட்டார். குறி தவறாமல் போய் அந்த புள்ளியில் குத்திக்கிட்டுது. மன்னருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே 100 ரூபாய் எடுத்து அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் தன்னுடைய நண்பருக்கு. அதுக்கப்புறம் அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சது. மன்னரும் அவருடைய நண்பரும் அரண்மனைக்கு திரும்பினாங்க. அங்கே வந்ததும் இந்த நண்பர் கேட்டார், மன்னா, கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டீங்களேன்னார். என்ன வாக்குறுதினார் மன்னர் ஆச்சரியத்தோடு. 1 ரூபா கேட்டிருந்தேன், தர்றதா சொன்னீங்களே அப்படின்னார். அதுதான், 100 ரூபா கொடுத்தனே அப்படின்னார் மன்னர். இப்போ அந்த நண்பர் வந்து ராஜாவை பார்த்து சொல்கிறார், கொடுக்கறதாக வாக்களிக்காத 100 ரூபாய் கொடுக்கறதாக வாக்களித்த 1 ரூபாய்க்கு ஈடாகாது. மன்னராக இருக்கிறவர் சொன்ன சொல்ல காப்பாற்றணும், அதுதான் முறைன்னார். மன்னராக இருக்கிறவர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் விளக்கம். மன்னர்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் மக்களை வந்து கஷ்டப்படுத்தாதவங்களாக இருக்கணும். ஒரு

0: அரண்மனையில் விருந்து நடந்துக்கிட்டு இருந்ததான். அந்த ஊர் பழக்கப்படி ஒரு எலுமிச்சம் பழ துண்டை எடுத்து எல்லாரும் அவங்கவுங்க உணவில் புழிஞ்சிக்கிட்டாங்க. அடுத்தபடியாக ஒருத்தர் எடுத்தார், புழிஞ்சார், சாறு வரலை. உடனே அங்கேருந்து ஒரு பெரிய பயில்வான் வந்து அதை புழிஞ்சார். அதில் ஒரு சொட்டு தான் வந்தது, சக்கையாக போயிட்டுது அந்த எலுமிச்சம் பழம். அதுக்கப்புறம் கடைசியாக இருந்த ஒருத்தர் அதை எடுத்தார். அவர் பார்க்குறதுக்கு நோஞ்சா மாதிரி எலும்பும் தோலுமாக இருந்தார். இருந்தாலும் அவர் அந்த சக்கையை எடுத்து புழிகிறார், ஏகப்பட்ட சாறு வந்துட்டுது அதிலேருந்து. எல்லாருக்கும் ஆச்சரியம், கசக்கி புழியறதில் இவ்வளவு கெட்டிக்காரராக இருக்கார், இவர் யார் அப்படின்னு விசாரித்தார் மன்னர். அப்போ சொன்னாங்களாம், இவர் தான் நம்ம ஊர் ஜனங்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணுறவர் அப்படின்னாங்களாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பானது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோ சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை கும்பகோணம்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் இனி கேட்கலாம் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
9: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
10: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
9: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
10: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நேயர்கள் கேட்கவிருப்பது இதயம் காப்போம் உலக இதய நாளை ஒட்டிய சிறப்பு தொடர். வழங்குகிறார் இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் RV சிவகுமார் அவர்கள்.
14: வணக்கம், நான் டாக்டர் RV சிவகுமார், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் தஞ்சாவூர். இன்று இருதயத்தை பற்றி பேசுவதற்காக இங்கே வந்துள்ளேன். முதலில் இருதய நோய் குழந்தைகளுக்கு ஏற்படுமா என்று பலருக்கும் சந்தேகம் உள்ளது. இருதய நோய் பிறப்பிலேயே ஏற்படக்கூடிய ஒரு நோய், அதாவது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது இருதயம் உருவாகும் பொழுது அதில் சிலது கோளாறுகள் ஏற்பட்டால் அதை கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்வோம். ஸோ இவை வந்து இருதயத்தில் சிறு துவாரங்கள் அல்லது வால்வு அடைப்புகள் அல்லது இரத்த குழாய் கோளாறுகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று வந்து பிங்க் பேபி, அதாவது நார்மல் ஆக்சிஜன் லெவலோடு இருக்கும். இன்னொன்று ப்ளூ பேபி சைனோசிஸ், அதாவது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து அசுத்த ரத்தமும் சுத்த ரத்தமும் கலப்பது. ஸோ இந்த சைனாட்டிக் கன்ஜென்டல் ஹார்ட் டிசீஸ் என்பது மிகவும் சீரியஸான வியாதி. அதை உடனடியாக கண்டறிந்து அதை சிகிச்சை செய்து கொள்வது நல்லது. இந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் இருதய நோயை கண்டுபிடிப்பதற்கு சிறந்த பரிசோதனை எக்கோகார்டியோகிராம். இந்த ஸ்கேன் செய்யும் பொழுது இருதயத்தில் என்ன கோளாறு இருக்கிறது, அதற்கு என்ன சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது அறிவியல் முன்னேற்றத்தில் நிறைய கோளாறுகள் அறுவை சிகிச்சை இல்லாமல் கேத்லாபிலேயே இரத்த குழாய் மூலமாகவே சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையா வந்துள்ளது. இன்னொரு நோய் குழந்தைகளுக்கு வருவது, அதன் பெயர் ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ். ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ் என்பது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் குழந்தைகளுக்கு 10 அல்லது 11 வயது

0: அளவில் வரும். ஒரு தொண்டை வலி, முட்டு வலி வந்துவிட்டு ரெண்டு மூணு நாள் இருந்து சென்றுவிடும். ஆனால் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம பாடி ரியாக்ட் பண்ணி இருதய வால்வுகள் சுருங்க ஆரம்பித்துவிடும். இந்த வால்வுகள் நாளடைவில் சுருங்கி தொந்தரவை ஏற்படுத்தும். இந்த வால்வு ஓரளவுக்கு சுருங்கி அதிகம் சுருங்கிவிட்டால் நாம் அதை இருதய அறுவை சிகிச்சை செய்து அந்த வால்வை எடுத்துவிட்டு செயற்கை வால்வு பொருத்த வேண்டும். இவை இரண்டும் சிறு வயதிலேயே வரக்கூடிய இருதய கோளாறுகள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது இதயம் காப்போம், உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். வழங்கினார் இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: புலர்ந்த காலையில் மலரும் புன்னகையோடு இனி கேட்கலாம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.
1: விரைவு திருச்சி சாரதாசில்
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
7: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
6: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: நேர்களே, எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறை ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை. இந்த நற்சிந்தனையோடு காரைக்கால் பண்பலை 100.3 அமிதும் தமிழுமாய், இது காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2026 செப்டம்பர் மாதத்திற்கான திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று 24/9/2026 வியாழக்கிழமை காலை 10:30 மணியளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் வேளாண்மை சார்ந்த தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்பு துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை வங்கியாளர்கள் மற்றும் பிற சார்பு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க உள்ளனர். கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட முன்னோடி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்கள் விவசாயம் சார்ந்த கோரிக்கைகளை தெரிவித்து இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள மற்றும் ஒரு அறிவிப்பு. இன்று 24/9/2026 பிற்பகல் 4 மணிக்கு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுய தொழில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு

திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக அலுவலக மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரை பண்பலை 100.3 இது காலை காம்போ.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செப்டம்பர் 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை 25/9/2026 வெள்ளி அன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக முதன்மை மாநாடு கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்து

புதுச்சேரி கடற்கரை தூய்மை இயக்கம் விடுத்துள்ள அறிவிப்பு. எதிர்வரும் 26 செப்டம்பர் 2026 சனிக்கிழமை அன்று காலை 7 மணி முதல் 9 மணி வரை கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு நமது காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள 9 மீனவ கிராமங்கள் மற்றும் காரைக்கால் பிரதான கடற்கரை ஆகிய பகுதிகளில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 1500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த ஆண்டு நடைபெற்றது போலவே சிறப்பாக நடந்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமது காரைக்கால் பகுதியில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், ரோட்டரி சங்கம், லயன்ஸ் சங்கம், ஆன்மீக அமைப்புகள், பொதுநல அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்ள இசைந்துள்ளனர். பொதுமக்களிடையே கடற்கரை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது காலை காம்போ. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். திருவாரூர் மைலின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:49.
1: துள்ளி
0: வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார்.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். வித்தியாசம் தெரியல அப்படின்னா நம்ம வந்து நிறைய நேரத்துல வந்து நல்ல விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிடுவோம். நீங்க பாக்கலாம் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படிங்கறது வந்து ஒரு பொருளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு அரசன் வந்து வேட்டைக்கு போனாரு. அந்த கூட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா அரசன் வந்து தனிச்சு போயிட்டாரு. அவர் எப்படி பிரிஞ்சாருன்னு தெரியல. அப்ப வந்து என்னன்னா அவருக்கு பயங்கரமான பசி, ரொம்ப தாகம், அடர்ந்த காடு, யாருமே மனுஷங்களே கிடையாது, எல்லா பக்கமும் போயிட்டு இருக்காரு. ஆனா அரசர் கூட வந்தவங்களாம் இவரை தேடிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சுள்ளி பொறுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறாரு. அந்த ஆள் என்ன பண்றாரு, குடுவையில இருந்து தண்ணியை கொடுக்கறாரு. கொடுத்தோன்னே அரசர் வந்து அவருடைய பசிக்கும் தாகத்தையும் போக்கிட்டாரு. அப்ப கேக்குறாரு, நான் இந்த நாட்டோட அரசன், உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சொன்னோன்னே உடனே வந்து அவன் சொல்றான், நீங்க எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றான். உடனே அவர் பாக்குறாரு, ஒரு சந்தன வனத்தை காட்டி உனக்கு வேண்டிய மரங்களை வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமதி சீட்டு கொடுக்கறாரு. ஒரு 6 மாதங்கள் போயிடுச்சு. 6 மாசம் கழிச்சு திரும்பி அரசர் வந்து வேட்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. காட்டுல வந்து அந்த காட்டாள் ஒரு ஆள் இருந்தாலே அந்த ஆளை காணுமேன்னு தெர்றாரு. அப்ப பார்த்தா அந்த நேரத்துல அரசர் வந்திருக்கிறத பாத்துட்டு அந்த ஆள் ஓடி வரான். ஓடி வந்து, அரசே நான் தான் அந்த காட்டாளு, உங்களுக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தனே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி, இப்ப ரொம்ப வசதியா இருக்கேன் அப்படின்றா. முதல் நாள் மரத்தை வெட்டிட்டு போய் அதிகாரிங்க வந்துட்டாங்க. அனுமதி சீட்டை காட்டினோன்னு, நீ சிரமப்படாத, நாங்களே வெட்டிக்கிறோம்னு சொல்லி முந்தின நாள் வரைக்கும் 1/2 ரூபா டெய்லி எனக்கு கொடுத்துட்டு இப்ப 1 ரூபா தர ஆரம்பிச்சாங்க. இப்ப கையில எக்ஸ்ட்ராவும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோன்னு, அப்படியா, நீ ஏன் அவங்கள வெட்ட சொன்ன அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, அவங்க வந்து என்னை விட ஃபாஸ்டா வெட்டினாங்க. அவங்க வெட்டுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. எனக்கு பணம் தானே வேணும் அப்படின்னோன்னு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு வரும்பொழுது அப்பதான் யோசிச்சு பாக்குறாரு, அந்த அடர்ந்த காட்டுல சவுக்கு மரமும் இருந்தது, சந்தன மரமும் இருந்தது. சந்தன மரத்தை எல்லாத்தையும் அவங்க வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஏமாற்று பேர் வழிகள் சவுக்கு மரத்தெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த ஆளுக்கு ரெண்டுத்தோட வித்தியாசம் தெரியல. சவுக்கு மரத்துக்கும் சந்தன மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த அந்த காட்டானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம அந்த அரசர் ரொம்ப குழம்பிட்டு இருந்தாரு. நம்மள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மத்தவங்க நமக்கு தெரியாமலே அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற மதிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். நமக்கு தெரியாமலே என்ன நினைச்சிட்டு இருப்போம், பரவாயில்ல நமக்கு சும்மா இருந்து நமக்கு இந்த ஒரு அனுமதி சீட்டை காட்டினோன்னு பணம் வந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த சவுக்கு மரத்தெல்லாம் விட்டுட்டு சந்தன மரத்தை விட்டுட்டு போன மாதிரி உங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை உங்களை தெரியாமலே எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப உங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்த நீங்க தான் வந்து கார்டியன், நீங்க தான் கஸ்டோடியன். நீங்க அந்த நல்ல விஷயங்களை பயன்படுத்தி முன்னுக்கு வரலான்னு பாருங்க. நம்மள்ட்ட இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது தெரியல. அதை யாராவது ஒருத்தங்க அடையாளம் காட்டும் போது கூட புரிஞ்சிக்கக்கூடிய நிலையில இல்ல. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை நீங்க சந்தன மரமா சவுக்கு மரமானு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாத அளவுக்கு ரெண்டு மரமும் மரம் தான் அப்படின்னு பார்க்காம அதுல இருக்க குவாலிட்டியை பாருங்க. ரெண்டு மனிதர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய குவாலிட்டியான மனிதர்கள்ட்ட பழக ஆரம்பிங்க. வாழ்க்கையில நீங்களும் குவாலிட்டியான ஒரு மனிதரா வளம் வருவீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82, 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
4: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் 8:06. சிந்தனை துளி இயர் இன்றைய மின்சார சேமிப்பு நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை கேட்க அழைக்கலாம் நேர்களே. சுழி 4368 என்ற முனைப்பெண்ணை தொட்டு 2311231 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. துள்ளிவரு பாட நிகழ்ச்சிக்கான இன்றைய பொது அறிவு வினா. 2024 தாதா சாஹிப் பால்கே விருதினை வென்றவர் யார்? விடையை காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பதிவிடலாம். இது துள்ளி வரும் பாட்டு.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
3: விரைவு திருச்சி சாரதாசில்.
4: முதல்
0: நேயர் வருக, வணக்கம்.
5: சொல்லுங்க
0: சார், யார் இங்க அழைக்கிறீங்க?
5: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டெரஸ் மேலணிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டெரஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள். உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினத்தை குறித்து பொறையார் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி ஒளியர காத்திருக்கிறது. அபி பேரீச்சை நேரம் 8:20. அபி பேரீச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரீச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபி பேரீச்சை. துள்ளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக இணைவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: உற்சாகமான இனிய காலை வணக்கம். சித்திரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: படம் கருப்பன், பாடல் மீசக்காரம்மா. அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் மருத்துவ நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
2: சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் கூவாகம் கேவி இளங்கோவன்.
2: உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: சந்திரமுகி படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுங்க மேடம்.
2: ஓகே சார்,
3: நன்றி, வணக்கம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த செய்தாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:31. 916 KDM ஹால்மார்க், தங்கம் போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இணைந்திருக்கிறோம் நேயர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விரைவில் திருச்சி சாரதாசில்
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
5: ஜோதி அண்ணப்பன்பட்டை இருந்து. நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: நலமா இருக்கோம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
5: ரெட்ரோ பட்டில இருந்து கனிமா மேடம்.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம். அதற்கு முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வந்து ஒரு புது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா? 2024 ஆண்டிற்கான தாதா சாஹிப் பால்கே விருதினை வென்றவர் யார்? இதற்கான சரியான விடை மூத்த கன்னட நடிகர் ஆனந்த் நாக் அவர்கள் தான். 2024 ஆண்டிற்கான தாதா சாஹிப் பால்கே விருதினை வென்றிருக்காங்க. காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நிறைய நேர்கள் வந்து சரியா பதில் அளிச்சிருக்காங்க. கன்னார்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, சுரேஷ், ஜெயங்கொண்டம் ரித்விகா, ராஜேந்திரன் பூவம் குபேர், அலிநகரம் எஸ் மகாதேவன், மேலவாஞ்சு சம்சுதீன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், பூவம் தினேஷ், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், பூவம் நிலா, மின்சார கண்ணன் இஞ்சிக்குடி, கௌசல்யா தண்டபாணி, அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், சென்னை பிரமிளா தமிழ்செல்வன், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், ரவிச்சந்திரன் நாகராஜன், காரைக்கால் ஸ்ரீதர், நாகூர் ஏஜேஎம்என் முகமது ஜலீல், ஃபைசூர் ரஹ்மான் திட்டச்சேரி, திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், வினோத்குமார், ஜஹபர் சாதிக், பாக்யராஜ், இளங்கோவன் வைத்தியலிங்கம் கூவாகம், செல்லூர் ஆக்கூர் செல்லராஜா, குவைத்திலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், வினோத்குமார் திருமலைராயன் பட்டினம், திட்டச்சேரி அஜ்லீன், காரைக்கால் நளினி, அதம்பார் ராமன், புவனகிரி சுமதி பாபு, இன்பா இலக்கியா, கவி அனல்யா, பிரியா யோகநாயகி, மன்சூர் அலி ஆக்கூர், வேட்டைக்காரன் இருப்பு வீரமணி, கார்த்திகேயன் பூந்தோட்டம், தேவனூர் ஜோதிலட்சுமி, கலைவாணி, கைலாசபுரத்திலிருந்து ரவி, கோமல் சரவணன், வேதாரண்யம் பைத்தவரங்காடு மருத வடுகநாதன், வீரதுரை அரியலூர், பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால், கருணா சித்ரா கொள்ளிடம், செந்தில்குமரன் செல்லூர், நளினி சங்கர், காட்டுமன்னார் கோயில் குலஞ்சியப்பன், சேப்பு விஜயராகவன் மேல ஓடுதுரை, சோமசுந்தரம் சிவபுரி, ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹஜன் அஜமுதீன், சோமசுந்தர் பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை ஃபாத்திமா பாக்கீர் முகமது, ஆண்டிமடம் கார்த்திகேயன், தூயமணி நெய்விளக்கு நந்தகுமார், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், ஆண்டிமடம் சுத்தி சுபிதா, திருபுவனம் சத்யபாமா, கும்பகோணம் குமரன், சுவாமிநாதன், வலங்கைமான் ஆட்டோதுரை, கம்பர் பாரி, நாகை பாபு, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், சிவபுரி ஜெயலட்சுமி விஜயா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நாகூர் அலோன்ஸ்ராஜ், காரைக்கால் சுவாமிநாதன், தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், மங்கை நல்லூர் ரேகி ராமதாஸ், மேட்டுப்பாளையம் ரவி, எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், பேரளம் செந்தில்கண்ணன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
1: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நிகழ்ச்சிக்காக இணை வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
5: சொல்லுங்கம்மா, யார் இங்க அழைக்கிறீங்க?
6: நான் சிதம்பரத்துல இருந்து மீனாட்சி பேசுறேன் மேடம்.
5: மீனாட்சி அம்மாக்கு என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு ராயன் திரைப்படத்திலிருந்து மேடம்,
5: ம்,
6: வாட்டர் பாக்கெட் பாடல் வேணும் மேடம்.
5: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
3: இன்னும்
2: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
4: மேலகாசாகுடி, வடிவேலன்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: ஜனநாயகன் படத்திலிருந்து ஒரு பேரே வரலாறு, அந்த பாடல் போடுங்க மேடம்.
1: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உடன்கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நிகழ்ச்சிக்காக இணைவரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: வருக வணக்கம்.
1: சொல்லுங்க சார், யார் எங்க அழைக்கிறீங்க?
4: விருந்தாமாடி செந்தில்குமார் பேசுறேன்.
1: உங்களுக்கு பிடித்த பாடல்?
4: அஜுரா மடத்துல இருந்து கஸ்தூரி பூரி.
1: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹார்ஜான் நஜமினே. நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் சார். உங்களுக்கு பிடித்த பாடல்?
3: ரப்பர் பந்து படத்துல சில்லா சிரிக்கிய பாடல்.
2: நன்றி,
3: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:01.
2: மீனாட்சி
3: கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து
8: கேட்டாதானே?
7: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்ற

0: ஸ்பைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: நைனோன்சிஸ் ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சிஸ் ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய்ப்பாங்க, அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
4: அடுத்தா தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய்ப்பாங்க.
3: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
4: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
6: இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வார்னிங் சைன்ஸ் இன் ப்ரெக்னென்சி. நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டெஸ்ட் எடுக்கிறோம், டெஸ்ட் எடுத்துட்டு டாக்டர் கூப்பிடும்போது பார்க்குறோம். அதை மாதிரி மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகள் இருக்குது. அந்த அறிகுறிகள் வந்து பேஷண்ட்டுக்கும் தெரியணும், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சாதான் இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் அவங்க பாட்டுக்கு கேர்லெஸ்ஸாக விடாமல் கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாகவே டாக்டர் வந்து அவங்க கிட்ட போகும்போது எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரு கவுன்சிலிங்னு கொடுப்போம். இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் உடனே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சில அறிகுறிகளை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அப்படி முதல் பார்க்குறது வந்து ப்ளீடிங் பிவி. ப்ளீடிங்னா யோனி வழியாக வந்து ரத்தப்போக்கு வர்றது. அது எந்த ப்ரெக்னன்சி டைமில் இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை டெலிவரி டைம் நெருங்க போகிற டைமில் இருந்தாலும் சரி, த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி எப்போ ப்ளீடிங் வந்தாலும் உடனே கண்டிப்பாக டாக்டரை மீட் பண்ணும். அது இல்லாமல் கடுமையான வயிற்று வலி, இல்லைனா பனிக்குடம் உடைந்து நீர் வெளியேறுவது, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பிபி இருந்தாவோ இல்லை வேற ஏதாவது தொந்தரவு இருந்தாலோ அதுக்கு தகுந்த சிம்டம்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து பிபி அதிகமாக இருந்தால் தாங்க முடியாத தலைவலி, இல்லை பார்வை மங்குற மாதிரி இருக்கிறது, சடனாக வெயிட் கெயின் ஆகுறது, இந்த மாதிரி சில விஷயம்லாம் டாக்டர் வந்து கவுன்சில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க அதை கண்டுக்காம விட்டுருவாங்க, கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிட மாட்டாங்க, அப்படி விட்டும் போது மூச்சு திண்டல் வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க பாட்டுக்கு அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எல்லாத்தையுமே வந்து உடனே டாக்டர் அட்வைஸ் வந்து சீக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்பரமிசிஸ், ப்ரெக்னன்சி டைமில் வர வாமிட்டிங் வந்து நார்மல் தான், பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. சுத்தமாகவே சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது, என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸே அதில் பாதிக்குது, அந்த மாதிரி சில டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து மீட் பண்ணணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து குழந்தையோட அசைவு. ப்ரெக்னன்சி டைமில் குழந்தையோட அசைவு வந்து ஒரு 5வது மாதத்துலேருந்து எல்லாவோட அம்மாக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தையோட அசைவு வச்சு தான் வந்து ஹெல்த்தி பேபி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ குழந்தையோட அசைவு எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கோ இல்லை சுத்தமாக தெரியலையோ அப்படிங்கும்போது அலட்சியமாக விடாமல் அதை உடனே வந்து டாக்டரை மீட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தவிர நார்மலாக வந்து ஃபீவர் வருது, லூஸ் மோஷன், இல்லை ரொம்ப மூச்சு திணல் வருது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் நார்மல் தான், விட்டுறலாம், பார்த்துக்கலாம், சரியாயிடும், ஒரு வாரம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விடாமல் கண்டிப்பாக போய் டாக்டரை மீட் பண்ணும். பிகாஸ் அதோட சீக்குவலையாக குழந்தைக்கு வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அறிகுறிகள் வந்தால் உடனே ஆபத்துன்னு அர்த்தம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போன்னு வீட்டிலேயே இருக்காமல் டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். ஆரோக்கியமான தாய், ஆரோக்கியமான குழந்தை, அதுதான் நம் இலக்கு.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: நைனோன்சிஸ் ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சிஸ் ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
1: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய்வாங்க, அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.

0: பகலில் இயற்கை ஒளி இருக்கையில் செயற்கை ஒளி எதற்கு? அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: திருச்சி சாரதாசில்
0: காரைக்கால் பண்பலையோட பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட் கொடுத்து இதை பற்றி நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களோட கமெண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக ஒவ்வொரு தலைப்பில் இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தலைப்பு கேட்டிருக்கோம். ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண விரயமா அல்லது நேர சேமிப்பா, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் அனுபவத்தில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் நேயர்களே. காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் இதற்கான பதிவு கொடுத்துருக்கோம். இதற்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். அதாவது உள்ளங்கையிலே உலகன்ற மாதிரி அந்த மொபைல் ஃபோன் இருக்கிறதுனா உலகமே நம்ம கையிலேயே இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய நம்ம எல்லா இடத்துக்கும் போய் போய் நம்மளால் தேடி தேடி வாங்க முடியாது. ஆனால் மொபைலை பார்த்து நமக்கு தேவையான விஷயத்தை வந்து நம்ம வாங்கிக்கிறாங்க. அதுலேயும் நிறைய ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரியான இருக்குது. அதில் தான் இந்த பண விரயமா அல்லது நேர சேமிப்பா அப்படின்றத நம்ம நேயர்கள்ட்ட கேட்டிருக்கேன். அதுக்கு நீங்கள் விடையை அனுப்பலாம் காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில். காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக உங்களோட நான் உங்க ஆர்ஜே லாவண்யா என் கூட ஜாயின் பண்ண போறாங்க உங்க ஆர்ஜே சுஜிதா.

0: மற்றும் அனைத்து உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, நாளை காலை 7:30 தஞ்சை விழவன் நாட்டுச் சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்பும் உலக இதய நாளை ஒட்டிய சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்.
2: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: நாளை காலை 9:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் பிராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு கேள்வியாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயமா நேர சேமிப்பா அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு யார் யார் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்தில் இதற்கான புகைப்படம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே உங்களோட கமெண்ட்டை நீங்கள் தெரிவிக்கலாம். முதல் கமெண்ட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கம். ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயம் ஆடம்பர செலவு தான், பொருள் தரமானதாக கிடைக்காது, இதனால் மன அழுத்தம் மற்றும் கவலைகள் அதிகம் இருக்குன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நேரம் சேமிப்பு என்று பார்த்து பொருள் வாங்கி தரமாக இல்லை என்றால் திரும்ப இந்த பொருளுக்காக பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க.
11: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நச்சுப்பிள்ளை குடும்பம் நிறைவிலிருந்து, நேர சேமிப்பு ஆனால் உள்ளூர் வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதையும் யோசிக்கணும் நம்ம. அடுத்து ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை ரேவதி நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் ஷாப்பிங் நேரம் மிச்சம், அதற்காக எல்லாத்தையும் ஆன்லைனில் வாங்கக்கூடாது, நாம் நேரில் சென்று வாங்குவது சிறந்தது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க.
11: அது பணவிரயம் தான், ஆன்லைனில் பார்க்குற ஒரு பொருள் தரம் ஒன்று நேரில் பார்ப்பது ஒன்றாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குத்தாலம் KVS நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா சிவசண்முகம், என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க, ஆன்லைனில் வாங்குறதுக்கு பணம் வேணும், அதான் என்ன தெரிந்தாலும் நம்ம நேராக போய் கடையில் பார்த்து நல்லா இருக்கா எப்படி என்ன பார்த்து வாங்குவது போல் இருக்காது, ஆன்லைன் என்றாலே பிடிக்காது, நேராக தான் போய் வாங்கும் பழக்கம் உள்ளவன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
11: அடுத்தது ஆண்டி மேடம் கார்த்திகேயன், ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயம் ஒரு பக்கம், அந்த பொருளுக்கு சரியான வாரண்டியும் இருக்காது, நீண்ட நாள் உழைக்கக்கூடிய பொருளாகவும் இருக்காது, அதனால் ஆன்லைன் ஷாப்பிங் பணம் விரயம் மட்டுமே சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து வந்து

0: ஆன்லைன் ஷாப்பிங் கண்டிப்பாக விரயம்தான். ஒரு பொருளுக்கு ஆர்டர் செய்தால் மறுபொருள் வரும், இதை கேட்கவும் முடியாது. பணமும் அதிகம், நேரடியாக சென்று ஷாப்பிங் செய்தால் மிக நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாகூர்லேருந்து யூசுப் மாலிம், பணவிரயம் தான், பொருட்கள் நான் பார்த்து வாங்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஆண்டி மேடம் சுத்தி சுபி தான் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயம் மட்டுமே அப்படின்ற மாதிரி அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் தேவையான பொருள் வந்து குறைச்ச விலையிலையும் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம அந்த ஸ்டார் ரேட்டிங் இதெல்லாம் பார்த்து வாங்கும்போது ஓரளவு கொஞ்சம் நல்லதாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது எந்த விஷயம்னாலும். அதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது,
1: தேவையாக இருந்தால் மட்டும்தான் வாங்கணும்.
0: ஆமாம்,
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை மாலை 5:30 வசந்தன்கோ இணைந்து வழங்கும் விளக்கேற்றும் வேளை.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
3: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
4: Would they go to my

0: நேரம் இப்போ 9:24 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயமாக நேர சேமிப்பா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நேயர்கள் அவங்களோட கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திட்டச்சேரி 5G ரகுமான் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயம் தான், நேரடியாக சென்றால் நமக்கு தேவையான பொருட்களை பார்த்து வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
1: அடுத்ததாக கன்னார்பாளையத்திலிருந்து சுரேஷ் ராஜேந்திரன், நேர சேமிப்பாகும் ஆனால் பணமும் விரயமாகும், பொருள் நன்றாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து காட்டு சிவகுமார் சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்தையும் சேர்ந்து மணி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்பகோணம் செந்தில்நாதன், ஜியா விவேகானந்தன், ஆன்லைனில் உள்ளூர் சந்தை விலையை விட குறைவு, நேரம் மிச்சம் அலைச்சல் மிச்சம், பொருளை தேடி நாம் செல்ல வேண்டியதில்லை, ஆன்லைனில் பொருள் நம்மை தேடி வீட்டிற்கே வந்துவிடும்னு சொல்லியிருக்காங்க.
0: சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நேரம் கருதி ஆன்லைன் மூலம் வாங்குவது கண்ணை விட்டு ஓவியம் வாங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மனர் கோவிலேருந்து என் குணசேகர்,
1: திருவாலபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, எந்த பொருள் வாங்க வேண்டும் என்றால் நேராக போய் தான் வாங்கிவிடுவேன், ஆன்லைன் ஷாப்பிங் ஜிபே செய்வதால் நேர சேமிப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து இனிய காலை வணக்கம் பண விரயம் தான் சொல்லிட்டு விளம்பர வெளிச்சத்தில் கண்கள் கூச தேவையில்லா பொருட்களும் ஆசை பேச விரல் நுனி தொடுதலில் கணக்கு தீர வீட்டு வாசலில் வந்து சேருது சுமை, தள்ளுபடி என்றொரு மாய வார்த்தை, உள்ளபடி பாக்கெட்டை காலி செய்ய ஆஃபர் என்றொரு வலையை வீசி அவசியமற்ற பொருளை வாங்க வைக்கும் வண்ணப்பட பார்த்து மயங்கி எண்ணி வைத்த பணத்தை இழந்து அதாவது இந்த கொரியர் கொடுக்குறாங்களே அவங்கள கதவை தட்ட கூடி போகுது, தேவையில்லா குப்பை, தேவை அறிந்து வாங்குவதே சிக்கனம், தேடலில் மயங்குவது தான் பண விரயம், வலைதள மோகம் சற்றி குறைப்போம், உழைத்த பணத்தை உஷாராய் காப்போம் அப்படின்ற மாதிரி லென்த்தியாக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க.
1: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் நாகராஜன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில், நாமளே நேரில் போய் தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வரலாம், ஆன்லைனில் பார்க்குற பொழுது எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும், காசு விரயம் ஆகுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதனால் தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இனிய வணக்கம் இருவருக்கும், ஆன்லைனில் பொருட்கள் வாங்கினால் நேரம் மிச்சமாகிறது, நேரடியாக சென்று பொருட்கள் வாங்கினால் பணம் கொஞ்சம் விரயமாகிறது, ஆனாலும் உள்ளூர் வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள், அதனால் நேரடியாக சென்று பொருட்கள் வாங்குவதே சிறப்பு அப்படின்ற மாதிரி ரமணி ராஜ சிதம்பரத்திலிருந்து சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து சரண்யா நாகை மாவட்டம் சிக்கல்லிருந்து சொல்லியிருக்காங்க, நேரில் பார்த்து பொருள் வாங்குவதே சிறப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
1: ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயமா நேர சேமிப்பா இரண்டுமே இருக்கலாம், அது நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் இருக்கிறது. தேவையான பொருட்கள் மட்டும் முன்கூட்டியே திட்டமிட்டு வாங்கினால் நேரத்தையும் பயணச்செல்வையும் மிச்சப்படுத்தலாம், பல கடைகளின் விலையை ஒப்பிட்டு தள்ளுபடி உண்மையா என்பதையும் பார்த்து வாங்க முடியும், ஆனால் தேவையில்லாத பொருட்களை வெறும் ஆஃபர் தள்ளுபடி விளம்பரம் பார்த்து வாங்க தொடங்கினால் அது பண விரயம் ஆகிவிடும், தேவை தெரிந்து வாங்கினால் ஆன்லைன் ஷாப்பிங் நேர சேமிப்பு, ஆசை பார்த்து வாங்கினால் பண விரயம் சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நேரம் 9:31. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: விபிஎன் கண் மருத்துவமனை நீலாமேற்கு வீதி நாகப்பட்டினம்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு காரவகை.

0: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் சேதியும் வரலாற்றில் இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகள். இன்று செப்டம்பர் 24. செப்டம்பர் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை உலக கடல்சார் தினமாக கொண்டாடப்படுகிறது. கொள்கையிலிருந்து நடைமுறைக்கு கடல்சார் மேன்மையை மேம்படுத்துதல் என்பது 2026-27 ஆண்டிற்கான IMO-வின் உலக கடல்சார் தின கருப்பொருளாக உள்ளது. உலகெங்கிலும் உள்ள கப்பல் போக்குவரத்து மற்றும் இன்னும் பிற கடல்சார் நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் குறித்து மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வாய்ப்பை வழங்குவதே இந்நாளின் நோக்கமாகும்.
2: தஞ்சாவூர் மராத்திய ராஜ்யத்தின் மன்னர்களுள் ஒருவரான 2 சரபோஜியின் பிறந்த நாள் இன்று. 1777 ஆண்டு இதே தேதியில்தான் பிறந்தார். இன்றைக்கு சர்வதேச புகழ் பெற்று திகழும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சரபோஜியால் தான் செம்மை பெற்றது. சிறந்த தமிழ் நூல்களை பிற மொழியில் மொழியாக்கம் செய்தார். அதே போல பிற மொழியின் சிறந்த நூல்களை தமிழிலும் மொழிபெயர்த்தார். பழமையான ஓலச்சுவடிகளையும் நூல்களையும் வாங்கி வந்து பல நூல்களை புதுப்பித்தும் எழுதினார்.
1: 1932 மகாத்மா காந்தி மற்றும் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஆகியோரிடையே வரலாற்று சிறப்புமிக்க பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் ஒடுக்கப்பட்டோருக்கான தனி தொகுதி முறை மாற்றப்பட்டு பொது தொகுதிகளில் கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது.
2: அமெரிக்க வானியலாளரான சார்லோட் எம்மா மூர் சிட்டர்லியின் பிறந்த நாள் இன்று. 1898 ஆண்டு இதே தேதியில்தான் பிறந்தார். சூரியனும் வேதி தனிமங்களும் சார்ந்த கதிர் நிரல் ஆய்வுக்காக பெயர் பெற்றவர். இவரது தரவுகளின் பட்டியல் இன்றும் பழக்கமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
1: இந்தியாவின் இஸ்ரோ அனுப்பிய மங்கள்யான் விண்கலம் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்த நாள் இன்று செப்டம்பர் 24, 2014. முதல் முயற்சியிலேயே செவ்வாய் வட்டணையில் வெற்றிகரமாக இணைந்த முதல் ஆசிய விண்வெளி நிறுவனம் என்ற சாதனையை இஸ்ரோ படைத்தது. மங்கள்யான் திட்டத்தின் மூலமாக உலக நாடுகளின் பார்வையை இந்தியா பக்கம் திரும்பியது.
2: தமிழ் நாடகங்களை முதன் முதலில் உரைநடையில் எழுதியவரான பம்மல் சம்பந்த முதலியாரின் நினைவு நாள் இன்று. வழக்கறிஞர், நீதியரசர், நாடகாசிரியர், மேடை நாடக நடிகர், எழுத்தாளர், நாடக இயக்குனர் என்ற பல பரிமாணங்களை கொண்டவர். தமிழ் நாடக தந்தை என்றும் அழைக்கப்படுபவர். நாடக கலைக்கு தம் 81 வயது வரை பெரும் பணியாற்றிய இவர் 1967 ஆண்டு இதே தேதியில்தான் மறைந்தார்.
1: குரு ராம்தாஸ் சீக்கியர்களின் 4வது குரு மற்றும் அமிர்தசரஸ் பொற்கோயில் நகரத்தை நிறுவியவர். இவரின் பிறந்த நாள் இன்று. மேடம் பிகாச்சி காமா இந்திய சுதந்திர போராட்ட வீராங்கனை. ஜெர்மனியில் 1907 நடந்த சர்வதேச சோசியலிச மாநாட்டின் முதன் முதலில் இந்திய தேசிய கொடியை ஏற்றியவர் இவர். இவரின் பிறந்த தினம் இன்று. ராஜா ராமண்ணா இந்தியாவின் முன்னணி அணு விஞ்ஞானி மற்றும் இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனையான சிரிக்கும் புத்தர் திட்டத்தின் முக்கிய பங்காற்றியவர் இவர். இவரின் நினைவு நாள் இன்று. 2004 புகழ்பெற்ற இந்திய திரைப்பட நடிகை மற்றும் நாட்டிய தாரகை பத்மினி அவர்களின் நினைவு நாள் இன்று. 2006
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
4: VPN கண் மருத்துவமனை நீலாமேற்கு வீதி நாகப்பட்டினம்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
0: தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலையின் 100.3 இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: ஆன்லைன் ஷாப்பிங் பணவிரயமா நேர சேமிப்பா அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்த நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க, வணக்கம் தோழிகளே, நேரம் சேமிப்பாகும் ஆனால் சில பொருட்களில் தரம் சரியில்லை தோழி, நன்றி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
4: அதம்பார் கலை செல்வி செல்வம், ஆன்லைன் ஷாப்பிங் பணவிரயம் தான், நேரடியாக சென்று பார்த்து வாங்குறதில் தான் ஒரு மன நிறைவு வரும் சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து டிஆர் பட்னம் ரமேஷ் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் ஷாப்பிங் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், நமது உள்ளூரிலேயே அனைத்து கடைகளிலும் அனைத்து பொருட்களும் எளிதாக தரமாக கிடைக்கும் பொழுது ஆன்லைன் ஷாப்பிங்கை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
4: திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பணவிரயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி சொல்லியிருக்காங்க, இந்த பொருளும் நேராக வாங்குவது நல்லது, நல்ல பழக்கம், கையிலே செல்லு இருக்கு, காசு இருக்கு, ஆன்லைனில் வாங்கி பேச சின்னதாக இருக்கும், அதாவது ஆன்லைனில் வாங்கிட்டீங்கன்னா சட்டையோட அளவு சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க.
4: அடுத்ததாக பூம்புகார் மேலையூர்லேருந்து கோவை செம்பியன், ஆன்லைன் ஷாப்பிங் நேரம் சேமிப்பு இருந்தாலும் ஆன்லைன் ஷாப்பிங் வாங்கும் பொருள் நன்றாக இருந்தால் நேரம் சேமிப்பு தான், ஆனால் பொருள் தரம் இல்லை என்றால் அது பணவிரயம், அதனால் கடையில் சென்று பொருள் வாங்கினால் பணமும் சேமிப்பாகும், நேரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: நம்ம பார்த்து வாங்கினா ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டுமன்னர் கோவில் டி மடப்புறம் தோப்புத்துறை வேல்முருகன் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் ஷாப்பிங் பணவிரயம் தான், ஆன்லைனில் எந்த பொருள் வாங்கினாலும் அது வந்து தரமற்றதாகவே இருக்கின்றன, நானும் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பெருமையாக சொல்லிக்கொள்ளலாமே தவிர பணவிரயம் தான் அப்படின்னு, இது என்னுடைய சிந்தனை, நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
4: டிஆர் பட்னம் நளினி சங்கர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், ஆன்லைனில் சில பொருட்கள் நன்றாக இருக்கும், சில பொருட்கள் சரியில்லாததாக இருக்கின்றது, அதனால் பணவிரயமே சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து கவர்ச்சியை கண்டு தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணவிரயம் ஆடம்பர செலவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செம்மனார் கோவில் குணசேகர் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் பர்ச்சேஸ் என்பது பணவிரயம் தான் அப்படின்ட்டு. நாகூர் ஏஜி முகமது ஜலீல் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் ஷாப்பிங் பணவிரயம் தான், நேரடியாக கடைக்கு சென்று தரமான பொருட்களை வாங்குவது சிறந்தது அப்படின்ற மாதிரி அவங்களும் கொடுத்துருக்காங்க.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 9:45 ஆகுது. இன்றைக்கு நிகழ்ச்சிக்காக நேர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயமா நேர சேமிப்பா அப்படின்றத கேட்டிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா குணசேகர் சொல்லியிருக்காங்க, என்னை பொறுத்த வரையில் ஆன்லைன் மூலம் வாங்குவதில் பண விரயமே, ஏனெனில் நாம் பொருட்களின் தரம் பார்த்து வாங்க அது போல இருக்காது அப்படின்ற மாதிரி குணசேகர் செம்மனார் கோவில்லேருந்து கொடுத்துருக்காங்க.
1: அடுத்ததாக காரைக்கால்லேருந்து நளினி, சில பொருட்கள் விலை குறைவாக இருக்கிறது, வெளியே போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்குவதற்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தா நம்ம போய் பார்த்து தான் வாங்கணும், அதுதான் சிறப்பு, ஏமாந்து போயிடக்கூடாது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து வந்து ரேக்கி ராமதாஸ் மங்கைநல்லூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க, கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, எரும மாட்டை தண்ணியில போட்டு விலை பேசுவது போல், அது போலதான் ஆன்லைனில் வாங்குவது, நேரடியாக சென்று பொருளை நல்லதாக பார்த்து வாங்கலாம், ஆன்லைன் பேரில் மோசடியும் நடக்கிறது, கவனம் தேவை அப்படின்னு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பழமொழியும் கொடுத்துருக்காங்க. அவங்க
1: விலை குறைவான தரமான பொருட்களை மட்டுமே ஆன்லைனில் வாங்குவேன், பொருள் தரமில்லை என்றால் பொருளை திருப்பி அனுப்பி விடுவேன் அப்படின்னு நாகூர் ஜகபர் சாதிக், பணம் உடனே ரிட்டர்ன் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க.
0: நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி சொல்லியிருக்காங்க, பண விரயம் தான், ஒரு நாள் விடுமுறை கிடைத்தால் அன்று தேவையானதை நேரில் சென்று வாங்கும்போது பணமும் மிச்சமாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
1: குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம், ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயம் ஆடம்பர செலவு தான் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து அலிவலம் சக்தி முருகானந்தம், பண விரயம் மட்டுமல்லாமல் அது எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருப்பது நேரமும் விரயமாகும், நாம் வாங்கும் பொருளை நாமே நேரே சென்று வாங்குவது மிகவும் உத்தமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க.
1: ஹொசூர்லேருந்து கோகுமார், நமது தேவையை பொறுத்து அமையும்னு சொல்லியிருக்காங்க.
0: திட்டச்சேரி நிஷான் ஹலீம் குவைத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, தேவையை முன்கூட்டியே திட்டமிட்டு விலைகளை ஒப்பிட்டு வாங்கினால் ஆன்லைன் ஷாப்பிங் சிறந்த நேர சேமிப்பு, திட்டமிடாமல் கண்டதை வாங்கினால் அது பண விரயம். ரொம்ப அழகாக அவங்க அதை பிரித்து பார்த்து கரெக்ட் பதில் கொடுத்துருக்காங்க.
1: நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், இதுவரை ஆன்லைன்ல பொருள் வாங்கியது கிடையாது, நேரடியா வாங்குறது தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து இன்பா இலக்கியா சொல்லியிருக்காங்க, தேவையான பொருட்களை கடையில் நேரில் சென்று வாங்குவதில் கூட என்ன நேர சேமிப்பு இருந்து விட போகிறது, பண விரயம் தான் நேர சேமிப்பு, அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது, தேவையான பொருட்களை வாங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க.
1: அடுத்ததான் நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ் ஒரு நீண்ட ஒரு பேராகிராஃபாக அனுப்பியிருக்காங்க, ஆன்லைனில் உணவுப் பொருட்கள் ஆர்டர் கொடுத்தா உடனே வந்துடுது, நமக்கு பிடித்த உணவை ஆர்டர் கொடுத்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நாம் இருக்கும் இடத்திற்கு அல்லது வீட்டிற்கு வந்து விடுகிறது, அந்த உணவை வீட்டில் செய்வதற்கு நாம் தான் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி பொருட்களை வாங்கி வீட்டிற்கு எடுத்து வர மனைவிடம் கொடுத்து அதை உணவாக செய்வதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடுகிறது, ஒரு மணி நேரத்தில் முடிந்த வேலையை 4-5 மணி நேரம் ஆகிவிடுகிறது, நமக்கு பசி வந்து போகும்போது எரிச்சல் உண்டாகும், என்னை பொறுத்த அளவில் ஆன்லைன் உணவு வகைகள் ஆர்டர் செய்து உடல் உண்டு மகிழ்வது நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் சொல்லியிருக்காங்க.
0: சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க, சில சமயங்களில் கடைகளில் கிடைக்காத பொருட்கள்

0: கூட ஆன்லைனில் கிடைக்கிறது. சில பொருட்களை ஆன்லைனில் வாங்கியிருக்கிறேன், சில நேரங்களில் விலையும் குறைவாக கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: இருவருக்கும் அன்பான வணக்கம்னு சொல்லி, ஆன்லைன் ஷாப்பிங் நேரத்தை மிச்சம் பண்ணுது ஆனால் அது பண விரயமே அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: அரியலூர் மாவட்டம் கீழ்கொடியிருப்பு சிங்காரவேலு, நேரம் சேமிப்பு அப்படின்னு ஒரே வரியில் கொடுத்துருக்காங்க.
1: பணவிரயம்தான், நேரில் பொருளை பார்த்து வாங்கினால் தரமானதாக இருக்கும், ஆன்லைன் வாங்கினால் பார்த்து வாங்க முடியாது. குவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னிலம் நாகை குமரன் சொல்லியிருக்காங்க, நமக்கு வேண்டிய பொருள் ஆன்லைனில் பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஆனால் வந்த உடனே பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், பணமும் நேரமும் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: நாம் வெளியே செல்வது குறையும், குறிப்பாக நம்ம நம்பி சிறிய கடை வியாபாரம் குறையும், முடியாதவங்க வாங்கலாம். நாம் நேரில் சென்று கடைக்காரிடம் பேசி வாங்கிறது தான் சிறப்பு அப்படின்னு திருவாரூர் கேக்கரை குமார்.
0: வாங்குவோம்ல, அதுக்காக அது நேரில் போகிறது தான் நல்லது. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி சொல்லியிருக்காங்க, நேரம் சேமிப்பு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா திருமணஜேரி அனிதா, தமிழால நேரில் சென்று வாங்குவது தான்

0: கடைக்காரிடம் பேசி வாங்கறது தான் சிறப்பு அப்படின்னு திருவாரூர்
1: கேக்கரை குமார் வாங்குவோம்ல, அதுக்காக அது நேர்ல போறதுதான் நல்லது. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி சொல்லியிருக்காங்க, நேரம் சேமிப்பு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்ததா திருமணஜேரி அனிதா, தமிழால நேரில் சென்று வாங்குவது தான் நல்லது, என் அப்பாவும் சிறிய கடை தான் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அவங்க கடைக்காரங்க கூட இருக்கிறதுனால நேரில் வாங்குங்க, எங்க கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிள்ளை தெருவாசல் ஆரோக்கிய செல்வமரி ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம் இல்லையா, ஆனா வேற நேர் கொடுத்துருந்தாங்க, அதே பழமொழியை இவங்களும் எடுத்து சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளை தெருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி அவங்க. அதாவது வீட்டில் பொருட்களை இடத்தை அடைத்து கொண்டு உள்ளன வணக்கங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய பர்ச்சேஸ் பண்ணா வீட்டில் பொருளா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
0: அடுத்ததா புறவச்சல்லிருந்து பிரியா கண்ணன், ஆன்லைன்ல பொருட்களை வாங்குறதை விட நேரடியா சென்று வாங்குறது தான் நான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும் போது அதனுடைய தரம் நமக்கு தெரியாது, ஆனால் நேரடியாக வாங்கும் பொழுது அதன் தரத்தை பார்த்து பொருளை வாங்கி கொள்ளலாம், எனவே ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயமே அப்படின்னு சொல்லி பிலூர் சதா கௌதமன் சொல்லியிருக்காங்க.
0: நிரவி ராஜவேல், ஆன்லைன் ஷாப்பிங் பொருள் விரயம் ஆடம்பர செலவு தான், பொருள் தரமானதாக இருக்காது, இதனால் மன அழுத்தம் மற்றும் கவலைகள் அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க.
1: பண விரயம் அப்படின்னு சொல்லி ஆய்மழை மணிகண்டன் சொல்லியிருக்காங்க. அடுத்து
0: அவரைக்காடு வித்யா வீரமணி, பண விரயம் தான், பொருள் தரமான இருக்காது, கடைகளுக்கு சென்றால் தான் தரம் பார்த்து வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பண விரயமே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிவபுரி கீர்த்திராஜன், நேரில் போய் பார்த்தும் போது தான் அந்த கேரண்டியும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க.
0: புரிதலோடும் நம்பகத்தன்மையாக நிறுவனமாக இருந்தால் பார்த்து வாங்கினா லாபமே, எனக்கு ஏமாந்த அனுபவம் உண்டு, அதே வேளையில் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு இப்போ நிறைய பொருட்கள் வாங்கி பயனடைந்து உள்ளேன். முக்கியமா நல்ல நிறுவனமா அனுபவம் உள்ளவர்களும் கலந்து பிறகு ஆர்டர் செய்தால் பணம் கட்டாயம் மிச்சமாகும். குலச்சியப்பன் காட்டுமன்னார் கோயில் இருந்து சொல்லியிருக்காங்க,
1: நல்ல தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து செட்டிப்புளம் சத்தியா செந்தில் சொல்லியிருக்காங்க, பண விரயம் தரமும் குறைவு அப்படின்ற மாதிரி.
0: மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், ஆன்லைன் ஷாப்பிங் பண்றது இல்லை, நேரடியாக போய் பொருட்களை செக் பண்ணி வாங்கினாதான் எனக்கு திருப்தியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பனங்கட்டங்குடி அனுஷியா சங்கர், நம்ம பட்ஜெட்குள்ளே தான் நம்ம வந்து ஷாப்பிங் பண்றோம், நேரமும் மிச்சம், ஒரு பொருளை வாங்க வெளியே போனால் ஒரு பொருளை மட்டும் வாங்க மாட்டோம், பத்து பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம், அதே ஆன்லைன் ஷாப்பிங்னா ஒரு பொருளை மட்டும்தான் வாங்குவோம், நேரமும் மிச்சம், செலவும் கம்மி அப்படின்னு அவங்களோட பார்வை வித்தியாசமா சொல்லியிருக்காங்க.
0: ஆன்லைன் வர்த்தகம் ஏன், என்னை பொறுத்தவரையில் நேரமும் பணமும் நம் உழைப்பும் வீண் விரயம், புகைப்படத்தை பார்த்து திருமணம் செய்வதும் ஆன்லைன் வர்த்தகம் ஒன்றுதான் அப்படின்னு வலங்கைமான் ஆட்டோதுறை சொல்லியிருக்காங்க.
1: என்ன ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க. தரமாக வாங்க வேண்டும் என்றால் அதை நாம் நேரடியாக வாங்க வேண்டும், ஆன்லைன் ஷாப்பிங் என்பது பண விரயம், பொருள் தரமற்ற மாதிரி இருந்தால் அதை திரும்ப பெற முடியாது, அதனால காசு விரயம், என் சொந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் வந்து பண விரயதாங்க, பொருட்கள் தரம் இருக்காது, அதெல்லாம் போச்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
1: அடுத்து நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன், ரெண்டும் உண்டு, சில பொருட்கள் தரமாக இருக்கும், பெரும்பாலும் ஏமாற்றம் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது காரைப்பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: அடுத்த கமெண்ட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டச்சேரி எம்எஸ் ஆகுல் ஹமீது சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் ஷாப்பிங்கில் பண விரையும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
3: கொள்ளிடம் கருணாநிதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பண விரையும் மன அழுத்தம் உண்டாகும், யார் முதலாளி என்பதே தெரியாது, உள்ளூர் கடைக்காரரிடம் வாங்கினால் பல பலன்கள் கிடைக்கும், ஆன்லைன் தேவையற்றது, அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க.
3: செங்குத்தபுரம் நடராஜன் நேரில் சென்று வாங்குவது தான் பணத்தினுடைய மதிப்பும் தெரியும், பொருட்களும் தரமும் பார்த்து வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து கலாவதி ராஜ்முகன் இவங்க சொல்லியிருக்காங்க, எரவாஞ்சேரியிலேருந்து, இருவருக்கும் அன்பான காலை வணக்கம், சில பொருட்கள் தரம் இருக்காது, பண விரையும் தான் தோழி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களும்
3: அதம்பராமன் ஆன்லைனில் வாங்குறப்போ பொருள் தரமானதாக இருக்காது, பணவிரயம் தான் சொல்லியிருக்காங்க.
2: பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, பொதுவாக காசு கையில் இருந்தால் கொடுத்து வாங்குவது ரொம்ப நல்லது, சில டைம் நமக்கே சென்று தட்டு போடுவது இதெல்லாம் தவிர்க்கணும்னா, அதாவது தட்டுப்பாடு வரும் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்னால பண தட்டுப்பாடு வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
3: எரவாஞ்சேரி கலவதி ராஜமோகன் சில பொருட்கள் தரம் இருக்காது, பணவிரயம் தான் சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து யார் சொல்லியிருக்காங்க,
3: பொதுவாக காசு கையில இருந்தா கொடுத்து வாங்குவது ரொம்ப நல்லது, சில டைம் நமக்கே
2: சென்று படிச்சாச்சு.
3: பூந்தோட்டம் கார்த்திகேயன். அடுத்ததான் ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், நான் போடுற ஆர்டர் ஒன்னா இருக்கும், அவங்க அனுப்புறது ஒன்னா இருக்கும்.
2: அடுத்து தேவனு ஜோதி லட்சுமி சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் ஷாப்பிங் என்பது என்னை பொறுத்தவரை பண விரயம் தான், நேரடியாக கடைக்கு போய் வாங்குறது மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க.
3: திருப்புவனம் ரவி லட்சுமி, ஆன்லைன் ஷாப்பிங் உத்தரவாதம் இல்லாதது, நேரில் வாங்குவது தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, திருப்பூண்டி கனக சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க, ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவதில்லை நான், அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க.
3: அடுத்ததான் ஆன்லைனில் பொருள் வாங்கலாம் இல்லைன்னு சொல்லலை, பணமெல்லாம் மிச்சமாகுதுங்க, கடையில் வாங்கினா தான் தரம் பார்த்து வாங்கலாம், பணமும் மிச்சமாகும், நான் கடையில் தாங்க வாங்குவேன்னு தெத்தி செல்வி சொல்லியிருக்காங்க.
2: திட்டச்சிரி அஜிலின் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் ஷாப்பிங் வாங்குவதை நேரில் வாங்குறது தான் சிறந்ததுன்ற மாதிரி அவங்களும் கொடுத்துருக்காங்க.
3: திருக்கண்ணபுரம் ஆனந்த் ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயம் தான் சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து என்னை பொறுத்தவரையில் பண விரயம் தான், நேரில் வாங்குவது போல இருக்காது அப்படின்றது நந்தகுமார் நெமேலியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
3: ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயம் சமயத்தில் செல்லில் பார்ப்பது ஒரு மாதிரி இருக்கும், நிஜத்தில் பார்ப்பது வேற மாதிரி இருக்கும்னு பேரலம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க.
2: பண விரயம் தான், சேமிப்பு கிடையாது, நேரமும் சேமிப்பு கிடையாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து,
3: ஆன்லைனில் பொருட்கள் வாங்கினால் சிலது நல்லா இருக்கும் சிலது நல்லா இருக்கும் இருக்காது, ஆனால் வாங்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சுபா இளங்கோவன் திருக்கடையூர்லேருந்து சொல்லியிருக்காங்க.
2: அருண் இலக்கிய திருக்கொள்ளிக்காட்டிலிருந்து, விரயம் பண விரயம் மட்டுமே பொருட்கள் என்றால்

0: இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க.
1: ஆன்லைன் ஷாப்பிங் நேரம் சேமிப்பு இன்றைய சூழலில் மக்களின் ஆதரவு இருக்கிறது, ஆனால் சிறப்பு என்று சொல்ல முடியாது. பொருட்கள் தரமாக இருக்காது, என்ன செய்ய, மக்கள் உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவி இளவரசன் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பார்த்திங்கன்னா கொரநாட்டு கருப்பு பிரபாகரன் சொல்லியிருக்காங்க, ஆன்லைன் வியாபாரம் என்பது மிகப்பெரிய மோசமானது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க.
1: கல்லேரி ரஜினிகாந்த் ஆன்லைன் ஷாப்பிங் பண விரயம் தான் சொல்லியிருக்காங்க,
0: அது திரும்ப திரும்ப அது நம்மளை வாங்க வைக்கிறது, அதனால் நான் அந்த ஆப்பே டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஷாப்பிங் எங்கோ தெரியாத நபரிடம் வந்து பணத்தை கொடுத்து பொருட்கள் வாங்குவதை விட நமக்கு தெரிந்த நபர்களிடம் வாங்குவது சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
1: கும்பகோணம் குமரன் வந்து என்னை பொறுத்தவரை பண விரயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க,
0: அந்த சொல்லியிருந்தாங்களே மெசேஜ் தூயமணி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் என்பது ஒரு வகையில் ஏமாற்றம்தான் பெருஞ்செரி ஜார்ஜ் சொல்லியிருக்காங்க.
1: நாகூர் தாமரை கண்ணன் வந்து நாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அருகில் இருக்க அனாச்சி கடையில் தின்பண்ணகள் வாங்கி தின்று மகிழ்ந்து அவரை மறந்து விட்டு ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணா வலுவூர் பண்டார வடையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்த எல்லா மெசேஜஸுமே நம்ம படித்து முடிச்சிட்டோம். நிகழ்ச்சிக்காக தட்டச்சு பண்ணி அனுப்பின நேயர்களுக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட்.

நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

இன்றைய சிந்தனை அரங்கம். காலமறிந்து செயல்படுதல். காலமறிந்து செயல்படுதல் என்பது ஒரு செயலை தொடங்குவதற்கும் அதை செய்து முடிப்பதற்கும் மிக சரியான தருணத்தை தேர்ந்தெடுக்கும் கலை அல்லது திட்டமிடல். இதைதான் இந்த காலமறிந்து செயல்படுதல் அப்படின்றது குறிக்குது. திறமையும் ஆற்றலும் எவ்வளவு இருந்தாலும் சரியான நேரத்தில் எடுக்கப்படாத முயற்சி முழுமையான பலனை தராது என்பதே நிதர்சனமான உண்மை. பொதுவாக வாய்ப்புகள் வந்து எப்பொழுதுமே நம்மளுடைய வாயில் கதவை தட்டுறதில்ல, அது எப்போவது தான் நமக்கு வரும் இல்லையா. அந்த வாய்ப்புகள் வரும்போது அந்த காலத்தை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து நம்மளை அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளை இட்டு செல்லும். எந்த சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் நம்ம அதை தவற விடாமல் அந்த காலத்தை புரிஞ்சிக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை சரியாக நம்ம பயன்படுத்தும் போது தான் அந்த காலத்தோட அருமையும் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதன் மூலமாக நம்ம மேன்மேலும் பல வளர்ச்சிகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம அடையலாம். காலமறிந்து செயல்படுதல் இதை பற்றி நேயர்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 43368 என்ற முனைப்பு எண்ணுடன் 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம். காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். காலமறிந்து செயல்படுதல்.

0: நிகழ்ச்சிக்காக இப்போ முதல் நேயர் வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம்? வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டம் உதயணத்தம் சுப்ரம்
0: பேசுறேன்.
1: காலம் அறிந்து செயல்படுவது சூரியனுக்கு நமஸ்காரம் பண்றது மாதிரி இருக்கக்கூடாது. ஆகையினால கால வேலையை காலையிலேயே செய்யும். சரி, அந்தி செய்வோம் பாத்துக்கலாம், இல்ல மதியம் செய்வோம் பாத்துக்கலாம்னா அதுக்கு ஒரு வேலை காத்துக்கிட்டு வரும். அந்த நேரத்துல போய் காலையிலேயே செய்திருக்கலாமே அப்படின்னு என்றதுனால அது கிடைக்காது, அல்லது ஒண்ணு செயல்படாது. யாரும் செயலுக்கும் நமக்கு விட்டு தர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்காது. ஆகையினால நம்ம மனசுல என்ன படுதோ அந்தந்த நேரத்துக்கு நம்ம செய்ய தவறினார் இடையூறுகள் பலவாக வரும்.
0: சரிங்க, அதாவது பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கு செய்கிற வேலையை நேத்தே செஞ்சு முடிச்சிருக்கணும், நாளைய வேலையை வந்து இன்னைக்கு செஞ்சு முடிக்கணும். எந்த ஒரு விஷயம்னாலும் அட்வான்ஸாக நம்ம போயிட்டே இருக்கும்போது தான் அந்த காலம்ன்றது நமக்கு வீணாகாமல் இருக்கும், வேலைகளும் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கருத்துக்கு நன்றிங்க ஐயா. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: அம்மா வணக்கம். குருது ராஜேந்திரன் மணக்குடி.
0: சொல்லுங்க ஐயா.
2: அம்மா பாத்தீங்கன்னா காலமே அறிந்து பயிற்சியின் எதையும்பாங்க. அதாவது பாலகன் பருவத்துல தொடங்கி முதியவர் ஒரு ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு ஒரு தேடல் இருக்கு. அந்த இளமை பருவத்தை அந்த பாலகன் பருவத்துல பாத்தீங்கன்னா நம்ம 12 வயசு அந்த 8-5 வயசு வந்ததுனால படிக்கணும். 21 வயசு என்னால நம்ம ஒரு வேலைக்கு போகணும். அதே மாதிரி 29 வயசுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வாழ்க்கை தேடல் இருக்கணும். 35 வயசுல ஒரு வீடு கட்டணும். அப்புறம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மேன்மை அடைஞ்சுட்டே போகணும். அதான் இதுதான் பருவம். அதுதான் பெரியவங்க சொன்னது, பருவம் பார்த்து பயிர் செய்யினாங்க. ஒரு பயிர் செய்யறோம்னா பாத்தீங்கன்னா அந்த 3 முக்காலத்தையும் அறிந்து, எதிர்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் அறிந்து அதுக்கு தகுந்த பயிர் பண்ணோம்னா அந்த சாகுபடி இயற்கையோட ஒத்து சாகுபடி நமக்கு வரும். வாழ்க்கையும் அதே மாதிரிதான், இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை வந்து இன்னைக்கு செஞ்சு முடிக்கணும். சரி, நாளைக்குதான் பாத்துக்கலாம், நாளானிக்கு பாத்துக்கலாம், சோம்பேறித்தனம் நம்ம மனதில் வந்ததுன்னு வச்சுங்க, காலம் நம்ம காத்து இருக்காது. ஏன்னா காலம் வந்து ஒரு பாஸ்வேர்டோட கடிவாளம் தான் இயற்கை. அந்த இயற்கைக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒரு எக்ஸாம் ஹால்ல போய் 3 மணி நேரம் மாணவன் உட்கார்ந்து பரீட்சை எழுதணும் வச்சுங்க, அது 3 மணி நேரமாக இருந்தாலும் சரி 2.5 மணி நேரமாக அந்த 3 மணி நேரத்தில் நம்ம படித்ததை எல்லாரையும் நம்ம எழுதிட்டு வரணும். அதாவது அதுல எது தெரிஞ்சதோ தெரிஞ்சதோ முதல்ல எடுத்தீங்கன்னா மணி ஓடிப்படி காலம் குறையுது. 3 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸாம் கால, அந்த 3 மணி நேரத்தில் நமக்கு எது தெரிந்ததோ தெரிந்ததே முதலில் எழுத வேண்டும். அப்ப எழுதிட்டு வந்தோம்னா கடைசியில வந்து நமக்கு அந்த அது வந்து நமக்கு நம்மளுடைய மூலையில சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
0: இப்ப அதிக நேரம் எடுத்துக்கிறீங்களோ
2: இல்ல அப்படின்னு வச்சு சரியாக வந்து சரியான மொழி மொழி எழுதுவோம். அப்படி பாத்தீங்கன்னா காலத்தை கரெக்டா பயன்படுத்தணும்னா எல்லாரும் நமக்கு நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்பது என்னோட தாழ்மையான கருத்துமா.
0: நன்றி நன்றி. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: எரவாந்தேரி கலாவதி ராஜமோகன்
0: பேசுங்கம்மா.
3: தகுந்த காலத்தை அறிந்து செயல்படுவது ஒருவரை பெரும் வெற்றிக்கு அழைத்து செல்லும் மேடம். நம்ம விதைக்க வேண்டிய காலத்தில் விதைக்கணும். இப்ப வந்து நல்ல விதையாவும் இருக்கணும், இடமும் நல்ல தகுதி படிச்ச இடமா இருக்கணும். இவ இரண்டும் சரியா இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ப நம்ம அதை விதைக்கணும். அப்பதான் அந்த என்னோட பலனை வந்து நம்ம அறுவடை செய்யலாம். அதான் காலத்தை பார்த்து நாம் நடந்தோம்னா உலகம் நமக்கு பின்னாடி இருக்கும். காலத்தை தள்ளி போட்டோம்னு வச்சுங்க உலகத்துக்கு பின்னாடிதான் நாம நிற்போம். அதனால கையில் இருக்கு இந்த நொடியை நாம் செதுக்க வேண்டிய சிற்பம். காலம் அறிந்து களம் இறங்கினால் வெற்றி நம் பக்கம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்கம்மா.

0: விரைவு திருச்சி சாரதாசில்
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க,
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள், கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள், கிரீனேட், ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கடிந்த நாள் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது காலமறிந்து செயல்படுதல். இந்த பொருளில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நேரம் இப்போ 10:17 ஆகுது. அடுத்ததா கூட யார் வராங்க அப்படின்னு பாக்கலாம். வணக்கம், சத்தத்தோட யார் வரீங்க?
10: தஞ்சை மாவட்டம் திரும்பவனம், அன்னை கேளுமா? நலமா இருக்கலாமா?
7: நலமா இருக்கும், பேசுங்க.
10: சொல்லுங்கம்மா. காலமறிந்து
7: செயல்படுதல்,
10: ஆமாமா. எப்படிமா காலத்து காலத்தோட வந்து ஒவ்வொரு காரியமும் செயல்படணுமா? ஏன்னா காலம் தவறி போயிடுச்சுன்னா அந்த செயலை செயல்படுத்த முடியாதுமா. ஒரு கடை வைக்கிறனாலுமா அந்த காலத்தோட வந்து காலையிலயே வந்து கொலை தராதாமா வருமானம். ஏன்னா நீங்க காலம் தவறி 10:00 to 11:30 போயிடுவோம்னா நம்ம ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதாவது பெண் பார்க்க போறோம்னு வச்சுங்கம்மா, காலத்தோட போய் பார்த்து, அதாவது காலையிலேயே போகணும். அதாவது ஒரு 6:30 to 7:00 கிளம்பினா அது 1:00 to 2:00 to 3:00 போய் பார்த்தாக்கா அது வந்து வெற்றிக்கு வராதுமா. அதாவது ஒவ்வொரு காரியத்துக்கும் காலத்தோட போகணுமா. ஒரு பேங்க் போறோம்னு வச்சுக்கோமா, லோன் கேட்க போறோம்,

0: அப்ப வந்து அது காலத்தோட போகணும், அதாவது காலையிலேயே போக முடியாது அதுக்கு, அதுக்கு வந்து நேரங்காலம் பார்த்துட்டு தான் போகணும். அதாவது காலத்துல பார்த்து நேரங்காலம் பார்த்துருமா, அதை மேனேஜர் உடனே ரெக்டாகி கொடுப்பாரு. அது மாதிரி ஒரு மணமகளை போய் பார்க்க போறோம்னு வச்சுக்கம்மா, திடீர்னு போய் பூந்துட கூடாதுமா,
1: சொல்லிட்டு போகணும்,
0: திடீர்னு போய் பூந்தாக்கா அது வந்து திருப்தி வராதுமா. அது அதாவது குடும்பம் வந்து ரெண்டா பிரியும், அது அதாவது தாய், அதாவது தகப்பன் தாய் பிரிச்சு இருப்பாங்க.
2: அவங்களோட சேர்ந்து ஒத்து உழைச்சு நம்ம வந்து நம்ம நிலத்துல வந்து நம்ம என்னென்ன செய்யணும், விவசாயம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யணும். அது செய்யாம எல்லாரும் செஞ்சு முடிச்சவங்க நீங்க தனியா செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடு மாடுகள்லாம் வந்து எல்லாத்தையும் மேஞ்சிட்டு போயிடும்.
1: அதாவது பருவம் பார்த்துதான் நம்ம பயிர் செய்வோம். அப்ப விதைப்பு காலத்துல நம்ம விதைச்சிடணும், அடுத்தவங்க அறுவடை செய்யும் போது நம்ம விதைக்க ஆரம்பிச்சோம்னா பருவம் மாறிடுது, அதனால நமக்கு பலன் இருக்காது.
2: பலன் இருக்காது, விளைச்சலும் சரியா வராது. அதுல வந்து ஏன்னா எல்லா வயலும் ஒரே மாதிரியே நிலத்துல விவசாயம் பண்ணி எல்லாரும் ஒன்னா எல்லாம் காவலுக்கு எல்லாம் இருப்பாங்க. அப்ப வந்து மறுபடியும் நம்ம தனியா போய் உட்கார்ந்து இருந்தோம்னா நடக்காத கதை. அதனால வந்து எதுவுமே வந்து காலம் அறிஞ்சு நம்ம செய்யணும். அதே மாதிரி ஒரு கல்யாண வயசு வந்துருச்சுனாக்கா அதை வந்து எந்த வயசுல கல்யாணம் பண்ணணும்னு நம்ம அரசாங்கத்துல சொல்லியிருக்காங்களோ அந்த வயசுல வந்து அவங்களுக்கு வந்து மாப்பிள்ள பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். ஆனா அதுக்கு மேல வயசு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களா, அவங்களுக்கு வரணாமையே ரொம்ப கஷ்டமா போயிடும். படிச்சுட்டோம் வேண்டான்னு சொல்லல, அப்ப அவங்க வீட்டுல கூட போய் படிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். படிப்பு வந்து படிப்புக்கு எல்லாம் கிடையாது, எப்ப வேணாலும் படிக்கலாம். இருந்தாலும் வந்து நம்ம படிக்கிற காலத்துல அந்த ஒன்னாவதுல இருந்து கடைசி கிளாஸ் வரைக்கும் நம்ம படிக்கணும்னாக்கா அந்த அந்தந்த வயசுல அதை படிச்சோம்னா சீரோட நல்லபடியா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கும்.
1: சரிங்க, அதாவது அந்தந்த பருவத்துல அதை கரெக்டா செய்யணும்னு சொல்லிருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, பேசுங்க.
3: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன். காலம் அறிந்து செயல்படுதல் கட்டாயங்க. நண்பர்கள் சொன்னது போயிரு, இன்னைக்கு போயிரு வியாபாரமே செய்யறேன்னா நம்ம நிறைய இதை கேள்வி போடுறோம். மழை வைக்கிற நேரத்துல போய் உப்போ, காத்தடிக்கிற நேரத்துல தவிடு வைக்க முடியாது. எந்தெந்த சூழல்ல என்னென்ன விக்கணுமோ அப்பதான் விக்கணும். அதான் உழுகிற நாளில் ஊருக்கு போனால் அறுக்கிற நாளில் ஆள் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதாவது உழுகிறத அந்த காலம் அறிஞ்சு நம்ம உழுதாதான் அறுக்கிற நேரத்துல நம்ம ஆளு ஒண்ணுமே சரியா உழுகலன்னா அப்புறம் அறுக்கிறதுக்கு எதுக்குங்க ஆளு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல படிப்பு படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு சூழல்ல இருப்பாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண வேலை கிடைக்கும், அதுக்கு போக மாட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் போவோம்பாங்க. அதே அந்த வேலையில போய் இவங்க ஜாயின் பண்ணிட்டு அதுல இருந்து படிப்படியா மேல போகணும். அதே மாதிரி ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அண்ணன், தாபத்தை தீரா தண்ணி தரித்தன் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளாத்தீரன், பாவத்தை தீட்டாத்திரை ஏழும் பயன் இல்லையண்ணா. அந்த தாகத்துக்கு தண்ணி கொடுக்காத பெற்றவர்களை கண்ட தக்க நேரத்துல பார்க்காத அந்த சூழல்லாம் நம்ம இருந்துன்னு வச்சுங்க, நம்ம எதிர்காலம் சிறப்பா இருக்காங்க தாங்க என்னுடைய கருத்து.
1: சரிங்க, நன்றி உங்களோட கருத்துக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. பேசுங்க ஐயா.
4: கருத்துறைகளை தூய் ஆட்சித்தலைவர் வச்சு செய்யும் காரை அன்பளின் சின்னத்தையும் அன்பு அழைப்பாளர்கள் நினைச்சு கொடுங்க.
1: பேசுங்க ஐயா.
4: காலத்தினால் செய்வதுனே
1: இல்ல, காலம் அறிந்து செயல்படுதல்.
4: காலம் அறிந்து செயல்படுதல், நாளம் கருதினும் கையுடன் காலம் கருதி இடத்தால் செய்யும் வள்ளுவர் சொல்றாரு. தக்க இடத்திலிருந்து தகுந்த காலத்தை எதிர்பார்த்து இருப்பவன் உலகில் நினைத்த காரியம் கைகூடும். காலம் எந்த நேரத்துல செய்யணுமோ அது அந்தந்த நேரத்துல தராம செஞ்சிடணும். ஒருத்தரை பார்க்க போறேன்னா 10 மணிக்கு வர சொல்றாருன்னா 9:58 போய் நிக்கணும். அப்படி செய்த காலத்தின செஞ்சோம்னாக்கா சிறப்பா இருக்கும், வெற்றி பெறும்.
1: சரிங்க, நன்றி. வணக்கம். வணக்கம். அடுத்த நேயர்
5: வணக்கம். மேடம்
1: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
5: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடைய வடக்கு செல்வ பாரதி.
1: சொல்லுங்க ஐயா.
5: காலம் அறிந்து செயல்படுதல், அதாவது காலம் பொன் போன்றது, காலத்தை பைசை

0: அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம மழைக்காலம் வருதுன்னா அந்த காலம் இருந்து நம்ம முன்கூட்டியே நம்ம சில ஏற்பாடுகளையும் பண்ணணும். இப்ப வந்து நம்ம மழைக்காலம் வருது, எங்க பார்த்தாலும் வியாதிகள் தெங்கு இதெல்லாம் பரவுது, அதுக்கு வந்து நம்ம முன்கூட்டியே வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி
1: பராமரிப்பு பணிகளை
0: மேற்கொள்ளணும். வீட்டை நம்ம சுத்தி வந்து இப்ப மழைக்காலம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடியே இந்த காலத்துல நம்ம வந்து வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம படிக்கிற காலம் வேலை செய்யற காலம் எல்லாம் அதே காலத்தோடு செய்யணும். இப்ப எறும்புகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது மழை காலத்துக்கு
1: கோடை காலத்திலேயே சேர்க்க ஆரம்பிச்சிருது.
0: கோடை காலத்திலேயே சேர்த்து வச்சிருவோம். அதே மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது அப்ப வந்து நம்ம கால நேரத்தை பார்க்க கூடாது. நன்றி மேடம்.
1: நன்றி உங்களோட கருத்துக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம்
1: மேடம், பேசுங்க சார்.
2: திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தையல் கலைஞன் சீமன் என்கிற தியாகராஜன்
1: பேசுங்க. ஐயா,
2: கால மருந்து செய்யற செயல், அது மாதிரி கோலம் மறிந்து போடுற, அதாவது புள்ளி வச்சுக்கிட்டு என்ன கோலம் போடுறதுன்னு யோசிக்க கூடாது.
1: முன்னாடியே
2: ரெடி பண்ணிக்கிறேன், என்ன கோலம் போடுறதுன்னு ரெடி பண்ணிக்கிறோம்.
1: அதே மாதிரி
2: காலம் அறிந்து செய்யும்போது என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு தான் காலம் அறியணும். அந்த இது உள்ள பக்கத்துமா செய்யணும்,
1: திட்டமிட்டுதான் அந்த காலத்தையும் நம்ம செயல்படுத்தணும்.
2: உதாரணத்துக்கு கோலம் போறதுக்கே புள்ளி வச்சுட்டு என்ன கோலம் போறதுன்னு தெரியக்கூடாது, என்ன கோலம் போறதுன்னு தெரிஞ்சுதான் புள்ளி வைக்கணும். அதே மாதிரிதான் காலமும், காலம் அறிந்து செய்யற செயலும் கோலம் அறிந்து கோலம் போற செயலும் கரெக்டா இருக்கணும்.
1: புள்ளி வைக்காம கூட கோலம் போடுவோம்ல,
2: புள்ளி வைக்காம இருந்தா கோலம் நல்லா இருக்காது மேடம்.
1: ரங்கோலிக்கு எல்லாம் புள்ளியே தேவை இல்லைங்க.
2: ரங்கோலிக்கா? நான் சொல்ற வாசல் கோலம்.
1: சரிங்க சரி.
2: நீங்க சொல்ற கை கோலம்.
1: சரி, நன்றி நன்றி.
2: அவர் மேடம்
1: சொல்லுங்க.
2: ஒரு இந்த டூ வீலர் போறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல கருத்து ஒண்ணு பழமொழி சொல்றேன் மேடம். இன்றைய தலைக்கவசம் போடாதவர்கள் அடுத்த வருஷம் தலை தேவசத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க?
2: இல்ல ஒரு
1: இல்ல வேண்டாம் வேண்டாம் உடனே. சரி, நன்றி.
2: தேங்க் யூ மேடம்.
1: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேசுங்க.
3: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
3: அதாவது காலம் அறிந்து செயல்பட வேண்டும். எதுவா இருந்தாலுமே நம்ம வந்து காலத்தோட செய்தோம்னா அது வந்து நமக்கு வந்து நல்லதே செய்யும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை காலம் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்துல வீட்டு பக்கத்துல உள்ள மரத்துல எல்லாம் கிளையெல்லாம் கவாத்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா மழை காலம் வந்து காத்தடிக்கும், போய் கடுமையான காத்து இருக்கும், அது மரம் சேதமாகும்ங்கிறதுனால இப்பனே அந்த முட்கூட்டியே வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு ரெடியா வச்சுட்டேன். அதே போல பாத்தீங்கன்னா எதையுமே நம்ம வந்து காலத்தோட செஞ்சோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்ப படிக்கிற வயசுல வந்து படிக்கணும், அப்பதான் நம்ம வந்து மனசுல வந்து எளிமையா பதியும், நல்லா படிக்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா விதைக்கின்ற விதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே ரெடி பண்ணி விதைக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கு. ரெடியா இருக்கிறோம், மழை பெஞ்ச உடனே விதைய விதைச்சு எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் மேடம். ஆமா,
1: நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காரைக்கால் பண்பலையின் 100.3 சிந்தனை அரங்கம் காலம் அறிந்து செயல்படுதல், இதை பற்றி தான் நேயர்களை அவங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நேரம் இப்போ 10:27 ஆகுது. காலம் அறிந்து செயல்படுதல் இது வந்து முக்கியமாக மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ நமக்கு பள்ளி ஆரம்பித்த உடனே நிறைய நாட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம அப்போ அன்னைக்கு அப்பப்போ உள்ள பாடங்களை அன்னைக்கு படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா பின்னாடி நமக்கு எந்த சுமையும் இருக்காது. அதுவே வந்து இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கும் போது அவங்களுக்கு இந்த பருவ தேர்வுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படியே போய் நாள் கணக்கில் வந்து உங்களுக்கு கிட்ட வந்துடும். அப்போ பாடங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போயிடும். அப்போ படிக்காமல் இருக்கிறதுனால அப்போ அவங்களுக்கு வந்து அந்த படிக்கிறதுல ப்ரெஷர் ஆகுது, அதை மார்க் எடுக்க முடியல. அப்போ பேரண்ட்ஸ் கேட்கும்போது அவங்களுக்கு அது அதை இது பண்ண முடியல, இல்லை ஒரு ஆசிரியரே ஏன் படிக்கலன்னு கேட்டாலும் அவங்க அந்த இடத்துல இது பார்க்குறாங்க. அதுவே அந்த காலம் அறிந்து அவங்க கொடுக்கறத அன்னன்னைக்கு உள்ள வீட்டு பாடங்களை அன்னன்னைக்கு நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னாக்கா பின்னாடி அந்த எக்ஸாமுக்காக தனியாக படிக்கணுன்ற ஒரு விஷயமே இருக்காது. அடுத்து எல்லா புக்ஸையும் எடுத்து ஒரு ரிவிஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டு ஏற்கனவே படிச்சுட்டதுனால ஒரு தடவை ரிவிஷனை பார்த்துட்டு போனோம்னா எக்ஸாம் டைமில் அந்த ப்ரெஷ்

0: ஷேர், எக்ஸாம் ஃபீவர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கும். இது மாணவர்களுக்கு பொருந்தும். அடுத்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைக்கு வேலைக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம வந்து வேலையில் வந்து அவசரம் கருதின வேலைகள் இருக்கும், முக்கியம் அப்படின்னு வச்சுருப்போம், அப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சுருப்போம். அவசரமான வேலையை உடனே செஞ்சு முடிச்சிடும். கொஞ்சம் முக்கியமாக உள்ளதையும் நம்ம கேர் பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுருப்போம். அந்த அப்புறம் பார்க்க வேண்டிய விஷயங்களை வந்து அதுலேயும் நம்மளோட கவனம் போகும்போது தான் நம்மளோட ஹெல்த்தாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். அப்போ அதற்கான அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் நம்ம கொடுத்து எல்லா விஷயங்களையும் நம்ம இது பண்ணிக்கணும். அதுமாதிரி குடும்பத்தில் வந்து ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் கூட இருக்கலாம், அப்போ வந்து அது அப்புறமா பேசிக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு நம்ம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும்போது திரும்ப திரும்ப அதே நீடிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனக்கசப்பு வரும். அதுவே அந்த சரியான நேரத்தை பார்த்து நம்ம என்ன கருத்து நம்ம நினைக்கிறோமோ அதை சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த விவாதங்கள் வந்து வராமல், மனக்கசப்புகள் இல்லாமல் அது ஸ்மூத்தாக நம்ம பேசி முடிச்சுக்கிறதுக்கும் அது ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்கும். இதுதான் இந்த காலம் அறிந்து செயல்படுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நேயர்கள் அவங்களோட கருத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் கூட நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கமான அந்த பேஜில் போயிட்டு காலம் அறிந்து செயல்படுது இந்த போஸ்டருக்கு கீழே உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: வணக்கம், வணக்கம்.
0: யாருங்க சார்? பேசுங்க, கேக்குது.
1: திருவாரி தாலுகா பெரம்பூர்ல இருந்து பாண்டியன் பேசுறோம்.
0: பேசுங்க ஐயா.
1: காலம் அறிந்து செயல்படுதல். காலம் அறிந்து செயல்படுறதுக்கு நம்ம முதல்ல வந்து வாழணும். நீண்ட நாள்னா நாளை குறிச்சு தான், ஒரு நாள் அந்த நாள் ஒரு நாள் நீண்ட நாள் வாழ்றது.
0: உங்களோட இணைப்பு வந்து விட்டு விட்டு வர மாதிரி இருக்கே.
1: அது அடிக்கடி என்ன பண்ணுறது,
0: சிக்னல் இல்லாம பேசுற மாதிரி இருக்கு.
1: அதாவது பாத்தீங்கன்னா நீண்ட நாள் எப்படி வாழும், ஒரு நாளைக்கு 24 நேரம்னா அந்த நீண்ட நாள் அதில் வாழ்க்கைதான். ஒரு நாள் 24 சில பேர் பாத்தீங்கன்னா 18 மணி நேரம் தூங்குவாங்க.
0: 18 மணி நேரமா?
1: சில பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் அதிகபட்சமா ஒரு 6 மணி நேரம்.
0: சரிங்க, இப்ப மருத்துவர்கள்லாம் என்ன சொல்றாங்களா, 6 to 7 மணி நேரம் அல்லது ஒரு 8 மணி நேர தூக்கம் கூட நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க.
1: ஜப்பான்ல பாத்தீங்கன்னா 8 மணி நேரமும் தூங்குவோம், 5 மணி நேரமும் உழைப்பு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி எதுக்கு நான் சொல்ல வரேங்களா, தூக்கத்தை குறைச்சிட்டு 24 மணி நேரத்துல வந்து 8 மணி நேரம் தூங்கிட்டு பாக்கி 16 மணி நேரம் வந்து வாழ்ந்தோம்னு வச்சுக்கலாம், நிறைய சிந்திக்கலாம். காலத்துக்கு நிதானமா நம்ம ஒரு பள்ளிக்கு ஒரு குழந்தையாக்கா இப்ப ஒரு வேலைக்கு 30 மணிக்கு போகணும்னா 8 மணிக்கு எழுந்திரிச்சு அவசர அவசரம் போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா சொல்ல மறந்து வச்சிருக்கிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. அது வந்து நம்ம காலம் தெரிவிக்கப்படணும்னா
0: உங்க இணைப்பு இப்ப கூட அப்படிதான் கேக்குது, ஆனா நான் புரிஞ்சுக்கிறேன், நேர்களுக்கு கிடைக்குதா என்னன்னு தெரியல. நன்றிங்க ஐயா உங்களோட கருத்துக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: நன்றி தங்கை லாவண்யா, கும்போணம் டிஎஸ் பார்.
0: பேசுங்கய்யா.
2: நிறைய விஷயங்கள் இருக்குமா, அதாவது இந்த 8-8 வாழ்க்கை புரிச்சுக்கோ, இந்த ஒரு பாட்டை பாடிட்டு வந்து பால்கோ இந்த பைசா வரலாம், அதெல்லாம் வந்து வந்து எதார்த்த வந்து பணத்துக்காக வேண்டிய ஒரு வாழ்க்கை அது அந்த சப்ஜெக்ட்ல வரல. ஆனா மகாகாவியிருக்காங்க, மகாகவிய பாரதி எவ்வளவோ பெண்கள், அதாவது நீங்க எல்லாம் நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு உங்களை மாதிரி இந்த திரௌபதி முர்மு அம்மா ஒரு பழங்குடியை சேர்ந்த வந்து ஆசிரியர் வந்து நீங்க ஒரு பெரிய உயர்ப்பாங்க, நீங்க ஒரு நடிகால வந்து வந்திருக்கீங்க. ஆக இவங்க எல்லாத்துக்கும் முன்னேற்றம் கொடுத்த பாரதி வந்து யாருக்கும் 1 பைசா கூட வந்து கடன் கட்ட கிடையாது, திட்ட கட்ட கிடையாது.
0: பாடுபட்டான்ல
2: பெண்கள் விடுதலை, தேச விடுதலை, தொழில் பத்தி எல்லா பத்தியும் பேசுறான் பாரதி வந்து தன்மானம்னு ஒண்ணு இருக்குல்லமா, அதை கொண்டுதான்.

0: யார்ட்டையும் வந்து கையூட்டு பெறாம நேர்மையா நான் சொல்றது வந்து வேற விஷயமா இருந்தாலும் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி அப்புறமா பாருங்க. அப்படி பாரதிதாசன் வந்து கொஞ்சம் சாப்பிட காசுதா குடுறா ஒரு நாள்னா அப்படின்ட்டு அப்படி கேட்கிறாரு பாரதி. துணிச்சல் மிகுந்த பாரதி ஒரு நாள் வந்து விரக்கியா வந்து பாட்டு பாடியிருக்கான் தெரியுங்களா, வானகமே வையகமேன்ட்டு. நீங்களெல்லாம் நிற்பதிவோ நடப்பதிவோ பறப்பதிவோன்னு ஒரு பாடல் கேட்கிறப்ப காண்பதெல்லாம் மறைவதென்றால் மறைவதெல்லாம் காண்பதன்றோ.
1: பாரதியார் பாடல் எல்லாரும் கேட்டிருப்பாங்க, அவங்களும் சிந்திச்சிருப்பாங்க.
0: காலையில சூரியன் வந்து சாயங்காலம் வந்தா போயிட்டே அப்புறம் மறுபடியும் சூரியன் வருது இல்ல, இரவு மொத்தம் வந்து பெண்கள் மாரி அதாவது சூரியனுடைய இரவு ஒளி படி பெண்கள் முன்னேற்றத்துக்கான பாடுபட்டாங்க. அதனால வந்து அந்த வந்து இன்னைக்கு போனாக்கா நாளைக்கு போகும், அது வந்து மனதுல வந்து ஒரு பலம் இருந்தாக்கா பெண்களுக்கு ஒரு பலம். நன்றி லாவண்யா மேடம்.
1: சரிங்க, நன்றி. ஆனா நீங்க வேற டாபிக்ல தான் ஃபுல்லா அவுட் ஆஃப் சிலபஸ்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யார் வந்திருக்காங்க பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: அதாவது சங்கீதத்துல சொல்லும் போது காலப்பிரமாணம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, இந்த விஷயம் தான் வந்து தாளத்தோட சரியா ஒத்து வரும். அது மாதிரி நாம நேரத்தை சரியான விதத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. நான் நேற்று ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், அங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு பெரியவருக்கு இன்னொரு டாக்டர் இன்னொரு டாக்டரை பாக்குறதுக்கு சஜஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, வேணாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம்
1: போயிடலாங்கிறாரு.
2: அப்ப அந்த அம்மா சொல்றாங்க அதெல்லாம் போகக்கூடாது, நம்ம இங்க இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த நம்ம இந்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம
1: என்னன்னா
2: நம்மகிட்ட ரொம்ப அதிகப்படியான அலட்சியம் இருக்கு. அந்த காலத்துக்கு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை சரியான முறையில செஞ்சுட்டோம் அப்படின்னா ஏர்லியர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியா போயிடும், அது சரியாகவும் பண்ணிடலாம். ஆனா அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விடும் போது அது என்ன ஆகுது, அது பெரிய பிரச்சனைக்கு உருவாயிடுது. அதுக்கு பிறகு நம்ம அதோட போராடிக்கிட்டு
1: இருக்கோம். ஆமா, காலை மருந்து செயல்படுதல் என்னது இந்த மருத்துவம் எடுத்துக்கொள்றதுக்கு நீங்க சரியா அதை பொருத்தி சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு 3 மாசம் எடுத்துக்கோங்க, 6 மாசம் இந்த விஷயத்துக்காக நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு 1 மாசம் எடுத்துட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நோயோட தீவிரம் வந்து அதிகமாயிரும். அப்ப அந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம இது பண்ணி அதை சரியா கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த நோயில இருந்து அவங்க விடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுல நீங்க அழகா உங்களோட கருத்து கொடுத்துருக்கீங்க, நன்றிங்க உங்களுக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கங்க.
1: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா சகோதரி?
1: நலமா இருக்கங்க ஐயா, பேசுங்க. நீங்க?
3: நான் வாரியங்காவன்.
1: பேசுங்க ஐயா.
3: காலம் கொண்டு வந்தது, நம்மளோட கடமை கண் போன்றதா இருக்கணும் எதுலயுமே. ஆணுடைய பேசினாலும் சரி, நம்ம ஒரு வேலைக்கு போனாலும் காலத்தை விட்டுட்டா கண்டிப்பாக நம்மளால பிடிக்க முடியாது. எதாவது அந்த நேரத்துல செய்யணுமோ அதாவது அந்த நேரத்துல செய்ய வேண்டும். முடிந்தவரை பிறருக்கு தொந்தரவு கொடுக்காமல் நம்மளால முடிந்த உதவியை செய்ய வேண்டும். வாய்ப்பு நன்றி.
1: சரிங்க, உதவியை விட உபத்திரவம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 இது சிந்தனை அரங்கம்.
4: சார் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: விரைவில் திருச்சி சாரதாசில்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: அதாவது காலம் அறிதல் அப்படின்னா நம்ம குரலை சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. அதாவது தன்னை விட வலிமையான அந்த ஆந்தையை வந்து காக்கா வந்து பகல் நேரத்தில் வென்றுடும். ஏன்னா பகலில் ஆந்தைக்கு கண் தெரியாது அப்படின்றதுனால அந்த பகல் நேரத்தில் அதால் வெல்ல முடியும். அதுபோல தான் வேந்தர்கள் வந்து காலம் அறிந்து பகைவர்களுடைய பலம் பலவீனம் அறிந்து அவர்களை வந்து நம்ம இது பண்ணும்போது நம்ம ஜெயிக்கலாம். அதை மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம எந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்ற நம்மளோட பலம் பலவீனம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது அந்த காலம்ன்றது நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து இணைந்திருப்போம் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம்.

0: வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சாதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி காலம் அறிந்து செயல்படுதல், இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். நேரம் இப்போ 10:44 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர்களும் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யாருங்க சார்?
5: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜர் முகமது இக்பால்
4: பேசுங்கய்யா.
5: காலம் அறிந்து செயல்படுதல் கொடுத்துருங்க. சிந்தனை அரங்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சில சகோதர சகோதரர்கள்லாம் சப்ஜெக்ட் தேவையில்லாம ரொம்ப நேரமா பேசுறாங்க. எல்லாரும் பேசணும்னு நினைக்கணும். அவங்க எல்லாம் மைக்க கொடுத்த மாதிரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க.
4: ஒரு சில பேர்
5: தலைப்பு புரிஞ்சிக்காமலாம் பேசுறாங்க. அதனால காலம் இருந்து பேசுறது நல்லது.
4: உங்களோட கருத்தை சொல்லுங்க ஐயா.
6: வருமான விராயம் ஏற்படும். அது மாதிரி ஒரு ஆதர், உதாரணத்துக்கு சேர்த்து நியமனம் ஆதர் இருக்காங்க பாருங்க. அவங்க வந்து நாளைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு காசு கல்யாணம் சேர்த்து சாப்பாடு கொடுக்கணும். அவங்க வந்து மின்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு 8 மணிக்கு கொடுத்தாதான் அந்த அது பிரச்சனை இல்லாம சுத்தமா முடிக்க முடியும். அதனால காலத்தை வந்து விரயம் பண்ணக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு அதை வந்து செயல்படுத்தணும். இப்போ ஒரு ட்ரெயினுக்கு போகணும், 7:30 ட்ரெயின் தான் நம்ம பிஃபோராகவே கிளம்பி அந்த கால நிறையத்தை வெயிட் பண்ணா லேட்டா போய் கொண்டு போனா அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோம். அதை தேவையில்லாம மன உடைச்சல் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் எல்லாம் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அவங்க எல்லாம் டைமிங் இருக்கும். இந்த டேட்டு இந்த இயர்ல கொடுக்கணும்னா அந்த டைம்ல அவங்க கொடுக்கணும்னா அதுக்கான பிஃபோரா அவங்க முன்கூட்டி டயத்தை வேணாலும் செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நிறைய மொத்தமா ரேட்டு பேசி யூஸ் பண்ணுவாங்க. அப்பாதி நிறைய இடத்துல எடுத்துட்டு நம்ம சொன்ன டைம் கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்க பிசினஸ் வந்து வீணா போகும். அதனால காலத்தை அறிந்து நம்ம செயல்படணும். டைம் வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு நேரமும் பொண்ணா நினைச்சு நம்ம செயல்படணும்னா சிறப்பா இருக்கும்ங்கிறது என்னோட கருத்து. நன்றி மேடம்.
4: சரிங்க. நன்றி நன்றி. அதாவது ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பிஃபோரா கிளம்பி போறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதன் மூலமா அந்த தடுமாற்றங்கள் இல்லாம நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். கடைசி நேரத்துல கிளம்பும் போது நிறைய டென்ஷன் நமக்கு இதுவாகும். அப்போ இதையாவது மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ முக்கியமான விஷயங்கள், அது பயணத்துக்காக தேவையான டிக்கெட்ஸா இருக்கலாம், இல்லை பர்ஸாக இருக்கலாம், இல்லை முக்கியமான ஆவணங்கள் ஏதாவது இருக்கலாம். அந்த லேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் மண்டையில் ஏறிடுச்சு அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம மறந்துடும். அதனால முன்கூட்டியே செயல்படுதல்ன்றது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது அப்படின்றதான் நேயர் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம். வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
7: ஹலோ. வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார். யார் வந்திருக்கீங்க?
7: நான் சூப்பர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
4: பேசுங்க.
7: அதாவது வந்து பருவத்தையே பயிர் செய் காலத்தில் பயின்று கொள்ளு சொல்லுவாங்க. அதே மாதிரி காற்றுல போதே தூற்றி கொள்ளும்பாங்க. அது மாதிரி நம்ம எந்தெந்த காலத்துல வந்து என்னென்ன செய்யணுமோ, இப்ப வந்து ஆடி மாசம்னா அறுவடைக்கு தேவையான வேலையை அந்த மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடறோம். அது மாதிரி எந்தெந்த காலகட்டத்தில் படிக்கிற காலத்தில் படிக்கணும், வேலை தேடுற காலத்தில் வேலையை தேடணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகிற காலத்தில் செட்டில் ஆகிடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் சரியாக வரும். அது வந்து இல்லாமல் சில பேர் இளமையில் வந்து ஓய்வு எடுத்துட்டு அம்மா அப்பா சம்பாரிச்சு கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் முதுமையில் வந்து வருத்தப்படுறாங்க. இளமையில் வாழ்க்கையை தொலைத்து விட்டு முதுமையில் தேடுவதில் பயனில்லை. இளமையில் வேர்வை சிந்தாதவர் முதுமையில் கண்ணீர் சிந்துவார்கள்.
4: சரிங்க. இளமை காலத்தை சரியா பயன்படுத்துங்க அப்படின்றது உங்களோட கருத்தா இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம்ங்க.
4: வணக்கங்க. யார் வந்திருக்கீங்க?
8: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தூர் கணேசன் பேசுறேங்க.
4: பேசுங்கய்யா.
8: அதாவது நம்ம 5ல விளையாது 50ல விளையாது, 5ல விளையாது 50ல விளையாதும்பாங்க, 5ல விளையாது 50 விளையாதும்பாங்க. அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு வேலையை வந்து கண் கருத்துமா கத்துக்கிறோம். முதல்ல கத்துக்கிட்டு நம்ம பயிற்சி எடுத்து வேலை செஞ்சாச்சு அந்த வேலையோட அர்த்தம் என்னங்கிறது நமக்கே புரியும். நம்ம வந்து ஏழை வேலை

0: பேரை வந்து ஏற்றோம்னா நம்ம எப்பவுமே இளையாத்தே இருப்போம். அதை உள்ள அறந்து நம்ம வந்து சொந்த வேலையா இருந்தாலும் அடுத்த வேலையா இருந்தாலும் சொந்த வேலை மாதிரி அந்த வேலையை கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்டோம்னு
1: வச்சுக்கோங்களேன்,
0: நாலு பேர் கூப்பிட்டு அந்த வேலையை நமக்கு தேடி கொடுப்பாங்க. அப்ப வந்து நம்ம வந்து முன்னேறதுக்கு நம்ம சிறப்பா முன்னேறதுக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம பின்தங்கி போக மாட்டோம். ஏன்னா நம்ம உழைச்சாலும் கூட பின்தங்கி போக மாட்டோம். அது நாலு பேர் நமக்கு பாராட்டி நம்ம கொடுக்காங்க வேலை, அதே ஒண்ணு போதும் நமக்கு. ஆமா, நன்றி வணக்கம்.
1: நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: காலம் தவறி விட்டா மறுபடியும் கல்வி ஏறாது. இந்த பள்ளி நேரத்துல என்னென்ன படிக்க வேண்டுமோ முடிக்க வேண்டும். பிளஸ் டூ முடிச்ச பிறகு டிகிரி வாங்கணும் என்று விட்டு விட்டால் அப்புறமே நம்ம அதுக்கு மேல டிகிரி நடக்கின்ற பழக்க வழக்கங்கள் பேச்சு எதுவுமே வராது. ஆகவே காலத்தில் படிப்பது

0: அதே ஒன்று போதும் நமக்கு. ஆமா, நன்றி வணக்கம்.
1: சரி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
2: ஆலத்தம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வம் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா.
2: நான் ஒரே ஒரு சொல்றேன் சொல்றேன். கல்வியை காலத்தில் கற்று விட வேண்டும். அந்த காலம் தவறிவிட்டால் மறுபடியும் கல்வி ஏறாது. இந்த பள்ளி நேரத்தில் என்னென்ன படிக்க வேண்டுமோ முடிக்க வேண்டும். பிளஸ் டூ முடித்த பிறகு டிகிரி வாங்கிட்டு விட்டு விட்டால் அப்புறமேல நம்ம அதுக்கு மேல டிகிரி நடக்கின்ற வழக்கு வழக்கங்கள் பேச்சு எதுவுமே வராது. ஆகவே காலத்தில் படிப்பதை படிக்கின்ற நேரத்தில் முடித்து விட வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம்.
1: சரிங்க, நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: விளையும் பயிர் முயலே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட வளர்ச்சி வந்து சிறு வயதிலே தெரியும். அவங்க எப்படி எந்த வராங்க காலத்தே நமக்கு அவங்க தகுந்தாப்புல காலத்துல நம்ம செய்யணும் மேடம். இதான்
1: அதாவது இளமையில கற்ற கல்வியை தான் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லா அப்ளை பண்ணி
3: காலத்துக்கு நமக்கு உண்டு.
1: சரி,
3: அதுதான் நமக்கு நீண்ட காலம் வரையும் வரும். அதாவது இளமையில் கல் மெயினா இளமையில நல்லவதான் நல்லபடியா வளரணும். எல்லாம் செய்ய கத்துக்கணும், கரெக்டா செய்ய கத்துக்கணும். அதுவே தொடர்ந்து நம்ம காலம் வாழ்க்கை ஃபுல்லா வரும் மேடம்.
1: சரிங்க,
3: கடமையை தவறாம இருக்கணும். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி உங்களோட கருத்துக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
4: வணக்கம்மா. வணக்கம்மா.
1: பேசுங்கய்யா.
4: பொன்னிறை தியாகசன் பேசுறேன்.
1: பேசுங்க.
4: திரும்ப பெற முடியாது வயதும் காலமும்
1: தான்.
4: ஆகவே வந்து நம்ம வந்து காலத்தே எதையும் இந்த காரியத்தையும் செஞ்சுட்டா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
1: சரி, அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ.
1: சொல்லுங்க.
5: வணக்கம்மா.
1: சொல்லுங்கய்யா.
5: நான் சிறுகாலேருந்து மாணிக்கம் டெய்லர் பேசுறேமா.
1: பேசுங்கய்யா.
5: எல்லாருமே சொல்லிட்டாங்க கருத்து எல்லாம், நான் சொல்ல வேண்டியதுல. அதாவது எவ்வளவு பணம் காசு இருந்தாலுமா இந்த நேரம்னு ஒண்ணு, அந்த காலத்துல அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நேரம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த நேரத்தை பார்த்துதான் எதுவுமே ஒரு ஒரு ஒரு வயல்ல விதை விடுறாலும் சரி, அது அரிசா இருந்தாலும் சரி, நேரத்தை பார்த்துதான் செய்வாங்க. அந்த நேரங்கிறது நீங்க ரொம்ப இன்னைக்கு கொடுத்த தலைப்பு ரொம்ப அடிமான தலைப்புமா. நேரங்கிறது ரொம்ப முக்கியமான தேவைமா. ஒரு ஒரு மதியம் ஒரு மனிதனுக்கு நேரங்கிறது முக்கியமான தேவைமா. அது நேரத்தை பார்த்தா எந்த காரியமும் செய்யுமா. வீட்டை விட்டு எங்க கிளம்பினாலும் அந்த நேரத்தை பார்த்துதான் போவோம். அது அதுக்கு தான் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த நேரத்தை பார்த்து எல்லாம் நல்லது கேட்டு செய்யணும்னு சொல்லிருக்காங்க. ஒரு ஒரு கல்யாணம் பண்ணா கூட ஒரு பந்த கால் போடணும், ஒரு நேரத்தை பார்த்துதான் செய்யறோம். ஒரு கல்யாணம் பண்றோம், ஒரு நேரத்தை செய்யறோம். நேரம் ஒரு அவசியமான பொருள்.
1: நன்றி நன்றி உங்களுக்கு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் காலம் அறிந்து செயல்படுதல் இதை இந்த பொருளில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம், அலம்பா ராமன்
0: பேசுங்கய்யா.
1: காலம் கருதி இருப்பர், கலஞ்சாது ஞாலம் கருதுபவர், வலிமை இருந்தும் பொருள் இருந்தும் அதற்கான நேரம் வரும்போது காலத்தை இருந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சூர்த்த எடுத்து, அதாவது கொக்கு அதுக்கான நேரம் வரும்போது அடங்கியிருந்து அப்பதான் அதை இட தேடும், விரைந்து முடிக்கணும். அது மாதிரி காலம் வரும்போது விரைந்து முடிக்க வேண்டும். திட்டமிட்டு செயல்பட்டால் டிக்கெட்டும் வெற்றி பெறலாம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யாருங்க?
2: கும்பகோணம் மட்டும் தாராசுரம் சமரசம்
0: பேசுங்க.
2: நல்லமுடன் இருக்க வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்களையே சொல்லுங்க.
2: ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி எடுத்தால் செய்கின்றது வான்புகள் வள்ளுவரின் வாக்குமா. உலகத்தையே நினைச்சா கூட ஜெயிச்சிடலாமா. எப்படின்னா அதுக்கான காலத்தையும் நேரத்தையும் தேர்ந்தெடுத்து
0: வாழும்போது
2: அந்த உலகத்தையே ஜெயிக்கலாம்னு சொல்றாருமா. இதான் என்ன
0: சாதனை. ரொம்ப அழகா வர ரெண்டு அடியில நீங்களும் கொடுத்துருக்கீங்க அந்த விளக்கத்தை. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க?
3: வணக்கம்மா, ஆண்டிபாளையத்திலிருந்து மதனசேகர் பேசுறேம்மா.
0: பேசுங்கய்யா.
3: வாழ்க்கையில் நாம் கொண்ட குறிக்கோளை நம்மால் மட்டுமே அடைய முடியும். அதற்கு அவசியம் நேரமும் திட்டமிடுதலும் அவசியமாகும். இதனால் நாம் கொண்ட இலட்சியத்தில் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்கய்யா உங்க கருத்துக்கும்.

0: எல்லாரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க? பேசுங்கம்மா.
1: காலம் அறிந்து செயல்படுதல், அதாவது திருவள்ளுவர் இருக்கார் பாருங்க, காலம் அறிந்து என்ற அதிகாரத்துல ஞானம் கருதினை கை கை கூட காலம், அதாவது மழைக்காலங்களில் விதை விதைக்காமல் கோடை காலங்களில் பிறகு விதை விதைத்தால் என்ன பண்ணும், பயிர் விளையாது. அது போலதான் நம்ம வந்து காலம் அறிந்து எதையுமே செஞ்சோம்னா நம்ம வந்து வெற்றி அடையலாம்.
0: சரி,
1: அவ்வளவுதான்.
0: வந்த மூன்று நேரம் ஒரே திருக்குறளை தான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா திருக்குறள்ல எல்லாருக்கும் தேவையான அந்த கருத்துக்கள் தான் இருக்கு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: சரியான நேரத்தில் எடுக்கப்படும் சரியான முடிவு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். காலத்தை மதிப்போம், காலம் அறிந்து செயல்படுவோம், வெற்றியை நோக்கி பயணிப்போம் என்ற இந்த சிந்தனையோடு நிறைவு பெறுகிறது இன்றைய சிந்தனையரங்கம். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திக்கும் வரை வாழ்த்துக்களோடு விடைபெறும் நான், உங்க ஆர்ஜே லாவண்யா ராஜசேகரன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைக்கால் பண்பையோடு இணைந்து ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் வந்து என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு முதல்ல நினச்சேன்னா, புகைப்படம் நமக்கு என்னத்தை சொல்ல வருது அப்படின்னு கேட்போம்னு நினச்சிருக்கேன். அதாவது பழைய புகைப்படம், ஆனால் அதையும் தாண்டி இப்படி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பழைய புகைப்படத்தை பார்த்து நானா இது என நினைத்ததுண்டா? நிறைய புகைப்படங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நானா இது அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி புகைப்படங்கள் நமக்கு இருக்கும். அந்த மாதிரி சில புகைப்படங்கள் நமக்கு என்னென்னவோ சொல்லும். அந்த மாதிரியான புகைப்படங்கள் பார்த்த உடனே நானா இது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் பார்த்து நினச்சிருக்கீங்களோ அதை பற்றி வந்து சொல்லுங்கள். புகைப்படங்கள் பழைய ஞாபகங்களே நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுட்டு ஆல்பத்தை பார்த்துட்டே இருப்போம். இப்போல்லாம் வந்து நம்ம செல்ஃபோனில் பார்க்குறோம், ஆனால் அப்போ வந்து ஆல்பமில் நம்ம போட்டு வச்சுருப்போம் அந்த புகைப்படங்களை. அது ஒரு பெரிய வேலையாகவே நம்ம பார்ப்போம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஆல்பம்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் அதை தேடி பிடிச்சி அதிலேருந்து நீங்கள் இப்படி நினைத்தது, உங்கள் மனசுக்குள்ளே இப்படி போன அந்த கேள்வியை, அதற்கான பதிலை இன்றைக்கி நீங்கள் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். பழைய புகைப்படத்தை பார்த்து நானா இது அப்படின்னு நீங்கள் நினைத்த தருணம் இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது வணக்கம் தோழி.

0: காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த முதல் தோழி எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: அதம்பார் கலைச்செல்வி.
0: அதம்பார் கலைச்செல்வி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நீங்கள் கேட்டவையிலேருந்து ஓ வசந்தராஜா பாடல் வேணும் மேடம்.
0: சரி, பாடல் கொடுத்துருவோம். சொல்லுங்க, நீங்கள் கேட்டவை நீங்கள், நானும் உங்ககிட்ட கேட்குறேன். பழைய போட்டோ
1: ஹால்ல திரும்பி பார்த்தது போட்டோ ஞாபகம், தலைப்பு கொடுத்துமே பார்த்துட்டேன்
0: மேடம். ஹால்ல போட்டோவை பார்த்துட்டீங்க?
1: ஆமாங்க மேடம், நிறைய போட்டோ இருக்கு. இருந்தாலும் குறிப்பா சொல்லணும்னா, தாவணி பாடையில வந்து ரெட்டஜட போட்டோ எடுத்த போட்டோ தான் ஞாபகத்துக்கு வந்து
0: பார்த்ததும். அது பார்த்தோன்னே
1: நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி என் பேர பிள்ளைங்க கேக்குறதுல ரொம்ப சந்தோஷம் மேடம். பாட்டி நீங்களா அப்படின்னு கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: நீங்களா இது தெரியவே இல்லையா அடையாளமே அப்படின்னு கேட்டாங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஆமா, நம்மளுடைய போட்டோஸ் ஏன்னா ஒவ்வொரு பருவத்துல ஒவ்வொரு மாதிரி நம்ம மாறுவோம் இல்லையா, அப்போ நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்படிதான் நம்ம இப்படி இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த பேர குழந்தைகள் பேர குழந்தைகள் கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது.
1: இன்னொன்னு சொல்லணும் மேடம், வந்து எங்க அம்மா போட்டோ அதோட போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல தவணி போட போட்டோ வச்சிருக்கோம்.
0: சூப்பர் சூப்பர். அப்போ உள்ள ஆல்பம் இதெல்லாம் வந்து பொக்கிஷமா, இப்ப நம்ம செல்லுல எடுக்கிறோம் அப்புறமா அது தேவையில்லை அப்படின்னாக்கா அழிச்சிடுறோம். ஆனா ஆல்பமா நம்ம போட்டு வைக்கும் போதுதான் அது காலத்துக்கும் அழியாமல் இருக்கும். அந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் பாதுகாக்கணும்
1: மேடம். ஆனா என் பிள்ளைங்க வந்து அது போட்டோ ரெடி பண்ணி ஹால்ல
0: மாட்டிருக்கீங்க. சூப்பர்மா, சூப்பர். அந்த மாதிரி பொக்கிஷத்தெல்லாம் பாதுகாப்பா வச்சுங்க. நன்றிமா, உங்களுடைய பாடல் வரும் இடைவெளிக்கு பிறகு. நன்றிமா.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: காரைக்கால் பண்பலையின் வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் பழைய ஃபோட்டோவை பார்த்துட்டு நானா இது அப்படின்னு நினைச்சது உண்டா அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆண்டி மேடம் சுபிதா சொல்லியிருக்கிறாங்க, எனது ஒரு வயது ஃபோட்டோவை இப்போது நான் பார்க்கும் போதெல்லாம் நானா இது என்று எத்தனையோ நாள் நினைத்தது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன் இவங்களும் சொல்கிறாங்க, சில சமயங்களில் என்னுடைய பழைய ஃபோட்டோவை பசங்க பார்ப்பாங்க, என்னம்மா இது இவ்வளோ வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளையும் இடலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சிங்கன்னா நீங்கள் காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்குள்ளே வரலாம். வந்து அந்த போஸ்டரை பார்த்துட்டு உங்களுடைய பதிலை பதிவாகிடுங்க. இது வணக்கம் தோழி.

0: பண்பனையோடு இணைந்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் தோழி. வணக்கம் மருக.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஆக்கூர் மடப்புறத்துலேருந்து நாச்சியா மன்சூர் பேசுகிறேன்.
0: நாச்சியா மன்சூர், சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வைகாசி பிறந்தாச்சிலேருந்து சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அந்த பாட்டு.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, பழைய புகைப்படத்தை பார்த்து இது நானா அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா?
1: என் முடி கொஞ்சம் நீட்டா இருக்கும்மா, சின்ன வயசு போட்டால.
0: சரி,
1: இப்ப ஆனா அது அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல, வேற மாதிரி மாறி போயிடுச்சு.
0: முடி கொட்டிடுச்சு.
1: முடி கொட்டிடுச்சு. என் பசங்க வந்து என்ன கேக்குறாங்க, நீயாமா இது
0: இவ்வளவு இருந்தது முடி உங்களுக்கு இருந்ததா அப்படின்னு. உடம்போட தெம்பு போகுது அப்படின்னா முதல்ல முடி உதிர்வு தான். நம்ம உடம்ப நல்லா நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுடைய முடி உதிர்றது நம்ம தடுக்க முடியாம ஆன முடியறது இல்லையே நம்மளால. அதனால அந்த மாதிரி, அதனால நீங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம், அது குழந்தைகளும் பார்த்து ஆச்சரியப்பட்டதுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய விருப்ப பாடல் வருமா? நன்றிமா.
1: நன்றிமா வாய்ப்புக்கு.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: நேரம் இப்பொழுது 11:23. கரைக்கல் பண்பலையின் வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய அடுத்த தோழி வணக்கம்.
1: புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது. நான் சிதம்பரம் போனையிலிருந்து சுமதி பேசுறேன்.

0: சொல்லுங்க சுமதி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து கட்டுமரக்காரன் படத்துல இருந்து கத்தும் கடல் உள்ளே ஒரு முத்த எடுத்து வந்தேன், அந்த பாட்டு கொடுங்க.
0: சரி கொடுத்துருவோம். சொல்லுங்க, உங்களுக்கு அந்த பழைய போட்டோவை பார்த்து நானா இது அப்படின்னு தோணிருக்கா?
1: கண்டிப்பாமா. இப்ப நான் சின்ன பிள்ளையில இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் இப்படி இருந்தேனேன்னு தோணும். ஓரளவு அவரேஜா கொஞ்சம் பெரிய பிள்ளையான சொல்ல, பொதுவா அவர் விவேக் சார் சொல்ற மாதிரி எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதை விட, அந்தந்த நேரத்துல ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, அப்போதைக்கு அந்த ஒரு நமக்கு அந்த அளவுக்கு யோசிக்க தெரிஞ்சிருக்காது, அந்த வாய்ப்பு பயன்படுத்திருக்க தெரிஞ்சிருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த போட்டோ பாக்குறப்ப, ஐயோ இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே,
0: பிரதிபலிக்கும் அந்த புகைப்படமே. அதை நமக்கு சொல்ல
1: என்ன அடுத்த கத்துக்கிறேன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்ப அதை மிஸ் பண்ணிடக் கூடாது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிட்டு.
0: சரிம்மா சரிம்மா, நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. காரைக்கால் தளத்திரிலிருந்து யார் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்கிறாங்க, பலமுறை நினைத்தது உண்டு, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், இப்போ சுமதி சொன்ன மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பேன் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மணக்குடி சத்யா சொல்கிறாங்க, என்னுடைய பழைய ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் நானாக இது என்று தோன்றும், ஏனென்றால் அப்போது ஒல்லியாக இருக்கேன், இப்போது குண்டாக இருக்கிறேன், பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டுமணர் கோயில் டி மடப்புறம் தொப்புத்தேர் ஆனந்த வழி சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தை வயது ஃபோட்டோவை எனது குழந்தைகள் பார்த்து அம்மா நீயா என கேட்டிருக்கிறாங்க, நானும் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய நேர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா அவங்க சொல்கிறாங்க, பழைய புகைப்படத்தை பார்த்து அந்த மாதிரி நினச்சிருக்கிறேன், சிறு வயதில் இரட்டை ஜடை போட்டு ஃபோட்டோ இருக்குது, நானாக இது அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்களும் தங்களுடைய பதிவுகளை இடலாம் கரைக்கல் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்கு வந்து, இதை தொலைபேசி வழியாக அழைக்கலாம் 0436 8 இது முன்னிணைப்பு எண், 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580. காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோம்
2: மலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணிக்குழி குடிக்காடு அரியலூர் மாவட்டம்.

0: கரைக்கற்பண்பலையின் வணக்கம் தோழி. நிகழ்ச்சி இது. நேரம் இப்பொழுது 11:31. பண்பலையோடு இணைங்க காத்திருக்கும் இந்த தோழி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன் மேடம்.
0: லதா, சொல்லுங்க லதா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: காதலுக்கு மரியாதை படத்துலேருந்து ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சு கிள்ளி சுத்திங்கிறது.
0: போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி சுத்துமா?
1: பட்டாம்பூச்சி
0: சுத்துதுங்க
1: மேடம்.
0: சரி சரி சரி, எதாத்தமா கேட்டேன், சுத்துதுன்ட்டீங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் போட்டோக்களை பார்க்கும்போது. புகைப்படம் நிறைய வச்சிருக்கீங்களா? பழைய புகைப்படம்
1: நிறைய இருக்குங்க மேடம். என்ன மட்டும் எங்க வீட்டுல நிறைய எடுத்திருக்காங்க மேடம். 7 மாசத்துல இருந்து
0: நிறைய வச்சிருக்கீங்க. அத
1: பாத்து பிளாக் அண்ட் ஒயிட் மேடம். அதெல்லாம்
0: சரி, வியந்து பாக்குற மாதிரி இருக்குதா இல்ல அப்படியேதான் இருக்கீங்களா? இந்த மாற்றம்
1: மாதிரி இருக்குங்க மேடம். அப்ப நல்லா குண்டா இருப்பேன், என் குழந்தைங்களே ஆச்சரியப்படுவாங்க மேடம்.
0: அப்ப குண்டா இருந்தீங்க, இப்ப ஒல்லிய போயிட்டீங்க. அப்படியா? சரிங்கம்மா சரிங்கம்மா. சரிம்மா,
1: ஸ்கூல்ல படிக்கும் போது 6th இருந்து 10th வரைக்கும் அதுவும் மறக்க முடியாத நினைவுகள் மேடம்.
0: அது வரைக்கும் உள்ள போட்டோகளும் இருக்கு.
1: 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா போட்டோஸும்.
0: சரிம்மா சரி,
1: படிப்படியா எடுத்துருக்காங்க மேடம்.
0: ஓ சூப்பர் சூப்பர். எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க, குழந்தைகள்ட்ட காட்டுங்க. அதே மாதிரி உங்க குழந்தைகளுடைய போட்டோக்களையும் நீங்களும் சேமிச்சு
1: வைங்க. அதை சேர்த்து வச்சிருக்கோம் மேடம்.
0: சரிம்மா, நன்றிம்மா. விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய விருப்ப படத்தை கேட்கலாம். நன்றி.
1: நன்றி,
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலையின் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பழைய புகைப்படத்தை பார்த்து நானா இது அப்படின்னு நினச்சதுண்டா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். மயிலாடுதுறை ரேவதி

0: கதாநாயகர் அஞ்சு ரவிச்சந்திரன் அந்த இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பதிவு என்ன சொல்லுது அப்படின்னா, சிறு வயதில் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன். அப்போது உள்ள புகைப்படத்தையும் இப்போ நேரில் பார்க்கும்போது நானா இது என்று வியந்தது உண்டு. இப்போ கொஞ்சம் சதை போட்டு வெயிட் ஆகிட்டேன். தினமும் காலையில் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் உடம்பை குறைப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பதிவு பெயர் வந்து பொன்னியம்மன் வண்ணை மேடு கணேசன் சொல்லுது. ஆனால் அந்த பதிவு என்ன சொல்லுது அப்படின்னா, 20 வருடங்களுக்கு முன்பு எடுத்த படத்தை பார்த்து இன்றும் இயந்திருக்கிறேன். மற்றவர்களும் இயந்திருக்கிறார்கள், நீயா அது என்று கேள்வி கேட்டு துளைத்து எடுத்து விட்டார்கள். நினைவுபடுத்தியதற்கு நன்றி அப்படின் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய பெயரையும் போட்டே பதிவிடுங்க மேடம். அடுத்தது திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க, பலமுறை நினைத்ததுண்டு இப்படி இருந்தனா அப்படி ஆயிட்டேனே என்று மனதில் நினைத்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி பாருங்களேன், என்னுடைய பழைய புகைப்படத்தை பார்த்து நானா இருந்து என்று நினைத்ததில்லை, ஏனென்றால் அப்பவும் சரி இப்பவும் சரி பெரிதாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் ஒரு புகைப்படத்தையே அனுப்பிட்டாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை பார்த்து நானா என்று என்னை வியக்க வைக்கிறது, ஏனென்றால் அவ்வளவு குண்டாக இருக்கிறேன், கல்லூரியில் படித்த பொழுது எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதியும் சொல்லியிருக்கிறாங்க, பலமுறை பார்த்து நானே சிரித்து கொள்வேன், ஒளியாக இருப்பேன். இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டாச்சு, என் மகள் கேட்பாள் நீயாமா இந்த ஃபோட்டோவில் இருப்பது என்று சிரிப்பாள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய இந்த அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கலாம் காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்ச முகநூல் பக்கத்துக்குள்ளே வாங்க, உங்களுடைய பதிவுகளை போடுங்க. இது வணக்கம் தோழி. நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: நேரம் இப்பொழுது 11:41. கரைக்கல் பொன்மலையின் வணக்கம் தோழி நிகழ்ச்சி இது. சொல்லுங்க, யார் அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: காரைக்கால் நளினி.
1: நளினி
2: சொல்லுங்க மேடம்.
1: நலமா இருக்கும் நளினி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்.
1: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: தர்ம சக்கரம் படத்துல இருந்து
1: செல்லுல்லாம் ஆல்பத்தில் நம்ம சேமித்து வைக்கும்பொழுது அந்த ஃபோட்டோக்கள் நமக்கு நிறைய ஞாபகங்களை ஏற்படுத்தும். நன்றிம்மா, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி.
2: நன்றிம்மா.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவோம்
5: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடிசெட்டியா அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

பாடலை நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் எந்த தலைப்பு பார்த்துட்டு தன்னுடைய பதிவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நாகை ஹேமா சொல்லியிருக்கிறாங்க, சின்ன வயது புகைப்படம் பார்த்ததும் நினைத்ததுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலை

வணக்கத்தோடு ஆரம்பிச்சு. டிஆர்பட்டினம் நளினி சங்கர். எனக்கு ஞாபகம் வருவது, நாங்கள் ஐந்து தோழிகள் ஒன்றாக பாவாடை தாவணி போட்டு பக்கத்து ஊருக்கு சென்று ஃபோட்டோ எடுத்து வந்தது தான் ஞாபகத்தில் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன். என்னது, என் பழைய புகைப்படத்தில் ஒல்லியாக இருப்பேன், இப்போது நினைத்து கொள்வேன் ஏன் இப்படி ஆயிட்டோம், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் சுந்தரி அப்படின்னு நானே சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து காட்டுமன்னார் கோயில், யார் இவங்க பேரை காணும், பழைய புகைப்படங்களை பார்க்கும் பொழுது மலரும் நினைவுகள் நிழலாடும், அதோடு நம் இளம் பருவத்தில் இருக்கும் குழந்தை முகம் இப்போ நம் பிள்ளைகளின் பிம்பத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும், அதை பார்க்கும்போது வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருபுவனம் லக்ஷ்மி ரவி சொல்கிறாங்க, பழைய புகைப்படம் பார்க்கும்போதெல்லாம் நானா என்று நானே பார்த்து வியந்து உள்ளேன், பிள்ளைகளும் என்னை பார்த்து கிண்டல் செய்வார்கள் அவளானி என்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பனங்காட்டாங்குடி அனுஷியா சங்கர் சொல்கிறாங்க, நான் காலேஜ் படிக்கும்போது தவணி பாவடை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன், அதை பார்த்தா இப்போவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நல்ல குண்டா அழகாக இருப்பேன், இது நானா அப்படின்னு நினச்சிப்பேன், என் பொண்ணு கூட சொல்லுவாப்பெல்லாம் நீ நல்லா இருக்கமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து நளினி பேசிட்டாங்க, அதனால் அதுக்கு அடுத்த பதிவுக்கு நம்ம போகலாம். கடலூர் துறைமுகம் தமிழ் சுடர் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் என்று சொல்கிற அளவுக்கு பழைய ஃபோட்டோ இருந்தது, அது ஒரு சுகம்தான், பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ உள்ளதை அப்படியே காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கலர் ஃபோட்டோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய ஃபோட்டோ அப்படின்றது நம்மளை நமக்கு நானாக இது அப்படின்றது மட்டும் காட்டுறதுக்கு மட்டும்தான், எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தேவையில்ல. சரி, அடுத்தது நிறைய பதிவுகள் இருக்குது, நம்ம தொடர்ந்து படிக்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: நேரம் இப்பொழுது 11:50. பண்பலையோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வரைக்கும் வணக்கம்.
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நிறைய
0: பேர் வந்து அப்போ குண்டா இருப்ப இப்ப ஒளியா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து அப்போ ஒளியா இருப்ப இப்ப குண்டா இருப்ப, எப்படி எல்லாம் மாறுது பாருங்க. சரிமா சரிமா, அதெல்லாம் அப்பப்போ ஒரு ஒரு வயசுக்குள்ள ஒரு ஒரு இதையும் அப்பப்போ நம்ம ரசிச்சுக்கணும், அவ்வளோதான். புகைப்படத்தை வச்சு. சரிம்மா சரிம்மா, உங்களுடைய விருப்ப பாடல் வரும். இடைவெளிக்கு பிறகு நன்றிம்மா.
1: நன்றிம்மா.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும் நிகழ்ச்சியை வழங்குவோம்.

0: நாளை மாலை 5:15 இருக்கு. சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு நிகழ்ச்சியை
1: வழங்குவோம். ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: கரைக்கல் பண்பையனுடைய முகநூல் பக்கத்தில் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம உங்களுடைய பழைய ஃபோட்டோவை பார்த்துட்டு நானா இது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். நிறைய பேர் அப்படி தான் நினச்சோம், எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க, நானா இது அப்படின்னு நினச்சோம். சிலர் வந்து அப்பொழுது வந்து நான் ஒளியாக இருந்தேன், இப்போ குண்டாயிட்டேன், அப்புறம் அப்போ நான் கொழுகொழுன்னு இருந்தேன், இப்போ ஒளியாயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இன்பா இலக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா. பொதுவாகவே பெண்களின் புகைப்படம் என்றாலே எங்களின் சிறுவயதில் பூத்தது. புகைப்படம் எடுப்பதற்காகவே அப்பொழுதெல்லாம் நாங்கள் ஸ்டுடியோ வரைக்கும் தான் செல்ல வேண்டும். கடை தேர்விற்கு நடந்து செல்வோம். எல்லோரும் எங்களை பார்ப்பார்கள். அப்பொழுது அது வித்தியாசமாக தோன்றவில்லை. ஆனால் இப்பொழுது அதை என் மகள்களிடம் சொல்லும் பொழுது என் மகள் கேட்பாள், ரோட்டில் எப்படிமா நடந்து போனீங்க, வெக்கமாக இல்லை, ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு கேட்கும்போது இப்போ தெரியல பாப்பா அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னாங்க. அப்போ அப்போ உள்ள காலகட்டம் அப்படி, அதனால் அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன்னா அப்போ எல்லாருமே அந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்க போயிருப்பாங்க இல்லையா, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இன்பா இலக்கியா, ஓகே, அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகம் வருது இல்லையா. அடுத்து பூந்தோட்டம் ராஜலட்சுமி சொல்கிறாங்க, பழைய ஃபோட்டோ நிறைய வைத்திருக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நாகப்பட்டினம் வேதாரண்யம் தாலுக்கா செட்டிப்புலம் கவிநிலா, ஆம், குழந்தை வயதில் கொழுகொழுவென இருப்பேன், தற்போது மெலிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொள்ளிடம் சித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய படத்தில் ஒல்லியாக இருக்குது, புது படத்தில் மொத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருவலப்புத்தூர் கடக்கம் தரணி தேவி சொல்கிறாங்க, பழைய நிழல் படம் மிகவும் அழகாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புகைப்படம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய நினைவுகளை பகிர்ந்து செல்லும். ஒரு ஒரு புகைப்படம் நம்மளோடது மட்டும் இல்லை, நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். அப்போது நம்மளை பார்க்குறத விட நம்மளுடைய அந்த தாத்தா பாட்டியினுடைய புகைப்படம், நம்மளுடைய அப்பா அம்மாவோட புகைப்படம், அவங்களுடைய திருமண புகைப்படம், அதையெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளுடைய மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த புகைப்படங்கள் அப்படிங்கிறது வந்து அந்தந்த தருணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம். அது நம்ம வந்து

எப்போவுமே என்றைக்குமே அதை இழந்து விடவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய வரலாறை சொல்கிறது அப்படின்னே சொல்லலாம், நம்மளுடைய வரலாறை நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நாம் எப்படி இருந்தோம், நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ எடுத்துக்காட்டாக இருந்தது அப்படின்றத அந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஞாபகம் வரணும். அதுதான் அந்த புகைப்படம் சொல்லும். அதனால் புகைப்படம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ஒரு ஒரு இடத்துக்கும் இப்போ போகும்பொழுதும் புகைப்படங்களை வந்து செல்ஃபோனில் தான் நம்ம சேமிக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி அதையெல்லாம் சில முக்கியமான புகைப்படங்களை எடுத்து ஒரு ஆல்பம் தயாரித்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது காலத்துக்கும் வந்து நம்மளுடைய கதைகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனால் வெறும் செல்ஃபோனில் மட்டும் புகைப்படங்களை சேமிக்காமல் ஆல்பம் போட்டு அதையும் நம்ம சேமித்து நம்மளுடைய தலைமுறையினருக்கு எடுத்து சொல்வோம். எப்படி நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய புகைப்படத்தை சேமித்து வச்சுருக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் சேமித்து வைப்போம். பழைய புகைப்படம் அப்படிங்கிறது ஒரு அரிய பொக்கிஷம். நம்மளுடைய புகைப்படம் அப்படிங்கிறதும் ரொம்ப அரிய பொக்கிஷம். எல்லாத்தையுமே சேமித்து வைங்க, குழந்தைகளோடதையும் சேமித்து வைங்க. இன்றைய தலைப்பு அதற்கானது தான். கண்டிப்பாக நேயர்கள் ரொம்பவே அழகாக தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டிருந்தாங்க. வந்து பேசின நடிகரோடும் சூப்பராக பேசிட்டு போயிருந்துக்கிறாங்க நேயர்களெல்லாம். வணக்கம் தோழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது.

நேரம் 12 மணி. சிந்தனை துளி. வீட்டுக்கு ஒரு மலம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். எஃப்எம் எக்ஸ்பிரஸ். பகல் 12:10 மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் எஸ் சாய் வைஷ்ணவி. 12:55 பன்னிசை. அச்சம் என தொடங்கும் திருவிடை மருதூர் சிவச நடராசன் அவர்கள் பாடிய பாடல். 1 மணிக்கு தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம் குறித்து பொறையாறு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். 3 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 லைக் ஷேர் கமெண்ட் தொடரும். 4 மணிக்கு களம் காண்போம். தேசிய வலுத்தூக்குதல் பயிற்சியாளர் எம் மதியழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் களம் காண்போம். ஐந்து 15 அலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. திருவும் என தொடங்கும் பாடல். பாடியவர் பி சம்பந்தம் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் திருநள்ளாறு வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில். மீன்வளத்துறையில் மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள். காரைக்கால் இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பு நீர்வாழ் உயிரி வளர்ப்பியல் விஞ்ஞானி மற்றும் திட்ட மேலாளர் டாக்டர் சுரேஷ் அயோத்தி அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். பதினைந்துக்கு பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது வழங்குபவர் திருநள்ளாறு வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா சொல்ல

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இனிவருகட்டும் நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள். உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம் குறித்து பொறையார் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி ஒளியர காத்திருக்கிறது. சில நொடிகளில் தொடர்கிறது ஆங்கிலத்தில்.

மனதில் நின்றவை. கடித வழி விருப்ப பாடல்களில் தொடக்கமாக சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி இவரின் விருப்பத்திற்கிணங்க சின்ன ஜமீன் படத்திற்காக மனோ சித்ரா இணைந்து பாடியிருக்கிறார்கள் இளையராஜா இசையில்.

0: நேர்களே, நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரண்மனை கிளி படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கிறார் இளையராஜா இசையில். விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் பூந்தடலம் புண்ணியக்கோட்டி உமா ஆசிரியர் நகர் நட்சத்திரா தமிழினி தருண் இமை அன்பர்தின்கான்பேட்டை அருணகிரி கீதா.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்
1: வாழ தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: செங்கல் சூளை மற்றும் விதநல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ணம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சூரசம்ஹாரம் படத்திற்காக இளையராஜா இசையில் அருண்மொழி சித்ரா இணைந்து பாடியிருக்கிறார்கள். விரும்பும் நேயர்கள் திருமலை நாயன்பட்டினம், பூங்கொடி தேவா, மீனா செல்வம், ரேணு பழனிவேலு, கீதா கண்ணா, சாரதா தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மி அன்பரசு, மோனிஷா, ஹேமா, மஞ்சுளா பிரசாத், தனீஸ்வர், கைலாஷ்வர்.

0: நேர்களே, நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், மௌனராகம் படத்திலிருந்து இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் S ஜானகி இணைந்து பாடியிருக்கும் பாடல் இது.
6: ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: நேர்லே நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: திருச்சி சாரதாசில்
0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் குரத்தங்குடி என் கே கிருஷ்ணா விருப்பத்திற்கிணங்க. இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் வெள்ளை ரோஜா படத்திற்காக.

0: மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் நிறைய நேர்கள் கமெண்ட் போட்டிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, சிதம்பரம் ரமணி ராஜேஷ், பவித்ரமாணிக்கம் ரகுபதி, அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், கொள்ளிடம் கருணாநிதி, காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன், ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை, காரைக்கால் நளினி அருள், அதம்பார் கலைச்செல்வி, நச்சுப்பிள்ளை குடும்பம் நிறுவி ஃபாத்திமா பக்கீர் முகமது, ஜான் ஹாஜா நஜமுதீன், பத்மாவதி ஸ்ரீதர், ஆகூர் மன்சூர் அலி. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க.
1: ஏ குருவி, குருவி, குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது.
1: நிறைவு பெற்றது மனதில் நின்றவை. நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.

0: உள்ளார். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத்தின் வத்நகரிலிருந்து உத்தரப்பிரதேசம் வாரணாசி வரை மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் பேரணியாக செல்பவர்களுடன் காணொலி வாயிலாக அவர் கலந்துரையாடினார். பிஜேபி அரசின் முக்கிய கொள்கையாக சேவை உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவரும் பிறருக்கு சேவை புரிவதோடு சமுதாயத்திற்காக சேவையாற்றுபவர்களை வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் நல்லாசியே தமக்கு உந்து சக்தியாக உள்ளது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடல்சார் துறை தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்களுக்கு சேவை செய்வதில் இளையோர் முன்னணியில் இருப்பதையே இது உணர்த்துகிறது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்கு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே இளையோர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்றும் G4 அமைப்பு நாடுகள் கூறியுள்ளன. சர்வதேச அளவில் அமைதியை பராமரிப்பதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை ஐநா பாதுகாப்பு குழு மேற்கொள்ளவில்லை என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தில்லியிலிருந்து பீகாரின் மகோபா சென்று கொண்டிருந்த பேருந்து கிரேட்டர் நொய்டா அருகே யமுனா விரைவுச் சாலையில் சென்று கொண்டிருந்த போது தீ விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது மாநில அரசின் 2.5 ஆண்டுகால செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். பிக்கானரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வெற்றியை அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்கு ராஜஸ்தான் அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம்.
2: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் கடந்த 2019 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நோக்கோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இமாச்சல பிரதேசத்தில் மட்டும் இதுவரை 17,09,000 மேற்பட்ட ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு நாளொன்றுக்கு 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இமாச்சல பிரதேச மக்கள் தெரிவித்தனர். சிம்லாவின் பதே கிராம பஞ்சாயத்து சேர்ந்த மம்தா இந்த திட்டத்தின் மூலம் குடிநீருக்காக நீண்ட தூரம் செல்வது தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை கொண்டு வந்த

0: அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அஜீஷ் சர்மா இந்த திட்டம் மூலம் தங்களது கிராமம் பெரிய அளவில் பயனடைந்துள்ளதாக கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 258 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது இந்த திட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: ஜார்க்கண்டில் நேரிட்ட சாலை விபத்தில் அம்மாநில அமைச்சரின் மகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்ஷெட்பூர் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே சண்டை நிறுத்தத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள இரு நாடுகளும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினார். இது தொடர்பாக ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தலைவர்களுடன் பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் அமெரிக்கா மேற்கொள்ளும் நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்றும் தற்காலிக சண்டை நிறுத்தத்திற்கு உதவிடும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கூறினார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் இரு மாநிலங்களிலும் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோல் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், தெலங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சிக்கிம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவுகளில் அனஹத் சிங் மற்றும் தன்வி கண்ணாவும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஸ்ரீஜா அகுலா, சிண்ட்ரலா தாஸ் இணையும், யசஸ்வினி கோர்படே, தியா சிண்டாலே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனுஷா, மானவ் தக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஆடவர் கபடி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 37-21 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்புக்கு 96 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா ஏ அணி 171 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி 334 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. உலக சாலை சைக்கிள் சாம்பியன் போட்டி 2032 புனேயில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் அமைப்பின் உச்சிமாநாட்டில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இணைந்திருக்கிறோம்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
3: நீங்க ஸ்மார்ட் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட் தெரியாது.
4: எப்படி சொல்றேன்?
3: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்

0: இணைந்திருக்கிறோமே. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
1: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
2: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuvgar.gov.in.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பாரத்

0: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: பாப்பா பேர் என்ன?
2: எஸ் சாய் வைஷ்ணவி.
1: சாய் வைஷ்ணவி என்ன படிக்கிறீங்க?
2: எல்கேஜி.
1: சாய் வைஷ்ணவி எந்த ஊரு?
2: திண்ணனால்.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: Flowers name, insects name.
1: அப்படியா, சொல்லுங்க கேப்போம்.
2: Flowers name, lotus, rose, sunflowers, cosmos, hibiscus, marigold, lily, dahlia, jasmine.
1: Okay, next.
2: Insects name, owl, fly, cockroach, butterfly, ant, crab, scorpion.
1: Okay, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சாய் வைஷ்ணவி வளர்ந்து பெரியாளாகி என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: டாக்டர்.
1: ஓகே, சாய் வைஷ்ணவி வளர்ந்து ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா திருக்குறள் கேட்கலாமா? தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இதற்கான பொருள், எங்கு சென்றாலும் புகழோடு இருக்க வேண்டும். அப்படி புகழ் ஏற்படவில்லை என்றால் அவ்விடத்திற்கு செல்லாமல் இருப்பதே சிறந்ததாகும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதற்கான பொருள், தன் மகனை நல்லவன் என்று மற்றவர் புகழும் போது அவனை பெற்ற தாய்க்கு அக்குழந்தை பிறந்த போது இருந்த மகிழ்ச்சியை விட தற்சமயம் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படும் என்று பொருள். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளர். மீண்டும் ஒரு பசுந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை தடபை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை பாரத் பால் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமோ நகை மாளிகை.
4: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பாரத் பால்.
5: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
3: நேரம் 12:55. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: நேர்களை காரைப்பண்புலையின் 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3.

0: நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். சிந்தனை துளி அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் இப்பொழுது 1 மணி.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தெத்திகம் தெவிட்டாத தெள்ளமுதோடு தேன்மழை,

நான் பாடும் பாடல் திரைப்படத்தில் எஸ் ஜானகி பாடியது. காரைக்கால் பண்பலை தருவதோ

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு

0: மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை வழங்குவோர். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: 1:10 காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி. தேன்மழை, தேன்மழையில் நனைய காத்திருக்கிறீர்களா? நனைய வைக்க வரும் இந்த பாடல்

ஒரு மணி 15 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைத்திருப்பது தேன்மழை. எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில் தேன்மழையில் பன்னீர் புஷ்பங்கள்.

நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்ல முது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் நேர்களுக்கான அடுத்த பாடல் இதோ. சின்ன தம்பி பெரிய தம்பி எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், கங்கை அமரன் இசையில்.

0: நேர்களுக்கு ஒரு நினைவூட்டல். இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் டாக்டரிடம் கேளுங்கள். உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம் குறித்து பொறையார் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைத்திருப்பது தேன்மழை நிகழ்ச்சி. நேரம் 1:27. இன்னைக்கு ஜி யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல் இது. பூவிழி வாசலிலே

நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கடிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேரம் இப்பொழுது 1:31. உங்களுக்காக பண்பலை தந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. இனி பாண்டி நாட்டு தங்கம் மனோ சித்ரா குரல்கள்.

0: மற்றும் அனைத்து
1: தேன்மழை நிகழ்ச்சி குறித்து முகநூலில் வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டுள்ள நேயர்கள் அன்னப்பன்பேட்டை ஜோதி, மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, டிஆர்பட்டினம் நளினி சங்கர், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் தெரு வேல்முருகன், ரமணி ராஜேஷ், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், ஆய்மழை மணிகண்டன், பிரபாகரன் இளவரசி திருவாரூர் கூடூர், அடுத்தநேயர் பத்மாவதி ஸ்ரீதர், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தரபாபு, அக்கறைவட்டம் உஷா, புதுப்பட்டி பொன்னமராவதி, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நாகூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், சுரேஷ் ராஜேந்திரன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பவித்ரமாணிக்கம் ரகுபதி, காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, வித்யா வீரமணி அவரிக்காடு, அதம்பார் கலைச்செல்வி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், அடுத்த நியர் பாலாஜி மஞ்சக்கொள்ளை என்ற ஊரிலிருந்து, ஆக்கூர் மடப்புரம் மன்சூர் அலி, திருபுவனம் சத்யபாமா அலமேலுமங்கை, நன்னிலம் சுப்பிரமணியன், டிஆர்பட்டினம் ரமேஷ், பேரளம் செந்தில்கண்ணன், திருவாளப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன்.

0: மெய்யா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: மீரா

0: காத்தல் மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: மேலும் நிகழ்ச்சி குறித்து வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டுள்ள நேயர் முகநூல் பக்கத்தில் செல்வகுமார். காரைக்கால் பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்தது தேன்மழை. இன்னும் சில நொடி

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சேவை உணர்வின் இன்றியமையாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாபேக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை உணர்வின் இன்றியமையாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சேவை யாத்திரை குழுவினருடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், சேவை உணர்வின் அடிப்படையில் 4 கோடி ஏழை மக்கள் வீடுகளை பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார். பிரதமரின் வேளாண் நிதி உதவி, சூரிய ஒளி இல்ல திட்டங்களால் கடைகோடி மக்களும் பயன்பெற்றிருப்பதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய அரசியலுடன் சேவைக்கான உணர்வு இணைந்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு அதுவே உந்து சக்தியாக இருக்கும் என்றும் எடுத்துரைத்தார். பல்வேறு புதிய திட்டங்களின் மூலம் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவின் சிற்பிகளான இளைய தலைமுறையினரே அதன் பயனாளிகளாகவும் திகழ்வார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது சேவை யாத்ரீகர் குழுவினர் மரம் நடுதல், தூய்மை இயக்கம் போன்ற தங்கள் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் நாளை முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு கர்நாடகம் திறக்க வேண்டிய காவிரி நீரின் அளவு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தேசிய வளர்ச்சியில் இந்திய கடல்சார் பிரிவு முக்கிய அங்கம் வகிப்பதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். உலக கடல்சார் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடல்சார் வர்த்தகத்திலும் மேம்பாட்டிலும் ஈடுபட்டுள்ள பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மிகு சேவையை நினைவு கூறும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுவதாக கூறினார். கடல்சார் கொள்கைகளையும் ஒழுங்குமுறைகளையும் தொழில்நுட்ப உதவிகளுடன், பயிற்சிகளுடனும் இதர சேவைகளுடனும் முன்னெடுத்துச் செல்வதை இத்தினம் வலியுறுத்துகிறது. நாட்டின் ஒட்டுமொத்த கைபேசி தேவையில் 99.2% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 13வது வருடாந்திர பொது விவகார கூட்டமைப்பு அமர்வில் இன்று உரையாற்றிய அவர், ஆண்டொன்றுக்கு 33 கோடி கைபேசிகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய 5 நிறுவனங்கள் தங்களது கைபேசிகளை நம் நாட்டிலேயே தயாரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்தி பெருக்கம், உள்நாட்டு மதிப்பு கூட்டல், விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது, மீட்சி, இந்தியாவின் உலகளாவிய போட்டியை மேம்படுத்துவது போன்றவற்றை நோக்கமாக கொண்டு கைபேசி உற்பத்தி திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். உள்நாட்டு சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் கச்சா சமையல் எண்ணெய்க்கான அடிப்படை சுங்க வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. சர்வதேச அளவில் சமையல் எண்ணெய் விலை அதிகரித்து வரும் நிலையில் நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலும், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையிலும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாவைக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய தலைமை செயலகம் நகரப்பகுதிக்குள் அமையும் என்றும், இதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் குறிப்பிட்டார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கு தடை கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இதனிடையே இவ்விரு தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு தாவேக்கா சார்பில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக அஇஅதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் அறிவித்துள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதிய கல்விக் கொள்கை 2020 குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கல்வி கட்டமைப்பு முறையில் பெரிய மாற்றங்களை நோக்கமாக கொண்டு தேசிய புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகளை

0: மாணவர்களுக்கு அளிப்பதோடு திறன் மேம்பாடு, ஆராய்ச்சி, புதிய சிந்தனைகளை முன்னெடுத்துச் செல்லுதல் போன்றவற்றிற்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. எதிர்கால சூழல்களுக்கு ஏற்ப புதிய வேலைவாய்ப்புகளுக்கு மாணாக்கரை தயார்படுத்துகிறது. ஆராய்ச்சியை வலுப்படுத்தி கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் அரசு பல்வேறு நடைமுறைகளை இதன் கீழ் உருவாக்கியுள்ளது. மாணாக்கர் விரும்பும் வகையில் கல்வியை மேலும் இலகுவாக்கி அனைத்தையும் உள்ளடக்கி எதிர்கால வாய்ப்புகளின் திறவுகோலாக புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக திருச்சி தேசிய கல்லூரியின் வங்கி மேலாண்மை பிரிவு உதவி பேராசிரியர் திரு அரவிந்த் கூறுகிறார்.
1: நியூ எஜுகேஷன் பாலிசியில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எட்டாவதுலயே அவன் வந்து ஒரு ஒகேஷனலா இன்னொரு குரூப்பை செலக்ட் பண்ணி படிக்கும் போது எதுல திறன்பட மேம்படலாம் அப்படிங்கறத அவனால ஒரு 10 வயசுல முடிவு பண்ண முடியும். ஒரு 15 வயசுல அவன் வெளியே போகும்போது அறிவியலா இருக்கட்டும், தொழில் நுட்பமா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுல சிறந்து விளங்குறதுக்கு அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: முடியும். ஒரு 15 வயசுல அவன் வெளியே போகும்போது அறிவியலா இருக்கட்டும், தொழில் நுட்பமா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுல சிறந்து விளங்குறதுக்கு அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் 600,000 கூடுதலான நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக செய்திகள் வருவதை தமது சமூக வலைதள பதிவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகள் பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டைகளை உரிய காலத்தில் கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பனை விதைகள் நடும் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கத்தில் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டத்தின்கீழ் பனை சார்ந்த தொழில்கள் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வகை செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் நீங்களாக மாநிலம் முழுவதும் 37 மாவட்டங்களிலும் நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படையினர், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் பங்களிப்புடன் பனை விதைகள் நடும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சேலம் கிளை சார்பில் 26 புதிய அரசு நகர பேருந்துகளின் சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். ஓமலூர், நல்லசமுத்திரம், தோப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நெல்லை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் கூறியுள்ளார். இதற்காக கொசு ஒழிப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 1000 உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
3: ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வந்து ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 600 டிபிசி டெங்கு ப்ரீடிங் செக்கர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு தேதியில் அது 1000 நம்ம உயர்த்தியிருக்கோம். எல்லா இடத்திலையும் நம்ம இந்த ஒர்க்கை வந்து தீவிரமாக கண்காணிச்சுட்டு இருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம்.
1: தஞ்சை அரண்மனை வளாகத்தில் மன்னர் 2ம் சரபோஜியின் 249வது பிறந்தநாளையொட்டி அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி உள்ளிட்டோர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்ற வானிலை மையத்தின் எச்சரிக்கையின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் 1000 விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 3வது நாளாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆசிய விளையாட்டு கபடி அரையிறுதிக்கு இந்திய ஆடவர் அணி முன்னேறியுள்ளது. இந்தியா சீனா தைபேயை 32-17 என்ற கணக்கில் இன்று வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது. உஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும், துடுப்பு படகு போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்ற சட்னம் சிங் சல்மான்கான் இணைக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உணர்வின் இந்தியமையாமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாவைக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 2 மணி.

0: லன்ச் பிரேக். லன்ச் பிரேக்கில் இன்று மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: செல் 9443395130.
1: JKR பாலிகிளினிக்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களே, உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம் குறித்து பொறையார் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. அழைக்கலாம் 03-638 என்ற முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 2311-2311 அல்லது 2999-48 அல்லது 2999-58. நேர்களே, சுற்றி இருக்கிற உலகத்தையும் அழகிய ஒலிகளையும் அன்பானவர்களோட குரல்களையும் கேட்டு மகிழ வைக்கிறதுக்கு நம்மளுடைய காதுகள் உதவுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக செவித்திறன் குறைபாடுடைய தினத்தை முன்னிட்டு செவித்திறன் பாதுகாப்போட அவசியத்தோடையும் காது தொடர்பான கோளாறுகள் அவற்றை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்றதுக்கான மருத்துவ தீர்வுகள் குறித்தும் நம்ம பேசலாம். நிகழ்ச்சிக்கு நிலையத்துக்கு வந்திருக்காங்க காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்களா. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் டாக்டர். வருக வணக்கம்.
5: அனைவருக்கும் வணக்கம்.
0: சார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம். இந்த தினத்தோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்க சார்.
5: முக்கியமாக இந்த செப்டம்பர் கடைசி வாரம் 21-27 வருது. இதுதான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் வீக் ஆஃப் டெஃப் பீப்புள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1951 கண்டுபிடிச்சி 1958 வருஷத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம், ஒரு கரு உண்டாக்குவாங்க. அதில் இந்த வருஷம் 2026 கரு என்னென்னா, தீம் என்னென்னா, டிக்ளரிங் டெஃப் பீப்புள்ஸ் ஹியூமன் ரைட், அதாவது காது கேளாதவருக்கும் அவங்களுடைய உரிமையை பெற்றுத்தரணும். அதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான கரு. இது மாதிரி ஒவ்வொரு நாள் இந்த வாரம் ஃபுல்லாகவே கொண்டாடுவாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் அப்படி கொண்டாடுறப்போ அதில் முக்கியமாக என்னென்ன பார்க்கணுன்னா, சைன் லாங்குவேஜ், அவங்க கையை அசைவு வச்சே அவங்க என்ன சொல்ல வராங்க, இல்லை ஒரு மொழி மட்டும்தான் கற்க முடியுமா, இல்லை பல மொழிகள்லையும் நம்ம வந்து கை அசைவு வச்சு சொல்ல முடியுமா, இல்லை அவங்க இல்லாமல் எதுவுமே இயங்காது, இந்த மாதிரியான ஒரு ஒவ்வொரு டேஸ்க்கும் ஒவ்வொரு கருவை உண்டாக்கி அதனால வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க.
0: ஓகே சார், இந்த மாதிரி செவித்திறன் குறைபாடு ஏற்படுறதுக்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன சார்? மரபணு ரீதியாக வருமா இல்லை வாழ்வியல் பழக்கங்களால் வருமா?
5: இது வந்து முதல்ல வயசு ரீதியாக பிரிக்கணும் அப்படின்னா, பிஞ்சு குழந்தையிலேருந்தே ஆரம்பிக்கும், கரு உண்டாகிறதுலேருந்தே ஆரம்பிக்கணும். அப்படின்னா அது வந்து பெரிநேட்டல் இல்லைனா ப்ரீநேட்டல் போஸ்ட் நேட்டல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கரு உண்டாகுதுன்னா அம்மா வயிற்றுல இருக்கிறப்பயே அம்மா ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்ருக்கணும், இல்லை அவங்களுக்கு தைராய்டு, நியூட்ரிஷன் இந்த மாதிரியான பலவீனம் ஏதாவது இருந்ததுன்னா கரு உண்டாகிறப்பே காது செவி ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன், டார்ச்சுன்னு சொல்லுவாங்க, அது முக்கியமான ருபெல்லா, சைட்டோமெகாலோவைரஸ் இந்த மாதிரி வைரஸஸ்கள் பாதிப்பு ஏற்பட்டாலும் பிறந்த குழந்தைக்கே காது கேளாமையே உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் பிறந்ததுக்கு அப்புறமும் கூட, அதாவது அவங்க பிரசவ வழியோட அந்த குழந்தை வெளியில் வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு போதுமான ஆக்சிஜன் இல்லைனாலோ, இல்லை பிறந்த குழந்தைக்கு அப்புறம் ஜாண்டிஸ் ஏற்படுத்தினாலோ, இல்லை மூளைக்காய்ச்சல் இந்த மாதிரி இது உருவாகுது அப்படின்னா அந்த நேரத்துலையும் காது கேளாமை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சத்தம் கேட்டும் இல்லைன்னா வயசு ஆகி ஆகி அதனால வரக்கூடிய தேய்மானங்கள்னாலையும் காது கேளாமை உண்டாகும்.
0: ஓகே டாக்டர், தொடர்ந்து நிகழ்ச்சியில் நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நேயர்களை சந்திக்கலாம். வருக வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
0: வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடைய வடக்கு செல்வ பாரதி.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம்.
0: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
0: அதாவது இப்ப வந்து அதிகமான ஒளி எழுப்புற இடம் இருக்கு, அதாவது ஒரு வெடி, இந்த அதாவது திருவிழா
2: தொழிற்சாலை
0: சவுண்டோட அணுகுண்டு மாதிரி ஒரு வெடி வெடிக்கிறாங்க. அப்ப வந்து நாம பக்கத்துல நிக்கும் போது அந்த வெடி வெடிச்சு முடிஞ்சோன்னா ஒரு குஞ்சின்னு ஒரு சவுண்ட் நம்ம காதுல வருது. சில நேரத்தில் நம்ம அதை பொத்தினா பக்கத்துல உள்ளவங்க சொல்றாங்க காதை பொத்த கூடாது, அது நல்லது இல்ல அப்படிங்கிறாங்க. இதுமாரி சமயத்துல நம்ம வந்து என்ன செய்யலாம், அது ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர்.
2: ஓகே, அதாவது நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ், அதாவது ஒலி அதிகமாக கேட்டு அதனால வரக்கூடிய காது கேளாமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா இரைச்சல், நீங்கள் டினிட்டஸ், காது கொயின்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவீங்களா, அது டினிட்டஸ்னு சொல்லுவாங்க, காது இரைச்சல். ஸோ இதுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னா, காது கேளாமை வந்து ஒரு பெரும் சத்தம் உடனே கேட்குது, அதனால என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்குறப்போ தற்செயலாக நடக்கும், சிலது நிரந்தரமாக நடக்கும். தற்செயலாக கேட்காம போச்சுன்னா காது கொயின்னு சத்தம் கேட்கும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திருப்பி கேட்க ஆரம்பிக்கும். இல்லை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், ஒரு மாதிரி தொழிற்சாலை, இந்த மாதிரி போக்குவரத்து, இந்த மாதிரி ஹாரன் சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காது கேட்காமல் போகும். அப்படி கேட்குறப்போ முக்கியமாக கேட்குறது இந்த இறைச்சல் சத்தம். இந்த இறைச்சல்லாம் அளவுக்கு அதிகமான கதிர்வீச்சு நம்ம காதுக்குள்ளே நுழையிறப்போ அந்த காது எதை ஃபில்டர் பண்ணுறது, தடுப்பு எதுவுமே தெரியாதது, எல்லாத்தையும் மூளைக்கு விடுறப்போ அதால் கேட்க முடியாது என்ன சொல் சொல்கிறாங்க, என்ன சத்தம்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வரக்கூடிய உபாதை தான் இந்த மாதிரி இறைச்சல் கேளாமைங்கிறது. இது உடனே திருப்பி வந்துடும், சில பேருக்கு சுத்தமாக கேட்காமையே கூட போகலாம். அதனால தான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 115 டெசிபல் ஒரு 10 நிமிஷம் கேட்டாலுமே நமக்கு கேட்காமல் போயிடும். அதனால 90 டெசிபல் வந்து ஒரு 8 மணி நேரம் கேட்கலாம். அதுக்கு மேலே கேட்காம கேட்டுட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகும். அதனால நம்ம காதுக்குள்ளே அந்த ப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை மஃப்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை எதுவுமே இல்லைனா ஒரு காட்டன் பஞ்சை தேங்காய் எண்ணெயில் தோச்சி காதுக்குள்ளே வச்சிக்கினாலே ஒரு 40 டெசிபலில் ஃபில்டர் பண்ண முடியும். அதாவது 90-40 டெசிபலில் 50 டெசிபல் தான் உள்ளே போகும், அது காதுக்கு பிரச்சனை பெருசாக ஏற்படுத்தாது.
1: ஓகே சார், இப்போ கண்டிப்பாக இந்த இறைச்சல் சொல்லும்போது நம்ம நாய்ஸ் பொல்யூஷனுக்கு பற்றி பேசி ஆகணும் சார். இந்த மாதிரி இறைச்சலே தொடர்ந்து நம்ம இருந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு ஏதாவது மன ரீதியான பாதிப்புகள் இல்லைன்னா நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா சார்? ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஹிக்கிள்ஸ் கிட்டே இருக்கிறோம், சில பேர் பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் கிட்டே இருக்கிறாங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய பாதிப்புகள் நமக்கு வந்து இந்த மாதிரி நாய்ஸ் பொல்யூஷனால் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட அவேர்னஸ் என்ன சார்?
2: இறைச்சலை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று அவங்களுக்கு மட்டும் தான் கேட்குது, எனக்கு மட்டும் தான் இறைச்சல் கேட்குது, வெளியில் கேட்க மாட்டேங்குது. இன்னொன்று இறைச்சல்னா சப்ஜெக்டிவ் இறைச்சல், அதாவது எனக்கு கேட்குற இறைச்சல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கேட்குது. இந்த ரெண்டு விதமான இறைச்சல் இருக்குது. இப்படி எனக்கு மட்டும்தான் கேட்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இதை அளவுக்கு அதிகமான சத்தம், காதில் அழுக்கு இருக்கிறது, காதில் சீவு இருக்கிறது, காதில் வலி ஏற்படுறது, ஏதோ ஒரு கட்டி இருக்கிறது, இதனாலலாம் காது இறைச்சல் உண்டாகும். சில சமயம் அதுவே போயிடும், இல்லைனா திருப்பி திருப்பி திருப்பி அந்த காது இறைச்சல் சத்தம் கிட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை சப்ஜெக்டிவ், எனக்கு கேட்குறது வெளிலையும் கேட்குதுன்னா, நமக்கு ஓடுற ரத்தம், நம்ம உடம்புல ஓடுற ரத்தம், அந்த சத்தம் இருக்குது பாருங்கள், மூளைக்கு போகிற சத்தம், அது வெளியில் கேட்க ஆரம்பிக்கும். அப்போதைக்கு ஏதோ ரத்த நாணங்களில் ஏதாவது வித்தியாசமான நாணங்கள் இருந்ததுன்னா வெளியில் கேட்கலாம். இல்லைன்னா காது பட்டர்லோஸ்ன்னு சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகமாக விரிஞ்சிருக்கும், அப்படி இருக்கப்போ காதில் நடக்கக்கூடிய சத்தம் வெளியில் கேட்கும், இது வந்து பேட்டர்லோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில சில இரத்த நாணங்களில் உள்ள பிரச்சனைகள்னாலேயோ, இல்லை ரத்த நாணங்களே வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதுனாலையோ, இல்லை பெரிய ஒரு ரத்த கட்டி, ரத்த நாணங்கள் இருக்கக்கூடிய கட்டி இருந்தாலே இந்த மாதிரி இறைச்சல் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கும். இது ரெண்டு விதமாக பார்த்து முதல்ல காது கேளாமைக்கு உண்டான டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அந்த பியூர்டோன் ஆடியோமெட்ரின் காது எவ்வளோ தூரம் கேட்குது, எந்த லெவலில் அந்த இறைச்சல் கேட்குது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து வேறுபட வைக்க முடியும். இல்லைனா நார்மலாக என்னென்னா அந்த பிங்க் நாய்ஸ், நேரோபான் நாய்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க, அதாவது காது இறைச்சல் கேட்டுகிட்டே இருக்க வயசானவங்களுக்கு மெயினாக கேட்கவும் அப்படின்றப்போ என்னென்னா அந்த பிங்க் நாய்ஸ், செயற்கையாக ஒரு நாய்ஸ் நாங்களே கொடுப்போம், அதாவது அவங்களுக்கு ஒரு நாய்ஸ் கேட்டுட்ருக்கோம், நாங்கள் ஒரு நாய்ஸ் கொடுப்போம், அப்போ ஈக்குவல் ஆகிடும். அப்போதைக்கு அவங்களுக்கு இறைச்சல் சத்தம் இல்லாமல் இருக்கலாம், அவங்களால நிம்மதியாக தூங்க முடியும்.
1: ஓகே சார், இணைய வரும் நேயர் வருக வணக்கம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வருக வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3 டாக்டரிடம் கேளுங்கள்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்கள் சார், யார் பேசுகிறீங்க?
3: வணக்கம். வணக்கம் டாக்டர். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன்
1: பேசுறேன்.
3: சிறு குழந்தைங்களுக்கு, 1-2 வயசு குழந்தைங்களுக்கு காது திறன் வந்து இருக்குதா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது கேள்வி ஒண்ணு, இந்த திருவிழாத்துல பட்டாசுரம் அணிகுண்டு எல்லாம் வெடிக்கும் போது காது அப்படியே ஜூ அப்படி கிளியற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம்

0: கிட்ட இருக்கலாமா இல்ல தூரமா வந்துருது நல்லதா, ரெண்டுக்கும் விடைய சொல்லுங்க. வானொலியை கேட்டுகிற வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, பிஞ்சு குழந்தைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு காது கேட்கலன்னா நம்ம வாயை திறந்து சொல்லிடுவோம், ஆனால் அந்த பிறந்த குழந்தைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது முதல் ஒரு வருஷம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு இருக்கிறப்ப தான் நம்ம முக்கால்வாசி பேர் இந்தமாதிரி குழந்தைக்கு காது கேட்கலங்கிறத சந்தேகமே ஏற்படும். அப்படி எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு குழந்தைக்கு முன்னாடி ஒரு சவுண்டு, நீங்களாக ஒரு கைத்தட்டியோ இல்லை கூப்பிட்டோ ஒரு பெரிய நாய்ஸ் கொஞ்சம் வேகமாக கத்தி பேசுங்க, அப்போதைக்கு அந்த குழந்தை கண்ணை மூடி திறக்கும். காக்லியோ பால்பபிள் ரிஃப்ளக்ஸ், ஒரு சத்தம் கேட்டு கண்ணிமை மூடி திறந்தாலே அந்த குழந்தைக்கு ஏதோ நடக்குது அப்படின்றது தெரிய வரும். வயசு ஆக ஆக என்னென்னா, இந்த மாதிரி எழுப்புறப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆகிறப்போ கண்ணை திருப்பி பார்க்கும், தலையை திருப்ப முடியாது குழந்தையால். 6 மாதத்துக்கு அப்புறம் தலை நிற்கும், பட் ஆனால் எந்த சைடு இருக்குன்னு திருப்ப முடியாது, கண்ணை மட்டும் சுழட்டி பார்க்கும், ஏதாவது சத்தம் கேட்குதா யாராவது வராங்களா. இல்லை கொஞ்சம் வயசு அந்த குழந்தை இன்னும் அதிகமாகுது அப்படின்றப்போ நீங்கள் சத்தத்தை எழுப்புனாலே எங்கே இந்த சத்தம் வருதுன்றத அது பார்த்துரும், இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். இல்லை இது இது ஒரு வயசை கடந்துடுத்து அப்படியுமே நம்ம அதனால் கண்டுபிடிக்க வேணும் அப்படின்னா என்ன செய்யலான்னா, உங்கள் குழந்தை ஆ ஊ இந்த மாதிரி குயிங் சவுண்ட் கொடுக்கணும். இல்லைனா 1 வயசு 1.5 வயசு ஆனதுக்கப்புறம் அது அம்மா அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடணும். இல்லை இந்த அது பேசுகிற மொழி புரியாத மொழியாக இருந்ததுனாலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடணும். அதுதான் முக்கியமான எச்சரிக்கையாக இருக்க முடியும். ரெண்டாவது கேட்குற கேள்வி, நீங்கள் திருவிழாவில் இருக்கிறப்போ இந்த மாதிரி நாய்ஸ் இறைச்சல் இருக்குது, திடீர்னு சத்தம் ஏற்படுது அப்படின்றப்போ என்ன செய்யலாம் அப்படின்றப்ப தான் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி, காதுக்குள்ளே இறைச்சல் வர்ற இடத்துலேருந்து தூரமாக இருக்கிறது தான் ஒன்று. இல்லை நாங்கள் அந்த மாதிரி சத்தம் பக்கத்தில் இருக்குது அப்படின்றப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று காதை நம்ம ப்ளக்ஸ் சிலிகான் ப்ளக்ஸ் மூலிமா காதை அடைக்கலாம். எப்படி ஹியரிங் ஃபோனில் இருக்கோ அதே மாதிரி ஃப்ளக்ஸ் எல்லா ஆன்லைன்லேயும் கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபில்டர் மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு காது கம்மி கம்மியாக தான் கேட்டுட்ருக்கு, இந்த மாதிரி இறைச்சல் சத்தம் நான் கேட்டுகிட்டே இருக்கேன், இல்லை நான் தொழிற்சாலையில் வேலை செய்கிறேன், பெரிய நாய்ஸ் இறைச்சல் இருக்கக்கூடிய இதில் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, வருஷம் வருஷம் வந்து உங்களோட காது கேளாமைக்கு உண்டான டெஸ்ட்டு எடுத்து பார்க்கணும். அதாவது பியூர்டோன் ஆடியோமெட்ரி எவ்வளோ தூரம் கேட்குது, இது கரெக்டான லிமிட்டில் தான் இருக்கா. சில ஃபேக்ட்ரிஸில் அவங்களே சொல்லிட்டு தான் வந்து உங்களை வேலைக்கு சேர்ப்பாங்க, சில பேர் அதை செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, வருஷம் வருஷம் வந்து ஒரு காது மூக்கு கேளாமை காது மூக்கு தொண்டா டாக்டர்கிட்ட போனாலே அவங்களே அந்த பியூட்டோன் ஆடியோமெட்ரி எடுப்பாங்க, அது மூலிமா எவ்வளோ தூரம் உங்களுக்கு கேளாமை இருக்குன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப அதிகமாக அது 90 டெசிபல் தான் உங்களோட லிமிட், அதுக்கு மேலே கேட்கலனா உங்களுக்கு காதே கேட்கலை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போதைக்கு தான் நம்ம அந்த மிஷின்லாம் காதுக்கு கேட்குற மிஷின்ஸ்லாம் போட ஆரம்பிப்போம். அது வரைக்குமே நீங்கள் மிஷினை கொஞ்சம் தவிர்க்கலாம்.
2: ஓகே சார், இப்போ காதுக்கு போடுற மிஷின் வந்து எல்லாருமே போடுறாங்கன்னா அது வந்து ஒரு தயக்கம் காரணமாக போடுறதில்ல, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
1: இது இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிட்டு சொல்கிறேன். அமெரிக்காவில் பில் கிளின்டன் திறந்தார், அவர் 43வது பிரசிடென்ட், அது எல்லாருக்கும் தெரியும், ஹிலாரி கிளின்டன் அவரோட கணவர் தான். அந்த பில் கிளின்டன் அவர் என்னென்னா, அமெரிக்காவோட ஜனாதிபதியாக இருக்கிறப்பயே அவருக்கு காது கேளாமை வயது முதிர்ப்புனால கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிச்சு சில குறிப்பிட்ட டயத்தில் சுத்தமாகவே கேட்க முடியல. அப்போதைக்கு எவ்வளோ பெரிய பொருளாதாரம், எவ்வளோ பெரிய வல்லரசு நாடு அமெரிக்காங்கிறது தெரியும், அது 2000ல் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாட்டோட பொருளாதாரமே அவரை நம்பி இருக்கிறப்போ அவர் காது கேளாமை இருக்கிறதுனால எப்படி ஒவ்வொரு துறையும் அவரை வந்து அணுக முடியும், எப்படி வேலை செய்ய வைக்க முடியும், எப்படி நாட்டுக்கே முதல் நாடாக இருக்கணுங்கிறப்போ அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்காம போகிறப்போ இந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து அவரே காது கேளாமை மிஷின் வந்து யூஸ் பண்ணார் அவரோட வேலை செய்கிற பீரியடில். ஒரு அமெரிக்க பொருளாதார அவ்வளோ பெரிய வல்லரசு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியே அதை யூஸ் பண்ணுறாருன்னா, நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிற நாம அதை யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு ஒரு கேலி பொருளாகவோ ஒரு கிண்டலாகவோ பார்க்கக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி காது மிஷின் வந்து எல்லோரும் போடலாமானா, அதுக்கு உண்டான டெஸ்ட்டை முதல்ல எடுத்துட்டு, இல்லை நான் என் குழந்தைய ஸ்கூலில் உட்காந்துருக்கு முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கு சரியாக படிக்க மாட்டேங்குது அப்படின்றப்ப அந்த குழந்தைக்கு காது கேளாமை இருக்கா. ரெண்டாவது, நான் ஒரு ஃபோன் வழியாக பேசுகிறேன், இன்னொரு ஃபோனுக்கு ஒரு காதுக்கும் இன்னொரு காதுக்கும் வேறுபாடு ஏற்படுது, அப்போதைக்கு நான் மிஷின் போடலாமா, அப்போல்லாம் சந்தேகம் ஏற்படும். அப்போதைக்கு தான் அந்த காது கேளாமை டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு ஒரு 25 டெசிபல் குள்ளே இருந்ததுன்னா உங்கள் காது நல்லா தான் கேட்குது, 25லேருந்து 90 டெசிபல் தான், 90க்கு மேலே சுத்தமாகவே கேட்காது. அப்போ இடைப்பட்ட கேப்பை நாங்கள் ஒரு கிரேட் 1 கிரேட் 2, 25லேருந்து 40 40லேருந்து 55 56லேருந்து 70 70லேருந்து 90, இப்படி பிரிச்சுப்போம். மோசமாக ஓரளவுக்கு கேட்குற காது, சுமாராக கேட்குற காது, சுத்தமாக கேட்காத காது, இப்படி பிரிச்சுப்போம். இல்லை சுத்தமாக கேட்காவே கேட்காத காரு, இப்படி இருக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி மிஷின் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறது இப்போதைக்கு அட்வான்சஸ், ஒவ்வொன்றும் துறை அப்டேட் ஆகிட்டே இருக்கிறப்போ எப்படிலாம் காது மிஷின்ஸ் பின்னாடி காது மாடலுக்கு பின்னாடி வரும் அந்த ஹியரிங் எய்ட். இப்போ எப்படின்னா காதுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி ஹியரிங் ஃபோன் மாதிரியே வச்சுக்கிறாங்க சிலது.

0: தெரியாது, இன்விசிபிள், காதுக்குள்ளேயே இருக்கும். அதில் உள்ள இன்னும் அட்வான்ஸஸ் என்னென்னா, அந்த 4D சென்சார் டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, நீங்கள் தொடவே தேவையில்லை, அதுவே அதை பார்த்துக்கும். ரெண்டாவது அந்த ஹியரிங் எய்டில் இன்னும் அட்வான்ஸ் என்னென்னா, உங்களோட இதய துடிப்பு, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா அதை கூட மெஷர் பண்ணும். ரெண்டாவது பேட்டரி சார்ஜ், அடிக்கடி ஃபோன் மாதிரி அடிக்கடி சார்ஜ் பண்ணுமா, 56 மணி நேரம், 70 மணி நேரம் சார்ஜ் ஒரு நாள் போட்டிங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அட்வான்சஸ் எல்லாமே இந்த ஓட்டிகான், ஃபோனாக் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து அதில் இன்னும் முதிர்ச்சி பெற்றுக்கிட்டே வராங்க. அதில் இதுதான் அந்த காது கிழமை மிஷினை பற்றி, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதனால எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை அந்த துறையில் இருக்கிற காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த டெஸ்ட்டு எடுத்துகிட்டு இதுக்கு போடலாமா அப்படின்றத போட்டுட்டு வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி இறைச்சல் சத்தம் அதிகமாக, நீங்களே வாங்கி போட்டிங்கன்னா இறைச்சல் சத்தம் இருக்கும், உங்களுக்கு பேசுகிறதே புரியாமல் போகும், தலைவலி இது மாதிரி உண்டான பிரச்சனைகள் ஏற்படும்.
1: கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிட்டே வரீங்க, தொடர்ந்து நாம் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
3: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
2: மேலும் ஜேகேஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
3: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
2: ஜேகேஆர் பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ்
4: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபாமா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலணைக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: அலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணைக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
6: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நரசசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம் குறித்து பொறையார் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே. இனி வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
7: திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் தையல் கலைஞன், சுத்திமையன் தியாகராஜன்.
1: சொல்லுங்க சார்.
7: ஒண்ணுல சார், வந்து கண் பார்வை ஒண்ணுக்கு ஒன்னும் சமயத்துல வித்தியாசப்படுது இல்ல. எனக்கே கொஞ்சம் ரைட் கண்ணு கொஞ்சம் பார்வை கம்மியா இருக்கு, அதனால வித்தியாசம் படுற மாதிரி. காதுக்கும் அது மாதிரி இந்த வாய்ப்பு இருக்குமா சார்? அது டவுட் எனக்கு ரொம்ப நாளா, இன்னைக்கு உங்கள்ட்ட கேக்குறேன். அது மாதிரி வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க சார், நான் ரெடியா கேட்கறேன்.
0: ஒரு காது மாதிரியே ஒரு இன்னொரு காது கேட்குமா, இல்லைனா அதில் ஏதாவது வேறுபாடு வருமா அப்படின்னு கேட்குறாங்க. துல்லியமாக ஒரு காது கேட்குற மாதிரி இன்னொரு காது கேட்குறதுங்கிறது கஷ்டம், அப்படி இருக்காது. அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஒரு காது கேட்குற மாதிரியே இன்னொரு காது கேட்காத மாதிரி கரெக்டாக அதே மாதிரி இல்லை, அதே அக்யூரட்டாக அளவு எடுத்து அளந்த மாதிரி இருக்காது. முன்ன பின்ன ஒரு காது நல்லா கேட்கும், இன்னொரு காது வித்தியாசமாக கேட்கும். ஆனால் அந்த 25 டெசிபல் தாண்டப்போ மட்டும்தான் என்னென்னா வித்தியாசம் தென்படும். அதுக்கு முன்னாடி 10-15 டெசிபல்ல தான் எனக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப 1:13 இருக்கும், 1:15 இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நீ உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது, ஒரே மாதிரி தான் காது கேட்கும். அதாவது 25 டெசிபல் எப்படி, இந்த டெசிபல் கணக்கு எப்படிங்க எனக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, காதுக்குள்ளே வந்து கிட்டக்க பேசுறது, அதாவது மொனமொனன்னு பேசுவ கிட்டக்க வந்து பேசுகிறது வந்து 25-40 டெசிபல் தான் நம்ம பேசுவோம். இப்போ நான் சராசரியாக நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன், அது வந்து 40 ஒரு 50 டெசிபல்குள்ளே இருக்கும். சில பேர் கத்தி பேசுவாங்க, அது எப்படின்னா ஒரு தோராயமாக ஒரு 60-70 டெசிபல் இருக்கும். இந்த மாதிரி பேசுகிறப்போ வேறுபாடு கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு காது கம்மியாக கேட்டுட்ருக்கு, ஒரு 25 ஒரு

0: 30 40 டெசிபிள் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னா நான் பேசுறதுல நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆனா தூரத்துலேருந்து ஒருத்தர் கத்துறாரு அப்படின்னா அப்பதைக்கு தான் உங்க ஒரு நல்ல காது மட்டும் கேட்கும், உணர்காது புரிஞ்சுக்காது, ஆனா ஏதோ சத்தம் வருது அப்படின்றது மட்டும் தென்படும். இல்லை அப்படின்றப்போ கிட்டக்க பேசுறப்போ நீங்க என்ன என்னன்னு திருப்பி திருப்பி கேட்பீங்க ஒருத்தரைய. அப்போதைக்கு உங்களுக்கு காது வந்து என்ன ஒரு பேசுகிற அந்த ஒலி வந்து உள்ளுக்குள்ளே ஊடுற மாட்டேங்குது, எல்லாம் புரிய மாட்டேங்குது, அந்த மூளையை அதுக்கேற்ற மாதிரி கேப்சர் பண்ண மாட்டேங்குது என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்றத. இப்படி அப்படி இருக்கிறப்ப தான் நீங்கள் வந்து வேறுபாடு கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய, குறைச்ச டெசிபல் நார்மலாக கேட்டுட்ருக்கிற காது ஒரு 15-20 டெசிபலில் இருக்கிற கேட்டுட்ருக்கிற காதில் வேறுபாடு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து நான் பேசலாம். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்மா,
1: சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க சார்?
2: அடிக்கடி எனக்கு தள்ள தண்ணி ஊத்துனேன், அது இப்ப வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டிதான் ஊத்துற, இப்ப வந்து என் காது கொஞ்சம் நல்லா இருக்கு. தண்ணி ஊத்துறதாலையும் பிரச்சனை வருமா, அதை பத்தி சொல்லுங்க.
0: ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு இந்த தண்ணி ஊற்றுறதுனால பற்றி சொல்லிடுறேன். அது ஏன்னா காதுக்குள்ளே தண்ணி ஊற்றுறது வந்து நல்லது கிடையாது, காதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் தண்ணி ஊடுருவாது. ஏன்னா காதோட கெனால் அது கூட இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு 16 சென்டிமீட்டர் ஒரு 1.6-16 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அதில் காதுக்குள்ளே தண்ணி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். 8 mm இருக்கும், 16 mm இருக்கும், 1.5 சென்டிமீட்டர் சார். அப்படி இருக்கிறப்போ காதுக்குள்ளே டைரெக்டாக தண்ணி ஊற்றுற உள்ளே போகாது, நீங்கள் ஏதாவது செயற்கையாக பண்ணி காதில் தட்டி அப்படி போனால் தான் உள்ளே போகும், அந்த ஜவ்வுக்குள்ளே தொடும். ஜவ்வு வந்து நிறையா நரம்பு சப்ளை உள்ளது, நீங்களே ஏதாவது எப்போ நம்ம வாழ்நாளில் எப்பயாவது ஒரு குச்சி ஏதோ வச்சு உள்ளே விட்டுருப்போம், பின்னுன்னு வலிக்கும், ஏன்னா அந்த நரம்பை நீங்கள் தூண்டி விட்றீங்க. அப்படி இருக்கிறப்போ அது எல்லாமே சென்சிட்டிவான இடம், அது அசிடிக் pH-ல இருக்குன்னு சொல்லுவாங்க காதோட மாடல் அந்த அமைப்பு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, ஒன்று அந்த தண்ணியில் அழுக்கு இருந்ததுன்னா அந்த காதில் இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய அழுக்கோடு சேர்ந்துக்கிட்டு சீவு பிடிச்சி வலி ஏற்படும். இல்லைனா பூஞ்சை வளரத்துக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். பூஞ்சைனா காளான், அந்த காளான் வந்து வந்து வந்து அரிப்பு வலி இல்லை காது கேளாமை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் காதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது, அதுதான் உண்மை. ரெண்டாவது சீவு தண்ணி இந்த மாதிரி ஜவ்வில் ஓட்டை இருக்குது அப்படின்றக்கிறப்போ நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா இன்னும் சீவுகளை அதிகமாக ஏற்படுத்துறீங்க, அதோட பரவுறதை இன்னும் தூண்டி விட்றீங்கன்னு அர்த்தம், அதுவுமே செய்யக்கூடாது. நார்மலாக நீங்கள் ஊற்ற தலைக்கு ஊற்றுற தண்ணி முக்காசி காதுக்கு போகாது, காதுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி பஞ்சுகளோ இல்லைன்னா அந்த சிலிக்கான் பட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா காதுக்குள்ளே தண்ணி போகாமல் பாதுகாக்கலாம். அடுத்தது பேசுகிறத பற்றி, குழந்தை பேசுகிறத பற்றி சொன்னீங்க. குழந்தை காது கேட்டால் தான் அது அம்மானு சொல்லும், இல்லைனா காது கடைசி வரைக்கும் அது கேட்கலை, சின்ன வயது பிறந்ததுலேருந்தே கேட்கலன்னா அது அம்மா அப்பா சொல்லாது. சில குழந்தை கேட்டுகிட்டே இருக்கும் பேசும், ஆனால் திடீர்னு கேட்காம போகும், இந்த மாதிரி வகைப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்க. பிறந்த குழந்தைக்கு அதான் சொன்னேன், கருவிலே இருக்கிறப்போ அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்லை அம்மா சிசேரியனோ நார்மல் டெலிவரியோ அதில் ஏதாவது இடையூறு ஏற்பட்டாலோ இல்லை பிறந்த குழந்தைக்கு அப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ காது கேட்காமல் போகலாம். அப்போதைக்கு நாங்கள் அந்த OAE அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், அதாவது காதுக்குள்ளே அவுட்டர் ஹேரசல்ஸ் அதுதான் முக்கியம், அது இதுதான் உள்ளே உங்களுக்கு கார்டெக்ஸுக்குள்ள ஒளி போகுது, அதில் ஏதாவது டேமேஜ் ஏற்படுத்துனா உள்ளே வந்து இந்த ஒளி ஊடுருவாது. அது எப்படின்னா குழந்தைலாம் சொல்லாது, காதுக்குள்ளே அந்த மிஷின் மாட்டி விட்டுட்டு உள்ளே ஒளியை சென்ட் பண்ணுவோம், உள்ளே போய் ரீச் ஆச்சு அப்படின்னா குழந்தை காது கேட்குது, அந்த கிராஃப் கம்ப்யூட்டர் மூலிமா தான் வரும். இல்லை அது வரலைன்னா ஃபெயில் அதாவது ரெஃபர்னு சொல்லுவோம், அதை திருப்பி இன்னொரு 3 மாதம் கழித்து எடுத்து பார்ப்போம், அப்பயுமே ரெஃபர் ஆகிக்கிட்டு இருக்குன்னா குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எல்லா பிறந்த குழந்தைக்கும் கண்டிப்பாக அந்த OAEன்ற ஒரு டெஸ்ட்டை பண்ணணும். இன்னொன்று பெரா அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு பண்ணுவோம், அதாவது பிரெயின் ஸ்டெம் மூளை தண்டையே தூண்டி விட்டு பார்க்குறது கிராஃப் ஆச்சு, அது ஒளி மூலியமாகவும் அதோடய வடிவம் மூலியமாகவும் அந்த வடிவத்துக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அந்த ஒளி சேர, இது இந்த செகண்ட்ஸ் முக்கியம், 10 ms எவ்வளோன்னு முக்கியம். இந்த கிராஃப் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தாலுமே சுத்தமாகவே இல்லை அப்படின்னா தான் காதே கேட்கலை இல்லை காதில் ஊடுருவ மாட்டேங்குது ஏதோ பிரச்சனை இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து எல்லா காதுமுக்கு டாக்டர்ஸுமே பார்ப்பாங்க, OAE அண்ட் பெரா. இந்த 2 டெஸ்ட்டுமே குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு எடுக்கணும். ரெண்டாவது திடீர்னு கேட்காம போதுன்னா எந்த மாதிரி கண்டிஷன்லாம், திடீர்னு ஜுரம் வருது, மீசில்ஸ் வைரல் காய்ச்சல் வருது, மம்ஸ் இந்த மாதிரி அம்மைகள் ரிலேட்டடான ஜுரங்கள் வந்ததுன்னா திடீர்னு காது கேட்காம கூட போகலாம், அப்போதைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்.
1: ஓகே சார், தொடர்ந்து நான் பேசலாம். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ,
1: சொல்லுங்கள் சார்.

0: யார்
1: வணக்கம்
0: பேசுறீங்க?
1: மேடம்.
0: சொல்லுங்க.
1: மேடம் ஒரு மூணு கேள்வி இருக்குது.
0: நீங்க யார் பேசுறீங்க சார்?
1: காட்டு மன்னார் கோவில் டீம் அனுப்புறோம், வேணும் முருகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம் எனக்கு வந்து நான் டெய்லர் வேலை
0: செய்யறேன்.
1: மூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டைம் வந்து அரிப்பு அதிகமா, ஒரு 5 நிமிஷம் அப்படியே அரிப்பு தாங்க முடியல, அது போல அரிக்குது மேடம். இன்னொரு கேள்வி அப்படின்னா, நம்ம காதுக்குள்ள சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அந்த குருவி இருக்குல்ல,
0: குருவி
1: வந்து அது வந்து நம்ம இப்ப காதுல அந்த பஞ்சு வச்சு எடுக்கிறோம், ஆனா அது எடுக்கிறது இல்ல. ஆனா அப்ப என்ன ஊத்தி எடுப்பாங்க, அது போல எடுக்கலாமா? இன்னொன்னு மேடம் வந்து எனக்கு வந்து இப்ப பேசும்போது ஒரு டைம் நீங்க பேசிட்டீங்கன்னா அத சார் சொன்ன கூட உணர்ற சக்தி இல்ல, ஆனா ரெண்டாவது டைம் என்னென்ன கேட்கும் போது என்னால உணர முடியுது, எதனால அப்படின்னு கேட்டு சொல்லுங்க மேடம். என் வயசு ஆனா 54 மேடம்.
2: இந்த காதுக்குள்ள இறகு பஞ்சு எதுவுமே போடக்கூடாது. ஒன்று, காதுக்குள்ளே அழுக்கு இருக்குது அப்படின்னா ஒன்றே ஒன்று செய்யலாம், என்ன செய்யலன்னா தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம், இல்லைனா அதுக்கு உண்டான ட்ராப்ஸும் இருக்குது. அந்த அழுக்குகளை பொங்கி, ஏன்னா கல் மாதிரி இருக்கும், அந்த சருமத்தோடு ஒட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் எடுத்தீங்கன்னா சருமத்தோட பிச்சு எடுப்பீங்க, ரத்தம் வரும். ரெண்டாவது, நீங்கள் யூஸ் பண்ணது இறகு, அது எவ்வளோ இன்ஃபெக்ஷியஸ்னு தெரியல, ஒரு அவ்வளோ தொற்று இருக்கும் அதில். அதை நீங்கள் தொற்று இருக்கிறத எடுத்தே நீங்கள் காதுக்குள்ளே விடுறப்போ என்ன ஆகுனா அந்த தொற்று ஒன்றும் காதுக்குள்ளே பரவி, காதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை தான் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் இப்போ நீங்களே எடுத்து ஒரு தொற்றை தூக்கி ஒரு மூளைக்கு உள்ள பரவி விடுற மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்குறீங்க. அதனால வந்து இந்த குச்சு பட்ஸு மெயினாக அந்த இறகு இதெல்லாம் வந்து காதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. எனக்கு அழுக்கு இருக்குன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயை மட்டுமே விடுங்க, இல்லை அது போட்டுமே எனக்கு தெரியுது வெளிலே தென்படுது அழுக்காக அந்த ப்ரௌன் மாதிரி கலரில் வருது அப்படின்றப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்து விட்ருவாங்க. முக்கியவாசி நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது, எடுக்கிறப்ப தான் அந்த மாதிரி சருமத்தை பிச்சு எடுக்கிறது, இன்ஃபெக்ஷனான உள்ள மெட்டீரியல் உள்ளே தள்ளி விட்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ரெண்டாவது, மூக்கு அரிப்பை பற்றி சொன்னீங்க. மூக்கு அரிப்பு எதனால் ஏற்படும்னா ஒன்று அலர்ஜி பிரச்சனை இருக்கும், தும்புவீங்க, ஒரு டஸ்ட்டு படும். அப்போதைக்கு என்ன ஆகுனா மூக்கு நமக்கு தலையில் முடி இருக்கிற மாதிரி மூக்குக்குள்ளேயும் முடி இருக்கும், அதனால் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய அந்த பொருள் என்ன ஆகுனா கண்ணுக்கே தெரியாத பொருள், மைக்ரான் கணக்கில் இருக்கும், அது உள்ளே போய் அந்த சருமத்தோட தொடரப்போ அது உங்களுக்கு ஒத்து போகணும். இல்லை ஒரு தூசியான என்விரான்மெண்ட்டில் இருக்கிறப்போ நீங்கள் மூக்கு உங்கள் மூக்குகளோட சருமம் படுறப்போ தும்பல் அரிப்பு மூக்கு போட்டு நீங்கள் சொரிஞ்சு சொரிஞ்சு இல்லைனா அது ரணத்தை ஏற்படுத்திய ரத்தங்கள் இல்லை மூக்கடப்பு 10 தடவை 15 தடவை தும்புறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும். இல்லைன்னா உங்களுக்கு 54 வயசு அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் நீங்கள் பார்க்கணும், அதனால தான் திடீர் திடீர்னு அரிப்பு ஏற்படலாம். இதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது.
0: ஓகே சார், தொடர்ந்து நான் பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக், ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
4: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
3: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
4: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
3: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
4: 9443-95130
3: JKR பாலிகிளினிக்.
0: இணைந்திருக்கிறோம் நம் காரைக்கால் பண்பலை 100.1. நேரம் 2:30. இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: லஞ்ச் பிரேக்கில் இன்று டாக்டரிடம் கேளுங்கள். உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம் குறித்து பொறையார் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களை, இணை வரும் மருத்துவ நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம்.

0: சொல்லுங்க சார், யார் எங்கே நடிக்கிறீங்க?
1: நாகூர் இருந்து ஏஜே எம்ஜன் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க சார்.
1: அலர்ஜி இருக்கிற ஆளுக்கு டாக்டர் சார், காது கேட்காம போற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா?
0: என்ன அலர்ஜி?
1: அடுத்தது வந்து
0: என்ன அலர்ஜி, என்ன மாதிரியான அலர்ஜி சார்?
1: அலர்ஜினா வந்து இந்த அரிப்பு ஏற்பட்டுட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வாமை, அதாவது வந்து எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு காது அதாவது அதிகமான அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொன்னா தொடர்ந்து காது கேட்காம போற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காதுல வந்து அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டரா காட்டுறாங்க, அந்த ஸ்கிரீன்ல காட்டி அந்த மாதிரி எடுக்கிறாங்களே, அது இயற்கையாவே அழுக்கு போய் அடைக்கிற வாய்ப்பு இருக்கா? அது வந்து வருஷம் வருஷம் சுத்தப்படுத்தணுமா என்னங்கிறது தெரியணும். வாய்ப்புக்கு நன்றி சார்.
2: ஓகே ஓகே. நீங்கள் காதில் அழுக்க பற்றி சொன்னீங்க, அந்த மாதிரி எண்டோஸ்கோப்பியில் வந்து காட்டுறாங்க, ஆல்ரெடி எடுத்திருப்பார் போல், அந்த மாதிரி எடுக்கிறப்போ அழுக்கு ப்ரௌனாக இருக்கும் அப்படின்னு நார்மலாக என்ன ஆகுனா அழுக்கு சேரும், அழுக்கு அந்த மாதிரி மூக்கில் இருக்கிற முடி மாதிரி காதுக்குள்ளேயும் முடி இருக்கும், வெளிப்புற கிணல்ல மட்டும்தான் வெளிப்பக்கத்தில் மட்டும்தான் முடி இருக்கும், உள்ளே முடி இருக்காது. ஸோ அந்த முடி இருக்கிறதுனால என்னென்னா இந்த அது உண்டான கிளான்ஸ்ன்னு இருக்கும், செருமினஸ் கிளான்ஸ், செபேஷியஸ் கிளான்ஸ், இதெல்லாம் என்னென்னா ஒரு அழுக்கை சேர்க்கும், அது வேக்ஸ் மாதிரி. அதெல்லாம் அதே மாதிரி சருமம் எப்படி ஏஜ் ஆகிட்டே இருக்கக்கூட அதோட துகள்கள் இது எல்லாம் சேர்த்து ஒரு அழுக்குங்க ஒன்று வேக்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது, அது கண்டிப்பாக ஃபார்ம் ஆகணும், அதுதான் நல்ல காது. அப்படி ஃபார்ம் ஆகி வெளியில் வரணும், அது எப்படி வெளியில் வரும் அப்படின்னா சுவாரஸ்யமாக சொல்லணுன்னா நம்ம சாப்பிட்றோம்ல, நம்ம சாப்பிட்றப்ப பல்ல கடித்து சாப்பிட்றோம், அதோட டிஎம் ஜாயின்ட் தவடை ஜாயின்ட் தவடை வாயை திறக்கிறோம் மூடுறோம், இந்த அசைவில் சில அழுக்குகள் எப்படின்னா காதுலேருந்து வெளியில் வருமா, நம்ம சாப்பிட கடிக்க கடித்து கடித்து சாப்பிட்றப்போ என்ன முழுங்காமல் சாப்பிடுவோம், கடித்து சாப்பிட்றப்போ எப்படின்னா அந்த பல்லோட அசைவுகளை பார்த்து காது அதில் உள்ள அழுக்குகள் வெளியில் வரும், இல்லைனாலும் அது சைக்கிள் மூலிமா வெளியில் வரும், இல்லை அது வரலை அப்படின்னா என்ன ஆகுனா ஒரே இடத்துல அடையும், அடையிறப்போ என்னென்னா சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எறும்பு சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்குகள் ஒரு மலை மாதிரி சேர்ந்து காதை ஃபுல்லாக அடைச்சிக்கும், இன்னும் சேரப்போ என்ன ஆகுனா சருமத்தை பிடிச்சி ஒட்டும், அப்படி இருக்கிறப்ப தான் வந்து அழுக்கை வந்து எடுத்து தான் ஆகணும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக காதில் இறைச்சல் கேட்கும், ரெண்டாவது காது கேட்கறது கம்மியாக தான் கேட்கும், ரெண்டாவது இந்த மாதிரி சருமத்தை தொடரப்போ ஏன்னா காதில் வந்து நரம்பு சப்ளை வந்து அதிகமாக இருக்கும், அது தூண்டி விடுறப்போ என்னென்னா வலிகள் ஏற்படும், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், அப்போதைக்கு அந்த அழுக்கை ஏற்படுத்து அழுக்கை எடுத்து விடுறது நல்லது. ரெண்டாவது நீங்களாக அதை எடுக்கக்கூடாதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன், அதனால தான் மருத்துவரை பார்த்து தான் எடுக்கணும். ரெண்டாவது அலர்ஜி உள்ளவங்களுக்கு ஒவ்வாய்மை உள்ளவங்களுக்கு காது கேட்காமல் போகுமா அப்படின்னு கேட்குறீங்க, இதில் என்னென்னா மூக்கு எப்படி சுவாசிக்கிறோமோ காதும் சுவாசிக்கும், எப்படின்னா மூக்குக்கும் காதுக்கும் ஒரு டியூப் இருக்கும், எஸ்டர்ஷன் டியூப் அப்படின்னா காதில் காதில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை மூக்கொழியாக சமப்படுத்தலாம். ரெண்டாவது நம்ம ஃப்ளைட்லலாம் போயிருப்பீங்க, அந்த மாதிரி விமானத்தில் போகிறப்போ மேலே ஏறப்பையோ இல்லை இறங்குறப்பையோ என்னென்னா காது வந்து ஜவ்வு மூடி டக்குன்னு மாட்டோம், அதுதான் அந்த டியூபோட ஃபங்க்ஷன், வெளியில் ப்ரெஷர் அதிகமானாலும் காது ஜவ்வு ஓட்டே ஆகக்கூடாது, அதே சமயத்தில் அந்த ப்ரெஷர்னால எந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த டியூபோட அமைப்பே இருக்கும். அந்த டியூபு செயலாக்கிறப்போ என்ன ஆகும்னா வெளியில் இருக்க காதில் இருக்கக்கூடிய அழுக்கு மூக்கொழியை தான் வெளியில் வரும், அது வராமல் இருந்துச்சுன்னா காதுக்குள்ளேயே சேரும் அந்த அழுக்கு, இல்லை காதுக்குள்ளே தண்ணி கூட ஃபார்ம் ஆகும், இல்லை சில சமயம் காதில் இந்த மாதிரி சத்தம் கேட்குறப்போ காதில் ஜவ் ஓட்டக்கூட ஆகும். இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி சொல்கிறீங்க, மூக்கில் தண்ணி சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜவ் வழியாக உள்ளே போய் காதுக்குள்ளே போகும், அதனால் அந்த டியூபில் இருக்கக்கூடிய அந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் இது கூட பாதிக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா காதை அடைச்சிக்கும், காது வந்து நார்மல் பொசிஷனில் இருக்காது, அடைச்சிக்கும். ஸோ ஒரு அடைக்கிற காது கண்டிப்பாக காது கம்மியாக தான் கேட்கும், சுத்தமாக கேட்காதுன்னு சொல்ல முடியாது, கம்மியாக கேட்கும்.
0: ஓகே சார், அலர்ஜிக்கும் காது கேளாமைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார்.
2: அதுதான் சொன்னேன், இப்போ என்னன்னா அந்த டியூப் இந்த ஈஸ்டேஷன் டியூப்னாலக்கூடிய டிஸ்ஃபங்க்ஷன் அதனால தான் வந்து காதை அடைச்சிக்கும், அலர்ஜி எதனால் ஆகுது அப்படிங்கிறது ஒவ்வாமை தான், அதில் மூக்கில் தண்ணி கொட்டுறது ப்ளஸ் சளிகள் வரது தும்புறது இதனால தான், இந்த டியூபுக்கும் அந்த அலர்ஜிக்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால அந்த ஜவ்வு அடைச்சிக்கும் அதோட காம்பன்சேட்டரி மெக்கானிசம்னால. இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா காது கேளாமை கண்டிப்பாக இருக்கும், கம்மியாக இருக்கும்.
0: ஓகே சார், அந்த ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட்டுன்ற ஒரு ஸ்டோரியில் வந்து அந்த கிங் ஹேம்லெட்டை வந்து காது வழியாக விஷத்தை ஊற்றி கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை வரும் சார், உண்மையா சார் அது? காது வழியாக விஷத்தை ஊற்றினா இறந்துருவாங்களா சார்?
2: காது வழியாக விஷத்தை ஊற்றினா இறக்குதுங்கிறது எப்படின்னா ரொம்ப மூளையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கணும், இல்லை காதில் வந்து ஜவ் ஓட்ட

0: இருக்கணும். அந்த ஓட்டை வழியா காதுல உள்புற அந்த எலும்புகள்லயும் அரிப்பு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம எந்த ஒரு அழுக்க செலுத்தினாலும் அது மூளைக்குள்ள போற வாய்ப்பு இருக்கு. ஆனா உடனே சாகிறதுங்கிறது முடியாது. அந்த மூளைக்குள்ள இன்ஃபெக்ஷன் போய் இந்த மூளை காய்ச்சல்னால இறப்பாங்க, அதுக்கு ஒரு சாத்தியம் இருக்கு. அதனாலதான் காதுல ஜவ் ஓட்ட இருந்ததுனாலே அதை அறுவை சிகிச்சை மூலியமாவோ இல்லை மருந்து மூலியமாவோ ட்ரீட் பண்ணிக்கிட்டா அந்த மூளைக்கு போற இன்ஃபெக்ஷனை நம்மளால தடுக்க முடியும்.
1: ஓகே சார், தொடர்ந்து நாம் நேர்களிடம் பேசலாம். வருக வணக்கம்.
2: ஹலோ
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் சூக்கூர்ல இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த வருளன்னு சொல்லி கற்றாழை செடி மாதிரி இருக்கும், காது வலிக்க வந்து அதை வந்து அந்த சாமிக்கு ஏத்துற அந்த நல்ல விளக்கலை காமிச்சு சூடு பண்ணி அதை ஊத்துனா சரியா போகும்னு சொல்றாங்க. அது மாதிரி பண்ணலாமா? அது வந்து ஆரோக்கியமான விஷயமா டாக்டர்கிட்ட கேட்டு.
0: அது என்னது? கற்றாழை?
2: கற்றாழை மாதிரி ஒரு மடல் இருக்குங்க, அது வந்து மருள்னு சொல்லுவாங்க அது கிராமத்துல.
0: சரி,
2: அந்த இலைய வந்து என்ன செய்வாங்கன்னா விளக்கல நல்ல விளக்கு இருக்குல்ல அதுல காமிச்சு அப்படியே முறுக்குனாங்கன்னா அதுல வந்து டிராப்ஸ் மாதிரி இது வரும், அந்த
0: சாறு வரும்.
2: அத நிறைய பேர் போடுறாங்க காது வலிக்கு. அது வந்து ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னு கேக்குறேன்
0: உங்கள்ட்ட. இது வந்து அது நம்ம லோக்கல்லா கிராமத்து புறத்துல என்னென்னலாம் ஒரு
1: ப்ராக்டிஸ்
0: கைவைத்தியமா மாதிரி சொல்றாரு, ஆனா இது வந்து நல்லது கிடையாது தான். அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து என்னன்னா அந்த டர்பன்டைன் ஆயில் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், இல்லை விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெய், இது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெய்கள் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட காதில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு வேணால் அது பயன்படலாமே ஒழிய, இந்த மாதிரி சாறுகள் நீங்கள் கை மூலியமாக அது பசைஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய சாறை காதுக்குள்ளே விடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் தானே உள்ளே போகும். ரெண்டாவது அந்த சாறுனால காதுக்கே ஒத்துக்காமல் போச்சுன்னா வீக்கங்கள் ஏற்படும். அந்த வீக்கம் காதுலேருந்து வெளியில் கூட வரலாம், இல்லை அது ஒத்துக்காமல் கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். உங்கள் சரும பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த சாறுவே உங்களுக்கு சரும பிரச்சனையை தூண்டிவிட்டு ஒரு அரிப்பு, உடம்பு ஃபுல்லாக தடிப்பு இதெல்லாம் கூட உண்டாகும். ஸோ இது வந்து எதுவுமே சயின்டிஃபிக்காக ப்ரூவனும் கிடையாது, இது பயன்படுத்துறது நல்லதும் கிடையாது.
1: ஓகே சார், இனி ஒரு மருத்து நேயர் வருக வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சார் வணக்கம் மேடம், நான் காரைக்கால் மாவட்டம் சேத்தூர்ல இருந்து ஐயாதர பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: இல்ல மேடம், எனக்கு கொஞ்ச நாளாவே காதுல ஒரு மாதிரியா குறையில சவுண்ட் வந்துட்டே இருக்கு மேடம்.
1: உங்களுக்கு வயசு சார்?
3: வயசு வந்து 53 ஆகுது மேடம்.
1: ஓகே சார், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சார் நீங்க?
3: நான் வந்து கொஞ்சம் கம்பெனில ஒர்க் பண்ண மேடம், 2017 க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்.
1: இருந்தாலும் இப்ப வந்து காதுல வந்து சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு.
0: புரியல.
1: டைல்ஸ் கம்பெனில?
0: ஓகே, டைல்ஸ் கம்பெனி. ஓகே ஓகே. அது அறுக்கிறது அந்த சத்தம் எல்லாம் நீங்க கேப்பீங்களா?
3: சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு வருஷமா இருந்தீங்க?
3: நான் வந்து இப்போ அதை முடிச்சுட்டு வந்து இதோட 10 வருஷம் ஆயிட்டு
0: சார். 10 வருஷம் ஆச்சு. ஓகே ஓகே. ஆனால் காது நல்லா தான் கேட்டுட்டு இருக்கு.
3: காதுலாம் கேட்குது சார், அதெல்லாம் கேதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை.
0: தலை சுத்தம்லாம் எதுவும் கிடையாது?
3: அதெல்லாம் இல்லை சார். ஆனால் வந்து இன்னொரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா சார், கொஞ்சம் குனிஞ்சுக்கிட்டே இருந்தால் மூக்கு வழியாக தண்ணியாக வர்ற மாதிரி இருக்கு.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே.
3: ஒரு மூக்கில் மட்டும்.
0: ஓகே ஓகே
3: ஓகே. சொல்லுங்க சார், நான் கேட்டுக்கிறேன்.
0: சரி, தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது இந்த இறைச்சல் பற்றி சொன்னார் ஆல்ரெடி, என்னென்னா அந்த நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி 90 டெசிபல் வந்து ஒரு 8 மணி நேரம் கேட்கலாம், இல்லை 115 டெசிபல்ங்கிறது ஒரு ஏரோப்ளைன் போகிற மாதிரி, இல்லை ட்ரெயின் ஹார்ன் அடிக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டாலே உங்களுக்கு சுத்தமாக கேட்காமல் போகும், இறைச்சல் உண்டாகும். இதுதான் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நீங்கள் கேட்கலாம். இல்லை அதையும் மீறி சில சத்தங்களை நம்ம கேட்குற மாதிரி தான் நிலைமை ஏற்படும். இந்த மாதிரி டைல்ஸ் அறுக்கிறது அந்த மிஷின் யூஸ் பண்ணி அறுப்பாங்க, இல்லை அது போட்டு சத்தங்கள் மக்களை கத்தி கத்தி பேசுகிறப்போ, இல்லை பெரிய பக்கத்தில் எங்கேயாவது ஒரு தொழிற்சாலையில் தான் வேலை பார்த்துட்ருப்பாங்க, தொழிற்சாலைக்கு உண்டான மிஷின் சத்தம் போட்டு தான் இருக்கும், இவங்களும் வேலை செஞ்சு சத்தத்தை உருவாக்குவாங்க. இது எல்லா சத்தமும் காதில் கேட்டு பல நாட்களாக கேட்கும், உடனேலாம் வராது. அந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா காதில் இறைச்சல் சத்தம் இருக்கலாம். இல்லை எனக்கு காதில் வந்து இறைச்சல் இருக்குது ஆனால் அந்த அழுக்கெலாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது, அப்படியுமே எப்போ தான் கேட்கலாம் அப்படின்னா இந்த 45-50 வயசில் என்ன ஆகும் அப்படின்னா காதுக்குள்ள சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும், அதுகளில் ஏதாவது வந்து காதில் நரம்புகள் தேய்மானம் ஆனாலும் கேட்கலாம். இல்லை எனக்கு மீனியஸ்ன்னு சொல்லுவாங்க, காது கேட்காமல் இருக்குது, தலை சுற்றுது, சில சமயம் தான்

0: வீக்குது, தலை சுத்தல் ஏற்படுத்தி இறைச்சல் உண்டாக்குது. இந்த மாதிரி மூணுமே இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வியாதியா அப்படின்றத பார்க்க முடியும். சில பேருக்கு வர வயது தொய்மையினாலேயே இறைச்சல் உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஜென்ரல் கண்டிஷன், உங்களோட உடல் அமைப்பு, உங்களுக்கு சுகர் இருக்கக்கூடாது, பிபி இருக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது, இது ஏதாவது கட்டுக்கடங்காமல் இருந்ததுனாலும் உங்களுக்கு உடல் ரீதியாகவே சத்தங்கள் உருவாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன சொல்லணும்னா, இப்போதைக்கு நான் பார்க்குற நோயாளிகளில் ஒரு 70-80% சின்ன வயசு, 30-35 வயசு இவங்களெலாம் இறைச்சல்னு வராங்க. அதுக்கு 70-80% ரீசன் என்னென்னா, ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கு வந்து உங்களோட வேலை பலுவனால் என்ன ஆகுனா, யோசிச்சு காதுக்குள்ளே செயற்கையாக ஒரு சத்தம் உண்டாக்கிட்டுருக்கு, டினிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஸ்கேன் எடுத்தாலும் நார்மலாக இருக்கும், டெஸ்ட் எடுத்தால் நார்மலாக இருக்கும், எது பண்ணாலும் நார்மலாக இருக்கும், ஆனால் இறைச்சல் சேர்த்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ உடல் இந்த மாதிரி ஒரு வேலை பலு கூட காது இறைச்சல் உண்டாக்கலாம், இதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, மூக்கில் தண்ணி கொட்டுறதுங்கிறது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, அலர்ஜி, ஒவ்வாயுமையினால் ஊற்றும், இல்லைன்னா தலையில் எப்போயாவது அடிபட்டுருக்கும், உங்களையே அறியாமல் அடிபட்டுருந்துன்னா மூக்கில் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அது என்ன, மூளையில் வரக்கூடிய தண்ணியாக கூட இருக்கலாம், அதுதான் மூளையில் இருக்கிற தண்ணின்னு நான் சொல்ல, மூளையில் இருக்கிற தண்ணியாக கூட இருக்கலாம், இல்லை சளியாக கூட இருக்கலாம், இது ரெண்டுத்தையும் பார்க்கணும். அது என்ன, சின்ன டெஸ்ட் பண்ணனா, நீங்கள் மூக்கு சளி வந்ததுன்னா நீங்கள் உறிஞ்சிங்க அப்படின்னா மூக்குலேருந்து தொண்டைக்கு போகும், ஆனால் மூளையில் இருக்கிற தண்ணி நீங்கள் உங்களால் உரியவே முடியாது, ஏன்னா மூளையிலேருந்து வந்துட்டுருக்காது, அது டைரெக்டாக மூக்குக்குள்ளேருந்து வெளில தான் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அது தண்ணியை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, எண்டோஸ்கோப்ஸ், இப்போ சிடிஎம்ஆர்ஐலாம் பண்ணி பார்த்து ஏதாவது மூளை ஓடுகளில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் எப்படி ஓட்டிருந்தால் தண்ணி மழை நீர் கொட்டுதோ அதே மாதிரி ஏதாவது சின்ன ஒரு ஓட்டை ஏதாவது இருந்ததுன்னா அது வழியாக மூக்குலேருந்து தண்ணி கொட்டும். ஸோ இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் எமர்ஜென்சியாக பார்க்கணும்.
1: தொடர்ந்து நான் பேசலாம் நேர்களே, ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
1: நேர்களை, நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சக்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டி சிறப்பு தொடர்.
4: தன முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: நாளை காலை 9:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்
6: வாழ்க்கூடம்
7: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: செங்கல் சூளை மற்றும் விதழல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
8: நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் அன் கோ,
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
13: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
14: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட், கும்பகோணம்.
1: லஞ்ச் பிரேக்கில் இன்று டாக்டரிடம் கேளுங்கள். உலக செவித்திறன் குறைபாடுடையோர் தினம் குறித்து பொறையார் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் என் சத்யநாராயணன் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. தொடர்ந்து நாம் பேசலாம் நேயர்களே. இணைய வரும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
15: அம்மா வணக்கம். அம்மா
1: சொல்லுங்கம்மா.
15: நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம்.
15: டாக்டர், இந்த காதுல சில பேருக்கு இந்த கிரைண்டர்ல அரைக்கிற மாதிரி, மிக்ஸில அரைக்கிற மாதிரி கட்ட கட்ட கட்ட கட்ட கட்டன் சவுண்ட் வருது அப்படிங்கிறாங்க. டாக்டர் கிட்ட கேட்கும் பொழுது அவங்க நரம்புல ஒரு விதமான பிரச்சனை, ஒரு அழுத்தம், அதனாலதான் இப்படிங்கிறாங்க. மருந்து மாதிரி எழுதி கொடுத்திருக்கிறாங்க, அது லைஃப் லாங் எடுத்துக்கிற மாதிரி ஆகுமா? ஏன் நரம்பு தொடர்பான பலவீனங்கள் காதுல சவுண்ட் வரா மாதிரி இருக்கு? இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.

0: அதாவது இவங்க சொல்றது தான் அப்ஜெக்டிவ் டினிட்டஸ். அதாவது அவங்க கூட கேட்கக்கூடிய இரைச்சல் வெளிலையும் கேட்கும். இது நரம்பு தேய்மானத்தினால தான் மட்டும் கேட்கும்னு சொல்ல முடியாது. வேற வித்தியாசமாக எப்படி கேட்கும்னா, உங்களுக்கு இதயத்திலேருந்து மூளைக்கு ரத்தம் போகணும். அது எப்படின்னா, காதில் யூ டர்ன் மாதிரி பென் பண்ணி தான் போகும் அந்த ஜுகுலர் பல்புங்கிறது. அதில் எப்படி தண்ணி போகும்னா, வீட்டில் மோட்டார் எப்படி போட்டால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வருதோ அவ்வளோ வேகமாக தண்ணி வருதோ அந்த ஸ்பீடில் தான் மூளையிலேருந்து வரக்கூடிய இதயத்துலேருந்து வரக்கூடிய ரத்தம் வந்து நாணங்கள் வந்து ரத்த அந்த குழாய் மூலியமாக பெரிய தடிமனான குழாய், அது பல்பு மாதிரி இருக்கும். அது வந்து காதுக்கு கீழே இருக்குது, அதுலேருந்து பெண்டாகி தான் மூளைக்கு போகும். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சவுண்ட் இருக்குது பாருங்கள், அந்த மோட்டார் போட்டால் எப்படி வீட்டில் ஒரு சத்தம் கேட்குதோ அதே மாதிரி சத்தம் வேகமாக உங்கள் காதில் இறைச்சல் மாதிரி கீழிட்டே இருக்கும். இதுதான் வந்து அவர் தேய்மானம் தேய்மானம்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, அந்த அந்த ஒரு இரத்த நாணங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த தடிமனம் டியூப் மாதிரி இருக்குன்னா வயசு ஆக ஆக ஆக அதோட நேச்சரை குறைக்கும். எப்படின்னா, அது வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும், அதுக்கு மூணு லேயர் இருக்கும். அது இருக்க இருக்க என்ன ஆகும்னா, தடிமன் ஆகும். தடிமன் ஆச்சுன்னா அந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய அந்த இதை இழக்கும். அப்படி இருக்கிறப்போ அது வழியாக ஒரு தண்ணி போகிறப்போ ரத்தம் போகிறப்போ அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது எப்படின்னா, புஷ் புஷ் புஷ் அப்படி எப்படி ரத்த நொடி உங்களுக்கு கேட்டுட்ருக்கோ, பல்ஸ் கேட்டுட்ருக்கோ, டப் டப் டப் இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும். சில சமயம் எப்படின்னா, கொயின் சுற்றி கேட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து ரத்த நாணங்கள் கிடையாது, அது வந்து காதை அடைச்சிருக்கு, இல்லைன்னா வந்து காதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றப்ப தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். விட்டு விட்டு விட்டு அதே மாதிரி நம்ம பல்ஸ் இதே துடிப்போட கேட்குதுன்றப்ப தான் சந்தேகம் ஏற்படும். இல்லை வேற வித்தியாசமாக எப்படின்னா, அந்த மாதிரி கொயின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு அப்நார்மல் சவுண்ட், உங்களோட கேட்க அதிகமான சத்தத்தை கேட்டாலும் காதால் கேட்க முடியாது. ஸோ அந்த எல்லா சத்தத்தையும் மூளைக்கு விடுறப்போ அதால் சொல்ல தெரியல அதுக்கு. அதனால வரக்கூடிய உபாதை தான் இந்த மாதிரி சத்தம் வந்து கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கும். அது எப்போ கேட்க ஆரம்பிக்குன்னா, வயசு ஆக ஆக கேட்கலாம். ரெண்டாவது, ஃபேமிலியில் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பாவுக்கு கேட்காது தாத்தாக்கு கேட்காதுன்னா, உங்களுக்கும் அந்த நரம்பு தேய்மானத்தினால கேட்காம கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து மெடிசின் போகிறதுனால தான் ஒரே க்யூர்னா கிடையாது. அதுக்கு என்ன செய்யலான்னா, நீங்கள் மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா, உங்கள் இப்போதைக்கு இந்த நாரோபான் நாய்ஸ், பிங்க் நாய்ஸுங்கிறது யூடியூப்லேயே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அந்த சத்தத்தை போட்டு விட்டுக்கிட்டிங்கன்னா, எந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதோ அதுக்கேற்ற மாதிரி சத்தம் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த நீங்கள் போடுற வீடியோ அந்த சத்தத்தோட இது மேட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இறைச்சல் கேட்காமல் இருக்கலாம். இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு கைபேசிலாம் யூஸ் பண்ண தெரியாது, வேறு ஏதாவதுன்னா, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன்லாம் இருக்குது பாருங்கள், ஒரு சத்தத்தை எழுப்பிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இதில் நீங்கள் போய் தூங்கினாலோ உறங்கினாலோ இல்லை அந்த மாதிரி இடத்துல சத்தம் கேட்குற இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தாலோ உங்களுக்கு இறைச்சலை கேட்காமல் இருக்கும். ஏன்னா இறைச்சல் கேட்குறதே வெளியில் இருக்கக்கூடிய சத்தம் வந்து கேன்சல் பண்ணிடுது ஒன்றுத்துக்கு ஒன்று. அதனால என்ன ஆகுனா, உங்களுக்கு இறைச்சல் கேட்காமல் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது.
1: ஓகே சார், தொடர்ந்து நான் பேசலாம். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் மங்கலேந்து ராமானுஜம் பேசுறேங்க மேடம்.
1: ராமானுஜம் சார், சொல்லுங்க.
2: எனக்கு கால பூச்சி அப்படியே ஊறுற மாதிரி இருக்கு மேடம். ஊறி வெளியில வர மாதிரி இருக்கு, வர மாட்டாங்க.
1: எத்தனை வயசு ஆகுது சார் உங்களுக்கு?
2: எனக்கு 60-65 ஆகுது மேடம்.
1: ஓகே சார், ஊறுற மாதிரி இருக்கு, எப்பயுமே இருக்குமா இல்ல எப்பயா தூங்கும் போது மட்டும் அந்த மாதிரி இருக்குமா?
2: விட்டு விட்டு வருது மேடம்.
1: ஓகே சார்,
0: அதாவது காதில் ஊறுது அப்படின்னா, அவருக்கு ஏதோ ஒரு இருக்க உண்மையில இருக்கா இல்லையான்றத பார்க்கணும். முதல்ல ஏதாவது ஒரு பூச்சியோ இல்லை ஏதோ ஒன்று அவர் பட்ஸோ ஏதோ யூஸ் பண்ணுறாரோ, இல்லைன்னா ஏதோ ஒன்று உள்ள காதுக்குள்ளே போச்சாலோ, பூச்சி இருந்தாலோ, ஏதோ காதுக்குள்ளே இருந்து அது அலசஞ்சாலும் காதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஊறுற மாதிரி சத்தம் ஏற்படலாம். இல்லைன்னா சில பேர் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்கல்ல, அப்படிக்கு இப்போ காதுக்குள்ளே தண்ணி போனாலோ இல்லை அந்த பூஞ்சை இருந்தாலோ காதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சொல்ல தெரியாது. ஓடுற மாதிரி இருக்குது, ஓடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் காதுக்குள்ளே கேமரா போட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சில சமயம் அந்த பூஞ்சை வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட கண்ணுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போதைக்கு என்ன ஆகும்னா, காதுக்குள்ளே ஏதோ ஒன்று எனக்கு பண்ணுது, ஏன்னா என்ன பண்ணுது அப்படின்றது தெரியல அப்படின்றப்போ தான் அந்த பூஞ்சைக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஊறுறது டினிட்டஸுங்கிறது வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டிவ், அதான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு மட்டும் ஊறுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் எல்லாமே வந்து ஜென்ரலாக பார்க்காம காதில் கேமரா போட்டு முதல்ல உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸை பாருங்கள். ரெண்டாவது, உங்களோட ரத்த நாணங்கள்லாம் எப்படி இருக்குது, உங்களோட பிபி, சுகர், பல்ஸ், கொலஸ்ட்ரால் எல்லாமே உங்களோட உடம்பு கரெக்டான லெவலில் தான் இருக்கா, ஜென்ரல் பாடி செக்கப் சொல்கிறாங்களா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க.

0: அதையும் மீறி இந்த உங்களோட இறைச்சல் உங்களை தூங்க விடாமல் பண்ணுதா அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். சில இறைச்சல்கள் வரும், அப்பயே போயிடும், அது நீங்கள் வந்து பயப்பட வேணாம், அது டெம்பரரி வரும், அதுக்கு உடல் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். அது உங்களுக்கு வாழ்நாளில் உங்களுக்கு டெய்லி ருட்டீன், உங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திட்டுருக்கு, தூங்க முடியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுது, என்னால் தூங்கவே முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப தான் நீங்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய, அப்பப்போ கேட்குறது எல்லாமே வந்து உடல் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும், அதுவே போயிடும், நீங்கள் பயப்பட வேணாம்.
1: இப்போ திடீர்னு நைட்டில் தூங்கிட்டே இருக்கும்போது காதுக்குள்ளே வந்து எறும்பு இல்லைன்னா வேறு ஏதாவது பூச்சி பூந்துருச்சுன்னா நம்ம இமீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனோமா, உடனே நம்ம வந்து என்ன சார் பண்ணணும், இப்போ நைட் 12 o'clock வந்துடுது அப்படின்னும் நம்ம என்ன பண்ணலாம்?
0: ஒன்று, ரெண்டாவது, நீங்கள் அதை எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதோ ஒன்று போட்டு அதன் மூலியமாக வெளியில் வருதான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. ரெண்டாவது, காதுக்குள்ளே கண்டிப்பாக தண்ணியோ இல்லைனா ஏதாவது சூடாக ஏதோ காய்ச்சி எதுவுமே போடக்கூடாது, ஏன்னா காது வெந்து போயிடும், அதனால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் இது என்னால் தூங்கவே முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப தான் நீங்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே ஒழிய, அப்பப்போ கேட்குறது எல்லாமே வந்து உடல் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும், அதுவே போயிடும், நீங்கள் பயப்பட வேணாம்.
1: இப்போ திடீர்னு நைட்டில் தூங்கிட்டே இருக்கும்போது காதுக்குள்ளே வந்து எறும்பு இல்லைன்னா வேறு ஏதாவது பூச்சி பூந்துருச்சுன்னா நம்ம இமீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனோமா, உடனே நம்ம வந்து என்ன சார் பண்ணணும், இப்போ நைட் 12 o'clock வந்துடுது அப்படின்னும் நம்ம என்ன பண்ணலாம்?
0: ஒன்று, ரெண்டாவது, நீங்கள் அதை எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதோ ஒன்று போட்டு அதன் மூலியமாக வெளியில் வருதான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. ரெண்டாவது, காதுக்குள்ளே கண்டிப்பாக தண்ணியோ இல்லைனா ஏதாவது சூடாக ஏதோ காய்ச்சி எதுவுமே போடக்கூடாது, ஏன்னா காது வெந்து போயிடும், அதனால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த விளக்கெண்ணெய் இல்லை வேப்பெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்னா அந்த எண்ணெய் கொடுக்குற அந்த நறுமணத்தை அந்த பூச்சிகளால் சுவாசிக்க முடியாது. ரெண்டாவது என்னென்னா அதனாலேயே அது வந்து இறக்கும். ரெண்டாவது, நீங்கள் எண்ணெயை நிறைய ஊற்றுறப்ப என்னென்னா அந்த அந்த பூச்சியால் சுவாசிக்க முடியாது, ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ அந்த எண்ணெயே வந்து உங்களுக்கு ஒரு தண்ணி மாதிரி இருந்து அதனால் சுவாசிக்க முடியாமல் அந்த பூச்சிகள் போகும். ரெண்டாவது, எடுக்கவே முடியாமல் இருக்கிறது ஒன்று இருக்குது, அந்த உண்ணின்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறப்ப என்ன காலு ரத்தம் வருது அப்படின்பாங்க. அது எடுக்கிறது காது மூக்கு தொண்ட டாக்டர்னாலே எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், பேஷண்ட் உட்காந்துருக்கிறப்போ. அது மனசீச்சை கொடுத்தா ஈஸியாக எடுத்துடலாம், ஏன்னா வலி தெரியாது. வலி இருக்கிறப்பயே உண்ணிங்கிறது எப்படி நாய்க்கு ஒட்டிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி சருமத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் என்ன செய்யணும்னா வலியோட தான் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்போது ஜாக்கிரதையாக எடுக்கணும், ஏன்னா அதுலேருந்து கடிச்சு குடிச்சிட்ருக்கோம் நம்ம ரத்தத்தை, அதை உடச்சி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வலி தாங்க முடியாமல் இருக்கிறப்போ உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க மருத்துவமனையோ டாக்டரோ போய் எடுத்துக்கோங்க. நைட் நேரம் வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள், இதுவே போதுமானது, அதுக்கப்புறம் உடனே போய் நீங்கள் பார்க்குறது பெட்டராக.
1: ஓகே சார், நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா காது ஆரோக்கியம் அப்புறம் செவித்திறன் பாதுகாக்கிறதுக்காக நம்ம நேயர்களுக்கு நீங்கள் என்னென்ன சார் அட்வைஸ் கொடுக்கலான்னு இருக்கீங்க?
0: நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி காது கேளாமை அப்படின்ற எடுத்துக்கிட்டப்போ பிறந்த குழந்தைக்கு இல்லை காது கேளாமை எப்படிலாம் படிப்பாங்க அந்த குழந்தைங்கள்லாம், நம்ம தமிழ்நாட்டிலே சென்னையிலே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, லிட்டில் ஃப்ளார், இந்த மாதிரி அடையார், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ காது கேட்கலை அப்படின்னு யாரும் அசிங்கப்பட தேவை கிடையாது. ரெண்டாவது, பிறந்த குழந்தைக்கு கேட்கலைனாலுமே நீங்கள் மிஷின் இல்லை காக்லியர் இம்ப்ளான்ட் இந்த மாதிரி அட்வான்ஸ் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணி காதை கேட்க வைக்க முடியும், குழந்தையும் நீங்கள் நல்லா படிக்க வைக்க முடியும். காது கேட்காதனால படிப்புக்கு ஒரு தடையாக இருக்காது, அது முதல்ல பாருங்கள். இந்த காது கேளாமையினாலே நிறையா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கூட சென்னையில் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். ரெண்டாவது, சுத்தமாக கேட்கவே மாட்டேங்குது, ரெண்டு காதுமே கேட்க மாட்டேங்குதுன்னா நாங்கள் அதுக்கு உண்டான கவர்மெண்ட் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, அதில் வந்து கேட்டகரி CD இருந்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்கறத எல்லாத்தையும் பயன்படுத்தி வேலையும் பெறலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
1: ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு நிறைவாக விளக்கமாக கேட்டீங்க சார், ரொம்ப தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை, விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்கள், கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
1: தொடர்கிறது வானிலை அறிக்கை.
4: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் பகுதியில் அதிகபட்சமாக 11 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 37.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக தர்மபுரி சமவெளி பகுதிகளில்

0: 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் உதகமண்டல மலைப்பகுதிகளில் 12.4 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கணிசமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட வெப்பம் குறைவாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, நாமக்கல் ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 27 முதல் 30 தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலை நிலவக்கூடும். குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக நாளை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஏனாம் கடலோர பகுதிகளில் இன்று மதியம் வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும், மாலை முதல் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகமாக குறைய வாய்ப்புள்ளது. வடக்கு ஆந்திரா, கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய கிழக்கு தெலுங்கானா, தெற்கு ஒடிசா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் இன்று மதியம் வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கக்கூடும். வடமேற்கு ஒடிசா, வடக்கு சத்தீஸ்கர் மற்றும் தென்மேற்கு ஜார்க்கண்ட் மாவட்டங்களில் இன்று முதல் செப்டம்பர் 25, அதாவது நாளை மாலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 3 மணி.

0: சிந்தனை துளி. தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில, அதாவது லைக்ஷர் கமெண்ட் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம என்ன கேட்டிருக்கோம், முகநூல் பக்கத்துல நீங்க வந்து பாருங்க, காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழ்ல தட்டச்சு செய்யுங்க. வந்தீங்கன்னா உடனே அங்கே என்ன பதிவிடப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சிறுவயதில் மரம் ஏறியதுண்டா, சிறுவயதில் மரம் ஏறியதுண்டா, இதுதான் உங்களுக்கு எல்எஸ்சியில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. நிறைய பேர் அதற்கு விடை கொடுத்துட்டே இருக்காங்க, பதிவிட்டுருக்காங்க. நீங்களும் வந்து பதிவிடுங்க, காரைக்கால் பண்பலைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கம் காரைக்கால் பண்பலையின் தமிழில் தட்டச்சு செய்யணும். புதுசாக நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே வரவங்களுக்கு தெரியும் தமிழில் தான் தட்டச்சு செஞ்சு வரணும் அப்படின்றது, அதனால் அவங்க வந்துடுவாங்க. புதுசாக நீங்கள் இப்போ கமெண்ட் போடணும் அப்படின்னா தமிழில் தட்டச்சு செஞ்சு காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்கு வந்து உங்களுடைய பதிவுகளை போடுங்க. சிறுவயதில் மரம் ஏறியதுண்டா, அந்த நினைவுகளோடு லைக் ஷேர் கமெண்ட்.

காரைக்கால் பண்பலையோடு இணைந்து கேட்க கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி, கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எல்எஸ்சி. சிறுவயதில் மரம் ஏறியதுண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்லையா? காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புறம் வேல்முருகன் சொல்கிறாங்க, மாலை வணக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சின்ன வயசில் எங்கள் ஊர் ஐயனார் கோவிலில் நாவல் பழம் பிக்க மரம் ஏறியது உண்டு, அம்மாவிடம் அடி வாங்கியதும் உண்டு, பொற்கால நினைவுகள் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன். சிறுவயதில் மரம் ஏறிய அனுபவம் உண்டு, ஏறி கீழே விழுந்து கை கால் அடிபட்டதும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும், அதான் சிறுவயதில் எந்த பயமும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சரசரன்னு ஏறுவோம், அந்த மாதிரி தான் ஏறியிருக்கீங்களான்னு கேட்டோம், சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், புளிய மரம் மாமரம் ஏறிய அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், ஆமாம், சிறுவயதில் விடுமுறை நாட்களில் நண்பர்களுடன் சேர்ந்து மரம் ஏறி விளையாடி இருக்கிறேன். மரத்தில் கிடைக்கும் பழங்களை பறித்து சாப்பிடுவது தனி சந்தோஷமாக இருக்கும். அப்போது கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயமே இல்லாமல் செய்த அந்த குறும்புகள் இப்போதும் இனிமையான நினைவுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி காரைக்கால் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் மரம், சிறுவயதில் மரமேறிய அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு நேர்கள் தங்களுடைய பதிவுகளை முகநூல் பக்கத்தில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அண்ணப்பன்பேட்டி ஜோதி சொல்கிறாங்க, இந்த கேள்வி கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி தோழி. மா மரம், கொறிக்க புளி மரம், நாவல் பழ மரம், இந்த மர

0: காரைக்கல் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் சிறு வயதில் மரமீறிய அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. முகநூல் பக்கத்தில் திருச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், நான் சிறு வயதில் மாமரம் ஏறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கும்பகோணம் குமரன், இனிய மதிய வணக்கம் மேடம், மரம் ஏறி அனுபவம் எதுவும் இல்லை, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, மரம் ஏறியது இல்லை, அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. பொந்தட்டம் கார்த்திகேயன் சொல்கிறாங்க, சிறு வயதில் மரம் ஏறுறது என்றால் ரொம்ப தெரியும் எனக்கு, ஏன்னா எங்கள் அப்பா ஒரு மைக் செட் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்புறம் ரேடியோ இதெல்லாம் கட்டணும், அதனால் மரம் ஏறிய தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், இந்த பதிவு முன்னாடியே காமிச்சது. சரி, அடுத்து கூடூர், திருவாரூர் கூடூர் பிரபாகரன் இளவரசி, இவங்க சொல்கிறாங்க, நான் படித்த பள்ளியில் இனிப்பு புளிய மரம் இருக்கும், பழம் இனிப்பாக இருக்கும், அதை பறிப்பதற்கு நான் மரத்தில் ஏறி உழுக்குவேன், பழம் நிறைய கொட்டும், சார் டீச்சர் வருவதற்குள் பெருக்கி கொண்டு ஓடி விடுவோம். இனிப்பு புளிய மரம்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் பாருங்கள், இதெல்லாம் தான் நமக்கு ரசிக்க வைக்கிது. அடுத்து ஜெயங்கொண்டம் சுரேஷ் ரித்து சொல்லியிருக்கிறாங்க, சிறு வயதில் மரம் ஏறியதுண்டு, மாங்காய் பறிக்க, அவங்க சொன்ன வார்த்தையை நான் சொல்லலை, அடுத்து நாவல் பழம் பறிக்க, புளிய மரம் என பல மரங்கள் ஏறியதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொள்ளிடம் கருணாநிதி, வணக்கம் மேடம், நான் தென்னை மரம் ஏறுவேன், சூப்பர், தென்னை மரமே ஏறுவாராம், ஓகே. அடுத்து வந்து மணக்குடி சத்யா சொல்லியிருக்கிறாங்க, சிறு வயதில் நான் புளிய மரம் ஏறி புளியங்காய் பறித்திருக்கிறேன், அப்புறம் சாத்துக்குடி மரம் ஏறி சாத்துக்குடி பறிச்சிருக்கிறேன், இது சிறு வயது அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொத்தமங்கலம் கே கதிரேசன் சொல்கிறாங்க, சிறு வயதில் மரத்தில் ஏறியதுண்டு, அதெல்லாம் மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மல்லியம் ரவி, ஆசைப்பட்டு சின்ன வயதில் ஒரு முறை மரம் ஏறிவிட்டேன், ஏறிய பின் பயம் மனதை பற்றிக்கொள்ள ஒரே கூச்சல் சத்தம், பின் ஏணி வைத்து இறக்கிவிட்டார்கள், அன்று முதல் இன்று வரை மரத்தை பார்த்தாலே பயங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏறினவரால் இறங்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் பாருங்கள், கீழே உள்ளவங்களாம் அப்போ பயந்துருப்பாங்க இல்லையா. பேரளம் செந்திருக்கணன் சொல்கிறாங்க, வணக்கம், சிறு வயதில் புளிய மரம் மாமரம் போன்ற மரங்களில் ஏறிய அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லிக்காய் மரம்லாம் இருந்துச்சுன்னா உப்பு எடுத்துக்கிட்டே ஏறி போய் சிலர் அந்த நெல்லிக்காயை உப்பு தொட்டு அங்கேயே மரத்துலேயே சாப்பிட்ட அனுபவம்லாம் கூட இருக்கும். அந்தமாரி யாராவது இருக்கா சொல்லியிருக்காங்களான்னு பார்த்துருக்கேன், இன்னும் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. காரைக்கால் நளினி சொல்கிறாங்க, சிறு வயதில் மட்டுமல்ல இப்பவும் மரம் ஏறிக்கிட்டே தான் இருக்கிறேன், கொடுக்காப்பள்ளி பறிப்பேன், மாம்பழம் பறிப்பேன், நாவப்பழம், தென்னை மரமும் பனைமரமும் ஏற தெரியல, அதையும் கற்றுக்கிட்டேன்னா அது மேலேயும் ஏறிடுவேன், முயற்சித்து கொண்டு தான் இருக்கிறேன். காரைக்கால் நளினி இப்படி அதிரடியாக பதிவிட்டிருக்கிறாங்க. சுரேஷ் அவங்க வந்து அவங்களுடைய பதிவு நமக்கு காட்டலை. அடுத்து கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, தாமிரபரணி கரையோரம் எனது தாத்தா பாட்டி வீடு உள்ளது, அங்கு மாமரம் ஏறி மாங்காய் பறித்திருக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வீரவநல்லூர் கருணாநிதி இப்படி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, கை கால்கள் நடுங்கும், இருந்தாலும் ஒரு மன தைரியத்தில் புளிய மரம் ஏறி புளிய மரம் பறிப்பதுண்டு, மலரும் நினைவுகளை நினைவுபடுத்திய காரை பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையிலிருந்து வடுகூர் தென்பாதி வீரபாண்டியன், சிறு வயதில் ஒரு முறை ஆர்வத்தில் பனை மரம் ஏறிவிட்டேன், இறங்க முடியாமல் நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய அந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இணைந்திரங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இயல்எஸ்சி.

கரைக்கல் பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும். இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: கரெக்டின் லைக் ஷேர் கமெண்ட். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: மரம் ஏறியது உண்டா அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா, நிறைய கமெண்ட்ஸ் நான் இன்னும் படித்து பார்த்துட்டே போனேன். நிறைய வந்து நல்ல ரசிக்கக்கூடியதாக நிறைய பேர் அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலை தாலுக்கா வடுக்கூர் தென்பாதி வீரப்பணினோ சொல்லியா சாவரிக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்கிறாங்க, சிறு வயதில் மரம் ஏறிய அனுபவம் நிறைய நிறையவே உண்டுங்க. எங்கள் அப்பா வீட்டில் புளிய மரத்தில் ஏறி புளிய மரம் முழுக்கியிருக்கேன், வேப்ப மரத்தில் ஏறி ஆட்டுக்கு தழை ஒடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நிரவி ராஜவேல் சொல்லியிருக்கிறாங்க, சிறிய வயதில் நண்பர்களோடு ஒரு மரத்தில் ஏறினேன், ஏறி தேன் எடுத்தேன், அப்போது தேனி பூச்சிக்கிட்ட கடி வாங்கின அனுபவம் இன்னும் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா, மரம் ஏறியது மட்டுமல்ல ஆலமரத்தின் விழுதுகளை பிடித்து தொங்கி ஊஞ்சலாடுவதும் ஆற்றங்கரை உள்ள மரங்களில் ஏறி ஆற்றில் குளிப்பதும் மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வக்குமார் அன்பு தோழிக்கு மலை வணக்கம். என்னங்க தோழி இப்படி கேட்டுட்டீங்க, ஏறாத மரமே கிடையாது நிறைய இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மயிலாடுதுறை தியாகு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுமாரி கடுகல்பாளையம் ஷாகுகாமிதராஜாவும் வாழ்த்துக்களோட

0: முடிச்சிருக்கிறாங்க. சிவபுரி சோமசுந்தரம் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் புளிய மரம் இருந்தது, அதில் ஏறி புளிய மரம் முழுக்குவேன், மாமரம் அதிலும் ஏறி மாங்காய் பறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணா என்ற பெயரை காட்டக்கூடிய அந்த பதிவுலாம் என்னால் பார்க்க முடியலை. அடுத்து திருவாளப்புத்தூர் கடக்கம் மயங்கரன் சொல்லியிருக்கிறாங்க, தென்னை மரம் ஏறியதுண்டு சிறிய வயதில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதம்பார் ராமன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சிறு வயதில் ஆர்வத்தில் போட்டி போட்டுக்கொண்டு மரம் ஏறியதும் திரும்ப இறங்க முடியாமல் சிரமப்பட்டு தவித்த அனுபவம் உண்டு, அது ஒரு திகில் சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் சொல்லியிருக்கிறாங்க, நான் சிறு வயதில் நிறைய மரம் ஏறி இருக்கேன், குறிப்பாக மாமரம் நிறைய ஏறி மாங்காய் பறித்துள்ளேன். அதே போல் தெரியாமல் ஒரு தோட்டத்தில் மாங்காய் பறிக்கும் போது மரத்துக்கு சொந்தக்காரர் வந்து விட்டார். அவசரத்தில் கீழே குதித்து கையை உடைத்து கொண்டு மாவு கட்டு போட்டு ஒரு மாதம் வீட்டிலே இருந்தேன். பள்ளி பருவத்தில் நண்பர்களோடு செய்த செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் பண்பலையின் எல்எஸ்ஐ நிகழ்ச்சி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது சிறு வயதில் மரம் ஏறிய அனுபவம் உண்டா அப்படின்னு நம்ம இன்றைக்கி கேட்டிருந்தோம் இல்லையா, அதில் அவங்களுடைய அனுபவங்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சிங்கன்னா காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்குள்ளார நீங்கள் வந்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பதிவுகளை இடுங்க. சிறு வயதில் உங்களுக்கு மரம் ஏறின அனுபவம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எது இருக்கோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம். மரமேறி அனுபவம் உண்டுனா உண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். அப்போது அது மாதிரி தான் நேயர்களும் பதிவிட்டுருக்குறாங்க. நிறைய பதிவுகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவே போயிட்டே இருக்குது. நேயர்கள் வந்து அந்த அனுபவங்கள் அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த சிறு வயது பிராயத்துக்கும் எல்லாம் போய் அந்த நினைவுகளோடு நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன் சொல்லியிருக்காரு பாருங்கள், சிறு வயதில் நான் மரம் ஏறியது என்று ஏறியதும் உண்டு, ஏறி விழுந்ததும் உண்டு. பழைய நினைவுகளை திரும்பி கொண்டு வந்ததற்கு நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பண்பலையோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் வெடங்குளூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்ல முதல் நிகழ்ச்சியை வழங்குவோம்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வெடங்குளூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, இடித்து உழைக்கும் பூமெக்ஸ். காரைக்கால் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில இன்னைக்கு மரம், சிறு வயதில் மரமேறிய அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் சொல்லியிருக்கிறாங்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, சிறிய வயதில் எல்லா மரமும் ஏறி விடுவோம், குறிப்பாக நாவல் மரம் மற்றும் எங்களது வீட்டு தொலைக்காட்சி ஆண்டனா வேப்ப மரத்தில் கட்டி இருக்கும், அதனை திருப்பி வைப்பதற்காக அந்த மரத்தில் ஏறி திருப்பியுள்ளேன். என் வீட்டில் என்னை காணும் என்றால் மரத்தில் தான் பார்ப்பார்கள் அப்படின்னு தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் சொல்லியிருக்கிறார். அந்தளவு மரத்தில் ஏறி இருப்பேன்னு வலங்கைமான் துரை சொல்கிறாங்க. சிறு வயதில் எங்கள் வீட்டின் பின்புறம் உள்ள தென்னை மரத்தில் ஏறி இளநீர் பறிப்பதுண்டு. இப்போதெல்லாம் அதற்கு வேலையே இல்லை. இளம் கன்று பயமறியாத அன்று, முதுமை இன்று, யோசிப்பதே நன்று அப்படின்னு கவித்துவமாக முடிச்சிருக்கிறாரு துரை. அடுத்து இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு கடவுள் குடிப்போங்க உதவி முடிச்சிட்டாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்கிறாங்க, சிறு வயதிலும் சரி, அப்போதும் சரி, இப்போதும் சரி, நான் மரம் ஏறினது இல்லைங்கோ அப்படின்ட்டாங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் அவங்களையும் எதை மதிய வணக்கத்தோட ஆரம்பித்து, சிறு வயதில் ஆடு வளர்ப்போம், மழை நேரங்களில் இலை தேவைப்படும், வேப்ப மரம் ஏறி இருக்கிறேன், கட்டை எறும்பு கடித்து விட்டது, கீழே விழுந்து விட்டேன், இப்போதும் மரம் ஏறுவேன், அது ஒரு ஜாலி ஜாலிமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கத்திரிப்புளம் பாக்கியராஜ் சொல்கிறாங்க, நான் சிறு வயதில் எங்கள் வீட்டு புளிய மரத்தில் புளிய மரம் ஏறி உழுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், சிறு வயதில் மரம் ஏறியதுண்டு, அப்போது கீழே இறங்குவது எப்படி என்று யோசிக்காமல் மேலே ஏறுவதில் தான் ஆர்வம், அந்த நாட்களும் அந்த சேட்டைகளும் மறக்க முடியாத இனிய தருணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருச்சேரி நிஷான் ஹலீம் அவங்களுடைய பதிவு, குவைத்திலிருந்து, ஒரு மரமாக ரெண்டு மரமாக எத்தனையோ மரங்கள், அதிகமாக ஏறியது மாமரம், சின்ன தென்னை மரம், சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலவஞ்சேரி கலாவதி ராஜமோகன் சொல்கிறாங்க, மாலை வணக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மரத்தில் ஏறி ஊஞ்சல் கட்டி விளையாடுவேன், ஏறும்போது பயமாக இருக்கும், கீழே இறங்கியவுடன் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க, அப்பப்பா சொல்வதற்கு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீர்காழி பாலூரான் படுகை பாவை ஆசை தம்பி அவங்க சொல்கிறாங்க, என்னால் மறக்க முடியாது, வீட்டு தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிப்பது வழக்கம், நீண்ட இடைவெளியில் மீண்டும் ஒரு நாள் மரத்தின் உச்சிக்கே சென்றதும் வழுக்க ஆரம்பித்தது, என்னால் இயன்றவரை நிதானித்து கீழே இறங்கிய பின்னர் தான் தெரிகிறது.

அங்கே கைகள் மற்றும் கால்களில் தோள்களில் சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. இன்றளவும் மறக்க முடியாது. சில நேரங்களில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. அதுதான் இவருடைய அந்த பதிவு உணர்த்துது. அடுத்து, நண்பர்களோடு சிறுவயதில், இது வந்து அந்து ஜான் பீட்டர் மேலக்காசகுடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. நண்பர்களோடு சிறுவயதில் மாமரம் நாவல் மரம் ஏறி பழம் பறித்து உண்டது மறக்க முடியாத பழைய நினைவுகள். அக்கால பழைய நினைவுகளை நினைவுபடுத்தியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் அருள், ஷாலினி, ரியா. நான் மரம் ஏறி இருக்கேன். புளிய மரம், மாமரம், கொய்யா மரம், அந்த மரத்தில் எல்லாம் ஏறி பழத்தை பறித்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்லேரி ரஜினிகாந்த் சொல்கிறாங்க, சிறுவயதில் மரமேறிய அனுபவம் எனக்கு உண்டு. புளிய மரம், மாமரம், பனைமரம் மட்டும் ஏறி இறங்கும்போது உடம்பில் சிறு காயத்துடன் தான் இறங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்கூர் மடப்புறம் மன்சூர் அடி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் புளிய மரம் இருந்தது, புளிவுலுக்க ஏறி இருக்கிறேன், இப்போதும் ஏறுவேன். எங்கள் வீட்டு கொய்யா மரத்தில் பழம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாகூர் முகமது ஜலீல், மரம் ஏறியதுண்டு, மாமரம், புளிய மரம், பூவரசு மரங்களில் ஏறிய அனுபவம் உண்டு, அதெல்லாம் ஜாலியான கவலை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3 உடையது எல்எஸ்சி.

0: நாளை காலை 6:55 உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாரங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோம்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரிப்பூண்டி உங்கள் கடை கும்பகோணம்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் சிறு வயதில் மரமேறி அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்கோம். நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. ஆய்மொழி மணிகண்டன் சொல்லியிருக்கிறாங்க, மரம் ஏறி தெரியாது ஆனால் என் நண்பனால் மரம் ஏற கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் சொல்கிறாங்க, சிறு வயதில் தென்னை மரத்தில் பாதி தூரம் வரை ஏறிவிட்டேன், இறங்குவதற்கு ஒன்றும் தெரியவில்லை, உடனே சத்தம் போடுறேன் இறங்க முடியவில்லை என்று. அப்புறம் எங்கள் அம்மா ஏணி வச்சு இறக்க வச்சாங்க, அப்போ விழுந்தது பாருங்கள் அடி, உங்கள் வீட்டு அடி இல்லை எங்கள் வீட்டு அடி இல்லை செம்ம அடி, அதிலிருந்து மரம் ஏறுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிரவி ஹாஜியார் இதிலேருந்து ரியாஸ் சொல்கிறாங்க, கொய்யா மரத்தில் ஏறி கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதம்பார் கலைச்செல்வி, என்ன மேடம் எப்படி கேட்டீங்க, நான் என் தோழிகள் பள்ளிக்கு சைக்கிளில் செல்வோம், அப்பொழுது ஒரு மரம் கூட விடுவதில்லை, நாவல் மரம் கொடிக்காப்பிளி மரம் மாமரம், வீட்டிலிருந்து உப்பு எடுத்து சென்று புளியங்காய் பறித்து நசுக்கி உப்பில் வைத்து சாப்பிட்டால் எப்படி இருக்கும் தெரியுங்களா, இப்போ ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொறையார் லதா சொல்கிறாங்க, எனக்கு மரம் ஏறி பறிப்பது ரொம்ப பிடிக்கும், நான் 2ஆம் வகுப்பு படிக்கும்போது பனைமரத்தில் ஏறி இறங்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் குதிச்சிட்டேன், கீழே கிடந்த கருவமலை நல்லா குத்தி உடஞ்சி அது எடுக்கப்பட்ட பாடு இருக்கே அப்படின்னு அவங்களுடைய ஆபத்தை சொல்லியிருக்கிறாங்க. நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாமா. சின்ன வயதில் நண்பர்களோடு கூட்டமாக நாவல் பழமாம்பழம் பறிக்க போவோம், அப்போதெல்லாம் நான் மரத்துக்கு கீழே தான் நிற்பேன், ஏன்னா எனக்கு மரம் ஏற தெரியாது, மரம் ஏறினால் விழுந்து விடுவேன் என்ற பயம் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் புறபும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சியை
5: வழங்குவோம். ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையத்திலிருந்து சக்தி சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருக்கை சிறு வயதில் ஆலமரத்தில் ஏறி ஊஞ்சலாடிய போது என் அப்பாவிடம் அடி வாங்கிய அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து போனகிரி சுமந்தி பாபு சொல்கிறாங்க, மரம் ஏறியதில்லை ஆனால் தென்னை மரம் வெட்டி கீழே சாய்ந்து கிடக்கும்போது அதன் உச்சியில் உட்கார்ந்து ஒரு மாதிரி ஊஞ்சலாடுவது போல் ஆடியிருக்கிறேன், கீழே

0: ஊனி ஊனி அது மேலே போகும்போது நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் சொல்கிறாங்க, எல்லாம் காரைக்கால் பண்பலையின் பழைய நினைவுகளை கொண்டு வந்து முன்னிறுத்து வைக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நான் சிறு வயதில் தென்னைமரம் ஏறி இருக்கிறேன், ஆனால் இறங்குவதற்கான வழி தெரியாமல் சறுக்கி கொண்டே கீழே இறங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழைய வண்ணாரப்பேட்டி சோமசுந்தர பாபு சொல்கிறாங்க, நான் ஒரு முறை மரத்தில் ஏறிவிட்டேன், இறங்க பயப்பட்டு ஒரு மணி நேரம் பயந்து கொண்டே இருந்தேன். என் அப்பா வந்து மரத்தில் இருந்து இறக்கிவிட்டார். இது நடந்து 45 ஆண்டுகள் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆகாஷ் நிவாஷ் திருக்கொள்ளிக்கோடலேருந்து சொல்லியிருக்காங்க, ஆமாம், சிறுவயதில் விடுமுறை நாட்களில் மரம் ஏறி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்காட்டங்குடி அனுஷ்யா சங்கர் சொல்லியிருக்கிறாங்க, ஓ, நிறைய உண்டு, வேப்பங்காய் பறிப்பதற்காக வேப்ப மரம் ஏறி இருக்கிறேன், மாங்காய் எங்கே இருந்தாலும் மரத்தில் ஏறி பறிச்சிருவோம், நுணாப்பழம் பறிக்கிறதுக்கு நுணா மரம் ஏறி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி பழங்கள் நுணாப்பழம் இதெல்லாம் வந்து உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியது. விளையாட்டாக சாப்பிட்ட அந்த மாதிரி பழங்கள் எல்லாம் பின்னாட்களில் நம்மளுடைய அந்த உடம்பு நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியது. மரம் ஏறணும் அப்படின்னாலே அதற்கான தெம்பு வேணும் இல்லையா, அதெல்லாமே இந்த பழங்கள் நமக்கு கொடுத்துருக்கும். அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த் சொல்கிறாங்க, சிறு வயதில் பனைமரத்தில் பாதி மரம் தான் ஏறினேன், அண்ணாந்து பார்த்தால் பயமாக இருந்தது, கீழே பார்த்தாலும் பயம், கண்ணை மூடிக்கிட்டு மரத்தை இருக அணைத்து சரசரவனை கீழே வந்துட்டேன், நெஞ்செல்லாம் ரத்தம், வீட்டுக்கு போனால் நீ ஏன் மரத்தில் ஏறினா என்று அம்மாவும் அப்பாவும் அடித்தாங்க, அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் மேடம் சொல்லியிருக்கிறாங்க. அக்கறிவட்டம் உஷா சொல்கிறாங்க, சிறு வயதில் மரம் ஏறியதுண்டு, நாவல் மரம், மாமரம், புளிய மரம், பூங்குசலி மரம். சிறு வயது மட்டுமல்ல, 2 வருடங்கள் முன்பு எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள புளிய மரத்தில் புளியமழம் பறிக்க மரத்தில் ஏறினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது எல்எஸ்சி
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: திட்டச்சேரி ஷாகுல் ஹமீது சொல்லியிருக்கிறாங்க, மாங்காய் பறிக்கிறது மரம் ஏறிய அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், சிறு வயதில் நான் எந்த ஊர் ஆற்றங்கரையிலும் உள்ள எங்கள் ஊர் ஆற்றங்கரையில் உள்ள நாவல் பழ மரத்தில் நண்பர்களுடன் ஏறி பரம் பறித்து சாப்பிட்டு அப்படியே ஆற்றில் குதிப்பேன் அதன் பிறகு வீட்டிற்கு வந்து அப்பாவிடம் உதவி வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் 100.3.

காரைக்கல் பண்பணியின் எல்எஸ்சி நிகழ்ச்சி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறு வயதில் மரமேறி அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்காங்க. கிட்டத்தில் நிறைய பகுதி நம்ம நெருங்கிட்டோம். நேரம் இப்பொழுது 3:55 ஆகுது. டிஆர் பட்டினம் நளினி சங்கர் சொல்லியிருக்கிறாங்க, அனுபவம் உண்டு, நாவல் மரம் புளிய மரம் ஏறி இருக்கின்றேன், அப்புறம் கொடுக்கப்பள்ளி மரம் ஏறி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க பவித்ரமாணிக்கம் ரகுபதி. நான் சிறு வயதில் மாமரம் ஏறி மாங்காய்கள் பறித்து தின்பது உண்டு. அதுபோல் குளக்கரை ஓரமுள்ள அரசு மரத்தில் ஏறி அதன் கிளையிலிருந்து குளத்தில் குதித்து நீச்சல் அடிப்போம், அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, மரம் ஏறின அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அரியலூர் மாவட்டம் முடியற்பாலம் சக்தி, இவங்க ஏற்கனவே இவங்களோடது நம்ம படித்தாச்சு, மரமேறி அனுபவம் உண்டு, அடி வாங்கியிருக்கான்னு வேறு எந்த தர சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து புதுப்பட்டி பொன்னமராவதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து சிறு வயதில் மரமேறியதில்லை, ஆனால் சென்ற வருடம் ஒரு மரத்தில் ஏறினேன், அதிலிருந்து கீழே விழுந்து விட்டேன், அதிலிருந்து சரியாக ஒரு மாத காலமாகிவிட்டது அப்படின்னு நந்தகுமார் அப்படின்ற என்னிலிருந்து அந்த பதிவு வந்திருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா. அடுத்து தென்னை மரம் புளிய மரம் மாமரம் ஏறிய அனுபவம் உண்டு, நினைவுகள் மாறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருக்கடியூர் இளங்கோவன் சுபா இளங்கோவன், நான் சிறு வயதில் ஒரு முறை மரம் ஏறிவிட்டேன், ஆனால் என்னால் இறங்க முடியாமல் தவித்து விட்டேன், அப்புறம் அண்ணன் வந்து இறக்கி விட்டாங்க, அதை மறக்க முடியாது, நினைத்தாலும் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டியர்பட்டினம் ரமேஷ், சிறு வயதில் பள்ளிக்கூடத்தில் இருந்த மாமரத்தில் ஏறி மாம்பழங்களை பறித்து வந்த அனுபவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிறு வயதில் நான் மரம் ஏறியதில்லை, இது திரும்பவும் அந்த பதிவு வந்திருக்கு. சுரேஷ் ராஜேந்திரன் பதிவை யாரோ டெலிட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள கேட்டிருக்கிறாங்க, நான் ஒன்றும் பண்ணலைங்க, எப்படி டெலிட் ஆயிருந்தேன் தெரியல. அடுத்தது இனிய மாலை வணக்கம், சிறு வயதில் கொய்யா மரம் ஏறி பழம் பறித்துள்ளேன் அப்படின்னு நாகூர் யூசுப் மாலியம் சொல்லியிருக்கிறாங்க. ஜோதி சதீஷ் அப்படின்ற இதுலேருந்து உள்ள பதிவு

காட்டலை நமக்கு, அவங்க தான் கேட்டிருக்காங்க போல். சரி, நீங்கள் வந்து அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் பதிவிடுங்க தோழி, உங்களுடையது கண்டிப்பாக வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றோடு. இதை லைக், ஷேர், கமெண்ட். நம்ம இன்றைக்கி சிறுவயதில் மரம் ஏறிய அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது மரம் ஏறுதல் அப்படின்றது ஒரு உடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான், அது சின்ன வயதில். இப்போ பெரிய வயதில் உள்ளவங்களும் நிறைய பேர் ஏறுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சிறு வயதோ பெரு வயதோ எந்த வயதாக இருந்தாலுமே மரம் ஏறுதல் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். குழந்தைகள் மேலேயும் நம்ம கவனம் செலுத்தணும், அக்கறையோடு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய குழந்தைகள் அந்த மாதிரி ஏறுற வேலையும் பார்க்குறாங்க. அதனால் ஏறுறது தவறில்லை, ஆனால் கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லி வளர்க்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையின் ஒரு புள்ளி மூன்றோடு. இதை லைக், ஷேர், கமெண்ட்.

காரைக்கால் பண்பலையின் உறுப்பள்ளி மூன்றோடு நேரம் இப்பொழுது 4:01.

0: காரைக்கால்
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: களம் காண்போம். தேசிய பளு தூக்குதல் பயிற்சியாளர் எம் மதியழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. அந்த பாடலில் வந்த மாதிரி பளு தூக்குதல் மட்டும் இல்லைங்க, வெயிட் லிஃப்டிங் பளு தூக்குதல், அடுத்தது பவர் லிஃப்டிங் பளு தூக்குதல், ஆணழகன் போட்டி மற்றும் உடல் தகுதி நிலைக்கான பயிற்சியாளர் தான் இவங்க. இன்றைக்கி நம்மளுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டு அப்படிங்கிறதுக்கு நமக்கு எந்த அளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து ஒரு 10ஆம் வகுப்பு அப்படின்னு பசங்க நெருங்கிட்டாலே படிக்கணும்ன்றதில் மட்டும்தான் அதிகமான கவனம் எடுத்துக்கிறோமே தவிர, விளையாட்டு அப்படிங்கிறத ஒரு 2ஆம் பட்சமும் வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த சார் பேசும்போது நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குள்ளார உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. விளையாட்டு மூலமாக படிப்பு அப்படிங்கிறதுக்குள்ளே நுழையிறது சில நேரங்களில் ரொம்ப ஈஸியானதாகவே இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிறது மாணவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்யுது. அப்போ அதற்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறத ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அதனால் களம் காண்போம் அப்படின்னா மாணவர்களை களம் காண வைக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி வலு தூக்குதல், ஆணழகன் போட்டி, உடல் தகுதி நிலைக்கான பயிற்சியாளர் இவங்க. அதனால் இவங்கக்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம். எந்த அளவு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி சார்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கே அது புரியும், எந்தளவு அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு உதவி செய்யுது அப்படின்றது. அதனால தான் இன்றைக்கி களம் காண்போம் நிகழ்ச்சி, நாளைக்கு உங்களுடைய குழந்தைகள் ஒரு களம் காண உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். மதியழகன் சார் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நீங்கள் வந்து இப்போ பளு தூக்குதல், ஆணழகன் தேர்வு, அப்புறம் வந்து உடல் தகுதி நிலைக்கான பயிற்சியாளர் எல்லாமுமா இருக்கிறீங்க. முதல்ல இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நுழையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கணும் இல்லையா? அந்த ஆர்வம் அப்படிங்கிறது நமக்கு அந்த சிறு வயதிலே ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எப்பொழுது இந்த துறைக்குள்ளே வரணுன்ற ஆர்வம் ஏற்பட்டுதுங்க சார்?
1: அதாவது 9th படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஜிம் பண்ணணும், பாடி பில்டிங் பண்ணணும்னு ஒரே ஆர்வமாக இருந்தது. ஆனால் அப்போ எனக்கு வாய்ப்பு இல்லாத இருந்தது. 10th எக்ஸாம் எழுதி லீவில் அங்கே லோக்கலில், இப்போ தான் மல்டி ஜிம்லாம் இருக்குது, அப்போலாம் லோக்கலில் சாதாரண ஜிம் இருக்கும், அங்கே போய் பயிற்சிக்கு போனேன். போகும்போது பக்கத்தில் குறிச்சிக்கு ஸ்கூல் இருந்தது, NKC ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் இருக்கிற PT வாத்தியார் மிஸ்டர் குணசேகரன்றவர் அந்த வெயிட் லிஃப்டிங் பயிற்சி கொடுத்துருந்தார். அதை போய் பார்த்த உடனே அவர் கூப்பிட்டு, நீ உனக்கு பிடிச்சிருக்கா செய்யறியானார். நான் அங்கே போய் செய்ய ஆரம்பித்தேன். அப்புறம் 10th ரிசல்ட் வந்தது. அப்போ அந்த டைம் பார்த்தா ஒரு 10-15 நாளில் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வந்தது. அந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் அந்த 10-15 நாள்லேயே அந்த காம்படிஷனில் கலந்து செகண்ட் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது, வெயிட் லிஃப்டிங்கில். அப்போ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அதே ஸ்கூல்லேயே எனக்கு MLT சப்ஜெக்ட் உள்ள வொக்கேஷனல் குரூப்ல எனக்கு சீட்டு கிடைச்சது.
0: அதாவது நீங்க 11ஆம் வகுப்பே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில உள்ள நுழைஞ்சிட்டீங்க.
1: ஆமா,
0: உங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்குது. ஆனா ஆரம்பத்திலேயே வந்து, அதாவது நான் சொன்னதே அதனாலதான், ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, படிப்பில் கூட அவங்களுடைய இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக அவங்க ஒரு பெரிய இதையே சாதிப்பாங்க. அதற்கான விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதனால் உங்களுடைய வார்த்தைகள் கண்டிப்பாக மக்களை கொண்டு போய் அடைந்து அது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய இந்த ஆரம்பமே ஒரு பெரிய உதாரணமாக இருக்குதுங்க சார். அடுத்து வந்து இப்போ நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குள்ளார உள்ளே நுழைஞ்சிட்டிங்க. அடுத்து எப்படி சார் நீங்கள் இந்த இதில் எப்படி நீங்கள் பயணப்பட்டு வந்தீங்க? ஏன்னா அந்த அனுபவம் வந்து அடுத்தவர்களுக்கு ரொம்பவே இது இந்த துறையில் வரத்துக்கு ஒரு வாய்ப்பாக முன்னுதாரணமாக இருக்கும்ல.
1: ஆமாம், அப்போ 11வது படிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் வந்து சரியாக படிக்காதவங்கன்னு ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தோடு இருந்தது. ஆனால் நான் ஜாயின் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணாலும் அந்த MLT குரூப்பில் +1 நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். எனக்கு, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறதால எனக்கு ரொம்ப படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்

0: அதிகமாக இருந்தது. ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனும் நல்லா வின் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ப்ளஸ் ஒன்ல ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது. ஃபர்தராக நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்து அப்புறம் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடித்த உடனே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அது ஹெல்த் ப்ளஸ் டூ முடித்த உடனே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸு பாண்டிச்சேரி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தாங்க, மதர் தெரேசான்னு சொல்லிட்டு. அதில் நான் வந்து ஹெல்த் அசிஸ்டன்ட் கோர்ஸு, அது ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடையாது, ஆனால் அது வந்து மார்க் பேசிஸ் தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அது முடித்த பிறகு ஒரு அஞ்சு வருஷம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அப்புறம் நான் ஃபர்தராக பிஏ சோஷியாலஜி டிஎம்எல்டி அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சுனே இருந்தேன். இதுக்கு நடுவில் கவர்மெண்ட்டு வேலை வந்து 97 கால்ஃபர் பண்ணாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடையாது, பட் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வைவா வைப்பாங்க நேர்காணல். அந்த நேர்காணல் அப்போ செக்ரட்டரி டைரக்டர் ஆர்எம்ஓ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. அந்த டைமில் எங்களை என்ட்ரி பண்ணுறப்ப நான் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் காட்டினேன். அப்போ வந்து சீனியர் நேஷனல், ஜூனியர் நேஷனல், சப்ஜூனியர் நேஷனல், ஸ்டேட்டு அதெல்லாம் காட்டின பிறகு அதை பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு அப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 97
1: அப்பாயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப உதவிகரமா,
0: ரொம்ப உறுதுணையா இருந்தது.
1: நீங்க வந்து இத தொடர்ந்து செஞ்சிட்டே தான் இருந்தீங்க? இடையில எல்லாம் எந்த இடத்துலயே இந்த பயிற்சி நீங்க விடவே இல்ல? படுத்துக்குதல் பயிற்சி செஞ்சிட்டே
0: இல்ல, டெய்லி ஒரு 1 hour ஈவினிங்ல பிராக்டீஸ் பண்ணிடுவோம். ஜிம்முக்கு போய்
1: ஃபுல்லாவே வலுத்தூக்குதல். அப்போ என்னென்ன பயிற்சி சார் இப்போ இந்த வலுத்தூக்குதல்னா என்ன செய்வீங்க? வலுத்தூக்குதல்னா
0: ஆமாம், அப்போ 88 2012 வரைக்கும் நான் வெயிட் லிஃப்டிங் பண்ணியிருந்தேன். அப்புறம் 2010 பவர் லிஃப்டிங் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அது கூட பாடி பில்டிங், அப்போ 3 கேமையும் ஒரு சைடாக பண்ணேன். அப்போ எனக்கு வந்து வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங் மூணுலேயும் நிறையா மெடல்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலேருந்து மெடல்ஸும் கிடைச்சிது. அந்த டைமு நான் தனியாக ஒரு ஜிம்மு ஆரம்பித்தேன். நான் வந்து ஒரு காலேஜ் ப்ளஸ் டூ முடிச்ச உடனே
1: ஆரம்பிச்சிட்டேன்
0: ஜிம். அப்பே நீங்க
1: ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிக்க போறீங்க, நீங்க அதுக்கு முன்னாடியே
0: அப்ப அதுக்கு முன்னாடியே ஜிம் ஆரம்பிச்சாச்சு. ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் முடிச்சுட்டு ப்ளஸ் டூலே ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பசங்களுக்கு எல்லாம் சொல்லி தரணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா நான் போய் ஸ்டேட்
1: அந்த பயிற்சி கொடுக்கற அளவு நீங்க கத்துக்கிட்டீங்களா சார் ப்ளஸ் டூ?
0: ஆமா, அதாவது ஒரு 1-2 எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்ல நல்லா கத்துக்கிட்டு நான் பசங்களை வச்சு நானும் ட்ரைனிங் பண்ணுவேன், அவங்களுக்கும் ட்ரைனிங் பண்ணி ஒரு கிளப் ஆரம்பிச்சோம், ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு. அது மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட் என் கூட ஜாயின் பண்ணி நிறைய மெடல் எடுத்தோம். அவங்கவுங்க காலேஜுக்கு படிக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஆரம்பிச்சாங்க. வெயிட் லிஃப்டிங்
1: படிச்சிட்டே நீங்க இது
0: ஈவினிங்ல
1: சிறு வயதிலேயே நீங்க வந்து இத ஆரம்பிச்சிட்டீங்க.
0: ஆமா,
1: அப்போ இந்த ஜிம் அப்படின்றது வந்து உங்களுடைய அந்த உடல்நிலை பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்
0: இல்லங்க? நான் அந்த வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங் செஞ்சதால எந்த தப்பான எண்ணங்களும் கெட்ட பழக்கமும் இல்லை. மத்தவங்க சொல்ற மாதிரி ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங், ஊர் சுத்துறது, சினிமாக்கு போகிறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அதெல்லாம் இல்லாமல் படிக்கணும், வெயிட் செய்யணும், நல்லா இருக்கணும். இப்படியே வந்து நாங்கள் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எல்லாரும் நல்லா இருந்தோம்.
1: நேரம் இருந்திருக்கும் உங்களுக்கு அநேகமாக போகிறதுக்கும் இதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கும் தான் நேரம் இருந்திருக்கும். அதனால வந்து இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க.
0: ஆமாம், அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது
1: இப்போ வந்து சார் இதன் மூலமா இப்போ நீங்க ஹெல்த் அசிஸ்டண்டா நாம அதில் ஜாயின் பண்ண
0: 97
1: எல்லாமே இம்ப்ரூவ் அடைஞ்சு போன அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டராக நீங்கள் ஜாயின் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த விளையாட்டுத்துறை அதாவது இந்த களம இந்த களத்தில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க சார்?
0: 97 ஜாயின் பண்ணுறப்ப அப்போ நான் வந்து ஓப்பன் நேஷனல்ஸ்லாம் பண்ணேன். நேஷனல் கேம்ஸ், நேஷனல் கேம்னா இந்தியா லெவலில் எல்லா கேமும் நடக்கும், அதுக்கு நேஷனல்ஸ்க்கெல்லாம் நான் போயிட்டே இருந்தேன். அப்போ வந்து
1: நேரடியாக விளையாடிட்டு இருந்தீங்க?
0: ஆமாம், டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேஷுவல் லீவ் கொடுத்துருவாங்க சம்பளத்தோட. அது மூலயமா நாங்கள் காம்படிஷன் போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அதில் அப்போ வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் காம்படிஷன் இருந்தது. சிவில் சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க மட்டும், அதுலேயும் ஒரு நிறைய டைம் போய் காம்படிஷன்லாம் வின் பண்ணதால் எனக்கு வந்து சம்பளம் எக்ஸ்ட்ராவாச்சு. அது
1: அதாவது இன்கிரிமெண்ட் மாதிரி உங்களுக்கு
0: ஸ்பெஷல் இன்கிரிமெண்ட். அந்த ஸ்பெஷல் இன்கிரிமெண்ட் நான் 97 வந்து ஒரு 5 வருஷம் தொடர்ந்து வாங்கிட்டேன். அது 5 தான் வந்து பே அந்த சாலரி கார்டு எலிஜிபிள், 5 இன்கிரிமெண்ட் வாங்கலாம்.
1: இன்கிரிமெண்ட் நீங்க வாங்குனீங்க 5 அளவு.
0: ஆமா,
1: அதாவது அது வந்து உங்களுடைய இந்த விளையாட்டு மூலமா உங்களுக்கு கிடைச்சது.
0: ஆமா
1: ஆமா, ஏன்னா ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு

0: ஒரு உயரத்தை கொடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நீங்கள்
1: ஆமாம் எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ரெகக்னைஷன் கிடச்சிது.
0: சரிங்க சார். இப்போ வந்து இப்போ உள்ள மாணவர்களும் அப்போலேருந்து நீங்கள் அந்த மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களாக நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
1: நான் 88 ஆரம்பிக்கிறப்ப நான் வேற ஒரு ஜிம்ல போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொருள்களை சேர்த்து தனியாக எங்கள் வீட்டிலே ஒரு ஜிம் மாதிரி ஆரம்பித்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இதில் ரீஸ்டாப் கம்பெனிஸில் பதிஞ்சு எங்கள் ஜிம் பதிஞ்சு அது மூலிமா நாங்கள் இந்த கிளப் மூலிமா போய் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மெடல்களை வாங்கியிருக்கோம்.
0: கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே நீங்கள் இந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படி தானே சார்?
1: 88 நான் ஆரம்பித்தேன், அந்த ஒரு வருஷம் விட்டு அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பயிற்சி கொடுத்துட்டே இருக்கேன்.
0: அப்போலேருந்து நீங்கள் பயிற்சி கொடுத்துட்டே இருக்கீங்க, கிட்டத்தட்ட 40 வருடம் கூட.
1: ஃப்ரீயாக கொடுத்துருக்குறேன்,
0: எல்லாமே நீங்கள் வந்து
1: ஃப்ரீ தான்.
0: இலவசமாக?
1: ஆமாம், வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங், ஃபிட்னஸும் சொல்லித்தரும்.
0: இப்போ வந்து சார், இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுல இந்த கோட்டா மூலமாக நீங்கள் போயிருக்கீங்க, இப்போ உள்ள மாணவர்களுக்கும் இது எந்த அளவில் உபயோகரமானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடல் கேட்டுட்டு.

0: காரைக்கால் பண்பனையின் களம் காண்போம் நிகழ்ச்சியோடு நாம் இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு களம் காண்போம் நிகழ்ச்சியில் தேசிய பளுதூக்குதல் பயிற்சியாளர் எம் மதியழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாக நமக்கு ஒளிபரப்பாயிட்டிருக்கு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: களம் காண்போம் நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் இன்றைக்கி போயிட்டுருக்குது வானொலியில். அதாவது வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங், ஆணழகன் போட்டித் தேர்வு, உடல் தகுதி நிலைக்கான பயிற்சியாளர் எம் மதியழகன் அவர்கள் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்ருக்கிறாங்க. அடுத்தது வந்து அவங்கக்கிட்ட நம்ம கேட்க போகிற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயனுள்ள கேள்வி. அதாவது இந்த மாதிரி ஆர்வம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க எப்படி பங்கெடுத்துக்கிறது, எந்த வயதுலேருந்து நம்ம இந்த பயிற்சிக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறத கேட்க போகிறோமே சார். எந்த வயதுலேருந்து இப்போ இந்த பயிற்சிக்குள்ளே நீங்கள் வந்து குழந்தைகளை அனுமதிக்கிறீங்க?
3: அதாவது மேடம், இப்போ அயன் கேம்ஸ்ன்னு சொன்னால் நாலு இருக்குது மேடம். வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங், ஃபிட்னஸ். இந்த ஃபிட்னஸ்ன்றது மற்றவங்க எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக செய்கிறது. இந்த விளையாட்டுக்குன்னு பார்த்தா வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங். பாடி பில்டிங்ன்றது ஒரு 16-17 வயசுக்கு மேலே தான் செய்வாங்க, அது மசில் ஸ்ட்ரென்த் பண்ணுறது. வெயிட் லிஃப்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட், ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு எடுத்திங்கன்னா 8வதுலேருந்து 8, 9, 10, 11, 12 இந்த 5 வருஷம் சர்டிஃபிகேட் தான் சென்டாக் படிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது மேல் படிப்புக்கு. ஆனால் இப்போ 8th, 9th, 10th இந்த 3 வருஷத்தை வச்சா +1 அட்மிஷன் வாங்கிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 5வது படிக்கிறப்பே நான் பசங்களை எடுத்து செலக்ட் பண்ணி ரொம்ப அதிகமான வெயிட் கொடுக்காம சாதாரண ஒரு பரம்பு இல்லை பைப்பு, பியூசி பைப்பில் வச்சு தான் ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க கிராஜுவலாக அதிகமான வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி காம்படிஷனில் ஸ்கூல் லெவல் காம்படிஷன் வைப்போம். ஸ்கூலில் ஜோனல் எடுத்துக்கு, ஜோனல் லெவலில் காம்படிஷன், அதில் ஜோனல்லேருந்து ஸ்கூல் ஸ்டேட்டு, அப்புறம் ஓப்பன் ஸ்டேட்டு. ஓப்பன் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா 14 வயசு கீழே, அதாவது மினி யூத்துன்னு சொல்லுவாங்க அதில். அப்புறம் 14 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா யூத்து வெயிட் லிஃப்டிங், அப்புறம் ஜூனியர் சீனியர். இப்போ அந்த சின்ன பசங்கள்லாம் ட்ரெயின் பண்ணி மினி யூத்து பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஸ்கூல் லெவலில் காம்படிஷன் வருவாங்க. அந்த ஸ்கூல் லெவலில் காம்படிஷன் ஸ்டேட் மீட்டு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடைக்கும். அப்போ யூத்துன்றது 14 வயசுக்கு மேலே அது ஸ்போர்ட்ஸ் கோட்டா எலிஜிபிள். இப்போ 5வதுல வரானா 7, 8, 9, 10 அப்போ இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம யூஸ் பண்ணால் +1 அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கும். அது ஒரு ஒரு என்ன சொல்ல போனீங்கன்னா சயின்ஸ் குரூப், மேக்ஸ் வித் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல கோர்ஸு கம்மியான மார்க் ஆனாலும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைக்கும். ஏன்னா இப்போ 5% கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாயின் பண்ணலாம். இப்போ +1, +2 முடிச்சுட்டு அவங்க ஆனால் 8th 12th வரைக்கும் அந்த 5 வருஷத்தை பெஸ்ட்டு ஹையஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் எடுத்துப்பாங்க. சென்டாக், இப்போ பாண்டிச்சேரியில் சென்டாக்கு மூலயமா தான் நம்ம MBBS, அது நர்சிங்கு, இன்ஜினியரிங்கு, அப்புறம் வந்து எல்லா கோர்ஸும் எடுத்துக்கலாம், ப்ரொஃபஷன் கோர்ஸ் எல்லாமே, அப்புறம் சயின்ஸ் ஆர்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணால் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா சென்டாக் மூலயமா அவங்களுக்கு எது ஃபஸ்ட்டு ஆப்ஷனோ அதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன என்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸு ஏறக்குறைய ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து MBBS ஜாயின் பண்ணி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் MBBS முடிச்சிட்டாங்க. அடுத்த மாதிரி
0: விரிவாகவே நான் அதை கேட்கணும் சார். இப்போ இதில் வந்து ஏன்னா குழந்தைகள் ஆரம்பிச்சுட்டு வந்து அதுக்கு போவோம் MBBS இதுக்கும். இப்போ இந்த குழந்தைகள் வந்து கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க உங்ககிட்ட

0: தேடி வந்துடுவாங்க. இப்போ ஒரு வேளை தெரியல, ஆனால் அவங்களுக்குள்ள சிலருக்குள்ளே அந்த திறமை வந்து புதஞ்சு கிடக்கும். இப்போ அந்த திறமையை வந்து அவங்க வெளிக்கொண்டு வரணும். சில பேர் அதை பார்க்கும்போது கூட அந்த ஆர்வத்தில் வருவாங்க. இப்போ நீங்கள் அதற்கான விழிப்புணர்வு பள்ளிகளில் போய் ஏற்படுத்துறீங்களா சார், ஏன்னா குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கிறதுனால?
1: ஆமாம் மேடம், நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதால என் கூட படித்தவங்க நிறைய பேர் பிடி டீச்சராக இருக்காங்க.
0: இப்போ
1: அவங்களோட லிங்க்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீ டைமில் அவங்க ஸ்கூல்ஸில் போய் பிரின்ஸிபால் ஹெட்மிஸ்டரோட பர்மிஷனோட நான் செலக்ட் பண்ணுவேன். நான் எல்லாரையும் அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டு பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஃபிசிக்கல் பார்த்து நல்லா செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கூலில் ரெண்டு ஸ்டூடெண்ட் மூணு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி அதை வச்சு ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல ஒரு சாம்பியன் ஆக்கி பண்ணுவோம். இதுதான் எங்களோட ஹேபிட்.
0: அதை மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி சார். தொடர்ந்து பேசலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: ஸ்மார்ட் ஈவி கார் பைக் வாட்ச்னு சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
3: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 கிலோவாட் சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ, இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. www.pmsuryagar.gov.in.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இப்போ வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போனவங்களை பற்றி சொன்னீங்க, மாணவர்கள்கிட்டேருந்து. இப்போ எம்பிபிஎஸ் போயிட்டு உங்கள்கிட்டருந்து 3 மாணவர்கள் போய் படித்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க.
1: அது அவங்க வந்து யூனிவர்சிட்டி சார்பாக காம்படிஷன் கலந்து வின்னும் பண்ணியிருக்காங்க. அது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி லெவலில்.
0: இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போய் ஜாயின் பண்ணவங்க தொடர்ந்து இந்த பயிற்சியிலையும் கலந்துக்கிட்டு அதுலேயும் சாதிச்சுட்டு இருக்காங்களா சார்?
1: ஆமாம் மேடம், இப்போ வந்து ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு இது மாதிரி காம்படிஷனை வின் பண்ணாங்கன்னா அதை அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்க அங்கேருந்து ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி தரோம். ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி கொடுக்குறோம். அங்கே போயிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டிட்ட பேசி உங்கள் காலேஜ் சார்பாக செய்கிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், கிட்ஸு, மற்ற எக்ஸ்ட்ரா ஹெல்ப்லாம் நிறைய பண்ணுறதுக்கான நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் கூட.
0: சரிங்க சார், இப்போ வந்து இது நீங்கள் தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறது, இப்போ உங்களுடைய வேலை சார்ந்து என்ன, நீங்கள் வந்து ரெண்டு ட்ராக்ல போயிட்டுருக்கிறீங்க, வேலை சார்ந்த விஷயத்துலேயும் அதுலேயும் உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஜிம் வச்சுருக்கிறதுலையும் நிறைய மாணவர்களை உருவாக்குறீங்க. இப்போ நான் இந்த வேலை சார்ந்த விஷயத்துலேருந்து ஒரு கேள்விக்கு வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் படிப்படியாக போனது பற்றி சொன்னீங்க, அதில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க ஸ்டேட் டீமில் நான் கோச்சாக போனேன், அப்புறம் நேஷ்னல் ரெஃப்ரியாக போனேன், அப்புறம் செலெக்ஷன் கமிட்டியில் மெம்பராக போனேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லணும் சார். நீங்கள் ஏன்னா அது வேலையிலேருந்து அந்த இதில் நீங்கள் போய் ஜெயிச்சு அதன் மூலமாக போனதை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: நான் கஷ்டப்பட்டு இந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததால் என் மூலிமா நிறையா பசங்களை உருவாக்கி அவங்களுக்கு நல்லா படிக்கிறது, வேலை வாங்கி தர்றது, மற்ற ஒரு நல்ல மனுஷனாக உருவாக்கணும் அப்படின்னு தான் எங்களோட சுவாசமே. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் இருக்கிறதால எனக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் டைமிங் கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவோம். ஹெல்த் அசிஸ்டண்டாக இருந்தது, ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தது, இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக என்னோட ஒர்க் அது பாட்டு நடக்கும். இந்த ப்ராக்டிஸ் வந்து ஈவினிங் 6:00 10 o'clock வரைக்கும் இருப்போம். அது ஒரு தன்னை அர்ப்பணிச்சுக்கணும், டெடிகேட் பண்ணணும். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய போறாங்களோ அந்த காம்படிஷன் கூட போவோம். ஏன்னா மற்றவங்க பயிற்சியாளர்னா பயிற்சி கொடுத்து அனுப்புறது கிடையாது, அனுப்புனா போயெல்லாம் வின் பண்றதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்பத்திய நிலைமைக்கு அங்கே எல்லா இடத்துலையும் பாலிட்டிக்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. நான் கிராஸ்ரூட் லெவலில் கீழேருந்து பசங்களை ரெடி பண்ணால் ஸ்கூல் லெவலில் காம்படிஷனுக்கு அன்னைக்கு நான் ஸ்கூலில் நடக்கிற காம்படிஷன் கூட இருந்து என்னோட ஸ்டூடெண்ட்டை மெடல் எடுக்க வைப்பேன். ஆல் இண்டியா லெவல் காம்படிஷனுக்கு நான் போய் அவங்க கூட பண்ண வைப்பேன். அதை மாதிரி 2 இன்டர்நேஷ்னல் போயிருக்கேன். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நான் ஃபஸ்ட்டு 1991 பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட்டு மெடல் ஓப்பனிங் நான் தான் பண்ணேன். அதுக்கு என்ன ஹானர் பண்ணுறதுக்கு நான் கவர்மெண்ட் வேலை வாங்கின பிறகு எனக்கு வந்து கோச்சாக அவங்க ஹானோரியம் கோச்சாக கொடுத்தாங்க. அப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர் காலேஜ் காம்படிஷன் நானே ஏன்னா ரெஃப்ரிக்கு தான் நானே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு என்ன கோச்சாக கொடுத்தாங்கன்னா நான் அவங்கள காம்படிஷனுக்கு கூட போய் அங்கே காம்படிஷன் பண்ண வச்சு நிறைய மெடல் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு வாங்கி
0: கொடுத்துருக்கேன். அது மாதிரி அடுத்து நீங்க இந்த செலெக்ஷன் கமிட்டி மெம்பராகவும் இருந்தேன்னு
1: சொன்னீங்க. ஆமா மேடம், இப்போ என்னன்னா நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்

0: வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் காம்படிஷன் நடக்கும் இந்தியா லெவல்ல. அதுல நான் நிறைய மெடல் எடுத்து எனக்கு ஸ்பெஷல் இன்குமெண்ட் எல்லாம் வாங்கின பிறகு ஒரு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல எனக்கு வந்து நான் கோச் இது ரெஃப்ரியா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண பிறகு இப்போ பாண்டிச்சேரியில் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டி மெம்பராக செலக்ட் பண்ணுவாங்க, பண்ணியிருக்காங்க. வருஷம் வருஷம் ரினியூ பண்ணுவாங்க. நான் போயிட்டு ஆல் இண்டியா பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா அரசு ஊழியர்களும் அங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு செலெக்ஷன் வச்சுட்டு அவங்களுக்கு கேம்ப் வச்சுட்டு என்னை வந்து கோச்சாக டெபிட் பண்ணுவாங்க. நான் ஆல் இண்டியாவில் காம்படிஷன் அவங்க கூட போய் நிறைய மெடலை வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன்.
1: அருமை அருமை சார். அதாவது வந்து இந்த மாதிரி தருணங்கள், வேலை தருணங்கள் அப்படின்றதும் இருக்குது. நீங்கள் வேலை பார்க்கும்போது இதற்காக அவங்க உங்களுக்கு வந்து டைம் ஒதுக்கி கொடுக்குறாங்களா சார்?
0: அதாவது மேடம், என்னோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைம் வந்து அதிகபட்சம் 5-6 மணியோடு முடிஞ்சிடும் மேடம். அதுக்கு மேலே நான் இது வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஒர்க்காக பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நல்லா பயிற்சி கொடுத்து நல்ல அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸில் படிச்சுட்டு நல்ல வேலை வாய்ப்பில் அனுப்புறது தான் என்னோட கனவு.
1: இப்போ இந்த குழந்தைகள் சொன்னீங்க, குழந்தைகளை வந்து எந்தெந்த வயதுலேருந்து சேர்க்கலாம்னு, அப்புறம் எந்தெந்த விளையாட்டுகள் நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க?
0: நான் வந்து மேடம் வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங் சொல்லித்தரேன் மேடம். ஆனால் வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங் இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங்கில் ஸ்கூல் லெவல்லே ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். அப்புறம் வேர்ல்டில் அண்டர் கேடர் 14 வயசு கீழே காம்படிஷன் நடத்த போகிறாங்க, அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. இப்போ அதில் நான் வந்து 2வது 3வது படிக்கிற பசங்களை எடுத்து ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணி இப்போ அதுக்கேற்றான பசங்களை ரெடி பண்ணி வந்து நிற்கிறோம்.
1: சரிங்க சரிங்க. எல்லாமே அதாவது இதில் வந்து வயது வரம்புன்றது எல்லாத்துக்குமே ஒன்று தானே, இல்லை மாறுபடுமா சார்? அதாவது வலு தூக்குதல் அப்புறம் அந்த உடல் தகுதி நிலைக்கான அந்த பயிற்சி, இந்த ஆணழகன் தேர்வு, இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இதில் வந்து எந்தெந்த வயதுலேருந்து எந்தெந்த வயதுக்குள்ளே உள்ளவங்க எந்தெந்த பிரிவில் இதில் வருவாங்க சார்?
0: இப்போது காம்படிஷன் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷனாலே 14 வயசுக்கு மேலே தான் நம்ம கலந்துக்க முடியும். பவர் லிஃப்டிங்னாலும் 14 வயசுக்கு மேலே தான் கலந்துக்கணும். ஆனால் பாடி பில்டிங்ன்றது 16 வயசுக்கு மேலே தான் பண்ணுவாங்களே, அது வந்து கொஞ்சம் ஏஜ் அதிகமான கேம், அது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ வெயிட் லிஃப்டிங், பவர் லிஃப்டிங் டெய்லி ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ ஸ்கூல் லெவலில், நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாம் பசங்க பண்ணுறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலில் காம்படிஷன்னு, நேஷ்னல், சவுத் இந்தியா, இன்டர்நேஷ்னல்லாம் நிறைய பசங்க மெடல் அடிச்சிருக்காங்க.
1: சரி, இந்த உடல்நிலை தகுதி அப்படின்னு சொல்லணும்ல சார், அதாவது ஒரு தடவை ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். யாருடைய இன்டர்வியூனா நம்மளுடைய இறையன்போ சாரோட இன்டர்வியூ. அவர் வந்து எல்லாம் செலக்ட் ஆகி உடல்நிலை அந்த இதில் வந்து முடியாதனால முதல் வாய்ப்பு தவறி போனதாக அவர் சொன்னார். இப்போ அந்த மாதிரி உடல்நிலை தகுதி அப்படி நீங்கள் இது பண்ணுறீங்களா, இல்லை இது வேறு மாதிரியா? இப்போ ஏன்னா சிலர் வந்து சில வேலைக்கு போகணுன்னாக்கா அந்த உடலையும் வந்து அவங்க கரெக்டான நிலையில் வச்சுருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நீங்கள் அந்த மாதிரி தகுதி மாதிரி கொடுக்குறீங்களா, எந்தெந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ட்டு?
0: இல்லை, இது ஒரு ஓப்பனாக சொல்லப்போனால் அயன் கேம்ஸ்னாலே பசங்க ரொம்ப ராவடி பண்ணும், கலாட்டா பண்ணும், அடிதடி பண்ணும், அந்த மாதிரி ஒரு தப்பான இருந்த ஒரு இதை நான் சேஞ்ச் பண்ணி இது ஒரு டிசிப்ளின் கேமாக கொண்டு போகிறேன்.
1: ஆமாம்,
0: என்னோட ஜிம்முக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுன்றது பெரிய விஷயம், செலக்ட் பண்ணி தான் பண்ணுவோம். அப்போ அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்போ எங்கள் ஜிம்முக்குள்ளே வரணும்னா அதுக்கு தனியாக நான் போய் ஸ்கூல்ஸில் இல்லை வெளியில் செலக்ட் பண்ணி தான் எடுப்போம்.
1: டிசிப்ளினாக
0: எடுப்போம். கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக வருவாங்க, கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் முடித்த உடனே என்னோடய பர்மிஷனோட வீட்டுக்கு போயிடுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து இட்டுன்னு போயிடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து பசங்க எங்கிட்ட வர ட்ரைனிங் பசங்களை அவங்களோட ஸ்டடீஸையும் கேரி அவுட் பண்ணுவோம், அவங்களோட ரேங்க் கார்டு, மார்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்போம்.
1: தொடர்ந்து பேசுவோம் சார் ஸ்டடீஸ்லேயும் நீங்கள் கேர் பண்ணுறத ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காரைக்கால் பண்பலை 100.3 இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் களம் காண்போம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மக்கசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலமது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைக்கால் கண் பண்பலையின் களம் காண்போம் நிகழ்ச்சியில் தேசிய பளுத்தூக்குதல் பயிற்சியாளர் எம் மதியழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சியோடு நம்ம இணைஞ்சிருக்கோம். குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா எந்த அளவு உதவியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. நம்ம இப்போ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். சார், இப்போது நம்ம வந்து பசங்களுக்கு நீங்கள் சின்ன வயதுலேருந்து எல்லாமே ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ இந்த குழந்தைகளுக்கான உணவு முறைன்னு ஒன்று இருக்குது, பழக்க வழக்கம் அப்படின்றது இருக்குது. அது ரெண்டுத்துலேயும் அவங்க கரெக்டாக இருந்தால் தான் இதுக்குள்ளே வந்து அவங்களால, அதாவது அடிப்படையான விஷயமே அதுவாக தானே இருக்க முடியும். அப்போ அதில் நீங்கள் எந்த அளவு சார் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க?
4: விளையாட்டுன்னு எடுத்தீங்கன்னா இந்த அயன் கேம்ஸ், இதுக்கு வர்ற பசங்கெல்லாம் வந்து பெரிய பணக்கார வீட்டு பசங்க இல்லை மேடம், சாதாரண பசங்க.
1: பேசிட்டு இருந்தோம்,
4: சாதாரண பசங்க
1: படிப்பு

0: சாதாரண பசங்க ரொம்ப ஏழை விட்டு பசங்க தான் மேடம் இந்த கேமுக்கு இன்வால்மெண்ட்டோட வரும். அப்படியே பணக்கார பசங்க வந்தாலும் ரொம்ப இன்வால்மெண்ட் குறைவா இருக்கும் மேடம். இப்போ ஏழை விட்டு பசங்களை எடுத்து நான் ட்ரெயின் பண்றதால அவங்களுக்கு வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கோ அதை சாப்பிட சொல்லுவோம் மேடம். அப்போ பசங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு மெடல் ஸ்டேஜுக்கு ஸ்டேட்டில் மெடல் அடிச்சிட்டாங்கன்னா அப்போ நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்போம். அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வர வச்சு நாங்கள் அந்த டைம் வந்து மேக்ஸிமம் செய்ய காட்டுவோம். அதை ட்ரையல்ஸ் மாதிரி வச்சு பசங்க அவங்க அம்மா அப்பா பசங்க செய்யறத பார்ப்பாங்க. ஒரு சின்ன பசங்க இவ்வளோ தூக்கத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். பிடிச்ச அப்புறம் அவங்க தனியாக அவங்கள உட்கார வச்சு பசங்களை வச்சு பேசுவோம். பேசிட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அப்போ அவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்களோட ரேங்க் கார்டு மார்க் லிஸ்ட்லாம் வந்து பார்த்து செக் பண்ணுவோம். ஏன்னா இந்த விளையாட்டு மூலமா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை வாங்கணும்னா படிச்சிருக்கணும், இல்லைன்னா யூஸ் இல்லை மேடம். அதனால் இந்த மூணும் கோயின்சைட் பண்ணுவோம். ஒன்று டிசிப்ளின், இன்னொன்று நல்லா படிக்கணும், மூணாவது கேமில் மெடல் அடிக்கணும், நாலாவது அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக இருக்கணும். இதுதான் வந்து ஒரு பாண்டிங்காக பண்ணுறோம். இதால் எங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்டுங்க என்கிட்ட வந்துட்டாலே நான் அவங்கள அவங்கள வந்து ஒரு கண் பார்த்துட்டேன்னா அவங்க சாம்பியன், நல்லா படிப்பாங்க, ஒரு ஜாப் வாங்கிட்டு போயிடுவாங்க.
1: சூப்பர் சார். அதாவது உங்ககிட்ட வர மாணவர்களுடைய வாழ்க்கையே அதான் நீங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றீங்க. அவங்களுக்கான அந்த வாழ்க்கைக்கான பாதையும் நீங்கள் வகுத்து கொடுத்துட்றீங்க. அதை விட வந்து அதை எந்த அளவு மேம்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அழகாக பேரண்ட்ஸையும் வச்சு நீங்கள் சொல்லி கொடுத்துட்றீங்க.
0: ஆமாம் மேடம். இது இதுக்கு நடக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா நான் சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அந்த ஜிம்மில் இருப்பேன். பசங்க ட்ரைனிங்கு 1/2 hour தான் கொடுப்பான், ரொம்ப ஃபுல் டைம் கொடுக்க மாட்டோம். ஒரு ஒரு பேட்சு 1/2 hour. இந்த 1/2 hour ப்ராக்டிஸ் முடிச்சா அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். வீட்டுக்கு அனுப்பிச்சு அங்கே படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், வீட்டு பேரண்ட்ஸோட மிங்கிள் ஆகணும். இங்கேயே வந்துட்டு ஒரு விளையாட்டு தப்பான கண்ணோட்டத்தை பார்க்குறது எப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு வர 10-11 மணி வரைக்கும் அங்கே இருப்பாங்க. அப்போ படிக்க முடியாது, அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகிடும். அது மாதிரி பண்ண மாட்டோம். 1/2 hour, 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். இதை தான் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம்.
1: நீங்கள் இது வந்து ஆரம்பத்துலேருந்தே எப்படி சார் இந்த மாதிரி ஐடியாஸ்குள்ளெல்லாம் நீங்கள் வந்தீங்க? இப்படி இவ்வளோ நேரம் நம்ம இது பண்ணணும், அந்த பசங்களை எப்படி நம்ம ட்ரைண்ட் அப் பண்ணணும், எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் சொல்லும்போது. இது எப்படி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படி பிளான் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அப்போலேருந்தே உங்களுக்கு இந்த பக்குவம் இருந்ததா சார்?
0: அது சின்ன வயசில் நான் பட்ட அனுபவங்கள் தான் மேடம் இந்த பண்ண வச்சுது. அடுத்தது நிறையா இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் கோச், ஏன்னா காம்படிஷன் போகிறப்ப அங்கே இருக்கிற எங்களோட கோச்சஸ் கூட மிங்கிள் ஆகும். இப்போ நான் இன்டர்நேஷ்னல் போகிறப்ப அப்போ இந்தியா ஃபாரின்ல இருக்கிற எல்லா கோச்சஸ் கூட வாட்ஸ்அப் லிங்க்ல இருக்கு. அப்போ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இதில் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பட்டியாலாவுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கிற சீஃப் கோச்சு கூட மிங்கிள் ஆகி அவங்களோட ட்ரைனிங் ஷெடியூலு அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி நானும் ஃப்ரீ டைமில் ட்ரையல் பண்ணி தான் மேடம் பசங்களை உருவாக்குவேன். நான் ப்ராக்டிஸுக்கு பசங்களை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன், அவங்க கூடவே ப்ராக்டிஸ்
1: பண்ணுவேன்.
0: ஆமாம், அவங்க கூடவே அவங்க தப்பாக பண்ணாங்கன்னா நான் செஞ்சு காட்டுவேன். அப்போ நான் அங்கே ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு ஷார்ட்ஸ் பண்ணினோட தான் இருப்பேன், இருந்து பசங்களோட ட்ரையல்ஸ் பண்ணுவேன். அப்போ இப்போ என்கிட்ட எப்படின்னா இப்பத்தி நிலைமைக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க ஒரு பசங்க வந்து இப்போ அவங்க பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 15-16 kg இருக்கும், தூக்கிறது 20 kg தூக்குதுங்க. இப்போ அந்த அளவுக்கு நல்லா சாம்பியனாக ரெடி பண்ணின்னு இருக்கும்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலையினுடைய களம் காண்போம் நிகழ்ச்சியில் தேசிய பளு தூக்குதல் பயிற்சியாளர் எம் மதியழகன் அவர்கள் நேரலை நிகழ்ச்சியில் நமக்கான விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேரம் போதுமா என்னன்றது தான் தெரியல. ஆனாலும் முடிந்த வரையில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவு விழிப்புணர்வை ஏற்படுத்திடலாம் அப்படின்றது தான் நோக்கம். இப்போது பசங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார், அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் செஞ்சீங்க, எந்தெந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்றது. இப்போது அந்த பளு தூக்கும் அந்த விஷயம் அப்படிங்கிறதுல பசங்க நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதை வந்து பண்ணுவாங்க அப்படின்றத எப்படி சார் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க?
1: நீங்கள் வந்து பண்ணின்னு இருந்தீங்கன்ற பண்ணின்னு இருக்கிறோம். அதால் பசங்க டெய்லி வர்ற பசங்களை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஷெடியூல், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங், கம்மியாக தூக்குறவனுக்கு எக்ஸ்ட்ரா

0: எக்ஸசைஸு, இது ஃபிட்னஸ்ஸு, ஸ்ட்ரென்த்துன்னு கொடுத்து தனித்தனியாக ஃபீல் பண்ணி ஒரு ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி பசங்களை ரெடி பண்ணணும்.
1: அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடுறீங்க. இப்போ இந்த உணவு முறை பழக்க வழக்கங்கள் சொன்னீங்க, அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க சார்.
0: இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா ஏழ்மை கால நேரத்தோட பசங்களோட மிங்கிலிங் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேச்சுக்கெல்லாம். இப்போ எங்கள் ஜிம்மில் வந்து நான் எப்படி பேசணும் அதுமாரி பசங்களோட சேஞ்சே பண்ணிவிடும் மேடம். இப்போ அப்பா அம்மா அவங்ககிட்டலாம் அவங்க வந்து ஒரு மூமெண்ட்டே வேறு ஒரு டிஃப்ரெண்ட் பேச்சு இருக்கும், ஒரு மரியாதை இல்லாமல் அதெல்லாம் உட்கார வச்சு இப்படி தான் பேசணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கொண்டு போயிட்டோம். இந்த அயன் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேடம், ஒரு காம்படிஷன் நடந்தால் அந்த காம்படிஷனுக்கு இன்வால்வ் ஆகிறவங்க மட்டும்தான் வருவாங்க. ஆனால் எங்கள் டீமு எங்கள் ரோயல்ஸ் கிளப்பில் பார்த்தீங்கன்னா குடும்பமே வரும். நாங்கள் ஒரு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பசங்களுக்காக ஒரு ஒரு 50 பேர் நாங்க கலந்தா அங்க ஒரு 100 பேர் 150 பேர் பேரண்ட்ஸோட வருவாங்க.
1: சூப்பர் சார். அந்த அளவு
0: இன்வால்வ் அந்த கல்ச்சர் சேஞ்ச் பண்ணிடுது.
1: அந்த அளவுக்கு நீங்க வந்து மாத்திறீங்க. இப்போ வந்து இந்த கேம்ல நீங்க சொன்னீங்க, நான் ஒரு ஒரு இடத்துல போற இடத்துல அந்த கோச்சோட போய் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அங்கங்க உள்ள விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து இது சம்பந்தமா அப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதும் ஒரு அவசியமா இருக்குது. அப்ப நீங்க அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க?
0: ஆமா மேடம், நிறைய அப்டேட் பண்றேன். நிறைய இன்டர்நேஷனல் கோச்சஸ் எங்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நான் வேர்ல்டு யூனிவர்சிட்டி காம்படிஷன் போயிருந்தேன், அங்க இருக்கிற அமெரிக்கா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் அவங்களாம் எங்கிட்ட வந்து மிங்கிள் ஆகி நான் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் வந்து காம்படிஷன் டைம்ல ஹெவியா கொடுக்க மாட்டேன், அவங்களாம் ஹெவியா கொடுப்பாங்க. நான் வந்து ப்ராக்டிஸ் அப்போ ஹெவியாக கொடுத்து காம்படிஷன் அப்போ அப்படியே டயர்டாவது அப்படியே கொஞ்சமாக லைட்டாக கொண்டு போவேன். இதை நோட் பண்ணி வீடியோ எடுத்து காம்படிஷன் பண்ணுறப்ப என்னோட இதெல்லாம் பார்த்து என்கிட்ட நிறைய இப்பயும் வாட்ஸ்அப் குரூப்ல என்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணிருக்கிறேன்.
1: அந்த டெக்னிக்ஸ், அந்த டெக்னிக்ஸ் வந்து நீங்க எப்படி, அதுவும் உங்களுடைய அனுபவத்துல தான் கத்துக்கிட்டீங்களா சார்? அந்த மாதிரி பயிற்சி நேரத்துல வந்து, அதாவது காம்படிஷன் நேரத்துல ஹெவியா கொடுக்க கூடாது, பயிற்சி நேரத்துல ஹெவியா கொடுக்கணும் அப்படிங்கிறது
0: எல்லாமே என்னோட ரிசர்ச் மாதிரி தான் மேடம். எதுவுமே வாயால சொல்ல முடியாது. ஒரு ஒரு பசங்களுக்கு இப்படி ஒருத்தவங்க ஸ்லோவா பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஸ்பீடு எண்டூரன்ஸ் ரெடி பண்ணுவோம். ஒருத்தவங்க வந்து ஸ்பீடா பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு ஒரு இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணினே இருக்கிறதும்.
1: நீங்க பேசும்போதே அந்த பல தூக்கணும் அப்படின்ற எனக்கே வந்து அந்த பல தூக்கி பார்ப்போமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க. கண்டிப்பா இது கேட்கறவங்களுக்கு உண்மையா ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த பல தூக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா தேடி உங்களை ஓடி வந்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயமுமே எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்கள வெறுசாக நீங்கள் வெறும் பழு தூக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வைக்கல, அவங்களோட எல்லா விஷயத்தையும் மாற்றுறீங்க. அவங்களுடைய பிஹேவியர் மாற்றுறீங்க, வாழ்க்கையோட ஸ்டைலை மாற்றுறீங்க, எல்லாமே மாற்றி அவங்கள வந்து ஒரு உயரத்தில் கொண்டு நீங்கள் உட்கார வைக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு உயரத்துக்கு கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுடைய பேச்சும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் சரி ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது சார். தொடர்ந்து பேசலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இதை களம் காண்போம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: களம் காண்போம் தேசிய பளுதூக்குதல் பயிற்சியாளர் எம் மதியழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம். சார், நம்ம வந்து இப்ப பளுதூக்குதல், வெயிட் லிப்டிங், ஆணழகன் போட்டி இப்பெல்லாம் பேசிட்டே இருந்தோம். அதனால கேக்குறவங்களுக்கு இதில் பெண்களும் பங்கெடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் கூட வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம பொதுவாகவே பேசிகிட்டு இருந்தோம். இதில் பெண்கள் வந்து எந்த அளவு பங்கெடுத்துக்கிறாங்க, எந்த அளவு போயிருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார்.
2: பெண்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் லிப்டிங், பவர் லிப்டிங், அவங்களுக்கு பாடி பில்டிங் இல்லை. பெண் வெயிட் லிப்டிங் பவர் லிப்டிங்கில் பெண்களுக்கு நான் ஸ்பெஷலாக ட்ரெயின் கொடுக்குறோம். அவங்களுக்கான பாதுகாப்பாகவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ட்ரைனிங் ஷெடியூலும் ஒர்க் அவுட்லாம் நல்லா கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இதுவும் நீங்கள் சின்ன வயதுலேருந்து பெண்களையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க?
2: இல்லை மேடம், டீம்னு எடுத்தாலே வெயிட் லிஃப்டிங்கில் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே ப்ராக்டிஸ் தான்
1: வந்துருவாங்க.
2: சேர்ந்தாப்போ அவங்களுக்கும் நல்லா டிசிப்ளினாக மூவ் பண்ண சொல்லி கொடுத்துருப்போம்.
1: எல்லாமே இது பண்ணிடுவீங்க. இப்போ வந்து நீங்கள்
2: குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ ட்ரைனிங்க்கு வந்தாங்கன்னா எப்படி வீட்டில் இருக்கிறதோட பாதுகாப்பு எங்கள் உடற்பயிற்சி கூடத்தில் இருக்கும்.
1: ஏன்னா
2: நான் அங்கே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நேஷனல் லெவலில் காம்படிஷன் அப்போ நான் வந்து அஃபிஷியலாக போவேன். என் ஒய்ஃபுக்கும் அந்த கேம் தெரியும். என் ஒய்ஃப் வந்து பாண்டிச்சேரி டீமோட கோச்சாக வருவாங்க.
1: ஆமாம்,
2: அதெல்லாம் அவங்க வந்து பாதுகாப்பாக கேர்ள்ஸ் டீம் இட்டுன்னு போயிட்டு காம்படிஷன் முடிச்சுட்டு இட்டுட்டு வருவோம்.
1: அப்போ உங்க ஃபேமிலியிலே இந்த இதில் அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கும்?
2: ஆமாம் மேடம், பெரியவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏசியா பவர் லிப்டிங் சாம்பியன்.
1: ஆமாம்,
2: பெரிய பொண்ணு மேடம், அவங்க பிரகதீஸ்வரின்னு, அவங்க ஏசியா பவர் லிப்டிங் சாம்பியன். அவங்களுக்கு சென்டாக்ல ஸ்போர்ட்ஸ் கோட் நேஷனல்ஸ்லாம் மெடல் எடுத்துறாங்க. சென்டாக்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டால எம்பிபிஎஸ் கிடைச்சிது. அதில் அந்த ஒரு 4 வருஷம் அந்த படிக்கிறது ஃபுல்லாகவே டிஸ்டிங்ஷன் தான் பாஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க படிக்கிறதால வெயிட் செய்ய முடியாது, வெயிட் செய்தால் படிக்க முடியாது, ரெண்டுமே பக்காவாக பண்ணலாம். இல்லை மேனேஜ் இல்லை மேடம், வெயிட் செஞ்சால் மூளை நல்லா வளரும். மூளை நல்லா ஆர்வமாக இருக்கும், நல்லா ஒரு பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரு காலத்தில் ஸ்போர்ட்ஸ்னால் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறதுக்கு அப்போ 4 மணிக்கு போனால் 10 மணிக்கு வராங்க. அந்த ஃபுல்லாக அந்த 5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவாங்க. எங்கிட்ட அப்படி கிடையாது, ட்ரைனிங் ஒர்க் அவுட் தான். 1/2 hour, 1 hour அதோட போய் அவங்க படிக்கணும், மற்ற இது பண்ணும். சின்ன எங்கள் சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா மினிமதி, அவள் வந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி சாம்பியன், ஏசியா சாம்பியன், வேர்ல்டு யூனிவர்சிட்டியில் இஸ்தான்புல்ல சில்வர் மெடல்.

0: 2022 23 இதில் போயிட்டு கர்சியோவான ஒரு கண்ட்ரியில் அதில் வந்து பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்கா. இப்போ நேஷனல்ஸ்லேயும் பண்ணியிருக்கா.
1: அதான் நீங்கள் குடும்பமாகவே பயிற்சி அப்போ கொடுக்குறீங்க?
0: இல்லை மேடம், நான் ஆரம்பித்தேன். நான் ட்ரைனிங் பண்ணும்போது சின்ன பசங்க ஒரு வயசு குழந்தையிலேட்டுன்னு போய் அப்படியே அவங்களுக்கு ஆர்வமாகி அவங்க செய்கிறாங்க.
1: இப்போ வந்து சார், இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நான் நினைக்கிறேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக எந்தெந்த துறையில் உங்ககிட்ட பயிற்சி பெற்றவங்க வேலைக்கு போயிருக்காங்க சார்? ஏன்னா ஒரு வாழ்க்கையினுடைய அந்த நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் அப்படிங்கிறதே அந்த வேலையில் தான் இருக்குது இல்லையா? அப்போது அந்த வேலை யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த துறையில் கிடைச்சிருக்குது அப்படின்றது?
0: அதாவது நான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவேன் மேடம். பசங்க என்கிட்ட ட்ரைனிங் பண்ணாங்கன்னா அவங்க என்ன படிக்கணும், என்னத்துக்கு ஆர்வமாக இருக்கும், என்னத்தில் வேலை கிடைக்குமோ அப்படி தான் படிக்க வைப்பேன். படித்து முடித்த பிறகு மேக்ஸிமம் என்னோட ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப்லேருந்து போனவங்க எல்டிசி, யூடிசி, விஏஓ, அதாவது இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் முன்னாடி எஸ்ஐ இருந்தது, இப்போ எஸ்ஐ கிடையாது.

0: இப்போ வந்து சார், இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நான் நினைக்கிறேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக எந்தெந்த துறையில் உங்ககிட்ட பயிற்சி பெற்றவங்க வேலைக்கு போயிருக்காங்க சார்? ஏன்னா ஒரு வாழ்க்கையினுடைய அந்த நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் அப்படிங்கிறதே அந்த வேலையில் தான் இருக்குது இல்லையா? அப்போது அந்த வேலை யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த துறையில் கிடைச்சிருக்குது அப்படின்றது?
1: அதாவது நான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவேன் மேடம். பசங்க என்கிட்ட ட்ரைனிங் பண்ணாங்கன்னா அவங்க என்ன படிக்கணும், என்னத்துக்கு ஆர்வமாக இருக்கும், என்னத்தில் வேலை கிடைக்குமோ அப்படி தான் படிக்க வைப்பேன். படித்து முடித்த பிறகு மேக்ஸிமம் என்னோடய ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப்லேருந்து போனவங்க எல்டிசி, யூடிசி, விஏஓ, அதாவது இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் முன்னாடி எஸ்ஐ இருந்து இப்போ எஸ்ஐ கிடையாது, கான்ஸ்டபிள், மற்ற எல்லா துறைகளையும் எங்கிட்ட இருந்து போயிருக்காங்க. இப்போ நான் ரெடி பண்ணின்னு இருக்கேன்.
0: அந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்காங்க. இப்போது அதாவது வளர்கின்ற இந்த தலைமுறைக்கு நீங்கள் வந்து இந்த வானொலி மூலமாக ஒரு விழிப்புணர்வாக சொல்லணும் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? நம்ம நேரம் நெருங்கிடுச்சு, நிறைய பகுதியை நெருங்கிட்டோம். அப்போது அந்த ஒரு குழந்தைகள் வந்து கற்றுக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை இது மாற்றக்கூடியது அப்படின்றது உங்களுடைய இந்த என்ட்ரியை முழுமையாக கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றது சொல்லுங்கள் சார்.
1: இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா படிக்கிறது எப்படி முக்கியமோ அதை மாதிரி விளையாட்டும் முக்கியம். ஆனால் படிக்கிறதுக்கு ஃபுல் டைம் யூஸ் பண்ணணும், விளையாட்டுக்கு கொஞ்சம் ஷார்ட் டைம், ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து ஒன் ஹவர், அது கரெக்டான விளையாட்டாக செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்துட்டா, அவங்க என்கிட்ட வந்துட்டா, நான் அவங்கள ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தா, கண்டிப்பாக ஒரு அஞ்சாவதுலேருந்து ப்ளஸ் டூ முடியறதுக்குள்ளே ஒரு சாம்பியன் ஆக்கிடுவேன். அப்புறம் அவங்களுக்கு என்ன படிக்கணுமோ படிக்க வச்சு அந்த லைனில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருவோம். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஒரு ரூபாய் செலவே இல்லாமல்
0: அந்த குழந்தைகளுக்கு செய்கிறீங்க நீங்கள் சர்வீஸ் மாதிரி. அப்போது உங்கள்கிட்ட யார் வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நேர் பண்ணி கொடுத்துட்றீங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கான விழிப்புணர்வாக நீங்கள் இந்த செய்தியை சொன்னீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ வந்து எந்த இடத்துலேருந்து வந்தாலும் நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க, இல்லை காரைக்கால்லேருந்து வந்து தான் உங்ககிட்ட கற்றுக்குறாங்களா, இல்லை எந்தெந்த இடங்கள்லேருந்து வந்து உங்ககிட்ட கற்றுக்குறாங்க?
1: மேடம், காரைக்காலில் இருக்கிறவங்க எப்பயாவது அந்த பாண்டிச்சேரிக்கு வந்தாங்கன்னா எங்கிட்ட ஷெடியூல் ஒர்க் அவுட்லாம் வாங்குவாங்க, இல்லை ஃபோன் மூலியமாகவும் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லோரும் ட்ரெயின், பாண்டிச்சேரிலாம் ஒரு இடம் இல்லை, ஹோல் பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலேருந்தும் நம்மகிட்ட வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியா இல்லாமல்.
0: இப்போ இதை தாண்டி நீங்கள் வெளியில் இப்போது வேறு எந்த இடங்கள்லேருந்தும் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு இப்போ நீங்கள் தெரியலையா, இல்லை நீங்கள் யாரும் மாணவர்கள் யாரையும் சேர்க்கலையா?
1: இல்லை, நான் வந்து இப்போ டெல்லி, சேலம், சென்னையிலாம் என்னோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டு எழுதி கொடுத்துருவோம், இல்லை ஆன்லைனில் சொல்லிவிடுவோம். அவங்களாம் வந்து கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்க. டெல்லியில் வந்து எய்ம்ஸில் சோஷியல் ஒர்க்கர் இருக்கார், அதே மாதிரி ரயில்வேயில் ஒர்க்கர் இருக்காரு, கஸ்டம்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுவோம், இல்லை ஃப்ரீ டைமு அங்கே அங்கே எப்பயாவது முடிஞ்சால் அவங்க இருக்கிற இடத்துலையும் போய் ட்ரைனிங் கொடுப்போம்.
0: அதாவது எல்லா துறைகள்லேருந்தும் இந்த மாதிரி நீங்கள் ஆட்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்களா சார்?
1: இல்லை மேடம், எங்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட் என்ன படிக்கிறாங்க அவங்களோட எபிலிட்டியை வச்சு அந்தந்த துறையில் படிக்க வைப்போம். அப்போ எந்தெந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் கோட்டா எலிஜிபிளோ அந்தந்த இதுக்கு அப்ளை பண்ண வைப்போம். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்த பிறகு ஸ்போர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கணும், அவங்க நல்ல ஒரு மனுஷனாக்கணும், அவங்க படித்து முடித்த பிறகு எந்த துறையில் போகணுமோ கரெக்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக செஞ்சிருவோம்.
0: இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க படிக்கல, ஆனால் ஏதோ ஒரு துறையில் அவர் இருக்கிறாரு, அவருக்கான ஒரு வழிகாட்டுதல் உங்கள் மூலமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு
1: அதுவும் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எயித்து வரைக்கும் படிச்சிருக்காங்க, அவங்களால முடியலன்னா அவங்கள வர வச்சு எங்கிட்ட நல்லா படிக்கிற பசங்க, இல்லை நாங்கள் அவங்கள அங்கே எங்களை ஜிம்லே டியூஷன் மாதிரி வச்சு அவங்கள வந்து கரஸ்பாண்டில் படிக்க வச்சு அந்த மாதிரி ஆளுங்களையும் வேலைக்கு அனுப்பிச்சிருக்கிறோம்.
0: இப்போ நான் வந்து நான் கேட்காம கூட ஏதாவது விட்டுருக்கலாம், நீங்கள் உங்களுடைய அந்த சர்வீஸ் மூலமாக நீங்கள் இதை வந்து ஒரு சர்வீஸாக தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க இலவசமாக, நீங்கள் இன்னும் என்னென்னலாம் இதன் மூலமாக பண்ணியிருக்கீங்க சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்ட உடனே இதை சொன்னீங்க, இந்த மாதிரி நான் கொண்டு வந்து படிக்க வச்சேன் அப்படின்ட்டு, நான் கூட உங்ககிட்ட கேட்காம இருந்திருக்கலாம், ஏன்னா எனக்கு தெரியாமல். அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்களும் நான் உங்களை வந்து பார்க்கலான்ற அந்த நம்பிக்கை ஏற்படும்.
1: நான் இப்போ வெயிட் லிஃப்டிங் அசோசியேஷனில் டெக்னிக் கமிட்டி சேர்மேனாக இருக்கேன். காம்படிஷன் நடத்துறதுக்கு நான் தான் கூட இருந்து எல்லாத்தையும் உறுதுணையாக ஹெல்ப் பண்ணுவேன், ரெஃபரீஸ் போஸ்ட் பண்ணுவேன், காம்படிஷன் பண்ணுவேன். என்கிட்ட வெளியாட்களோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களும் யார் என்ன அப்ரோச் பண்ணாலும் அவங்களுக்கு எப்படிலாம் கைட் பண்ணணும்னு அது பண்ணின்னு இருக்கேன். என்னோட கான்செப்டே பசங்களை எடுத்து ட்ரெயின் பண்ணணும், படிக்க வைக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும். இது வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக இஷ்டத்துக்கு நிறைய பேர் உருவாக்கணும்னு என்னோட கனவு.
0: அருமை சார், ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து இன்னைக்கு களம் காண்போம் அப்படின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் காரைக்கால் பண்பலைக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது எங்களுக்காக அப்படின்றத விட நேயர்களுக்காக, நேயர்களுக்காக நீங்கள் நிறைய விழிப்புணர்வாகவே கொடுத்துருக்குறீங்க. நன்றி.

சிங்கர் உங்க

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா, இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத் அவர்கள்.
2: சகோதரி, காதல் எவ்வளவு இனிமையானதோ அது மாதிரி காதல்ல வந்து தோல்வி அல்லது காதலனை நினைக்காமல் அவனுடைய காதலி செல்கிற போது ஒருதலை காதலாக இவன் மனதிலே நினைப்பதும் இருக்கிறதே, அது பெரிய ஒரு வழி, அதை சொல்ல முடியாது, அவ்வளவு சோகம். கவிஞன் சொல்லுவான், காதல் காதல் காதல் காதல் போயின் சாதல் சாதல் சாதல் மா. இந்த காலத்தை பொறுத்தவரையும் காதல் என்பது எல்லாரும் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாக பாத்தீங்கன்னா அந்த காதல் ஒத்துற ஒத்துற பிரியாது. அந்த இரண்டு பறவைகள் போல ஒன்றை ஒன்று அது பிரியாத அந்த மனசு இருக்க அது ஒரு மாதிரியானது. எப்படி இனிமையோ காதல், அது போல தோல்வியும் அந்த மனசு வலியும் அது சொல்ல முடியாதது. அத பாட்டுல பழைய

அண்ணே, காதல்ல ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. ரெண்டு பேருக்குமே எப்படி வந்து காதல் செய்கின்ற பொழுது மனசுக்கு சந்தோஷம் இருக்கோ, இனிமே இருக்கோ, அதே மாதிரி பிரிவுங்கிறது ரெண்டு பேருக்குமே வலிய கொடுக்கும். ஆனா அந்த பிரிவுல ஆணுக்கு பெரிய கட்டாய நிர்பந்தம் இல்லை. ஆனா பெண் இருக்கால தன்னுடைய மனச பறி கொடுத்துட்டா கூட தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, தன்னுடைய பெற்றோர்கள் கட்டாயப்படுத்துறது, தன்னுடைய உறவுகளுக்காகன்னு சொல்லி தன்னுடைய மனச கட்டி போட்டின்னு சொல்ல போனா தன்னுடைய மனச சாகடிச்சிட்டு கூட மற்றவர்களுடைய விருப்பத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாளே, அந்த இடத்துல பெண்ணோட தியாகம் தெரியாதுங்க. நினைப்போம் காதலிச்சுட்டு அவ விட்டுட்டு போயிட்டான்னு நினைப்பீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி அவ படக்கூடிய மன வேதனை இருக்க அது மிகப்பெரிய துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அத ஆணுக்கு வலிய கொடுக்குதுங்கிறதுல தன்னுடைய உயிர் பிரியும் வலின்னு சொல்றாங்களே, அந்த உயிர் பிரியும் வலிய அவ மனசுக்குள்ளேயே அனுபவிச்சுட்டு இருப்பா, வெளியில தெரியாது. சொல்லுவாங்கல்ல, தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் அழுதா வெளியில தெரியாது. அது மாதிரி அந்த பெண் எல்லா உணர்வுகள் இருந்தும் கூட ஊம மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சிட்டு கரைவா பாத்தீங்களா, அந்த துயருக்கு ஈடு இது எனையுமே இல்ல. ஆனா ஆண் காட்டி கொடுத்துருவான். இப்ப நீங்க பாண்டிங்களா, அந்த பாட்டுக்கு இணையா ஒரு ஆணினுடைய வேதனையே, தன்னுடைய காதலியை பிரிஞ்ச வேதனையே கொண்டு வந்து அழகா சொன்னான் பாடி.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சகோதரி, நலம் கேக்குறதுல 1000 விஷயம் இருக்கு. நீ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உடனே அவர் பதிலுக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆனா எங்க பாட்டு ஒண்ணுல உடல் நலத்தை மட்டுமல்ல உங்க மனநலம் எப்படி இருக்குங்கிறதையும் பாட்டுல புகுத்தி அழகா சொல்லியிருக்காங்க. அதுவும் நடனம் ஆடிக்கொண்டே தன்னுடைய விருப்ப நாயகனை பார்த்து பாடுவது போல அந்த பாட்டு உள்ள குறிப்ப எவ்வளவு இனிமையாக கொடுத்திருக்காரு தெரியுமா? எந்த காலத்திலும் அழியாத பாட்டு தான் எங்க பழைய பாட்டு. நலன்

நல்லா விசாரிக்கிறது அந்த காலத்திலயும் உண்டு, இந்த காலத்திலயும் உண்டு, எல்லா காலத்திலயுமே ஒரு மனிதனை எதுக்கு பார்த்தோம்னா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறதுதான். ஆனா இன்னைக்கு கேட்க கூட யதார்த்தமான வார்த்தைகள் நலமா இருக்கிறீர்களான்னு யாரும் கேக்குறது இல்ல, சௌக்கியமானு கேப்போம். அதை கொண்டு வந்து போட்டாங்க அழகா புதுப்பாட்டுல, உங்கள் பாட்டுக்கு இணையான பாடல்களை புதுப்பாட்டுலயும் கொண்டு வந்து போட்டாங்க.

சகோதரியே, சோதனைங்கிறது எல்லாருக்கும் வரும். மனித வாழ்க்கையில, குடும்பத்துல எத்தனையோ சோதனைகள் வரும். ஆனால் அதையெல்லாம் தாங்கக்கூடிய மன வலிமையை நமக்கு வேணும்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா தன் குடும்பத்திலேயே தன் மகனாலேயே தந்தைக்கு ஏற்படும் போது அதை எப்படி சொல்றது? யாரிடத்திலயும் சொல்லவும் முடியாது. தன்னுடைய மகன் இப்படி நடந்துக்கிறானேங்கிற வேதனையும் இருக்கும். அது எல்லை கடந்து போகும். ஒரு பொறுப்பான அதிகாரியாக இருக்கிற அந்த குடும்ப தலைவனுக்கு அப்படிப்பட்ட சோதனை வந்துச்சு. அந்த சோதனையில அவனுடைய அந்த வேதனையான அந்த பாடல் இருக்கு பாருங்க, எங்களுடைய பழைய பாடல், அப்படியே இதயத்தை தூக்கி அப்படியே வச்சது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதயமுள்ள தந்தையினுடைய வெளிப்பாடு, பொறுப்புள்ள ஒரு அதிகாரியினுடைய வெளிப்பாடாக இந்த பாட்டு இருக்கும். அதுதான் இனிமையான எங்கள் பாடல். சோ

நீங்க குடும்பத்துல சோதனைகள் வந்தான் சொல்றீங்க. ஒண்ணு இல்ல, தன்னுடைய கணவனோ அல்லது காதலனோ பிரிஞ்சா அந்த குடும்பம் மொத்தமும் சிதைஞ்சிரும் நீங்க சொல்றதுதான். ஆனா அந்த பெண்ணோட மனசு எப்படி இருக்கு தெரியுங்களா? அது அலை மாதிரி. இப்ப எப்படி கடல்ல வந்து அலை வந்து வந்து வந்து கரையை தொட்டு போதும், அது மாதிரி அவளுடைய மனசு அலை மோதும், என்ன செய்யறதுங்கிறது தெரியாம தவிக்கும். அதை கொண்டு வந்து அழகா போட்டான் காட்டு.

0: நேயர்களே, பாட்டு கேட்ட போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 97 15 16 72 82 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமீத், ஆரூ ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கிண்ண போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: கரைக்கால் பண்பலை 100.3. அலையோசை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பிறைசூடனின் வரிகளில், இளையராஜா இசையில், மனோ சித்ரா குரல்களில், ராஜாதி ராஜா.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர்.
4: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: நாளை காலை 9:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் இதைநெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
6: தங்க நகைகளின் கலைக்கூடம்
7: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
3: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
11: வீட்டு உபயோகப் பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி எசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
15: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
3: அலையோசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில் புன்னகை மன்னன்.

அலையோசை நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் தெய்வ வாக்கு.

0: நிறைவு பெறும் நிகழ்ச்சி அலையோசை காரைக்கால் பண்பலை 100.3. விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: விரைவு திருச்சி சாரதாசில்.
0: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் பாடியது.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர்.

0: மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சித்ரா பாடியது.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நாகை மூராசென்ஸில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு August 30 முதல் September 5 வரை ஆசிரியர்கள் வாங்கும் ஜவுளிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆசிரியர்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். மூராசென்ஸ் நாகை. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பக்தி மனம் கமழும் இசையின் ராகம் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் அன்வர் அழி பாதுஷா, எஸ் சரளா குரல்களில்.

0: கேட்டது விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
0: இனி கேட்கலாம் பன்னிசை. திருவோம் என தொடங்கும் பாடல் பாடியவர் பி. சம்பந்தம் அவர்கள்.

0: between Kanpur Central and Anand Vihar Terminal, providing an overnight rail connectivity option between Kanpur and Delhi. The Indian Railways has also approved the construction of a four-lane road overbridge at Alkapuri in Vadodara Division of Western Railway. The cost of the project is over 166 crore rupees, and this cost will be shared equally between the railways and the state government. In Asian Games shooting, Ananjit Singh Naruka and Parinaz Dhaliwal bagged bronze medal in the mixed skeet team event at Aichi Nagoya today. This is India's first ever Asian Games medal in the mixed skeet team category. The Indian pair missed just four of their 48 shots and finished level with South Korea, but lost in the tie break. They finished just 1 point behind the leading Chinese pair to secure India another shooting medal. China defeated South Korea by 52-51 to win the gold. Indian boxer Parveen made it to the quarterfinals of the women's 65kg category after receiving a walkover from Tajikistan's Malika Nozimova in the round of 16 at Nishiue in Japan today. Satnam Singh and Salman Khan won a bronze in the men's double sculls as India concluded their rowing campaign at the Asian Games 2026 in Aichi Nagoya with one medal today. Prime Minister Narendra Modi has lauded the Indian duo after their bronze-winning feat at the Games. Human rights violations and socio-economic deprivation in the Pakistan-occupied Jammu and Kashmir POJK were raised at the ongoing 63rd session of the UN Human Rights Council in Geneva. Social activist Harleen Kaur said the people in POJK have been on the streets for months demanding food, electricity and employment. And that is the end of this news bulletin.
1: Vanakkam. ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையே மனித வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்கரையை வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக மாற்றுவதில் மத்திய அரசின் சாகர்மாலா திட்டம் முக்கிய பங்காற்றி வருகிறது. மத்திய அரசு கச்சா சமையல் எண்ணெய் இறக்குமதி மீதான அடிப்படை சுங்கவரியை குறைத்து அறிவித்துள்ளது. 2030 புதுச்சேரி காசநோய் இல்லாத மாநிலமாக மேம்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஒவ்வொரு மனிதருக்கும் சேவையே வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று வாத்நகர் முதல் வாரணாசி வரையிலான யாத்திரையில் ஈடுபட்டுள்ள சேவை யாத்ரீகர்களுடன் மெய்நிகர் முறையில் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார். அரசியலில் கூட சேவைதான் முக்கிய நோக்கம் என்றும், ஒருவர் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் சேவை உணர்வை விட்டுவிடக் கூடாது என்றும் அவர் கூறினார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: சமுதாயத்தின் கடைக்கோடி மனிதன் வரை சேவை புரிவதே அரசு திட்டங்களின் நோக்கம் என்றும், சூரியகர், PM கிசான் போன்ற அரசின் பல்வேறு திட்டங்களே இதற்கு சான்றாகும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். சேவை உணர்வு அரசு கொள்கைகளின் உந்து சக்தியாக இருந்தால்தான் நாடு முன்னேற முடியும் என்றும், நாட்டில் 25 கோடி ஏழைகள் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு 4 கோடி ஏழைகளுக்கு கல்வீடு கிடைத்திருப்பதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்ட இளைஞர்கள் உட்பட ஒவ்வொருவரும் சேவை உணர்வுடன் பாடுபட வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார். இன்றைய இளைஞர்கள் முன்னேறிய இந்தியாவின் சிற்பிகளாக மட்டுமின்றி முன்னேறிய இந்தியாவின் பயனாளிகளாகவும் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் போது சேவா யாத்ரிகர்கள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். யாத்திரையின் ஒரு பகுதியாக மரக்கன்றுகளை நடும் பணிகள் மற்றும் தூய்மை பணிகளில் இவர்கள் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில்

0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சாகர்மாலா திட்டத்தினால் துறைமுகங்கள் மூலமான நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஊக்கம் பெற்று வருவது குறித்து தற்போது காண்போம்.
1: துறைமுகங்களை உற்பத்தி மையங்கள், விற்பனை சந்தைகள் மற்றும் மக்களுடன் ஒருங்கிணைப்பதன் மூலம் கடலோர பகுதிகளை வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக மாற்றும் நோக்கிலான சாகர்மாலா திட்டம் 2015 தொடக்கப்பட்டது. துறைமுகங்களின் நவீனமயம், துறைமுகங்களுக்கும் இதர போக்குவரத்து கட்டமைப்புகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு, துறைமுகங்களை மையமாக கொண்ட தொழில் மயம், கடலோர பகுதி மக்களின் சமூக மேம்பாடு, கடலோர மற்றும் உள்நாட்டு நீர்வழி பாதைகளின் கூடுதல் மேம்பாடு ஆகிய 5 தூண்களை அடிப்படையாக கொண்டு இத்திட்டம் அமலாகி வருகிறது. விளைவாக நாட்டில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மொத்தம் 6,06,000 கோடி ரூபாய் மதிப்பில் இனம் காணப்பட்ட 845 மேற்பட்ட பணிகளில் சுமார் 315 பணிகள் ஏற்கனவே நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ளன. பெரிய துறைமுகங்களில் கப்பல்கள் தங்கி நிற்கும் காலம் 2014 96 மணி நேரமாக இருந்த நிலையிலிருந்து கடந்த ஆண்டு 49 மணி நேரமாக குறைந்துள்ளது. தற்போது 9 இந்திய துறைமுகங்கள் உலகின் முதல் 100 முக்கிய துறைமுகங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. 2014 முக்கியமான இந்திய துறைமுகங்களின் சரக்கு கையாளுகை திறன் ஆண்டுக்கு 873 மில்லியன் டன்னாக இருந்த நிலையில் தற்போது இது ஆண்டுக்கு 1,728 மில்லியன் டன்னாக 2 மடங்கு அதிகரித்துள்ளது. நாட்டில் சரக்குகளின் அளவு அடிப்படையிலான வர்த்தகத்தில் 95%, சரக்குகளின் மதிப்பு அடிப்படையிலான வர்த்தகத்தில் 70% தற்போது கடல்சார் போக்குவரத்து பாதைகள் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. இந்தியாவின் நீண்ட கடற்கரை புவியியல் அனுகூலமாக மட்டுமின்றி வளர்ச்சி, வர்த்தகம் மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான உந்து சக்தியாகவும் மேம்பட்டு இருப்பதில் ஐயமில்லை.
0: மத்திய அரசு உள்நாட்டு சந்தையில் சமையல் எண்ணெய் விலை நிலவரங்களை கட்டுப்படுத்தும் வகையில் கச்சா சமையல் எண்ணெய் இறக்குமதி மீதான அடிப்படை சுங்கவரியை குறைத்துள்ளது. கச்சா சூரியகாந்தி எண்ணெய் மீதான 10% வரி பூஜ்யமாகவும் கச்சா பாமாயில் மீதான 10% வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்ப சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் மீதான அடிப்படை சுங்கவரியும் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி குறைப்பின் பலன்கள் உடனடியாக நுகர்வோருக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்துமாறு சமையல் எண்ணெய் தொடர்பான தொழில்துறையினர் மற்றும் வணிகர் சங்கங்களையும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஜிப்மரில் மேம்பட்ட மரபணு பரிசோதனைகள் மூலம் காசநோயை கண்டறிதல் என்பது குறித்த 3 தேசிய மாநாட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் மொத்தமுள்ள 148 கிராமங்களில் 36 கிராமங்கள் காசநோய் இல்லாத நிலைக்கு மேம்பட்டுள்ளதாகவும், மத்திய மாநில அரசுகளின் தொடர்ச்சியான முயற்சிகளால் 2030 புதுச்சேரி காசநோய் இல்லாத மாநிலமாக மேம்படும் என்றும் அவர் கூறினார். ஜிப்மர் வளாகத்தில் உள்ள APJ அப்துல் கலாம் கலையரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் அரசு கொறடா திரு AKD ஆறுமுகம், ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தியாகி முத்துக்குமரப்ப ரெட்டியார் பிறந்த நாள் இன்று அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு சாய் சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒயிட் டவுன் பகுதியில் இன்று நடைபெற்ற பிளாக் ரன் என்னும் குப்பை எடுப்பு ஓட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் தொடக்கி வைத்தார். நகராட்சி ஆணையர் திரு KP ஸ்ரீஜித் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு ஸ்வச்சதா உறுதிமொழியும் செய்து வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் தூய்மையே சேவை இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஸ்வச் பாடசாலா தூய்மை பணிகள் SADP பள்ளியில் இன்று நடைபெற்றன. நீர் மேலாண்மை மற்றும் நீர் சேமிப்பு குறித்து மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பது குறித்து அரசுத்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் காரைக்காலில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் ஆணைய தலைவர் திருமதி நாகஜோதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர்

0: திரு நாஜிம், காரைக்கால் சார்பு ஆட்சியர் திருமதி பூஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடந்த பின்னர் படிப்படியாக வலுவிழந்து வருகின்ற போதிலும் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஆந்திரத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஏனாமில் குடியிருப்பு பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். மழை நிலவரங்களை கருத்தில் கொண்டு இன்று ஏனாமில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றாலும் அடுத்த சில நாட்களில் லேசான மழை இருக்கலாம் என்றும் வரும் 30 தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் இரட்டை துடுப்பு போட்டியில் சத்னாம் சிங், சல்மான் கான் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் கபடி பிரிவில் இந்திய அணி சீன தாய்பே அணிக்கு எதிராக வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் சேவையே மனித வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்கரையை வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக மாற்றுவதில் மத்திய அரசின் சாகர்மாலா திட்டம் முக்கிய பங்காற்றி வருகிறது. மத்திய அரசு கச்சா சமையல் எண்ணெய் இறக்குமதி மீதான அடிப்படை சுங்க வரியை குறைத்து அறிவித்துள்ளது. 2030 ஆண்டுக்குள் புதுச்சேரி காசநோய் இல்லாத மாநிலமாக மேம்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
5: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர், சென்னை.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். உதவிக்கரம் மனிதர்களுக்கு அவசியம் இருக்க வேண்டிய நற்பண்புகளுள் ஒன்று பிறர் கஷ்டங்களுக்கு உதவுதல். அவ்வுதவியை நாம் தேவைப்படுவோருக்கு இயன்ற அளவில் பணமாகவோ பொருளாகவோ நம் உடல் ரீதியாகவோ அல்லது அதனினும் மேலாக பிறர் கஷ்டங்கள் தீர இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவோ வேறு எவ்வகையிலோ பிறருக்கு உதவும் நற்பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்னும் அரசன், பிறர்க்கென வாழும் நல்ல உள்ளங்கள் இருப்பதால்தான் இவ்வுலகம் நிலை பெற்றிருக்கிறது என்கிறான். முன்னோர்கள் தேடி வைத்த பணத்தை மனம் போன போக்கில் செலவு செய்துவிட்டு தம் உல்லாச வாழ்க்கையால் உண்ணும் உணவுக்கு கூட வழியில்லாமல் போய்விடுகிறார்கள். இன்னும் சிலர் எவ்வளவு பணம் சேர்க்கிறார்களோ அதற்கு வட்டி போட்டு கோவில் உண்டியலில் போட்டுவிட்டு நிம்மதியாக கடமை முடிந்தது என்று வந்துவிடுவார்கள். அதனையும் கூட திருமூலர், நாம் இறைவனுக்கு செய்யும் எதுவும் நடமாடும் தெய்வங்களாகிய மனிதர்களுக்கு சென்று சேராது, ஆனால் நடமாடும் தெய்வங்களாகிய ஏழை எளியவருக்கு நாம் செய்யும் தான தர்மங்கள் இறைவனை சென்று சேரும் என்கிறார். இது நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய அரிய தத்துவம். அப்படியானால் எப்படிதான் நாம் வாழ வேண்டும்? ஒரு புறநானூற்று பாடலில் வெகு அழகாக வாழும்

0: முறைமை பற்றி விளக்கப்படுகிறது. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பவை நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே அதனால் செல்வத்து பயன் ஈதலே துய்ப்போமெனினே தப்புணபலவே. இப்பாடல் கூறுவது என்ன? நீர் சூழ்ந்த இப்பரந்த உலகத்தையாளும் மாமன்னரானாலும் சரி, பசியை போக்க விலங்குகளை தேடி கண்விழித்து வேட்டையாடும் ஏழையானாலும் சரி, அறுசுவையோடு உண்ணும் வசதி படைத்த அரசனும் வயிறு நிறையும் வகையில் ஓரளவிற்குத்தான் உண்ண முடியும். அதுபோல ஏழையும் தன் வயிறு கொள்ளும் அளவுக்குத்தான் சாப்பிட முடியும். விதவிதமான ஆடைகள் வைத்திருக்கும் அரசனும் இரண்டே ஆடைகள்தான் அணிய முடியும். இருப்பதையெல்லாம் மேலே அள்ளி போட்டுக்கொள்ள முடியாது. ஏழைக்கும் இதே நிலைதான். எனவே செல்வத்தை தேடுவதன் நோக்கமே அதை இல்லாதவர்க்கும் பகிர்ந்து கொடுத்து உதவுவதற்கே என்பதை உணர்த்தும் இப்பாடலின் பொருளினை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் மனப்பான்மையோடு வாழ்வோம். அதுவே நம் சந்ததிகள் நலமாய் வாழ வழிவகுக்கும். நாம் செய்யும் இவ்வுதவிகள் பெரும் புண்ணியமாகி செல்கதிக்கும் உறுதுணையாய் நிற்கும். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:25.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: லைட் ஹவுஸ் இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினீஷா அவர்கள். 6:45 இசைத்துரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் மீன்வளத்துறையில் மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள். காரைக்கால் இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பு நீர்வாழ் உயிர் வளர்ப்பியல் விஞ்ஞானி மற்றும் திட்ட மேலாளர் டாக்டர் சுரேஷ் அயோத்தி அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது. வழங்குபவர் திருநள்ளாறு வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றாலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இனி கேட்கலாம் நாளை நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாளை காலை 7:30 இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இதய நோய் சிறுபை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆர் வி சிவகுமார் அவர்கள் தரும் தகவல். நாளை காலை 6:00 குரல் ஓசை நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் தளிர் எம் அப்துல் சயான். 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண்

என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை. திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:05 சிந்தனை அரங்கம் பார்வையின் பண்பு இந்த தலைப்பில். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை தொண்டரடி என தொடங்கும் பாடல். பாடியவர் டி ஆர் நாராயண ஒதுவார் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். மதிப்பு கூட்டப்பட்ட மீன் உணவுகள். புதிய தலைமுறைக்கான தொழில் வாய்ப்புகள். தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் வி அலமேலு அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3:00 எல்எஸ்சி. 4:00 ஊரும் உறவும் பூம்புகார் கண்ணகி சிலை அருகிலிருந்து. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். மாலை 5:00 திரை இசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. இந்திய கடல்பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என்று மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான வரி 10%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25%-ஆக மாற்றி அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கையை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல்பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய கடல்பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும், எனவே இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. இவ்வகை மீன்களை உள்நாட்டு நுகர்வுக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ பயன்படுத்துவதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆணையத்தின் 58வது கூட்டத்தில் 15 நாட்களுக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நீர்வளத்துறை செயலர் திரு பிரசாந்த் எம் வடநேரே இதில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், 11

0: பல்கலைக்கழகங்களுக்கான பொறுப்பு துணைவேந்தர்கள் சிறப்பு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள இரண்டாம் நிலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 112 கல்லூரி முதல்வர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பல்லி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியில் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இரவு 11 மணிக்கும் அதிகாலை 1 மணிக்கும் இடையே கலிங்கப்பட்டினத்துக்கு மிக அருகில் கரையை கடந்தது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்தில் பனை விதைகள் நடும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். சேலத்தில் 26 புதிய நகர பேருந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திரு தாரேஸ் அகமது தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் உயர்கல்வியில் சேராத 1932 மாணவர்களையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். வேலூரில் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் 100 மேற்பட்ட மாணவர்கள் தூய்மை பணி மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி மாநாடு இன்று தொடங்கியது. அரியலூரில் பேரிடர் கால மீட்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்றது. திருப்பூரில் 17வது நூலிழை ஜவுளி தொடர்பான 3 நாள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சென்னை கிண்டியில் வரும் 28ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் தொழில் முனைவோருக்கான மொபைல் போன் பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சியில் 18 வயதுக்கு மேற்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பங்கேற்கலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்

0: டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வால்டர்ஸை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்லஸை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துகானும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் 2வது இன்னிங்ஸில் 199 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சத்னம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என்று மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4,000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:48. இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: தொடர்புக்கு 8925936936.
6: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
7: இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வார்னிங் சைன்ஸ் இன் ப்ரெக்னென்சி. நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டெஸ்ட் எடுக்கிறோம், டெஸ்ட் எடுத்துட்டு டாக்டர் கூப்பிடும் போது பார்க்குறோம். அதை மாதிரி மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் சில அறிகுறிகள் இருக்குது. அந்த அறிகுறிகள் வந்து பேஷண்ட்டுக்கும் தெரியணும், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரியணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த அறிகுறிகள்லாம் தெரிஞ்சாதான் இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட் அவங்க பாட்டுக்கு கேர்லெஸ்ஸாக விடாமல் கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாகவே டாக்டர் வந்து அவங்க கிட்ட போகும்போது எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரு கவுன்சிலிங்னு கொடுப்போம். இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் உடனே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சில அறிகுறிகளை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அப்படி முதல் பார்க்குறது வந்து ப்ளீடிங் பிவி. ப்ளீடிங்னா யோனி வழியாக வந்து ரத்தப்போக்கு வர்றது. அது எந்த ப்ரெக்னன்சி டைமில் இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை டெலிவரி டைம் நெருங்க போகிற டைமில் இருந்தாலும் சரி, த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி எப்போ ப்ளீடிங் வந்தாலும் உடனே கண்டிப்பாக டாக்டரை மீட் பண்ணும். அது இல்லாமல் கடுமையான வயிற்று வலி, இல்லைன்னா பனிக்குடம் உடைந்து நீர் வெளியேறுவது, அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி பிபி இருந்தாவோ இல்லை வேற ஏதாவது தொந்தரவு இருந்தாலோ அதுக்கு தகுந்த சிம்டம்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து பிபி அதிகமாக இருந்தால் தாங்க முடியாத தலைவலி, இல்லை பார்வை மங்குற மாதிரி இருக்கிறது, சடனாக வெயிட் கெயின் ஆகுறது, இந்த மாதிரி சில விஷயம்லாம் டாக்டர் வந்து கவுன்சில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ்

0: அவங்க அதை கண்டுக்காம விட்டுருவாங்க, கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிட மாட்டாங்க. அப்படி விட்டும் போது மூச்சு திண்டல் வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க பாட்டுக்கு அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எல்லாத்தையுமே வந்து உடனே டாக்டர் அட்வைஸ் வந்து சீக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் எமிசிஸ், ப்ரெக்னன்சி டைமில் வர வாமிட்டிங் வந்து நார்மல் தான், பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. சுத்தமாகவே சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது, என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸே அதில் பாதிக்குது, அந்த மாதிரி சில டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து டாக்டரை வந்து மீட் பண்ணணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து குழந்தையோட அசைவு. பிரெக்னன்சி டைமில் குழந்தையோட அசைவு வந்து ஒரு 5வது மாதத்துலேருந்து எல்லாவோட அம்மாக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த குழந்தையோட அசைவு வச்சு தான் வந்து ஹெல்த்தி பேபி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ குழந்தையோட அசைவு எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கோ இல்லை சுத்தமாக தெரியலையோ அப்படிங்கும்போது அலட்சியமாக விடாமல் அதை உடனே வந்து டாக்டரை மீட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தவிர நார்மலாக வந்து ஃபீவர் வருது, லூஸ் மோஷன் இல்லை ரொம்ப மூச்சு திணல் வருது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் நார்மல் தான், விட்டுடலாம், பார்த்துக்கலாம், சரியாயிடும், ஒரு வாரம் கழித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விடாமல் கண்டிப்பாக போய் டாக்டரை மீட் பண்ணும். பிகாஸ் அதோட சீக்குவலையாக குழந்தைக்கு வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அறிகுறிகள் வந்தால் உடனே ஆபத்துன்னு அர்த்தம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போன்னு வீட்டிலேயே இருக்காமல் டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். ஆரோக்கியமான தாய், ஆரோக்கியமான குழந்தை, அதுதான் நம் இலக்கு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
2: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
3: உங்கள் கடை காரைக்கால்.
4: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:45.
5: விரைவு திருச்சி சாரதாசில்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இசை தூரிகை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் மோகன் ராஜன் வரிகளில் பாலாஜி ஸ்ரீராம் இசையில் 100 சாமி படத்திலிருந்து.

0: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடுங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அம்மது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடுங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனை குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பீப்ஸின் ஊரும் உறவும். நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இசை தூரிகையில் இனி கேட்கலாம் ஆடுகளம். கிரிக்கெட், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக இந்திய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர் கான் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இறுதிப் போட்டியில் இலங்கை அணியை வீழ்த்தி அபாரமாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஷஃபாலி வர்மாவின் அதிரடி போட்டி மற்றும் சதமும் பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. கேட்டது ஆடுகளம். இசைத்துறையில் வரும் அடுத்த பாடல் நிவாஸ் கே பிரசன்னா இசையில் பைசன் படத்திலிருந்து.

0: தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இசைத்துறையில் வரும் அடுத்த பாடல் எம் எம் கீரவாணி இசையில் சந்திரமுகி 2 படத்திலிருந்து.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இசைத்துறையில் வரும் அடுத்த பாடல் விவேக் வரிகளில், ஸ்வேதா மோகன் குரலில், மாமன் படத்திலிருந்து.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி இசை தொரிகை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தேவைக்காக 99.2% செல்போன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாக கூறினார். நாட்டில் ஆண்டுக்கு 33 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான 5 பெரிய செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உலக அளவிலான சந்தை போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன் உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. கடந்த ஆகஸ்ட் 30 நடைபெற்ற இந்த தேர்வுக்கான முடிவுகள் nbe.edu.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 265,960 பேர் தேர்வு எழுதினர். அக்டோபர் 1 பிறகு இணையதளத்திலிருந்து மதிப்பெண்கள் குறித்த தகவல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிறிஸ் போவன், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புத்தாக்க மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தி, முதலீடு, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வரும் நவம்பர் 1 துருக்கியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா மாநாடு நடைபெறவுள்ளதாக திரு கிறிஸ் போவன் தெரிவித்தார். மத்திய அரசு புதிய தேசிய மின்சார கொள்கையை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய மின்துறை செயலர் திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சாரத்துறை மாநாட்டில் உரையாற்றிய அவர், இது தொடர்பான வரைவு கொள்கையை கடந்த ஜனவரி 1 வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். மின்சாரத்துறையுடன் இணைந்த அனைவரின் தகவல்களும் பரிந்துரைகளும் வரவேற்கப்படுவதாக திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்தார். ராணுவ தளவாடங்கள் நவீன போர் முறைக்கு ஏற்ப கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாதுகாப்பு துறையை வலுப்படுத்த தொழில்நுட்பமும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். போர் முனைகளில் ராணுவ தளவாடங்களை சரி செய்வதற்கான தொழில்நுட்பம் அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்ட புத்தாக்க நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பொறியாளர்கள், மாணவர்கள், தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்கு மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். எதிரி நாடுகள் குறித்த உளவு தகவல்களை தெரிந்து கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்று ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி கூறினார். ஆந்திரப்பிரதேசத்தில் மழை பாதிப்பை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தொலைபேசி மூலம் அவர் ஆலோசனை நடத்தினார்.

0: மழையால் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்யவும் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகளை சீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர்களுக்கு திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் திரு ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பான பூசன் ஒப்பந்தம் வரும் ஜனவரி 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே தென்கொரியாவில் கடந்த ஆண்டு இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் வரும் நவம்பர் 10 முடிவடைய உள்ள நிலையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டித்து அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீன அதிபரும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இருப்பினும் சீனா இந்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூக அதிகாரத்தை உறுதி செய்து மக்களின் வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அரசு அதிகாரிகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான கர்மயோகி இயக்கம் குறித்த தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு அதிகாரிகளுக்கு ஆன்லைன் வாயிலான கர்மயோகி சிறப்பு பயிற்சி திட்டம் கடந்த 2020 தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதற்கு அரசு துறைகள் சிறப்பாக செயல்படுவதற்கான பயிற்சிகள் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கான சேவைகளை குறித்த நேரத்தில் சிறப்பாக வழங்குவதற்கான திறனை அதிகாரிகளிடையே ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசின் சட்ட விதிமுறைகள் குறித்த நேரத்தில் விரைவாக முடிவெடுக்கும் திறன், அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கான பயனாளிகளை சரியான முறையில் தெரிவு செய்து உரிய நேரத்தில் நேரடி பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் வழங்குவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளன. ஐகாட் இணையதளத்தின் மூலம் கர்மயோகி திட்டம் தொடங்கப்பட்டு 1,70,00,000 பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 65,000 மேற்பட்ட சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அரசு அதிகாரிகளின் அணுகுமுறையிலும் பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு வருகின்றன. செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 200 சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடையே மின்னணு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அரசு துறையில் மனித ஆற்றலை மேம்படுத்துவதற்காக கர்மயோகி இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கம் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் முக்கிய பங்காற்றி வருகிறது. அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கர்மயோகி பயிற்சி திட்டத்தில் ஆண்டுதோறும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியை சிறப்பாக முடித்துள்ளது குறித்து ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆண்டு செயல்பாட்டு அறிக்கையில் பதிவிடப்படுகிறது. இதன் மூலம் மக்களுக்கான சேவை மேம்பட்டு வருகிறது என்பதில் ஐயமில்லை.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் தில்லி ஆனந்த் விகார் ரயில் நிலையம் இடையே புதிய ரயில் சேவை தொடங்கப்படவுள்ளது. கான்பூரிலிருந்து 8:40 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 4:50 ஆனந்த் விகார் சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஆனந்த் விகாரிலிருந்து 11:25 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 7:25 கான்பூர் வந்தடையும். ஆசிய விளையாட்டில் மகளிர் பிரிவு கபடியில் கடைசி

0: உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாத்நாம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும், பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7:25:15.
2: விரைவு திருச்சி சாரதாசில்.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
4: எப்படி சொல்ற?
3: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
1: இனி கேட்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: சுபா இருக்கியம்மா வீட்டுல?
10: ஐ அக்கா, என்னக்கா சேலத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? கையில பையெல்லாம் எடுத்து வர்றீங்க? சேலத்து மாம்பழமா?
9: ஆமா சுபா, இப்பதான் வந்தேன். உனக்குதான் மாம்பழம்னா உசுராச்சே, எதிர்பார்த்துட்டே இருப்பியேன்னு கொண்டு வந்தேன்.
10: இங்க ரேவதி அக்கா மாதிரி வராது, எங்க போனாலும் அந்த ஊர்ல என்ன ஃபேமஸோ அதை வாங்கிட்டு வந்துருவாங்க.
9: சரி சரி, அதான் வாங்கிட்டு வந்துட்டேனே, எதுக்கு இவ்ளோ?
10: இல்லக்கா, எதிர்காலத்துல கொஞ்சம் பயன்படும்ல, அதுக்காக. அப்புறம்க்கா சேலம் என்ன சொல்லுது?
9: சுபா, சேலம் நிறைய விஷயங்களை சொல்லுது, அதுலயும் குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும்னு சொல்ல சொல்லியிருக்குது.
10: இப்படி என்ன விஷயம் அது?
9: நான் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு மாட்டு இனத்தை வளர்க்கறத பார்த்தேன். அது பேரு ஆலம்பாடியா சுபா. அங்க அத பொக்கிஷமா வளர்க்குறாங்க.
10: அப்படி என்னக்கா பொக்கிஷமா வளர்க்குற அளவுக்கு அந்த மாட்டுல என்னதான் சிறப்பு இருக்கா? கண்டிப்பா நீங்க கேட்டிருப்பீங்களே.
9: கேட்காம விடுவேனா? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு 50க்கும் மேற்பட்ட மாட்டினங்களை பொக்கிஷமா தான் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம் நம்ம.
10: ஓ, எனக்கு இப்ப புரியுதுக்கா, இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய மாட்டு இனங்கள்ல இருக்குதுன்னு சொல்றீங்க.
9: கற்பூரம் மாதிரி பத்திக்கிற சுபா. இப்ப நம்ம பகுதிகள்லாம் காங்கேயம், உம்பளச்சேரி, புலிக்குளம், பர்கூரு இந்த மாதிரி மாட்டினங்களை அழியாத மாதிரி பாதுகாக்கணும், அதை நம்ம கையில எடுத்து வளர்க்கணும்னு எத்தனை விவசாயிகள் அதுக்கு முன் வந்து வளர்க்குறாங்க. அரசும் அதை ஊக்குவிக்குது. அதே மாதிரி தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களை தாயகமா கொண்ட இந்த ஆலம்பாடி மாட்டு இனத்தையும் அரசு கையில் எடுத்து பொக்கிஷமா பாதுகாக்க சொல்லுது. ஏன்னா இந்த இனமும் மற்ற இனங்கள் மாதிரியே அருகிக்கிட்டே வருதான் சுபா.
10: சரிக்கா, ஒரு மாட்டு இனத்தை இவ்வளோ சிறப்பா சொல்றாங்கன்னா அதுக்குன்னு சிறப்பு இயல்புலாம் இருக்கும்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
9: அடுத்து அதைத்தான் சொல்ல வந்தேன், நீ ஏன் கேட்டுட்ட? இந்த ஆலம்பாடி மாட்டு இனம் இன்னைக்கு நேத்து வந்தது இல்லையா, 100 வருஷமா காவிரி கரையோரம் வளர்க்கப்பட்ட மாட்டினத்துல ஒன்னா. இது அதிக குளிர், வெப்பத்தை தாங்குற உடல் அமைப்பு, வறட்சி காலங்கள்ல கிடைக்கக்கூடிய தீவனங்களை உண்டுகிட்டு உயிர் வாழும் திறனு, நோய் எதிர்ப்பு திறனு, கன்று ஈனும் போது

0: சிரமமே இல்லாம ஈனு தெரனு பயிர் சாகுபடி நிலங்களை அழகா உழுற தெரனு இது எல்லாமே உள்ளடக்கியதுதான் இதோட சிறப்பு அம்சமா.
1: பரவாயில்லையே.
0: இன்னொரு விஷயம் சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமே படுவ.
1: அது என்னக்கா?
0: இந்த இடம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நான் சொன்னேன்ல.
1: ஆமா.
0: அதனால தருமபுரி மாவட்டத்துல அனுமந்தபுரம் அப்படிங்கிற இடத்துல ஆலம்பாடி மாட்டினத்துக்கு ஒரு ஆராய்ச்சி மையமே நிறுவிருக்காங்களாம் சுபா.
1: ஆராய்ச்சி மையமே வா. பலே பலே, இவ்ளோ சொல்றீங்களேக்கா. அந்த மாட்டினம் எப்படி இருக்கும் அத சொல்லுங்களேன்.
0: இது பொதுவா நல்ல நீண்ட உடல்வாக இருக்கு சுபா. தோல்லாம் கூட நல்ல தடிமனா இருக்கு. வயிறு மட்டும் கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்கு. பொதுவா 250-350 கிலோ உடல் எடை இருக்கிற மாதிரி இருக்குது.
1: கலர் எப்படிக்கா? கருப்பா வெள்ளையா?
0: ஏன் சுபா அவசரப்படுற? அதான் கேட்டுட்டேன். நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றதுக்கு வர்றேன்ல.
1: சரி சொல்லுங்க.
0: அதாவது இது நிறமெல்லாம் கருமையாவும் இருக்குது, சாம்பல் கலந்த வெண்மை நிறமாவும் இருக்குது, பழுப்பு செவப்பு வெண்மை இத மாதிரி நம்ம நாட்டு ரகம் மாதிரிதான் இருக்குது. நெத்தியில கழுத்துல வயித்துல கால் பகுதியில வெள்ள வெள்ளையா புள்ளிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. வால்முடி மட்டும் நல்லா கண்ணங்கரேன்னு கருமை நிறத்துல இருக்குது. இதுக்குன்னு பிரத்யேகமா இப்ப இங்கெல்லாம் குடுக்கற மாதிரி பசுந்தீவனம் உலர்த்தீவனம் அடர்த்தீவனம்னு எதுவும் குடுக்க மாட்டாங்களாம்.
1: அப்படியாக்கா? இந்த மாதிரி மாட்டு இனங்கள் எல்லாம் குறைஞ்சு போக விடாம நம்மள மாதிரி விவசாயிகள் தாங்கா பாதுகாக்கணும்.
0: கண்டிப்பா.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
6: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: வணக்கம் நேர்களே. இன்று வியாழக்கிழமை இல்லையா, இன்றைக்கி நேரலை நிகழ்ச்சி. இதில் நம்ம என்னத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, நம்ம கிசான்வாணி நிகழ்ச்சியில் மீன்வளத்துறையில் மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்கிறதுக்கு நீங்களும் வணக்கம் நேர்களே. இன்று வியாழக்கிழமை இல்லையா, இன்றைக்கி நேரலை நிகழ்ச்சி. இதில் நம்ம என்னத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, நம்ம கிசான்வாணி நிகழ்ச்சியில் மீன்வளத்துறையில் மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்கிறதுக்கு நீங்களும் அழைங்க நேயர்களே. 04368 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 231-231 அல்லது 299480 அல்லது 299580.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான
0: நேர்வங்க தான் நமக்கு இது பத்தினா சொல்ல இருக்கிறாங்க நேர்களே.

பொதுவாக மீன்வளத்துறை அப்படின்னா நமக்கு அதில் என்ன மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வருது மீன் வளர்க்குறது, அது மட்டும்தான் ஞாபகம் வரும் இல்லையா? மீன் வளர்த்து அதிலேருந்து அதை பிடிச்சி விற்பனை செய்யலாம், அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் மீன்வளத்துறையில் மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.

அந்த மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் ஒரு பட்டியல் சொல்கிறேன். உங்களோட கேள்விகளும் இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. முதல்ல வந்து மீன் குஞ்சு உற்பத்தி. மீன் குஞ்சு உற்பத்தி பற்றி சொல்லணுன்னா, இந்த மீன்லாம் இப்போ வளர்க்குறாங்க இல்லையா, நன்னீர் மீன் வளர்ப்பு, அதெல்லாம் அதில் வந்து மீன் குஞ்சுகளை நம்ம உற்பத்தி

பண்ணால் அவங்க வந்து வாங்கிப்பாங்க, அதில் நல்ல விற்பனை கிடைக்கும். இந்த மாதிரி பல உங்களுக்கான பட்டியல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நன்னீர் மற்றும் கடல் நீர் மீன் குஞ்சுகள் உற்பத்தி, அப்புறம் அலங்கார மீன் வளர்ப்பு, இதுவுமே வந்து மீன்வளத்துறை அந்த அடிப்படையில் தான் வருது. வீட்டு தொட்டி மற்றும் அக்வேரியங்கள் அலங்கார மீன் வளர்ப்பு, அப்புறம் நண்டு கொழுப்பூட்டல், அதாவது நண்டு வளர்க்குறது, அப்புறம் வந்து கடற்பாசி வளர்ப்பு, பெண்கள் சுய உதவி குழுக்கள் மற்றும் மீனவர் குடும்பங்களுக்கு ஏற்ற தொழில், கூண்டு மீன் வளர்ப்பு, அதாவது கேஜ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஏரி ஆறு கடற்கரை பகுதிகளில்

அப்புறம் விலாங்கு மீன் மற்றும் முரல் மீன் வளர்ப்பு. மீன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், இது ரொம்பவே முக்கியம் இல்லையா? மீன்கள் கிடைக்காத இடத்துலலாம் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதை பற்றியும் யோசிச்சு பாருங்க. மீன் ஊறுகாய், மீன் கட்லட், உலர் மீன், மீன் பொடி தயாரித்தல், முத்து சிப்பி மற்றும் சிப்பி வளர்ப்பு, கடலோர பகுதிகளில் கூடுதல் வருமானம் தரும் தொழில்கள், இதெல்லாம்

அப்புறம் விலாங்கு மீன் மற்றும் முரல் மீன் வளர்ப்பு. இதிலே நம்ம தேர்ந்தெடுக்கும் போது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் இனங்கள்லாம் அதிக சந்தை வாய்ப்புள்ள இனங்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்கணும். அதுதான் வந்து நமக்கு விற்பனைக்கு வந்து எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் இருக்கும். ஒருங்கிணைந்த மீன் பண்ணையம், இது கூட பண்ணலாம் நேர்களே. அப்புறம் மீன் வாத்து, அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மீன் வாத்து, மீன் கோழி, மீன் காய்கறி, இந்த மாதிரி ஒருங்கிணைந்த முறையில் ஒருங்கிணைச்சு வளர்த்தா அது நல்ல லாபகரமாக இருக்கும். அக்வாஃபோனிக்ஸ், அப்புறம் மீன் வளர்ப்புடன் காய்கறி உற்பத்தி. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். மீன்வளத்துறையில் மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள் தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நேரலை நிகழ்ச்சியிலையும் கேட்க போகிறோம். இதை பற்றி யார் நமக்கு சொல்ல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்கால் இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பு நீர்வா விஞ்ஞானி மற்றும் திட்ட மேலாளர் டாக்டர் சுரேஷ் அயோத்தி அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. தொழில்நுட்ப ஆலோசனை இதை வந்துலாம் பெற்று நம்ம பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் இறங்கணும். விவசாயிகளுக்கு இந்த பயிற்சிகள்லாம் நடத்துகிறாங்களே மீன் வளர்ப்புக்குள்ள பயிற்சிகள், இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மீன் வளர்ப்போ இல்லை வந்து நண்டு வளர்ப்பு, இறால் வளர்ப்பு இதிலெல்லாம் இறங்குனீங்கன்னா ரொம்பவே நல்லது.

இப்போது மீன் பண்ணைகள்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தீவனம் தேவைப்படும்ல. எப்படி இருந்தாலும் மீன் பண்ணை வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தீவனம் தேவைப்படும் தானே? எல்லா தீவனங்களுமே வந்து நம்மளே தயாரித்து கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தீவனங்களை, அந்த தீவனங்கள் உள்ளீடுகள் அந்த வழங்குறதுக்கான பண்ணைகளை நம்ம வைக்கலாம். அலங்கார குளம் மற்றும் அக்வா

அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செப்டம்பர் 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாளை 25/9/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதன்மை மாநாட்டு கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: நேர்களே, இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? நான் ஏற்கனவே சொன்ன மீன்வளத்துறையில் மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இதை பற்றி யார் நமக்கு இன்றைக்கி சொல்ல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்கால் இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பு நீர்வாழ் உயிரி வளர்ப்பியல் விஞ்ஞானி மற்றும் திட்ட மேலாளர் டாக்டர் சுரேஷ் அயோத்தி அவங்க தான் நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. நீங்களும் அழைங்கள் நேர்களே. 04368 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 இந்த எண்களில் வாங்க. வணக்கம் சார். சார் சொல்லுங்கள் சார், மீன்வளத்துறையில் மீன் வளர்க்கறத தவிர்த்து மாற்று வாழ்வாதார வாய்ப்புகள், எங்களுக்கு எடுத்தவொடனே வந்து தோன்றது மீன் வளர்க்கறது அப்படின்னு தான், அது இல்லாமல் மாற்று வாழ்வாதார அமைப்பு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது சார்?
1: முதல்ல வந்து இந்த வாய்ப்பை வழங்கிய காரைக்கால் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மீன் வளர்ப்பை தவிர ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வீட்டிலேயே வளர்க்கணும் நடக்கலாம். அது இல்லாமல் கடலோரத்தில் இருக்க மக்கள், எனக்கு வந்து நல்ல தண்ணி இல்லை, எனக்கு உப்பு தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பார்த்திங்கன்னா, கடலோரம் இருக்கிற மக்களுக்காக வேண்டி இப்போ குடுவா மீன் குஞ்சுகளை வந்து வளர்ப்பு வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை குளத்துலையும் பண்ணலாம். இதை விட வந்து பெஸ்ட்டாக பண்ணோம்னா நமக்கு குடுவா மீன்கள் வந்து நர்சரி மூலமாக வளர்க்கணும். நர்சரி மூலமாகனா மீன் குஞ்சுகளை வாங்கி ஒரு 2 மாதமே மட்டும் வளர்த்து அதை குளத்தில் விடுற அளவுக்கு தயார் பண்ணிவிட்டு அதை விற்கும் போது 10 ரூபாய்க்கு ஒரு 1 இன்ச் மீன் குஞ்சு வாங்கினாங்கன்னா அது 2 மந்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் வளர்ந்துடும். அப்போ அதை வந்து 40 ரூபாய்க்கு விற்கும்போது ஒரு 2 மாதங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30 ரூபா, ஒரு மீனுக்கு வந்து ஒரு 30 ரூபா லாபம் கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஊர் மக்கள் வந்து, குறிப்பாக பெண்கள், எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாத பெண்கள் வந்து ஒரு குழுவாக வந்து ஆரம்பித்து இதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 மாதங்களில் வந்து ஒரு பெரிய லாபத்தை வந்து அவங்க சம்பாதிக்க முடியும்.
0: ஓ, மீன் குஞ்சு உற்பத்தி வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: சரிங்க சார், நேர் வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: மீன் குஞ்சு வளர்த்து மீன் விற்று கொண்டிருந்த நேரத்துல குட்டை வறண்டு போச்சு,

0: அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. தண்ணி உயர மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஜியோலைட்லாம் இருக்குது, கொஞ்சம் வந்து அந்த சேர் வந்து தண்ணி வந்து ஊறாத இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வந்து ஊறாமல் வந்து கொஞ்சம் தாங்கி நிற்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீன்கள் விடலாம். என்ன மீன்கள் விட போகிறீங்க? ரசாயன உரங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு எப்பவுமே வந்து மீன் வளர்ப்புக்கு முன்னாடி தண்ணியோட தரத்தை பார்க்கணும், மண்ணோட தரத்தை பார்க்கணும். அந்த மண்ணோட தரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் வந்து நமக்கு உயிர் ஆக்சிஜன் எந்த அளவுக்கு இருக்கு, அதோட வந்து தண்ணி வந்து
1: லாஸ்ட் இயர் உங்களுக்கு 40 சென்டிமீட்டர் மழை பெஞ்சனால ஊர் வெள்ளமாயி மீன்லாம் அடுத்த வரைக்கும் ஓடி, அப்ப கொஞ்சம் கரையை இப்ப வசதி வச்சிருக்கிறோம்.
0: கண்டிப்பா
1: திரும்பியே வந்து அதுல தண்ணி விட்டு மீன் மழை காலம் முடிஞ்சு வளர்க்கலாமா இப்பயே வளர்க்கலாமா ஒரு யோசனை தான் உங்களுக்கு.
0: நீங்க இப்ப மழை இப்ப போட்டோம், இப்போ மழை நிரம்ப தண்ணி நிரம்பி நீங்க டிசம்பருக்கு அப்புறமா கூட நீங்க விடுங்க, மீன் விடுங்க. அதுக்கப்புறம் விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. விடுறதுக்கு முன்னாடி தண்ணியோட இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு வந்து பிளாங்டன் உற்பத்திக்காக வந்து நீங்கள் மாட்டு சாணமும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கடைகள்லையும் வந்து ஒரு சில வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த
1: மீன் உணவுக்கு பாசி பிடிக்கிறதா ஒரு உரம் போடும், அது ஏதாவது போடலாம், டிஏபி ஏதாவது?
0: டிஏபி போடலாம், கொஞ்சமாக போடுங்க. எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு பார்த்துட்டு போடுங்க. சுண்ணாம்பு வந்து நீங்க வந்து தண்ணி நிரப்பத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மண்ணோட வந்து pH எவ்வளவு அளவுக்கு இருக்குன்னு பாக்கணும். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் சுண்ணாம்பு போடணும், இல்லைன்னா வந்து போடக்கூடாது. அது ஏன் போடணும்னு பாத்தீங்கன்னா அந்த மண்ணில் இருக்கிற வந்து நிறைய ரொம்ப நாள் கிடந்ததுனால அது வந்து கொஞ்சம் அதிகப்பட்ட ஒரு பாய்சனஸ் மாதிரி இருக்கும், கேஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், அமோனியா ஃபார்ம் ஆயிருக்கும். இல்ல ஏதாவது
1: 50 சென்ட் அளவு இருக்கணும், 50 குழி இருக்கும்.
0: ஓகே ஓகே.
1: ஆழம் வந்து ஒரு 8 அடி ஆழம் இருக்கும்.
0: ஓகே.
1: வரப்பு அதுக்கு ஒரு 4 அடி உயரம் கூட போட்டிருக்கு.
0: சரிங்க சரிங்க.
1: அது 4 வருஷமா வச்சிருந்தது, இப்ப வறண்டு போனதால நிப்பாட்டி வச்சிருக்கு.
0: சரிங்க.
2: ஓகேங்க, நன்றிங்கய்யா.
1: ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.
0: நன்றி நன்றி.
2: சார், இப்ப வந்து அந்த பிளாங்டன் உற்பத்திக்காக என்ன போடலாம் கேட்டாங்களே சார், அதை பத்தி சொல்லுங்களேன். இப்ப பிளாங்டன்ங்கிறது கண்டிப்பா தேவையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா தேவை. மீன் வளர்ப்புக்கு வந்து உயிர் உணவுன்னு சொல்லுவாங்க, அந்த பிளாங்டன் இது கண்டிப்பாக வேணும். இதை வந்து நம்ம வந்து இப்போ பவுடர் ஃபார்ம்லேயும் நிறைய கொடுக்குறாங்க, அதையும் நம்ம அப்ளை பண்ணாலும் பிளாங்டன் உற்பத்தி ஆகும். பட் நம்ம குறிப்பாக விவசாயிகள் அதிக பண செலவு இல்லாமல் பண்ணோன்னா நமக்கு மாட்டு சாணம் தான். மாட்டு சாணத்தை வந்து தண்ணி நிரப்பிட்டு நம்ம அப்படியே போட்டுறக்கூடாது. அப்படி போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அது மிதந்துருந்தால் அது மீன் குஞ்சு விடும்போது அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு பாதிப்பு உண்டாகும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு கரைசலை கரைசல் பண்ணி விடலாம். அப்படி இல்லைனா மூட்டைகளில் கட்டிட்டு மூட்டையில் கட்டிட்டு அதை விடும்போது அது தண்ணி பாடுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைஞ்சி போயிடும்.
2: அளவு சார் அதிகமான பரவாயில்லையா? அதாவது
0: இல்லை இல்லை, ஒரு ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்னு சொல்லணும், ஒரு 1 டன் 2 டன் அளவுக்கு விட்டா போதுமானது. அதுக்கப்புறம் இங்கே எந்த அளவுக்கு பண்டி பச்சை பிடிச்சிருக்கு, நம்ம தண்ணி கலரை பார்த்தா தெரியும் பச்சையாக மாறி இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் வேணால் கூடுதலாக நம்ம இது பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு வாட்டியும் கொஞ்ச நாள் கழித்து தண்ணியோட தரம் எப்படி இருக்கு பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம்.
2: சரிங்க சார். அடுத்த நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
0: வளர்ப்பு இப்ப அதிகமா இருக்கு, நிறைய டிமாண்ட் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த விரால் மீன் வந்து மற்ற மீன்கள் கேட்டாலும் இது வந்து தொட்டியில போட்டு வளர்க்கலாம், ஆக்சிஜன் அதிகம் தேவையில்லை. அதனால வந்து ஒரு தொட்டியில நீங்க எவ்வளவு சைஸ் இருக்கோ அது பாத்தீங்க, சும்மா ஒரு 500 மீன் போடுறீங்கன்னா, இப்ப கெண்ட மீன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 50 மீன் போட்டு வளர்க்குற இடத்துல நீங்க அந்த விரால் மீன் வந்து ஒரு 500 மீன் போட்டு வளர்க்கலாம். ஆனா வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் கொஞ்சம் வாங்கி விடுங்க, ரொம்ப சின்னதாக விட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வேல் நிற்காது. அது இல்லாமல் இதுக்கு வந்து தீவனம் கண்டிப்பாக வந்து அந்த விரால் மீனுக்கு 42% ப்ரோட்டீன் உள்ள தீவனம் தான் வேணும்னா கண்டிப்பாக அதுதான் கொடுத்தாகணும். ஏன்னா அது வந்து வெஜிடேரியன் மீன் இல்லை, அது நான் வெஜிடேரியன், அதுக்கேற்ற மாதிரி தான் தீவனம் கொடுக்கணும். இப்படி போட்டு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 7-8 மாதத்தில் 1 கிலோ வந்துடும். நீங்கள் வந்து மினிமம் 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா நீங்கள் விற்கலாம். உங்களுக்கு அந்த மீன் வளர்ப்பு செலவுக்கு ஒரு 800 ரூபாய் ஆனாலும்
3: கைத்தாறு காஜா மகன் நன்னீர்ல வந்து நம்ம வந்து மீன்களை வளர்க்கலாம், அந்த விரால் மீன் தொட்டியில போட்டு வளர்க்கலாம் பெண்கள் அப்படின்ட்டு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க.
0: கண்டிப்பா
3: அத ஒரு விரிவா சொல்லுங்க தங்க எழுதி வானங்கள்.

0: ஆ சரிங்க ஐயா, நன்றி
1: நன்றிம்மா.
2: இப்போ ஐயா, இப்போ வந்து கெண்ட மீன் வளர்ப்பை பொறுத்து மட்டும் இல்லை, இப்போ விரால் மீனோட வளர்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது, நிறைய டிமாண்ட் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விரால் மீன் வந்து மற்ற மீன்களை காட்டிலும் இது வந்து தொட்டியில் போட்டு வளர்க்கலாம், ஆக்சிஜன் அதிகம் தேவையில்லை. அதனால் வந்து ஒரு தொட்டியில் நீங்கள் எவ்வளோ சைஸ் இருக்கோ அது பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 500 மீன் போட்டிங்கன்னா, இப்போ கெண்ட மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 மீன் போட்டு வளர்க்குற இடத்துல நீங்கள் அந்த விரால் மீன் வந்து ஒரு 500 மீன் போட்டு வளர்க்கலாம். ஆனால் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் கொஞ்சம் வாங்கி விடுங்க, ரொம்ப சின்னதாக விட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வையில் நிற்காது. அது இல்லாமல் இதுக்கு வந்து தீவனம் கண்டிப்பாக வந்து அந்த விரால் மீனுக்கு 42% ப்ரோட்டீன் உள்ள தீவனம் தான் வேணும்னா கண்டிப்பாக தான் கொடுத்தாகணும். ஏன்னா அது வந்து வெஜிடேரியன் மீன் இல்லை, அது நான் வெஜிடேரியன், அதுக்கேற்ற மாதிரி தான் தீவனம் கொடுக்கணும். இப்படி போட்டு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 7-8 மாதத்தில் 1 கிலோ வந்துடும். நீங்கள் வந்து மினிமம் 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா நீங்கள் விற்கலாம். உங்களுக்கு அந்த மீன் வளர்ப்புக்கு செலவுக்கு

0: பச்சை நண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நண்டுகளை வாங்கி நண்டு குஞ்சுகளை நமக்கு வந்து தண்ணி நண்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கணும். கடற்கரை ஓரத்தில் இருக்கிற இந்த ஓர் நீர் பகுதின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அதை ஒட்டியில் அவங்க வந்து தடவி தடவி பிடிச்சி எடுப்பாங்க. அதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மீன் நண்டு எடுத்தவங்கன்னா ஒரு ரெண்டு நண்டு எடுக்கும்போது ஒரு நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நண்டை ஒரு 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு விற்பாங்க, இன்னொரு நண்டு பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அப்போ தான் புதுசாக வந்து தோல் உரிச்ச நண்டாக இருக்கும்.
1: அது என்ன சார், கொழுப்பூட்டி சந்தைப்படுத்துதல் அப்படின்னா நண்டுகளை கொழுப்பூட்டி சந்தைப்படுத்துதல்னு சொல்றாங்களே,
0: அதுதான். அது வந்து அந்த சல்ல நண்டுன்னு சொல்லுவோம், அப்பதான் வந்து அதோட தோல் உரிச்சிருக்கும், அப்போ அது உள்ள வந்து அந்த கறின்னு சொல்ற எதுவும் இருக்காது. எந்த மாதிரி நண்டுகளை என்ன பண்ணணும், நம்ம பெட்டி மாதிரி இருக்கும் நமக்கு, அந்த பெட்டி மாதிரி ஒரு நண்டு ஒரு பாக்ஸில் போட்டு வளர்க்கணும். அதை வந்து ஒரு பைப் மாதிரி போட்டுட்டு அது மேலே பாக்ஸ் வச்சுட்டு அதை விட்டுட்டோம்னா அதை மிதந்துட்டு இருக்கும். அதுக்கு டெய்லி நம்ம ரொம்ப விலை குறைவான மீன் துண்டுகளை நம்ம வெட்டி போட்டோம்னா அது வந்து சாப்பிட்டுட்டு ஒரு 20-25 நாளில் என்ன பண்ணும், அதோட அதுக்கு அந்த கறி வந்துடும்.
1: சரிங்க சார்.
0: அது வந்துட்ட பிறகு அதை நம்ம வந்து விற்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதே சேம் வந்து 300 ரூபாய்க்கு வாங்கணுமே அந்த நண்டை 1500 ரூபாய்க்கு நம்ம விற்கலாம். இதுவே 2 கிலோன்னா 2500-3000 ரூபாய்க்கு விற்கலாம். அப்போ வந்து இது ஒரு மிகப்பெரிய லாபமாக கிடைக்கும். இதுவும் வந்து கடற்கரையோர மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
1: அப்புறம் வந்து மதிப்பு கூட்டல்லாம் கூட சொல்கிறாங்களே சார். நேயர் வந்திருக்காங்க, வணக்கம்
2: சார். வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
2: நான் திருவாரூர் மாவட்டம் கே கிருபாரமூர்த்தி ஐஏஎஸ் 2706 பேசுறேன்.
1: சரிங்கய்யா, நேரம் குறைவா இருக்கு, உங்க கேள்வி கேளுங்க.
0: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: பாருங்க, மீன் வளர்ப்புங்கிறது வந்து ஒரு விண்வெளியில வந்து ஒரு சூரியன் சந்திரன் சொல்றாங்க,
1: அவ்வளவு கஷ்டம்னு சொல்றீங்களா?
2: இல்லைங்க, நமக்கு நிலத்துல வந்து மீன் வளர்றது போல

0: நேரம் குறைவா இருக்கு, உங்க கேள்வி கேளுங்க.
1: வணக்கம் சார், வணக்கம் சார்.
2: பாருங்க, இப்ப மீன் வளர்ப்புங்கிறது வந்து ஒரு விண்வெளியில வந்து ஒரு சூரியன் சந்திரன் சொல்றாங்க,
0: அவ்வளவு கஷ்டம் சொல்றீங்களா?
2: இல்லைங்க, நமக்கு நிலத்துல வந்து மீன் வளர்றது போல சூரிய சந்திரனும் நமக்கு ஒரு வளர்ச்சி மீன் போலதான் அப்படின்றாங்க.
0: நீங்க உங்க கேள்வியை டைரக்டா கேட்டுருங்க ஐயா.
2: நமக்கு நேருக்கு நமக்கு ஜீவா பேசுறாங்க மேடம், அவங்க இன்னொருத்தவங்க ஜீவா மேடம் பேசுறாங்க, கே கிருபாகரமூர்த்தி செடிக்கும் எங்க ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றாங்க கம்ப்யூட்டர்.
0: ஐயா உங்க கேள்வி கேளுங்க, நேரம் குறைவா இருக்கு.
2: நான் ஹோட்டல் நந்தவள தான்
0: சார். அப்புறம் வந்து மதிப்பு கூட்டுதல் பத்தி சொல்லுங்க.
1: இப்போ வந்து நேரடியாக நம்ம மீன்கள் இலக்கை வந்து விற்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக விற்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வர மீன்கள். இந்த மாதிரி மீன்களை வந்து நம்ம சோலார் ட்ரையர் முறையில் வந்து நம்ம பண்ணும்போது அது ரொம்ப வந்து உயர்தரமாகவும் எந்த ஒரு கிருமியும் இல்லாமல் நம்ம சுத்தமாகவும் ப்ளஸ் ரொம்ப நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அழகாக இருக்கும். மற்ற நார்மலாக வந்து வெளியில் காய வைக்கிற இதுக்கும் இந்த மாதிரி கருவாடு வந்து சோலார் ட்ரையரில் வச்சு கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம கொடுக்கும்போது இப்போ ஒரு கிலோ கருவாடு இங்கே 100 ரூபாய்க்கு கேட்குறீங்கன்னா நம்ம அங்கே 250 ரூபாய்க்கு அந்த கருவாடை நம்ம கொடுக்கலாம். குறிப்பாக நெத்தலி மாதிரி கருவாடுங்களை வந்து நம்ம அதிக ரேட்டுக்கு விற்க முடியும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஊறுகாய் செய்கிறாங்க, பஜ்ஜி செய்கிறாங்க, இட்லி பொடி செய்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த 50 ரூபா மதிப்பு பொருளை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை 200-300 ரூபாய்க்கு அவங்களுக்கு கேட்டு வந்து ஒரு கடற்கரை பெண்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருக்கும்.
0: சரிங்க சார, மீன்வளத்துறையில் மாற்று வாழ்வாதார வாய்ப்புகளில் அரசு திட்டங்கள், அரசு என்னென்ன உதவிகள் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லுங்க. பயிற்சிலாம் எங்கே கொடுக்குறாங்க?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். இப்போ வந்து பிஎம்எஸ்எஸ்ஒய் இந்த வந்து திட்டம் ஒன்று இருக்குது, பிரதம மந்திரியோட திட்டம் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து குறிப்பாக வந்து நன்னீர் மீன் வளர்ப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து குட்டை வெடி கொடுக்கறது, பயோஃபிளாக் முறையில் மீன் வளர்க்குறது, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து வண்ண மீன்கள் வளர்ப்பும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ஏடி ஃபிஷரிஸ் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொபோசல் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. அது குறிப்பாக எல்லாருக்கும் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 10 பேருக்கு நம்ம பயோஃபிளாக் பண்ணணும், 10 பேருக்கு வந்து குளம் வெட்டி கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடி போயிட்டு நம்ம பண்ண கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்பாங்க. குறிப்பாக வந்து இது வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக இருக்கும். SC/ST வந்து பார்த்தீங்கன்னா அதோட மானியம் வந்து 35-40% இருக்கும். இதுவே பெண்கள் பண்ண போகிறாங்கன்னா 60% வரைக்கும் மானியம் இருக்கும். மற்ற பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சப்சிடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க. ப்ளஸ் இப்போ நபார்டு வந்து நிறைய குழுவாக சேர்ந்து பெண்கள் பண்ணும்போது இந்த வேலையாடு ப்ரொடெக்டாக சரி இல்லை ஏதாவது கொடுவாக குஞ்சு வளர்க்குறது இந்த மாதிரி இதுக்கு வந்து நபார்டு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ.
0: சரிங்க சார, இது வந்து தனி நபரும் வந்து அணுகி எல்லாம் பண்ணலாம், குழுவாக தான் பண்ணணுமா இல்லை எப்படிங்க சார்?
1: இல்லை, இந்த கடற்கரையோர மக்களுக்கு வந்து நம்ம தனியாக மீன் வளர்க்க போகிறோம்னா பண்ணலாம். பெண்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு தொழிலுமே இல்லாததுனால அவங்கள நம்ம எம்பவர் பண்ணுறதுக்காக வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்து குழுவாக பண்ணும்போது அவங்களுக்கு இது எல்லா செட்டப்புமே அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. குறிப்பாக சிபா பண்ணுற நிறுவனம் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிபா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் பிராக்டிஸ் ஃபார் அக்வாகல்ச்சர் நிறுவனங்கள் வந்து இதை வந்து பெண்களை ஒவ்வொரு கிராமத்தில் செஞ்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப வாழ்வாதாரத்தில் பின்தங்கியுள்ள கிராமங்களை இது பண்ணிவிட்டு அந்த மக்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. அந்த வருமானத்தை வந்து அந்த குழுவுக்கு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும், அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கலாம்.
0: சரிங்க சார, அப்போ வந்து மீன் குஞ்சு வளர்ப்பு, மதிப்பு கூட்டல் இதெல்லாம் பற்றி சொன்னீங்க. அப்புறம் வந்து மதிப்பு கூட்டலில் மீன், ஊறுகாய், கட்லெட் இந்த மாதிரிலாம் அந்த இதெல்லாம் சொன்னீங்கல்ல சார். விலாங்கு நுரல் மீன் இதெல்லாம் இங்கே சாத்தியமா?
1: விலாங்கு பண்ணுறாங்க, அதில் என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து மீன் குஞ்சு தான், மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணாதான் நம்ம வளர்க்க முடியும். இப்போ குறிப்பாக இப்போ ஒரு விஷயம் நான் பார்த்தேன், இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்ததுனால நண்டு ஃப்ரெஷ் வாட்டரில் நண்டு வளர்க்கலாம்னு கூட சொல்கிறாங்க. நண்டு வளர்க்கலாம், பட் அதுக்கான குஞ்சு உற்பத்தி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அந்த மாதிரி விரால் குஞ்சு உற்பத்தி பண்ணுறது பண்ணுறாங்க, அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி விலாங்கு மீன் அது அந்த வந்து இன்னும் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்காதனால நம்மளால் வந்து அதெல்லாம் வளர்க்க முடியாது. அதுலேயே அவரையெல்லாம் ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த மாதிரி மீன் குஞ்சுக்கள் கிடைக்குதோ அதை வச்சா நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியும், வளர்க்க முடியும்.
0: அப்புறம் முத்து சிப்பி இதெல்லாம் கூட இதில் தானே சார் வரும், சிப்பி வளர்ப்பு?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சிப்பி வளர்ப்புலாம் கண்டிப்பாக பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு தண்ணி வாட்டர்னு சொல்லுவாங்க, அந்த அந்த இடமா அந்தக்கான சூட்டபிள் வாட்டர் இருக்கணும். அது வந்து நிறைய இடத்துல இல்லாததுனால வந்து நம்ம அது வந்து அதிகப்படியாக வளர்க்க முடியல. குறிப்பாக

0: ராமேஸ்வரம் பக்கத்தில் இல்லைன்னா சிதம்பரம் ஒரு சில இடத்துல வந்து இதை இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது. குறிப்பாக வந்து தூத்துக்குடி ராமேஸ்வரம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணியோட வந்து அலையோட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அங்கே சிப்பியும் சரி சீவீடு கடற்பாசின்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே வளர்ப்புக்கு அந்த உகந்த இடமா இருக்கு. அதை வளர்த்து வந்து அவங்க வந்து நல்ல லாபம் பெறுறாங்க.
1: கடலோர பகுதிகளில் என்னென்ன வளர்க்க முடியுமோ வளர்க்கலாம், நன்னீர்ல எது வளர்க்க முடியுமோ மீன்வளத்துறை மூலம் அதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மீன்வளத்துறையில மாற்று வாழ்வாதார வகை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இணைப்புல வர முடியாத நேயர்கள் அவங்களுக்குலாம் வந்து உங்களோட அலைபேசி என்ன கொடுக்குறேன்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: குறித்துக் கொள்ளுங்கள் நேர்களே, காரைக்கால் இயற்கை சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பு நீர்வாழ் உயிரி வளர்ப்பியல் விஞ்ஞானி மற்றும் திட்ட மேலாளர் டாக்டர் சுரேஷ் அயோத்தி அவங்களோட அலைபேசி எண் 9841996868. மீண்டும் ஒரு முறை 9841996868. ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம். வாய்ப்பு கொடுத்த காரைக்கால் எஃப்எம் ரெயின்போ ரொம்ப நன்றி மேடம்.
1: நன்றி சார்.
0: தேங்க் யூ தேங்க் யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
3: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: காரைக்கால் பண்பலை 100.3.

0: காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழைங்கள் 0438231 அல்லது 2994 அல்லது 2995 இந்த எண்களில். இன்னைக்கு காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில ஒரு டாபிக் கேட்டிருக்கோம், உறவுகளில் முதலில் இருக்க வேண்டியது எது? அன்பா, புரிதலா? உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலையின் Facebook பக்கத்துல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம்.

0: காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில் இனி முதல் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகை மாவட்டம் திருக்கண்ணபுரத்திலிருந்து மயிலன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து அருணாச்சலம் படத்துல இருந்து சிங்கம் ஒன்று புறப்பட்டது பாட்டு வேணும்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வேளந்தகுடி ஐவேலி தனசேகர் பேசுறேன் மேடம்.
0: தனசேகர், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: தர்மதுரில இருந்து ஆன என்ன பெண்ணு நீ நான் என்ன எல்லாம் ஓரி நண்பன்
0: கேட்கலாமா? பாடல
1: எல்லா எஃப்எம் மேயர்தான் கேக்குற மேடம்.
0: கண்டிப்பாக எல்லாருக்காகவும் இதோ அந்த பாடல்.

0: நேர்லி நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கூகூர் வரையறே ஆர் முருகேசன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
3: செந்தமிழ் பாட்டு படத்துல சின்ன சின்ன சூரல் என்ன, அந்த பாட்டு போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலனை குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும். காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியினையும் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
7: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறுவது பெருஞ்சேரி ஜார்ஜ் மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு பொன்னுமணி என்ற படத்தில் நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் தெரியுமா என்ற பாடலை அனைவருக்காகவும் வழங்குங்கள்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக இது அந்த பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் காடல். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: PSR தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில ஒரு டாபிக் கேட்டிருந்தோம், உறவுகளில் முதலில் இருக்க வேண்டியது எது, அன்பா புரிதலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பக்கத்தில் இதுவரையில் ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்திருக்குது. யார் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வைரநகர்லேருந்து சிவாஜி இரண்டுமேனு சொல்லியிருக்காங்க. கொத்தமங்கலம் கதிரேசன் உறவுகளில் முதலில் அன்பு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கச்சமங்கலம் ராஜேஷ் புரிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, கைலாஷ் முருகன் இஞ்சிக்குடியிலேருந்து புரிதல் இருந்தால் அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறவி நச்சிப்பிள்ளை வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து உறவுகளில் முதலில் இருக்க வேண்டியது புரிதல் தான், புரிதல் இருந்தால் எந்த உறவுக்குள்ளும் பிரிதல் இருக்காது, பிறகு அன்பு தானாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், காட்டூர் சிவகுமார் ஃபர்ஸ்ட் அன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, உறவுகளில் அன்பும் புரிதல் இரண்டுமே அவசியம், இவை இரண்டும் இரண்டு கண்கள் போன்றவை, ஒரு கண் இல்லாமல் மற்றொரு கண் முழுமையடையாது, கண்களை இமை காப்பது போல அன்பையும் புரிதலையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அன்பு உறவை உருவாக்கு, புரிதல் அந்த உறவை நிலைத்திருக்க செய்கிறது, இரண்டையும் மனதோடு காத்தால் உறவுகள் வாழ்நாள் முழுவதும் அழகாக தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன், அன்பு புரிதல் இரண்டும் இருந்தால் மட்டும்தான் எல்லோருடைய சுயரூபம் தெரிந்து கொள்ள முடியும், யார் யார் எப்படி என்று இப்பிரபஞ்சத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, அனைத்து நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகை சிக்கல்லேருந்து சரண்யா சரவணன், உறவுகளுக்குள் கட்டாயம் இருக்க வேண்டியது புரிதல் தான் சொல்லியிருக்காங்க. அன்போடு புரிதலும் இருந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு ரவி பாப்பா கோவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்க, முதலில் அன்புதான், அவர்களிடம் பழகும்போது தான் புரிதல் தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. பொறையார் லதா, புரிதல் இருந்தால்தான் அன்பு பிறக்கும், அதனால்தான் புரிஞ்சிக்கிட்டா தான் அன்பாக இருக்க முடியும், தலைப்பு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அனப்பன்பேட்டை ஜோதி, புரிதல் இல்லாமல் சில உறவுகள் உடைந்து போய்விட்டன, புரிதல் இருந்துவிட்டால் அன்பான உறவுகள் தானாக அமைந்துவிடும்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் புரிதல் வேண்டும், அப்போதுதான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், ஒருத்தரை புரிந்து கொண்டால் அன்பு தானாக வரும் அப்படின்னு ஜெயகொண்டம் கலைவாணன் மெர்சிராணி அனுப்பியிருக்காங்க. அன்புக்கு அப்புறம்தான் புரிதல்னு புவனகிரி சுமதி பாபு அனுப்பியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பழையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், உறவுகளிடம் முதலில் இருக்க வேண்டியது புரிதல் தான், இன்று பல குடும்பங்கள் பிரிந்து கிடப்பதற்கு காரணம் அந்த புரிதல் இல்லாததுதான், குடும்பங்களில் அன்பு இல்லாமல் இல்லை, புரிதல் இன்மைக்கு காரணமே இன்று எண்ணற்ற குடும்பங்களின் பிரச்சனைக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் காரணமாக உள்ளது, புரிதல் இருந்தால் அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலில் புரிதல் இருந்தாலே அன்பு என்பது தானாகவே வரும்னு பெருஞ்செரி ஜார்ஜ் அனுப்பியிருக்காங்க. அடுத்து கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், உறவுகளில் முதலில் இருக்க வேண்டியது எது, மனிதம் என்ற உணர்வு,

சிலரிடம் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ், உறவுகளில் முதலாவதாக இருக்க வேண்டியது புரிதல் தான். அன்பு என்பது ஒரு உறவின் தொடக்கமாக இருக்கலாம், ஆனால் அந்த உறவு நீண்ட காலம் விரிசல் இல்லாமல் நிலைத்து நிற்க புரிதல் மட்டுமே அடித்தளமாக அமைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி, அன்பு பாசம் இருந்தால்தான் புரிதல் வரும், உறவுகளில் எப்போதும் அன்பு வேண்டும், அது இல்லை என்றால் பிரிவு வந்துவிடும்னு சொல்லியிருக்காங்க. இடங்கனிலேருந்து நெடுஞ்செழியன், உறவுகளில் முதலில் அன்புதான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், உறவுகளில் இருக்க வேண்டியது அன்பா புரிதலா? அன்பு இருக்கிற இடத்தில் புரிதல் இருக்க வேண்டும், புரிதல் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்க வேண்டும், இவை இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருந்தால்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா, முதலில் அன்பு இருக்கணும், இரண்டாவது புரிதல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அன்பும் புரிதலும் இவை இரண்டுமே இரண்டு கண்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆணிமடம் கார்த்திகேயன், அன்பும் வேண்டும் புரிதலும் வேண்டும், அப்போதுதான் அந்த உறவு நிலைத்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்லூர் சதா கௌதமன், புரிதல் இல்லாவிட்டால் அன்பு ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் இரண்டுமேனு சொல்லியிருக்காங்க. அடுத்து மணக்குடியிலேருந்து சத்யா, உறவுகளில் புரிதல் அன்பு இரண்டுமே முக்கியம்தான்னு சொல்லியிருக்காங்க. திருவாலப்புத்தூர் கடகம் ஆதவன் நக்ஷத்தின், உறவுகளில் முக்கியம் பங்கு வகிப்பது புரிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புரிதலோடு கூடிய அன்பு தான்னு வழுவூர் பண்டாரவாடி ஸ்ரீகிருஷ்ணா அனுப்பியிருக்காங்க. ஆண்டிமடம் சரவணன், புரிதல் இருந்தால் அன்பு உறவோடு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீர்காழியிலிருந்து சிவ சண்முகம், அன்புடன் கூடிய புரிதல் அவசியம் தேவை, அன்பு இல்லை என்றால் அவர்களிடம் புரிதல் இருக்காது என்பது என் கருத்து. இரண்டுமே அவசியம்தான், அப்போது கருத்து வேறுபாடுகள் இருக்காது என்பது என் எண்ணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கொஞ்சம் உங்களுடைய எண்ணத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நளினி சங்கர் டிஆர் பட்டினம்லேருந்து, உறவுகளில் முதலில் அன்பு தான் வேண்டும், அன்பு இருந்தால் புரிதல் தானாக வந்துவிடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பவித்ரமாணிக்கம் ரகுபதி, உறவுகளிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி, எங்குமே ஒரு புரிதல் இருந்தால்தான் அன்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. உறவுகளில் முதலில் அன்பு இருந்தால் புரிதல் தானாக வந்துவிடும், அதன் பின் உறவுகளுக்கிடையே எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லியிருக்காங்க. புரிதல் இருந்தால் அன்பு தானாக கிடைக்கும்னு காரைக்கால் என்பி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், ஒருவர் மீது அன்பு இருந்தால்தான் அவர்களை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து பாசமாக இருக்க முடியும், இரண்டும் தேவைதான் சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க, முதலில் நல்ல புரிதல் இருந்தால் அன்பு தானாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பனம் விஸ்வநாதன், உறவுகளில் முதலில் அன்பு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்க, முதலில் புரிதல் தான் வேண்டும், ஒருவரை புரிந்து கொண்டு விட்டால் அன்பு அங்கு தானாக மலர்ந்து விடும்னு சொல்லியிருக்காங்க. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், உறவுகளில் முதலில் இருக்க வேண்டியது அன்பு பாசம் கொடுத்து உதவுதல்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், உறவுகளில் இருக்க வேண்டியது புரிதல், புரிதல் இருந்து விட்டாலே அன்பு தானாக வந்துவிடும்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லக்ஷ்மி, புரிதல் இருந்தால்தான் உறவுகள் வளரும், புரிதல் இல்லாத அன்பு பல நேரங்களில் பிரச்சனைகளுக்குத்தான் வழிவகுக்கும், நம்பிக்கையின்மை அதாவது சந்தேகங்கள் அதிகமாகும். எந்த உறவுகளாக இருந்தாலும் புரிந்து கொள்ளுதல் அவசியம், புரிதல் தான் உறவுகளுக்குள் மனக்கசப்புகளை வரவிடாமல் தடுக்கும், மதிப்பை அதிகப்படுத்தும், நம்பிக்கையை வளர்க்கும். ஆகையால் உறவுகளுக்குள் முதலில் தேவை புரிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருக்கண்ணபுரம் ஆனந்த், உறவுகளில் புரிதல் இருந்தாலே அன்பு தானாக வந்துவிடும்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சக்கொள்ளை கோபி சண்முகம், அன்பு தான்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க, எங்கேயுமே அன்பு தாங்க, அன்பு மட்டும்தான் எல்லாத்தையும் சாதிக்கலாம், எது வேணுமோ வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவரிக்காடு வித்யா வீரமணி இரண்டுமேன்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை காஜா கார்த்தி, உறவுகளில் அன்பும் தேவை புரிதலும் தேவை, இரண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன், புரிதல்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமன் ஆட்டோ துரை என்ன சொல்லியிருக்காங்க, முதலில் இருக்க வேண்டியது அன்பு தான், அது இருந்தாலே நம் மீது நல்ல புரிதல் வந்துவிடும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கத்திரிப்புலம் பாக்கியராஜ், உறவுகளில் முதலில் அன்பு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர், அன்பு புரிதல் இரண்டுமே இருந்தால்தான் உறவு நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன், இரண்டுமே வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. குவைத்லேருந்து திட்டச்சேரி நிசான் ஹலீம், இரண்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் ஒரு 58 கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு, வந்த கமெண்ட் அனைத்தையுமே நம்ம படிச்சுட்டோம். இப்போ அனைவருக்காகவும் ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: கவிதா ஆர்ப்பாக்கம்.
0: கவிதா ஆர்ப்பாக்கம்ல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: மேடம்? படம் வந்து அண்ணாமலை, பாடல் வந்து வந்தேண்ட பாலுக்காரன்.
0: சரி, ஓகே, பாடல் கேட்கலாம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றிமா.
1: தேங்க்யூ மேடம்.
2: www.pmsuryagar.gov.in
0: நேர்லே நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர்.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ

0: ஜோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் இது நம்ம ஊரு கடைங்க இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
10: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள் சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் ஆர்ப்பாக்கம் கவிதா கேட்ட பாடல் அண்ணாமலை படத்திலிருந்து இப்ப கேட்கலாம்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம், கருணாநிதியில இருந்து ரமேஷ் பேசுறேன்.
4: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: பொங்கி வரும் காவையில இருந்து வெள்ளி கொலுசு மணி.
4: சரி, பாடல் கேட்கலாமா?
5: கேட்கலாமா.
4: நன்றி.

0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் இனியும் நிறைவான நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நிறைவான நேரம் வந்திருக்கீங்க. மேலவாஞ்சூர் லதா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு திருமதி பழனிசாமி இருந்து குத்தால குயிலே குத்தால பயில அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ளா வரும். நன்றிம்மா.
1: நன்றிங்க மேடம்.
0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உறவுகளில் முதலில் இருக்க வேண்டியது எது? அன்பா, புரிதலா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு 58 கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. வந்த கமெண்ட் அனைத்துமே படிச்சிட்டோம். நிறைவா ரவி பிள்ளை, அதிக நேயர்கள் பெயர்கள் சொல்கிறீங்க, வாழ்த்துக்கள், மிக சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கார்த்திக் வெங்கட், இரண்டும் வேற வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுப்பின அனைத்து மெசேஜ் கமெண்ட் பண்ண அனைத்து நேயர்களுக்குமே காரைக்கால் பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நிறைவா மேலவாஞ்சூர் லதா கேட்ட பாடல் திருமதி பழனிசாமி படத்துலேருந்து இப்போ கேட்கலாம்.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி காற்றில் வரும் கானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: rowing and mixed skeet shooting teams also won bronze. That is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வந்தியத்தேவன் ஒரு பக்கத்தில் விரைந்து வந்து கொண்டிருந்தான். மற்றொரு புறத்தில் மணிமேகலை, அக்கா உணவு சித்தமாயிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நெருங்கி வந்து கொண்டிருந்தாள். கரிகாலர் இருபுறமும் பார்த்துவிட்டு,
1: நந்தினி, என்னை கடம்பூர் மாளிகைக்கு வரவேண்டாம் என்று தடுக்க வந்தியத்தேவன் மட்டும் முயலவில்லை, ஆழ்வார்க்கடியான் என்னும் வைஷ்ணவனும் அதே மாதிரி செய்தியை கொண்டு வந்தானே. என் தந்தையின் உயிர் நண்பரும் என் பக்திக்கு உரியவருமான முதன் மந்திரி அனிருத்தரும் சொல்லி அனுப்பினாரே என்றார்.
2: முதன் மந்திரி அனிருத்தர் தங்கள் தந்தையின் பிராண சிநேகிதர், ஆகையினால் தங்கள் தந்தையின் பிராணனை தாமே அபகரிக்க பார்க்கிறார். தங்களுடைய பக்திக்கு உரியவர், ஆகையால் தங்களுக்கு அடுத்த பட்டம் இல்லாமல் செய்ய பார்க்கிறார்.
1: ஏன், ஏன்?
2: தாங்கள் வெறி பிடித்தவர் என்றும் தெய்வபக்தி இல்லாதவர் என்றும் அவருக்கு எண்ணம். தங்கள் தம்பிக்கு பட்டம் கட்டி வைத்து அவனை வீர வைஷ்ணவனாக்கி இந்த சோழ நாட்டையே வைஷ்ணவ நாடாக்கிவிட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். தங்களுடைய தம்பி நடுக்கடலில் காணாமற் போனபோது அவருடைய எண்ணத்திலே மண் விழுந்தது.
1: அதற்காக என்னை கடம்பூர் வராமல் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன?
2: அவர்களுடைய அந்தரங்கத்தையெல்லாம் தங்களிடம் நான் சொல்லிவிடலாம் அல்லவா?
1: உனக்கு எப்படி அவர்களின் அந்தரங்கம் தெரியும்?
2: ஐயா, அந்த வைஷ்ணவன் ஆழ்வார்க்கடியான் சகோதரி நான் என்பதை மறந்து விட்டீர்கள்.
1: உண்மையாக நீ அவனுக்கு உடன் பிறந்த சகோதரியா? அந்த கதையை என்ன நம்ப சொல்லுகிறாயா?
2: நானும் அந்த கதையை நம்பவில்லை, தங்களை நம்புமாறு சொல்லவும் இல்லை. அவனுடைய தந்தையின் வீட்டில் நான் வளர்ந்து வந்தேன், ஆகையால் என்னை சகோதரி என்று அழைத்து வந்தான். என்னை ஆண்டாளின் அவதாரம் என்று அந்த வைஷ்ணவன் சொல்வது வழக்கம். ஊர் ஊராக அவனுடன் நான் சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்ப வேண்டும் என்று அவனுடைய ஆசை.
1: புத்த சந்நியாசினிகளைப் போல உன்னையும் வைஷ்ணவ சந்நியாசினியாக்க அவன் விரும்பினானா
2: என்று ஆதித்த கரிகாலர் கேட்டார். அப்படி ஒன்றுமில்லை, நான் அவனை கல்யாணம் செய்து கொண்டு தம்பதிகளாக பாசுரம் பாடிக்கொண்டு ஊர் ஊராக போக வேண்டும் என்பது ஆசை. வைஷ்ணவத்தை பிரச்சாரம் செய்ய நான் பல குழந்தைகளை பெற்று அளிக்க வேண்டும் என்பதும் அவன் விருப்பம்.
1: சீச்சி, அந்த குரங்கு மூஞ்சி திருமலை எங்கே, நீ எங்கே? உன்னையே அவன் தனக்கு மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினானா?
2: ஐயா, என் துரதிருஷ்டம் அது. நான் பிறந்த வேளை எப்படி? என்னை நெருங்கி வரும் ஆண் பிள்ளைகள் எல்லோரும் துர் எண்ணத்துடனேயே என்னை நெருங்குகின்றார்கள்.
1: கிழவன் பழுவேட்டரையனுடைய புத்தி போன பாட்டில் மற்றவர்களை பற்றி சொல்வானேன்?
2: கோமகனே, பழுவேட்டரையரை பற்றி என் காதில் பட தூஷணையாக எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் என்னிடம் ஆசை கொண்டார், என்னை உலகறிய மணந்து கொண்டார். அநாதை பெண்ணாயிருந்த என்னை அவருடைய திருமாளிகையில் பட்டத்து ராணியாக்கி பெருமைப்படுத்தினார்.
1: ஆனால் உன்னுடைய விருப்பம் என்ன நந்தினி? நீ அவரை உண்மையிலேயே உன் பதியாக கொண்டு பூஜிக்கிறாயா? அப்படியானால்?
2: இல்லை இல்லை, அவரிடம் நான் அளவில்லாத நன்றி உடையவள். ஆனால் அவருடன் நான் மனை வாழ்க்கை நடத்தவில்லை. ஐயா, நான் ஏழை குடியில் பிறந்தவள், பிறந்தவுடனே கைவிடப்பட்டவள். ஆயினும் என்னுடைய நெஞ்சை ஒரே ஒருவருக்குத்தான் அர்ப்பணம் செய்தேன், அதை ஒரு நாளும் மாற்றிக்கொண்டதில்லை.
1: நந்தினி, அந்த பாக்யசாலியார் வேண்டாம், அதை சொல்ல வேண்டாம். நீ யார்? உண்மையைச் சொல். நீ என் தந்தையின் மகள் இல்லாவிடில், என் சகோதரி இல்லாவிடில், ஆழ்வார்க்கடியானுடன் கூட பிறந்தவளும் இல்லை என்றால் பிறகு நீ யார்? அதை மட்டும் சொல்லிவிடு நந்தினி. அதை

0: தெரிந்து கொள்ளாவிட்டால் எனக்கு பைத்தியம் உண்மையிலேயே பிடித்துவிடும் என்றார் கரிகாலர்.
1: அதை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றுதான் நானும் விரும்புகிறேன். ஆனால் தங்களுடைய தோழரும் என்னுடைய தோழியும் இதோ நெருங்கி வந்துவிட்டார்கள். மறுபடியும் சந்தர்ப்பம் வாய்க்கும்போது அவசியம் சொல்லுகிறேன்
0: என்றாள் நந்தினி. மிக சமீபத்தில் வந்துவிட்ட வல்லவரையனை பார்த்து பழுவூர் ராணி,
1: ஐயா, இது என்ன வெறுங்கையுடனே திரும்பி வந்திருக்கிறீர்கள்? புலியின் தலை எங்கே
0: என்று கேட்டாள். தேவி, புலியின் தலையை கொண்டு வந்து தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை என்றான் வந்தியத்தேவன்.
1: ஆஹா, இவ்வளவுதானா உமது வீரம்? உமது முன்னோர்களின் வீரத்தை பற்றி பாட்டுகளெல்லாம் சொன்னீரே. மூன்று குலத்து வேந்தர்களின் தலைகளை பறித்து கழனியில் நடவு நட்டார்கள் என்று சொன்னீரே.
0: அதென்ன அப்படிப்பட்ட பாடல் என்று கரிகாலர் கேட்டார்.
1: ஐயா, நீர் சொல்கிறீரா, நான் சொல்லட்டுமா
0: என்று நந்தினி வந்தியத்தேவனை பார்த்து வினவினாள். ராணி, அப்படி ஒரு பாடல் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லையே என்றான் வந்தியத்தேவன்.
1: உமக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு நன்றாய் நினைவிருக்கிறது. நான் சொல்லுகிறேன் கேளுங்களையா. சேனை தழையாக்கி செங்குருதி நீர் தேக்கி ஆனை மிதித்த அருஞ்சேற்றில் மானபரன் பாவேந்தர் தம் வேந்தன் வாணன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடி. எப்படி இருக்கிறது பாட்டு கோமகனே? தாங்கள் பாண்டியன் ஒருவனுடைய தலையை மட்டுமே கொண்டீர்கள். இந்த வீரருடைய முன்னோர்கள் சேரசோழ பாண்டியர்களுடைய தலைகளை பறித்து கொண்டு வந்து கழனியில் நடவு நட்டார்களாம்.
0: கரிகாலருடைய முகத்தில் அருவருப்பும் குரோதமும் தாண்டவம் ஆடின. நல்ல உழவு நல்ல நடவு என்று சொல்லிவிட்டு அவர் இடி இடி என்று வாய்விட்டுச் சிரித்தார். வந்தியத்தேவன் கரிகாலருடைய முகத்தையே ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. அவன் தட்டு தடுமாறி,
2: தேவி, இத்தகைய பாடல் ஒன்றை தங்களிடம் நான் சொல்லவே இல்லையே என்றான்.
1: அதனால் என்ன, ஏற்கனவே தெரிந்து கொண்டிராவிட்டால் உமது குலத்தின் பெருமையை இப்போதாவது தெரிந்து கொள்ளும். அவ்வாறு முக்குலத்து வேந்தர்களின் முடிகளை பறித்து நட்ட வம்சத்தில் கேவலம் காயம்பட்ட புலி ஒன்றின் தலையை கொண்டு வர முடியவில்லையே
0: என்றாள். தேவி, காயம்பட்ட அந்த புலி செத்து தொலைந்து போய்விட்டது. செத்த புலியின் தலையை வெட்ட நான் விரும்பவில்லை.
2: அதேபடி புலி தத்தி தத்தி படகில் ஏறியதை நான் பார்த்தேனே என்றார் கரிகாலர்.
0: நான் தான் அந்த காட்சியை தங்களுக்கு காட்டினேன். படகில் ஏறி படுத்து கொண்ட பிறகு அது செத்துப்போயிருக்கிறது. பழுவூர் இளையராணியின் திருமேனியை காயப்படுத்தி விட்டோமே என்ற பச்சாதாபத்தினால் அது பிராணனை விட்டுவிட்டதோ என்னமோ என்றான் வந்தியத்தேவன்.
2: கரிகாலன் முகத்தில் கடுகடுப்பு சிறிது தணிந்து புன்னகை அரும்பியது. ஆனால் அது தண்ணீரிலேயே செத்துப்போயிருக்கலாமே, படகில் ஏறி சாக வேண்டியதில்லையே
0: என்றார் கரிகாலர். என்னைப் போல அதற்கும் தண்ணீரை கண்டால் பிடிப்பதில்லை போலிருக்கிறது. எல்லா சாவுகளிலுமே தண்ணீரிலே சாவதுதான் எனக்கு பயமளிக்கிறது என்றான் வந்தியத்தேவன்.
1: ஆயினும் சற்று முன்னால் தைரியமாக தண்ணீரில் குதித்து விட்டீரே. இந்த பேதை பெண்களின் பேரில் அவ்வளவு கருணை போலிருக்கிறது.
2: தேவி, தண்ணீரை காட்டிலும் எனக்கு பெண்களைக் கண்டால் அதிக பயம் உண்டாகிறது. இளவரசருடைய வற்புறுத்தலுக்காகத்தான் குதித்தேன். உண்மையில் அப்படி குதித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இப்போது தெரிகிறது என்றான் வல்லவரையன்.
1: ஆமாம், நீர் தண்ணீரில் விழுந்து சாவது பற்றித்தான் உமக்கு பயம். பிறரை மூழ்கடித்து சாகச் செய்வது பற்றி உமக்கு பயமே இல்லை என்றாள் நந்தினி.
0: இந்த பேச்சுக்கள் ஒன்றும் மணிமேகலைக்கு பிடிக்கவில்லை என்பது அவளுடைய முகபாவத்திலிருந்து நன்கு வெளியாயிற்று.
1: அக்கா, சமைத்த உணவு ஆறிப்போய்விடும், வாருங்கள் போகலாம்
0: என்றாள். நால்வரும் பளிங்கு மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள். அப்போது இடையிடையே மணிமேகலை வந்தியத்தேவனை நோக்கினாள். அவனுடைய மனதில் ஏதோ சங்கடம் ஏற்பட்டிருக்கிறதென்றும் இளவரசரும் நந்தினியும் அவனுக்கு ஏதோ தொல்லை கொடுக்கிறார்கள் என்றும் அவள் தன் உள்ளுணர்ச்சியால் அறிந்தாள்.
1: யார் தங்களுக்கு எதிரியானாலும் நான் தங்களுடைய கட்சியில் இருப்பேன், கவலைப்பட வேண்டாம்
0: என்று நயன பாஷையின் மூலம் வந்தியத்தேவனுக்கு ஆறுதல் கூற முயன்றாள். ஆனால் வந்தியத்தேவனோ அவள் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவன் கவலைக் கடலில் அடியோடு மூழ்கிப் போனவனாக காணப்பட்டான். நந்தினி தேவியின் வஞ்சக வார்த்தைகளும் வந்தியத்தேவன் மீது அவள் சுமத்திய பயங்கரமான பழியும் இந்த கதையை தொடர்ந்து கேட்டு வரும் படித்து வரும் நேயர்களுக்கு அருவறுப்பை அளித்திருக்கக்கூடியது இயல்பேயாகும். என்றாலும் நாம் அறிந்துள்ள வரையில் அவளுடைய பிறப்பையும் வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் நினைவுகூர்ந்தால் அவ்வளவாக வியப்பளிக்க மாட்டோம், வியப்பு அடைய மாட்டோம். மனிதர்களின் குணாதிசயங்கள் பரம்பரை காரணமாக இரத்தத்தில்

0: கூறியுள்ள இயல்புகளில் அமைகின்றன. சூழ்நிலையினாலும் பழக்க வழக்கத்தினாலும் வாழ்க்கை அனுபவங்களினாலும் மாறுதல் அடைகின்றன. வாய் பேச முடியாத, காது கேளாத மந்தாகினி காட்டிலே பெரும்பாலும் வாழ்ந்திருந்தவள். வனவிலங்குகளிடமிருந்து தப்பித்துக் கொள்ள அவள் எவ்வளவோ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியிருந்தது. தான் உயிர் தப்புவதற்காக சில சமயம் அந்த மிருகங்களை கொடூரமாக கொல்ல வேண்டியும் நேர்ந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கோடிக்கரையிலிருந்து பழையாறைக்கு வர்ற வழியில வந்தியத்தேவன் நந்தினியை சந்திக்க நேர்ந்தது அல்லவா? நந்தினி மனம் விட்டு பேசும்போது, நான் பார்த்திருப்பவர்களுக்குள்ளே நீர் ஒருவர்தான் தைரியசாலி. மனத்தில் உள்ளதை ஒளியாமல் பேசுகிறவர். ஆகையால்தான் உம்மை எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னது நினைவிருக்கும். அதே நந்தினி இப்போ கரிகாலனுடன் தனியாக இருக்கிற போது வந்தியத்தேவனை தூர்த்தன்னு குறிப்பிட்டு புது குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். அதை தொடர்ந்து, என்னுடைய நெஞ்சை ஒரே ஒருவருக்குத்தான் அர்ப்பணம் செய்தேன்னு சொல்லி நிறுத்துகிறான். அவனை துடிக்க வைப்பது தான் நோக்கம். இந்த பகுதியில் விளக்கம் தேவைப்படும் சில சொற்களை ஆராய்வோம். பிராணன் எங்கேயும் நிறைந்துள்ள ஆற்றல் உயிரிலும் இருப்பது. உயிராற்றல் முன்னோக்கி செல்லும் உயிர் இயக்கம். பிராணன் என்கிற ஆற்றல் உடலின் தொழில், நரம்பில் ஓட்டம், எண்ணத்தின் வலிமை ஆகிய இன்றியமையாத இயக்கங்களுக்கு அடிப்படை. பிராணாயாமம், பிராண ஆயாமம், பிராண உயிராற்றல், ஆயாமம் நீட்சி கட்டுப்பாடு, உயிர் ஆற்றலை முறைப்படுத்துவது. அடுத்து தூஷணம் என்கிற சொல், அவமதிப்பு, நிந்தனை, பழித்தல், கெடுப்பது என்கிற பொருள் தரும் தூஷ் என்பதன் அடிப்படையில் வந்தது. அர்ப்பணம் கொடுப்பது என்பதை குறித்தாலும் திரும்ப தருவது என்ற விளக்கம்தான் பொருத்தமானது. தர்ப்பணம் என்ற சொல்லையும் சேர்த்து பார்ப்பது ஏற்புடையது. கூடுதலாக திருப்தி அளிப்பது, நிறைவை தருவது தர்ப்பணம். ஞாபகம் அறியச் செய்வது, மனத்தில் இருத்திக் கொள்வது. நேரடியான அர்த்தம் நினைவு. ஞாபகப்படுத்துதல், நினைவூட்டுதல். வேர்ச்சொல் ஞா, அறிதல். இதிலிருந்து பிறப்பது ஞானம், அறிவு. ஞாபகம் என்பதற்கு இணையாக பார்க்கத்தக்க சொல் அவதானம். இதன் பொருள் கவனம். ஒரே சமயத்தில் பல செயல்களில் கவனம் செலுத்துவது. அஷ்டாவதானம், சதாவதானம், உச்சகட்ட நினைவாற்றலை குறிப்பிடுற தொடர்கள் இவை. நரகத்தில் விழப்போறவனை தடுத்து நிறுத்தி சொர்க்கத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்த்துடுவா குந்தவை. நரகத்தையே சொர்க்கம்னு சொல்லி சாதிச்சு அதை நம்பும்படியும் பண்ணி நரகத்தில் சந்தோஷமாக குதிக்கும்படி செஞ்சிடுவா நந்தினின்னு ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம் சொன்னது நினைவிருக்கும். நந்தினின்னு பேர் வச்ச நாளிலிருந்து அவளை கவனிச்சுக்கிட்டு வந்தவனாச்சே. ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தி இருக்கிற ஆசிரியர் நந்தினியின் வக்கர போக்குக்கான காரணத்தை விளக்கிக்கிட்டு வரார்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: காரைக்கால் பண்பலை 100.3
4: PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் இளையராஜா இசையில், வைரமுத்துவின் வரிகளில் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா ஜென்சி குரல்களில்.

0: நேர்லி நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசையின் சரளாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் அலைகள் ஓய்வு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா குரலில்.
5: தரிசனம்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடல் இளையராஜா, பாஸ்கரன், கங்கை அமரன் குரல்களில்.

0: அடி கூடு கட்டுற குயிலே,
1: புது மேடை கட்டுற மயிலே,
0: அடி வேப்ப மரத்து வெயிலே,
1: பல வேஷம் கட்டுற ஒயிலே,
2: உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது.
3: வாடி எங்கப்ப கிழங்கே, எங்க அக்கா பத்த முக்கா துட்ட.

கடல் வத்தி அடங்கும்.

0: உனக்கு புரியும்.
1: அதுக்கு கூட இவங்க கத்து கொடுக்கும் வாத்தியாரு.
0: இவங்க பாடுனா நல்லா இல்ல கேட்டு பாருடா கழுத தேவல.
2: அட அதுக்கெல்லாம் ஞானம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணும்டோயா.
3: ஞானமா? அட நம்ம ஞானப்பிரகாசம், டேய் ஞானப்பிரகாசம் அங்க ஓடி வந்த கூப்பிடுறாங்க.

0: திமிருக்கு நீ வந்தாடி வாட்டி போடி அடிச்சாங்க பாடி அடி பாடி
1: பாடி கப்பங்கே பாடாத
0: அடி கூடு கட்டுற குயில புது மேட கட்டுற மயில அடி வேப்ப மரத்து வெயில பல வேஷம் கட்டுற ஒயிலே
2: உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது
1: பாடி ஏன் கப்பங்கே.

0: அடி கூடு கட்டுற குயில புது மேட கட்டுற மயில அடி வேப்ப மரத்து வெயில பல வேஷம் கட்டுற ஒயிலே
1: உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது
2: வாடி ஏன் கப்ப கிழங்கு பாடாத வய பிறந்த
3: நிறைவு பெறும் நிகழ்ச்சி இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்பட பாடல்களை கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:56.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
6: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இன்னைக்கு கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். உதவிக்கரம் மனிதர்களுக்கு அவசியம் இருக்க வேண்டிய நற்பண்புகளுள் ஒன்று பிறர் கஷ்டங்களுக்கு உதவுதல். அவ்வுதவியை நாம் தேவைப்படுவோருக்கு இயன்ற அளவில் பணமாகவோ பொருளாகவோ நம் உடல் ரீதியாகவோ அல்லது அதனினும் மேலாக பிறர் கஷ்டங்கள் தீர இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாகவோ வேறு எவ்வகையிலோ பிறருக்கு உதவும் நற்பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்னும் அரசன் பிறர்க்கென வாழும் நல்ல உள்ளங்கள் இருப்பதால்தான் இவ்வுலகம் நிலை பெற்றிருக்கிறது என்கிறான். முன்னோர்கள் தேடி வைத்த பணத்தை மனம் போன போக்கில் செலவு செய்துவிட்டு தம் உல்லாச வாழ்க்கையால் உண்ணும் உணவுக்கு கூட வழியில்லாமல் போய்விடுகிறார்கள். இன்னும் சிலர் எவ்வளவு பணம் சேர்க்கிறார்களோ அதற்கு வட்டி போட்டு கோவில் உண்டியலில் போட்டுவிட்டு நிம்மதியாக கடமை முடிந்தது என்று வந்துவிடுவார்கள். அதனையும் கூட திருமூலர் நாம் இறைவனுக்கு செய்யும் எதுவும் நடமாடும் தெய்வங்களாகிய மனிதர்களுக்கு சென்று சேராது. ஆனால் நடமாடும் தெய்வங்களாகிய ஏழை எளியவருக்கு நாம் செய்யும் தான தர்மங்கள் இறைவனை சென்று சேரும் என்கிறார். இது நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய அரிய தத்துவம். அப்படியானால் எப்படிதான் நாம் வாழ வேண்டும்? ஒரு புறநானூற்று பாடலில் வெகு அழகாக வாழும் முறைமை பற்றி விளக்கப்படுகிறது. தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் உண்பவை நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே அதனால் செல்வத்து பயன் ஈதலே துய்ப்போம் எனினே தப்புன பலவே. இப்பாடல் கூறுவது என்ன? நீர் சூழ்ந்த இப்பரந்த உலகத்தையாளும் மாமன்னரானாலும் சரி, பசியை போக்க விலங்குகளை தேடி கண்விழித்து வேட்டையாடும் ஏழையானாலும் சரி, அறுசுவையோடு உண்ணும் வசதி படைத்த அரசனும் வயிறு நிறையும் வகையில் ஓரளவிற்குத்தான் உண்ண முடியும். அதுபோல ஏழையும் தன் வயிறு கொள்ளும் அளவுக்குத்தான் சாப்பிட முடியும். விதவிதமான ஆடைகள் வைத்திருக்கும் அரசனும் இரண்டே ஆடைகள்தான் அணிய முடியும். இருப்பதையெல்லாம் மேலே அள்ளி போட்டுக்கொள்ள முடியாது. ஏழைக்கும் இதே நிலைதான். எனவே செல்வத்தை தேடுவதன் நோக்கமே அதை இல்லாதவர்க்கும் பகிர்ந்து கொடுத்து உதவுவதற்கே என்பதை உணர்த்தும் இப்பாடலின் பொருளினை நாமும் உணர்ந்து மற்றவர்களுக்கு கொடுத்து உதவும் மனப்பான்மையோடு வாழ்வோம். அதுவே நம் சந்ததிகள் நலமாய் வாழ வழிவகுக்கும். நாம் செய்யும் இவ்வுதவிகள் பெரும் புண்ணியமாகி செல்கதிக்கும் உறுதுணையாய் நிற்கும். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். கேட்டது நாகப்பட்டினம்.

0: உங்கள் கடையின் இன்சொல் அமது இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடையினாகப்பட்டினம் தார்பாய்கள் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடையினாகப்பட்டினம்
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
0: காரைக்கால் பண்பலை 100.3

இரவு மலரும். காலத்தை வென்ற காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பி சுசீலா எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில் பாத காணிக்கை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில், இருளும் ஒளியும்.

0: நேர்லி நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை காலை 9:00 ஸ்ரீகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
3: ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
4: ஸ்ரீகாழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் விலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் முழவர் அரங்கம்.
11: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
12: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம்.
13: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
14: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
13: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் TM சவுந்தரராஜன் குரலில், கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் இருவர் உள்ளம்.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காலத்தை வென்ற காவிய கானங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஏம் ராஜா பி சுசீலா குரல்களில் கல்யாண பரிசு.

0: தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது, தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி. சுசீலா குரலில் விஷ்

0: இரவின் நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் புதிய பூமி.
1: விழியே விழியே உனக்கென்ன வேலை, திருந்துக்கு வரம்.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி இரவும் மலரும். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நாளை நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இதயம் காப்போம் உலக இதய நாளையொட்டிய சிறப்பு தொடர். இதய நோய் சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் RV சிவகுமார் அவர்கள் தரும் தகவல். 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசாமி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்த அம்பலவாணன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் மேலனை குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா டிரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் எம் அப்துல் ஷயான், 7:00 திரு இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 காலை காம்போ, 8:05 காந்தி அஞ்சலி, 8:15 துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ், காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் சீகழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினீஷா அவர்கள், 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 10:05 சிந்தனை அரங்கம் பார்

பார்வையின் பண்பு இந்த தலைப்பில் 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்குண்டம் ராமன் அகி மாளிகை, பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை தொண்டரடி என தொடங்கும் பாடல், பாடியவர் டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்கள், 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம், மதிப்பூட்டப்பட்ட மீன் உணவுகள், புதிய தலைமுறைக்கான தொழில் வாய்ப்புகள், தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் வி அலமேலு அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 3 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. நான்கு மணிக்கு ஊரும் உறவும் பூம்புகார் கண்ணகி சிலை அருகிலிருந்து, 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும், மாலை 5 மணிக்கு திரை இசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை ஐங்கரணை என தொடங்கும் பாடல், பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினீஷா அவர்கள், 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம், மதிப்பு கூட்டுதலால் மதிப்பு பெறும் மங்கையர், நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் பி சித்ரா அவர்களுடன் நேர்முகம், 8 மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 10 மணிக்கு இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம், நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. கேட்டது நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. காற்றலையில் நாளை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

மூன்று மெகாஹெட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:51 ஆரம்பமாகும். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் RJ புஷ்பா செல்வா. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.

0: meter relay race at Nagoya today. Before that, Sima Kumari won bronze in the 10,000 meter race after finishing at third spot in 32.50 minutes. The achievement marks India's first medal in the women's 10,000 meter event at the Asian Games in 16 years. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 11:10. துயிலும் முன் மரியாதை என்பது பட்டங்களை பெறுவதில் இல்லை, நாம் அவற்றுக்கு தகுதியானவர்கள் என்ற உள் உணர்வில் அடங்கியிருக்கிறது. அரிஸ்டாட்டில். நேர்களை துடன் 100